0: கொடியாள் வாழெடுத்து பவனி வந்தாளாம்.
1: உன்னை நல்லூர் மாறி அவ தஞ்சை முத்து மாறி
2: மாறி
1: உன்னை நல்லூர் மாறி அவ தஞ்சை முத்து மாறி
2: அம்மா
1: உன்னை நல்லூர் மாறி அவ தஞ்சை முத்து மாறி
2: தாயே
1: உன்னை நல்லூர் மாறி அவ தஞ்சை முத்து மாறி.
3: இன்னிசையால் இறைவனை துதிக்க கொடை பண்பலை 5 இது அருள் மாலை.

மனதின் மகிழ்வை மங்களகரமான மதுர பொழுதாக்கி தந்து இனிதே நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. அனைத்து நாடுகளும் மோதலை தவிர்த்து பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விபத்துகளை குறைக்க ரயில்வே பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டுள்ளதாக ரயில்வே இணையமைச்சர் திரு வி சோமண்ணா கூறியுள்ளார். அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் கிராமப்புற வங்கிகளும் வாடிக்கையாளர்களின் வசதிக்காக ஞாயிற்றுக்கிழமை அன்றும் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. தாம்பரம் விமானப்படை நிலையத்தில் உள்ள விமான பயிற்சி பயிற்றுவிப்பாளர் பள்ளியிலிருந்து 54 விமானிகள் பயிற்சியை நிறைவு செய்தனர். அனைத்து தரப்பு மக்களும் சொந்த வீடு வாங்குவதற்கான சூழலை மாநில அரசு ஏற்படுத்தி தரும் என்று அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். மதுரை மாநகராட்சி சௌபாகியவதி நகர் கண்மாயில் மின்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் பனை விதைகளை நடவு செய்யும் பணிகளை நேற்று தொடங்கி வைத்தார். இளம் வழக்கறிஞர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் கடுமையாக பணியாற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு வேல்முருகன் கேட்டுக்கொண்டுள்ளார். மாநிலத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தாவேக அரசு உரிய தீர்வு காணவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். ஹார்மோஸ் நீரிணையை திறப்பது குறித்து ஈரான் தெரிவித்த யோசனையை அமெரிக்கா நிராகரித்துவிட்டதாக அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெறவுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஸ்குவாஷ் பிரிவில் இந்தியாவுக்கு பதக்கம் உறுதியாகியுள்ளது. மகளிர் ஹாக்கி போட்டியில் ஏற்கனவே இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ள நிலையில் கடைசி ஆட்டத்தில் இன்று சிங்கப்பூரை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: புன்னகையும் மௌனமும் மிகப்பெரிய ஆயுதங்கள். புன்னகை பல பிரச்சனைகளை தீர்க்கும், மௌனம் பல பிரச்சனைகளை வரவிடாமல் தடுக்கும். புன்னகையோடு தொடங்கலாம் இன்றைய காலை பொழுதை. கொடை பண்பலை 100.5 வசந்த விடியலோடு நிகழ்ச்சியின் தொடக்கமாக தெய்வ புலவரின் வாக்கு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் பசப்பு உரு பருவரல் குறள் எண் 1183.

0: என்னுடைய சாயல் அழகையும் நாணத்தையும் பிரிந்து சென்ற அவர் எடுத்துக்கொண்டு கைமாறாக எனக்கு காம நோயையும் பசலையையும் தந்துவிட்டார். குறள் எண் 1183 அதிகாரம் பசப்புரு பருவரல்.
1: சாயலும் நானும் அவர் கொண்டார் கைமாறா நோயும் பசலையும் தந்து.
0: என்னுடைய சாயல் அழகையும் நாணத்தையும் பிரிந்து சென்ற அவர் எடுத்துக்கொண்டு கைமாறாக எனக்கு காம நோயையும் பசலையையும் தந்துவிட்டார். குறள் எண் 1183 அதிகாரம் பசப்புரு பருவரல்.

கோடை பண்பலை 100.5 இன்று மலர இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். அறிவிப்பினை அடுத்து பாடல் கேட்கலாம். தொடர்ந்து 6:25 ஆலய உலா, 6:30 அனில் டபுள் ரோஸ்டட் ரவா, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வசந்த விடியல் நிகழ்ச்சியில் கோவில் விழா தகவல்கள், 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் கேட்கலாம். காலை 7:00 இனிய பாடல்களுடன் சுகமான காலை நிகழ்ச்சியில் 7:20 பாட்டும் பதமும், 7:35 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிரித்வி உமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று, காலை 8:00 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம், 8:30 வாய்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் குழந்தை செல்வங்களுக்காக வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் 8:05 போமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:40 சைபாலின் இன்று ஒரு தகவல், காலை 9:00 உஷா சன்ஃபிளவர் ஆயில் அனில் டபுள் ரோஸ்டட் ரவாவின் பானவில், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் பானவில். மாணவில் இன்று நமக்கு தந்திருக்கும் தலைப்பு பயண பாடங்கள். சிறப்பு விருந்தினராக மாவட்ட சுற்றுலா அலுவலர் ஹெச் கோவிந்தராஜன் அவர்கள். காலை 10:00 பண்பலை வானவில் இந்தியாவில் வியத்தகு இந்தியா, முற்பகல் 11:00 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் முறை மன் கி பாத் டெல்லி அஞ்சலாக. தொடர்ந்து தமிழா

வணக்கம், மனதின் குரல் சென்னை அஞ்சல். நண்பகல் 12 மணிக்கு இல்லம் தேடி வரும் பண்பலை, 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீளவலி, பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வல்வர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் ஒன்று நாற்பதற்கு நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். பிற்பகல் 2 மணிக்கு டோல் தமாகா தூள், 3 மணிக்கு கோவை மாவட்டம் MA கவுண்டன்பாளையம் மகாலிங்கம் அவர்களின் தெரிவில் உயிரெழுத்து நிகழ்ச்சியில், 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும், 3:40 பாட்டும் பதமும், மாலை 4 மணிக்கு மில்கா ஒண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்துரிகையில் செப்புக செந்தமிழ், 4:30 போமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள், அணில் டபுள் ரோஸ்டட் ரவா, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வண்ணத்துரிகையில் செப்புக செந்தமிழ், மாலை 5 மணிக்கு இடைக்கால இன்னிசையாய் சித்திர செவ்வானம், 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில், 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம், மாலை 6 மணிக்கு திரை இசை பாடல்களோடு கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில், 6:10 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:40 பொன்னியின் செல்வங்கள், 7:00 நேர்களின் விமர்சன கடிதங்களுடன் தங்கள் அன்புடன், 7:50 சேவை செய்திகள், 7:55 ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள், சட்டம் சம்பந்தமான விளக்கங்களுடன் இணைகிறார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள். 8:00 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம், மனதின் குரல் மறு ஒலிபரப்பு சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டூ சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 9:00 கொடைத்தன்றல் உலக சுற்றுலா தின சிறப்பு நிகழ்ச்சியாக, 10:00 திருப்பூர் மாவட்ட நேயர்களுடன் நினைவே சுகம், 11:00 இடைவிடா இசைமெட்டுகளோடு இரவு சிறகு, இவையாவும் இன்று வலம்பெற காத்திருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். இணைந்தே இருங்கள் கோடை பண்பலை 100.5 நள்ளிரவு 12 மணி வரை, மகிழ்ந்தே இருங்கள் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசித்து.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
2: சூப்பர்.
3: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: 6:16 நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 இன் வசந்த விடியல்.

0: உப்மாவா போரான டிஷ்
1: அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ் அனில் 100% ரோஸ்டட் ரவா குழையாது ஒட்டாது
2: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா
3: பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: 8:30 வைக்கிங் பனியன் சன் பிரீவ்ஸின் மனதோடு ராகம்.
5: வைக்கிங் பனியன் சன் பிரீவ்ஸ்
6: இரு கீதங்களோடு இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல்.

இன்று காலை 8 மணிக்கு நமது கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் குழந்தை செல்வங்களுக்காக வர காத்திருக்கிறது.

0: இனி கேட்கலாம்.
1: கோடை பண்பலை 100.5 ஆலய உலா. இன்று சென்னை மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோயில் நாளெல்லாம் நன்மையருளும் நரசிம்மர் கோயிலை தரிசிக்கலாம்.

சில கோயில்கள் அங்கே வழங்கப்படும் பிரசாதங்களாலேயே பிரபலமாவது உண்டு. அந்த வகையில் சென்னையை அடுத்துள்ள சிங்கப்பெருமாள் கோவிலில் கிடைக்கிறது தனி சிறப்பு மிக்க பிரசாதம். அது மிளகு தோசை. பொதுவாகவே சில பெருமாள் கோவில்களில்தான் தோசை கிடைக்கிறதே என்கிறீர்களா? இங்கே வெறும் தோசையாக இல்லாமல் பொடி எண்ணெய் தடவி கொடுக்கிறார்கள். வைணவ கோவிலுக்கென்று இருக்கும் பிரத்யேக மனத்துடனும் ருசியுடனும் இந்த தோசையும் சுவையாக இருக்கிறது. பல்லவர்கள் பாணியில் மலையை குடைந்து கட்டப்பட்ட கோவில் இது. நரசிம்மர் உண்மையான பக்தனின் உள்ளத்தில் உள்ளே உறைகிறார் என்பதை விளக்குவதற்காகவே இது போன்ற குகைக்குள்ளே இவர் அச்சவதாரமாக கொழுவிருக்கிறார் என்கிறார்கள். சந்நிதிக்கு அருகே வரும்போது துளசி மற்றும் பச்சை கற்பூரமணம் நம் பக்தியை தட்டி எழுப்புகிறது. கருவறையில் வலது காலை மடித்து வைத்து இடது காலை தொங்கு போட்டு ராஜசிம்மமாய் அமர்ந்திருக்கிறார் நரசிம்மர். இவர் உக்ர நரசிம்மர் என்பதை இவர் நெற்றியில் காணப்படும் மூன்றாவது கண் சற்று கோபமாகவே தெரிவிக்கிறது. அதாவது நேத்திரியாக காட்சி அளிக்கிறார் இந்த

0: கட்டர் தீபமேற்றி பெருமாளின் திருமுகத்தருகே ஒளிபரப்பும் போது அந்த நெற்றிக்கண் பளிச்சென்று ஒளிர நமக்கு சிலிர்த்து போடுகிறது. அரக்கன் ஹிரண்யகசிபு தன்னைத்தானே கடவுள் என்று பறைசாற்றிக் கொண்டான். தன் மரணம் இப்படித்தான் அமைய வேண்டும் என்ற வரத்தையும் பெற்றிருந்தான். அதனால் அப்படி ஓர் இறப்பு தனக்கு நிகழவே முடியாது என்ற இருமாப்பில் தன்னை தெய்வர் தலைவனாக பிரகடனப்படுத்திக் கொண்டு பிற அனைத்து தெய்வர்களையும் அடிமையாக்கினான். தெய்வர்களையும் மனிதர்களையும் ரிஷி புங்கவர்களையும் தன் காலடியில் சரணடைய வைத்த அவனால் அசைக்கவே முடியாத ஒரு பூங்கொடியும் இருந்தது. அது பிரகலாதன். ஆம், ஹிரண்யகசிபுவின் மகனே அவன். உலகமே தன்னை துதிக்கும் போது தான் பெற்ற பிள்ளை மட்டும் நாராயணனை போற்றுகிறானே என்று குமைந்து போனான் அரக்கத்தந்தை. அது மட்டுமல்ல, நாம் எல்லோருமே ஸ்ரீமான் நாராயணனின் கைப்பாவைகள்தான். அவன் ஆட்டுவிப்பது போலத்தான் நாம் ஆட முடியும். அதனால் எந்த அகங்காரமும் இல்லாமல் அவரை சரணமடைவதுதான் வாழ்வின் அர்த்தமாகும் என்றெல்லாம் தந்தைக்கே அறிவுரை சொன்ன ஆண்டோன் அந்த பிரகலாதன். தன்னிடமிருந்தே ஒரு எதிரி பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கும் அநியாயத்தை அரக்கனால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. அதனால் உயிர் பிரிக்கும் அளவுக்கு மிக கொடுமையான தண்டனைகளை மகனுக்கு கொடுத்தான். ஆனால் உண்மையான பக்தனுக்கு பகவானே அடிமை என்பது போல ஒவ்வொரு ஆபத்திலிருந்தும் அவனை தப்புவித்தது ஸ்ரீ நாராயணன் என்ற அந்த பேரருள். ஒரு கட்டத்தில் இனி பொறுப்பதற்கில்லை என்று முடிவுக்கு வந்தான் பார்க்கடல்வாசன். ஹிரண்யகசிபுவையே, எங்கே இருக்கிறான் உன் நாராயணன் என்று கேட்க வைத்தான். பாலகனோ, பக்தி மாறாமல் அவன் இல்லாத இடம்தான் எது? துரும்பா, தூணா, எங்கும் இருப்பான். உடனே அசுரன் தன் கதையால் ஒரு தூணை ஓங்கி அடிக்க உள்ளிருந்து சீறியபடி வெளியே பாய்ந்தது செங்கட் சீயம். ஹிரண்யகசிபு தான் பெற்றிருந்த வரம் போலவே மாலையும் மறையாத இரவும் நெருங்காத பொழுதில் வீட்டினுள்ளும் இல்லாமல் வெளியிலும் இல்லாமல் வாசல் நிலப்படியில் முழு மனிதனும் இல்லாத முழு மிருகமும் இல்லாத இறை ரூபத்தில் ஆயுதம் ஏதுமின்றி கைவிரல் நகங்களாலேயே நார்நாராக கழிக்கப்பட்டு உயிர் நீத்தான். ஆனால் பிரகலாதனை கண்டதும் ஆதவனை கண்ட பணியாய் நரசிம்மரின் உக்கிரம் உருகி கரைந்தது. இந்த நரசிம்மரைத்தான் அச்சவதாரமாக இந்த சிங்கப்பெருமாள் கோவிலில் தரிசிக்கிறோம். சென்னை தாம்பரத்திலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சிங்கப்பெருமாள் கோவில்.
1: கோடை பண்பலை 100.5. இதுவரை நாம் கேட்டோம் ஆழைய உலா.

0: கோடை பண்பலை 100.5 அணில் டபுள் ரோஸ்டட் ரவா,
1: அணில் 100% ரோஸ்டட் ரவா, குறையாது ஒட்டாது
2: அணில் டபுள் ரோஸ்டட் ரவா.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வழங்கும் வசந்த விடியல்.

0: உப்மாவா போரான டிஷ்?
1: அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
2: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
3: இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: 8:30 வைக்கிங் பனியன் சன் ரீவ்ஸின் மனதோடு ராகம்.
5: வைக்கிங் பனியன் சன்

0: Briefs.
1: இன்று பிறந்தநாள் மனநாள் காணும் அனைவரையும் வாழ்த்துகிறது நமது கோடை பண்பலை 100.5.
2: மழை மொழியில் மனம் நனைய கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
3: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர்.

0: கோடை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். பூந்தளிர் நேரம், அழகான பூந்தளிர் நம்ம முன்னாடி அப்படியே இடையை அசைச்சு அசைச்சு நின்றுட்டுருக்காங்க. அவங்க பேர் என்ன, என்ன பண்ணுறாங்க, என்ன படிக்கிறாங்க, இதெல்லாத்தையும் கேட்கணும் ஆசையாக காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் காத்துட்ருப்பீங்க, கேட்டுடலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்கள் பேர் என்ன?
1: ஜிஜி.
0: ஜிஜியா? என்ன படிக்கிறீங்க, எந்த ஸ கூலில் படிக்கிறீங்க?
1: எல்கேஜி.
0: ஸ்கூல் வர பிடிச்சிருக்கா? ஜாலியாக இருக்கா? ஸ்கூல் எப்படி இருக்கு?
1: ஜாலியாக இருக்கு.
0: ஓ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேர் எனக்கு சொல்லலாமா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருன்னு சொல்லலாமா? என்ன ரொம்ப யோசனையாக இருக்குது, ஃப்ரெண்டு யாருமா?
1: ரியான்.
0: ரியான், கரெக்டா? சரி, அப்பா பேர் அம்மா பேர் சொல்லலாமா? உங்கள் அப்பா பேர் என்ன?
1: சுஜி.
0: அம்மா பேர்?
1: ஜெனி.
0: ஓ சரி, நீங்கள் இங்கே ஸ்கூலுக்கு வரீங்க, என்ன விளையாடுவீங்கன்னு எனக்கு சொல்லலாமா? உங்களுக்கு விளையாட என்ன விளையாட்டு ரொம்ப பிடிக்கும்?
1: கிரிக்கெட்.
0: கிரிக்கெட் விளையாடுவீங்களா? பால் போடுவீங்களா, பேட்டை வச்சு டம்முன்னு அடிப்பீங்களா?
1: பேட்டை வச்சு டம்முன்னு அடிப்பேன்.
0: அப்பாடி, அப்போ பயங்கர ஸ்பீடாக வருமா பாலு?
1: ஸ்லோவாக.
0: ஓ அப்படியா, சரி. எங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறீங்க?
1: ஸ்டோரி.
0: என்ன கதைன்னு கேட்டுடலாமா? சொல்லலாமா? ரெடி.
1: There is a dolphin. He found a new friend. His friend is Lisa. Lisa has a small fish. One day, Lisa has made a big boat. She was caught by a fisherman. A paddy helped her out. Both of them are now safe. Moral. A friendly name is a friend indeed.
0: Oh. ஒரு மீன் ஒரு குளத்தில் இருந்துச்சு, அது ஒரு ஃபிஷர்மேன் பிடிச்சிட்டாங்க, அப்புறம் ரெண்டு மீனும் மாட்டிக்கிச்சு, அப்புறம் தப்பிச்சுக்கிச்சா? அப்படியா கதை? கரெக்டாக நான் சொல்கிறது இல்லை தப்பு தப்பாக சொல்கிறேன்னா?
1: தப்பு.
0: அச்சோச்சோ, தப்பாக சொல்லிட்டேன் நான் கதையை. சரி, கதை சொன்னதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க அது மட்டும் எனக்கு சொல்லுங்களேன்.
1: ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க.
0: ஒரு பிரச்சனை கஷ்டம் வந்தால் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணணும், அப்படியா கண்ணு? சரி, சூப்பராக சொன்னீங்க. பெரிய ஆளானா என்ன ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க?
1: போலீஸ்.
0: போலீஸா? அச்சோ, இவ்வளோ நேரம் நான் போலீஸ்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியலையே. அம்மா, போலீஸாக என்ன பண்ண போகிறீங்க? தப்பு பண்ணுறவங்களை பிடிச்சிருவீங்களா?
1: பிடிப்பேன்.
0: ஆ, அப்புறம் அப்புறம் என்ன
1: பண்ணுவீங்க? பனிஷ் பண்ணுவேன்.
0: ஓகே, சரி. நீங்கள் ஒரு பெரிய போலீஸ் ஆகிறதுக்கு, ஒரு காவல்துறை அதிகாரி ஆகிறதற்கு கோடை பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.
1: நன்றி.
2: மழலை மொழியில் மனம் மகிழ்ந்தோம். கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: சிவகாசி மாஸ்டர் பிரிண்டர்ஸ் அசோசியேஷன் நடத்தும் 4வது மாபெரும் அச்சுத்துறை கண்காட்சி
3: சிவகாசி பிரிண்டெக்ஸ் 26 அக்டோபர் 2, 3, 4 தேதிகளில்
4: சிவகாசி ஜாபோஸ் திருமண மண்டபத்தில்
3: காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது.
2: அச்சுத்துறை உலகின் புதுமைகள், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெக்னாலஜி, ஆஃப்செட் பிரிண்டிங், டிஜிட்டல் பிரிண்டிங், பிளெக்ஸ், லேபிள் பைண்டிங், யூவி பேக்கேஜிங் மெஷின்கள் இடம்பெற உள்ளன.
3: வாருங்கள் உங்கள் கனவுலக வண்ணம் காகிதத்தில். சிவகாசி பிரிண்டெக்ஸ் 26, அனுமதி இலவசம்.
5: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீவ்ஸின் மனதோடு ராகம்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீவ்ஸ்.
5: கோடை பண்பலை 100.5 அணில் டபுள் ரோஸ்டட் ரவா மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.

0: இன்று காலை 9 மணிக்கு நமது கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில் அணில் டபுள் ரோஸ்டர்ட் ரவா வழங்கும் பானவில், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் பானவில். வானவில் இன்று நமக்கு தந்திருக்கும் வண்ணம் பயண பாடங்கள் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக மாவட்ட சுற்றுலா அலுவலர் ஹச் கோவிந்தராஜன் அவர்கள்.
1: என்ன ஸ்பெஷல்
2: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: சிவகாசி மாஸ்டர் பிரிண்டர்ஸ் அசோசியேஷன் நடத்தும் 4வது மாபெரும் அச்சுத்துறை கண்காட்சி
8: சிவகாசி பிரிண்டெக்ஸ் 26 அக்டோபர் 2, 3, 4 தேதிகளில்
9: சிவகாசி ஜாபோஸ் திருமண மண்டபத்தில்
8: காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது.
7: அச்சுத்துறை உலகின் புதுமைகள், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெக்னாலஜி, ஆஃப்செட் பிரிண்டிங், டிஜிட்டல் பிரிண்டிங், பிளெக்ஸ், லேபிள் பைண்டிங், யூவி பேக்கேஜிங் மெஷின்கள் இடம்பெற உள்ளன.
8: வாருங்கள் உங்கள் கனவுலக வண்ணம் காகிதத்தில். சிவகாசி பிரிண்டெக்ஸ் 26, அனுமதி இலவசம்.
0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதொடு ராகம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீவ்ஸின் மனதொடு ராகம்.
10: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீவ்ஸ்.
0: 6:51 நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல்.

0: உடை பண்பலை நூறுபுழி ஐந்தில் அணில் டபுள் ரோஸ்டட் ரவா
1: அணில் 100% ரோஸ்டட் ரவா குழையாது ஒட்டாது
2: அணில் டபுள் ரோஸ்டட் ரவா
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்
3: மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி
0: வழங்கிய வசந்த விடியல்
4: நிறைவிற்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல். மீண்டும் வசந்த விடியல் நிகழ்ச்சி கேட்கலாம் நாளை காலை 6 மணிக்கு. இனிய கானங்களுடன் சுகமான காலை.

0: அன்பான காலை வணக்கம் நேயர்களே, விடிகளின் அழகை ரசிச்சு மனசுக்குள்ள ஒரு புது நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்கலாம். உங்க காலை பொழுத இன்னும் இனிமையாக்க வருகிறது கோடை பண்பலை 1.5 சுகமான காலை. நான் உங்கள் பத்மா நீலமணி. ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னாலே எல்லாருக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வருது விடுமுறை. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா எந்திரிக்கலாம், குடும்பத்தோட நேர செலவழிக்கலாம், நண்பர்களோட வெளியே போகலாம், இப்படி நமக்கே நமக்குன்னு இருக்கிற நாள். ஆனா இந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை இந்தியர்களுக்கு எப்படி வந்தது தெரியுமா? இந்த சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்க இது கோடி பண்பலை 1.5 சுகமான காலை.
1: It's 7 o'clock.

நேரம் காலை 7:06. இது கோடைப்பண்பலை நெருப்பலி 5 சுகமான காலை. இன்னைக்கு செப்டம்பர் 27 உலக சுற்றுலா தினமாக கொண்டாடப்படுதுங்க. முக்கியமா நம்ம கொடைக்கானலுமே சுற்றுலா இடம் தானே. இங்க சுத்தி பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கு. குடும்பத்தோடு வாங்க, சுத்தி பாருங்க, சந்தோஷமா இருங்க.

0: அவனி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பு ஹிப்ஹாபாதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசைய முறுக்கு 2 வெற்றி நடை போடுகிறது.
1: இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதொடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: 8:30 வைக்கிங் பனியன் சன் ரீவ்ஸின் மனதொடு ராகம்.
3: வைக்கிங் பனியன் சன் ரீவ்ஸ்.
4: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இம்மாதம் 28, 29 மற்றும் 30 காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை சணல் பைகள் தயாரித்தல் பற்றிய பயிற்சி நடைபெறவுள்ளது. விருப்பமுள்ளவர்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. எண் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

0: காலையில உற்சாகமான பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். இனிமே கேட்க போறோம், தொடர்ந்து இணைந்திருங்க. கோடி பண்பலை 100.5 சுகமான காலை.
1: வாழ்க்கைக்கு இல்ல கேரண்டி, ஃப்ரீயா விடு ஃப்ரீயா விடு ஃப்ரீயா விடு மாமே, உன் கனவுக்கு இல்ல வாரண்டி.

சொன்னுடாமக்கிறா துறவாயா கொடிப்பறக்கும் குப்பத்துல கொசு பறக்கும் அடிச்சாக்கா.

கோடை பண்பலின் 1.5 இன் சுகமான காலை. இன்னைக்கு காலையில மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம் குழந்தைங்களுக்காக 8:30

நேரம் 7:21 ஆயாச்சு. நாம இணைந்திருக்கிறது கோடை பண்பலின் 1.5 சுகமான காலை. ஞாயிற்றுக்கிழமை பேங்கா அப்படின்னு தானே கேக்குறீங்க? ஆமாங்க, இன்னைக்கு வங்கிகள்லாம் இயங்குது. உங்க தேவைகளுக்கு நீங்க வங்கிகளை பயன்படுத்திக்கோங்க. புத்துணர்ச்சியான பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். இது கோடை பண்பலின் 1.5 சுகமான காலை.

0: அவனி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பு, ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசை முறுக்கு 2 வெற்றி நடை போடுகிறது.
1: நேரம் சரியா 7:27 ஆயாச்சுங்க. நாம் இணைஞ்சிருக்கிறோம் கோடி பண்பலையின் சுகமான காலை. இன்னைக்கு உலக சுற்றுலா தினம்னு சொன்னேன் இல்லையா, அதனால சுற்றுலா பத்தியும் பயணங்கள் பத்தியும் தெரிஞ்சுக்க இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயில் மற்றும் அனல் டபுள் ரோஸ்டட் ரவா வழங்கும் வானவில். 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில். தலைப்பு பயண பாடங்கள். சிறப்பு விருந்தினராக மாவட்ட சுற்றுலா அலுவலர் H. கோவிந்தராஜன் அவர்கள்.

0: சராசரியா 7:32 ஆயாச்சு. நாம தொடர்ந்து கிட்டு இருக்கோம் கோடை பண்பலின் 1.5 சுகமான காலை. இன்னைக்கு காலையில 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மங்கி பாத் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சலாக வர இருக்குதுங்க.
1: நமது கோடை பண்பலை 100.5 இன்று மலரவிருக்கும் நிகழ்ச்சி பூக்கள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம் குழந்தைகளுக்காக, 9 மணிக்கு வானவில் பயணப்பாடங்கள் என்ற தலைப்புடன் விரிகிறது. சிறப்பு விருந்தினர் மாவட்ட சுற்றுலா அலுவலர் H. கோவிந்தராஜன் அவர்கள். 11 மணிக்கு மான் கி பாத் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை டெல்லி அஞ்சலாக. இரவு எட்டு மணிக்கு பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒளிபரப்பு. பிற்பகல் 1 மணிக்கு நெஞ்சில் நிறைந்தவை. 2 மணிக்கு டோல் தமாக்கா தூள். 3 மணிக்கு உயிரெழுத்து. கோவை மாவட்டம் M.A. கவுண்டன்பாளையம் மகாலிங்கம் அவர்கள் தெரிவில் பாடல்கள் வளம் வருகின்றது. மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகை செப்புக செந்தமிழ். 7 மணிக்கு தங்கள் அன்புடன். 8:30 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் Farm 3 City. இரவு

ஒன்பது மணிக்கு கொடைத்தென்றல் உலக சுற்றுலா தின சிறப்பு நிகழ்ச்சியாக கூக்கால் ஊராட்சிக்குட்பட்ட பெருங்காடு பகுதி பழங்குடியின மக்களோடும் கிராம நிர்வாக அலுவலர் சி. சுசேந்திரன் அவர்களோடும் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே. முருகேஸ்வரி அவர்கள். இரவு 10 மணிக்கு நினைவே சுகம் திருப்பூர் மாவட்ட நேயர்களோடு இவை யாவும் இன்று நமது கோடை பண்பலை 100.5 மலரவிருக்கும் நிகழ்ச்சி பூக்கள். இணைந்தே இருங்கள் கோடை பண்பலை 100.5.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: நேரம் சரியா 7:35 ஆயாச்சு. நாம நிகழ்ச்சியில தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை. நிகழ்ச்சியின் தொடக்கத்துல நான் கேட்ட கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கலாமா? ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை இந்தியர்களுக்கு எப்படி வந்துச்சு? இதுதான் கேள்வி. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இந்திய ஆலை தொழிலாளர்கள் வாரத்துல 7 நாட்களும் கடுமையா உழைச்சாங்க. அப்பதான் நாராயண் மேகாஜி லோகண்டே அவர்கள் தொழிலாளர்கள் எல்லாரையும் ஒன்று திரட்டி 7 ஆண்டுகள் போராடி 1890 June 10 அன்னைக்கு வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறைன்னு அறிவிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் சட்டப்பூர்வமாகவும் அறிவிக்கப்பட்டது. இப்படி போராடி பெற்ற விடுமுறையை சந்தோஷமா கொண்டாடலாமா?

0: பழம்.
1: என்ன பழம்? அந்த பழம் நல்லா பார்த்து சொல்ற ஞான பழம்.
0: ஆரஞ்சு பழம்,

0: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு. பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: வணக்கம்.
4: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். அமைச்சரே, நான் மிகவும் டென்ஷனாக இருக்கிறேன், மன உளைச்சலாக இருக்கிறது. எங்காவது சுற்றுலா செல்ல வேண்டும்.
3: ஏன்மண்ணா, ராணியாரிடம் அடி வாங்கினீர்களோ?
4: ஆமாம் அமைச்சரே. இல்லை இல்லை அமைச்சரே, இல்லை அமைச்சரே. இது இவருக்கு எப்படி தெரிந்தது? அமைச்சரே, அடியெல்லாம் வாங்கவில்லை, திட்டுதான் வாங்கினேன்.
3: ராணியாரிடம் திட்டு வாங்கும் அளவிற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்?
4: அப்படி கேளுங்கள் அமைச்சரே, அப்படி கேளுங்கள். நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்கள். நேற்று காலை எங்கள் வீட்டில் இருக்கிற அயன் பாக்ஸ் ரிப்பேர் ஆகிவிட்டது. அதனால் பக்கத்து வீட்டிற்கு சென்று, ஏனம்மா கொஞ்சம் அயன் பாக்ஸை கடன் தர முடியுமா என்று கேட்டேன். மன்னர் என்றும் பாராமல் இங்கேயே அமர்ந்து துணியை தேய்த்து விட்டு கிளம்புங்கள் என்று சொல்லிவிட்டார் அமைச்சரே.
3: பிறகு மன்னா?
4: பிறகு என்ன, கடன் கேட்க போன இடத்தில் ஏன் கராராக பேச வேண்டும் என்று நானும் அங்கேயே அமர்ந்து துணியை தேய்த்து கொண்டு வந்துவிட்டேன். இன்று காலை அதே பக்கத்து வீட்டு அம்மா எங்கள் வீட்டுக்கு வந்து, இன்னும் புது துடைப்பம் வாங்கவில்லை, எங்கள் வீடெல்லாம் ஒரே அழுக்காக இருக்கிறது, அதனால் உங்கள் வீட்டு துடைப்பத்தை கொஞ்சம் கடன் கொடுங்கள் என்று கேட்டார். நான் விடுவேனா? தருகிறேன், ஆனால் இங்கேயே கூட்டி பெருக்கி விட்டு செல்லம்மா என்று சொல்லிவிட்டேன். நேற்று அவர் வீட்டு அயன் பாக்ஸை என்னை நம்பி தரவில்லை, இன்று என் வீட்டு துடைப்பத்தை மட்டும் எப்படி அவரை நம்பி தருவேன்? அதனால் தான் இங்கேயே கூட்டி பெருக்கி விட்டு செல்லம்மா என்று சொன்னேன். இதில் என்ன அமைச்சரை தவறு இருக்கிறது? இதை ஏதோ ஒரு பெரிய குற்றம் போல அந்த பக்கத்து வீட்டம்மா என் மனைவியிடம் சொல்ல, ராணியார் என்னை துவம்சமாக்கி விட்டார். இப்போது நீங்களே சொல்லுங்கள் அமைச்சரை, நியாயத்தை.
3: தர்பார் அவைக்கு நடந்து வரும் அளவிற்கு விட்டு வைத்திருக்கிறாரே என்று சந்தோஷப்படுங்கள் மன்னா.
4: ஏன், ஏன் அமைச்சரை அப்படி சொல்லுகிறீர்கள்?
3: ஏன் என்று ஒரு ஓரமாக அமர்ந்து நீங்களே சிந்தியுங்கள், உங்களுக்கே புரியும். இன்று செப்டம்பர் 27 உலக சுற்றுலா தினம், அதை பற்றி சொல்கிறேன். அதை முதலில் கேளுங்கள்.
4: பார்த்தீர்களா அமைச்சரே, தெரிந்தோ தெரியாமலோ தொடக்கத்திலேயே சுற்றுலா செல்ல வேண்டும் என்று நான் சொன்னது எப்படி பொருந்தி விட்டது என்று?
3: மன்னா, அந்த டயலாக்கை உங்களுக்கு எழுதி கொடுத்ததே நான் தான். உங்களை நீங்களே ரொம்ப புகழ்ந்து கொள்ளாதீர்கள், பேசாமல் கேளுங்கள்.
4: சொல்லுங்கள் சொல்லுங்கள் அமைச்சரே, சர்வதேச சுற்றுலா தினத்தை பற்றி சொல்லுங்கள்.
3: மன்னா, சுற்றுலாவின் முக்கியத்துவத்தை உணர்த்தவும், சுற்றுலாவால் நாட்டின் பொருளாதாரம் உயரும் என்ற நோக்கிலும், சுற்றுலாவால் மனித குலம் மேம்படும் என்ற நல்ல எண்ணத்திலும், ஐநா அறிவிப்பை தொடர்ந்து செப்டம்பர் 27 ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச சுற்றுலா தினமாக அனுசரித்து வருகிறோம். சுற்றுலா என்பது பல்வேறு கலாச்சாரங்களை பற்றி தெரிந்து கொள்ளவும், மனதில் புத்துணர்ச்சி ஏற்படுத்திக் கொள்ளவும் வழிவகுக்கிறது. சுற்றுச்சூழல் சுற்றுலா, பாரம்பரிய சுற்றுலா, கலாச்சார சுற்றுலா, கல்வி சுற்றுலா, இன்ப சுற்றுலா என்று சுற்றுலாவில் பல பல வகைகள் இருக்கின்றன. உலகின் 2வது மிகப்பெரிய தொழில் சுற்றுலா என்றும், வளரும் நாடுகளின் மிகப்பெரிய பலம் சுற்றுலா என்றும் சொல்லப்படுகிறது.
4: ஆமாம் ஆமாம் அமைச்சரே, உண்மைதான்.
3: மலைகள், நீர்வீழ்ச்சிகள், உலக அதிசயங்கள், கட்டடங்கள், கேளிக்கை பூங்காக்கள், கடற்கரைகள் என உலகில் பல்வேறு வகையான சுற்றுலா தலங்கள் இருக்கின்றன. போக்குவரத்து துறை, உணவுத்துறை, இடவசதி, ஓய்வு மற்றும் கேளிக்கை என 5 துறைகளை சார்ந்து விளங்குகிறது இந்த சுற்றுலா துறை.
4: ஓஹோ,
3: இந்திய அளவில் இந்த சுற்றுலா துறையால் 8%க்கும் மேல் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதாம்.
4: ஓ, அப்படியா அமைச்சரே?
3: தேவையற்ற பொருள் சேர்த்து வீடெங்கும் பதுக்கி விட, வாழ்வினில் தேவையான பொருள் எதுவென்று சுற்றுலா சென்று விட முதுகுப்பை உணர்த்தி விடுமாம்.
4: ஆஹா, பலே பலே.
3: திட்டமிடலின் பொருள் விளக்கி ஒற்றுமையை படரவிட்டு, நட்புறவு சேர்த்து வைத்து, பந்தபாசம் நெருக்கி வைத்து, பத்திரமாய் பயணம் செய்ய சுற்றுலாவே வழிவகுக்கும்.
4: ஆமாம் ஆமாம் அமைச்சரே.
3: அருவியிலே குளிக்க வைத்து, மலையேறி மகிழ வைத்து, அலைக்கடலில் நனைய விட்டு உருகும் பணி ரசிக்க வைத்து, வனவிலங்குகளின் எழில் காட்டி இயற்கை எதுவென தெரிய வைக்கும் சுற்றுலா.
4: அருமை அருமை அமைச்சரே. இந்த சர்வதேச சுற்றுலா தினத்தில் சுற்றுலா தினத்தை பற்றிய தகவல்களையும், சுற்றுலா நமக்கு தரும் அனுபவங்களையும், நல்லனவற்றையும் சொன்னீர்கள். சிறப்பு, மிக சிறப்பு.
3: சரி மன்னா, எனக்கு ஒரு சந்தேகம்.
4: என்ன அமைச்சரே?
3: இல்லை, ராணியாரிடம் திட்டு வாங்கியதற்கெல்லாம் டென்ஷன் ஆகிறது, டென்ஷன் ஆக இருக்கிறது, சுற்றுலா செல்ல வேண்டும் என்று சொல்கிறீர்களே. நீங்கள் அரண்மனைக்கு வந்து தூங்காமல் உண்மையாக வேலை செய்தீர்களானால் எவ்வளவு டென்ஷன் ஆகும்? அப்போது எங்கு செல்லலாம் என்று சொல்வீர்கள்?
4: என்ன
0: நம் கோடை பண்பலை 100

0: ஐந்தில் நேயர்கள் இதுவரை கேட்டது
1: பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள்.
0: தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
2: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்
2: தங்கள் அன்புடன் பகுதி
0: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
2: கொடைக்கானல் 624-101.
0: மின்னஞ்சல் முகவரி
2: kodaifm@gmail.com.
0: கட்சவி இலக்கம்
2: 94 86 28 24 24.

0: இப்ப சரியா 7:45 ஆயாச்சு. கோடை பண்பலை 1.5 குதூகலமான பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். இது கோடை பண்பலை 1.5 சுகமான காலை.
1: எனக்கு மியூசிக்க பத்தி என்ன தெரியுமா? பீட்டர் அக்காக்கு நம்மளை பத்தி தெரியல. அபி தேக்கோ சூப்பிஸ்தானு.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
0: இன்று
2: செப்டம்பர் 27
0: கொஞ்ச நாள் விடுமுறை எடுத்துக்கொண்டு எங்காவது போய் வந்தால் நல்லா இருக்கும் என நீங்கள் எப்போதாவது யோசித்தது உண்டா?
2: அன்றாட அழுத்தங்களில் இருந்து தப்பித்தால் போதுமென நினைத்திருக்கிறீர்களா?
0: தொலைதூர இடங்களுக்கு எப்போதாவது பயணம் செய்த அனுபவம் இருக்கிறதா?
2: போன 100 வரை யாரும் அவ்வளவாக தொலைதூர பயணத்தை பற்றி யோசித்தது இல்லை.
0: இதற்காக வழிவகை செய்தது உலக சுற்றுலா நிறுவனம்.
2: 1980 செப்டம்பர் 27 தேதியிலிருந்து கொண்டாடுகிறோம்
0: உலக சுற்றுலா நாளாக.
2: 1979
0: ஸ்பெயினில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் கூட்டத்தில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது.
2: சுற்றுலாவின் முக்கியத்துவத்தை உலகெங்கும் எடுத்துக்காட்ட
0: சமூக,
2: கலாச்சார,
0: அரசியல்,
2: பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை எடுத்துக்காட்ட
0: இந்நாள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது.
2: கல்வி சுற்றுலா,
0: இன்ப சுற்றுலா,
2: வியாபார சுற்றுலா
0: என பல வகைகளும் உள்ளன.
2: முடிந்தால் சுற்றுலா கூட போய் வரலாம்.
0: மலைமுகடில் குதிக்கும் அருவி,
2: மான் கூட்டங்கள் ஓடும் காடு,
0: கடல் அலைகள் தாளாட்டும் கடற்கரைகள்,
2: கட்டட மரங்கள் முளைத்த கட்டிட நந்தவனங்கள்,
0: வரலாறுகள் தூங்கும் பல தூங்கா நகரங்கள்.
2: இப்படிப்பட்ட இடங்களுக்கு சென்று வர நீங்களும் முயற்சி செய்து பார்க்கலாமே.
0: இன்று உலக சுற்றுலா நாள். 1933
2: நகைச்சுவை நடிகர் நாகேஷ் பிறந்த நாள்
0: இன்று. கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில்
2: ஆலப்பாடு ஊராட்சியில் தற்போது அமிர்தபுரி என்று அழைக்கப்படும்
0: பறைய கடவில் சுகனானந்தன் தமயந்தி தம்பதியருக்கு பிறந்தார் 3வது மகளாக.
2: சுதாமணி என்பது இயற்பெயர்.
0: கல்வி,
2: மருத்துவம்,
0: ஆன்மீக துறையில் அளப்பரிய சேவை செய்து வருகிறார்.
2: 1953
0: ஆன்மீகவாதி மாதா அம்ருதானந்தமயி பிறந்த நாள்
2: என்று.
0: நூலகவியலின் 5 விதிமுறைகளை அறிமுகம் செய்தவர்.
2: இந்திய நூலகவியலின் தந்தை என அறியப்படுபவர்.
0: நூலகவியலுக்கு ஆற்றிய பங்கிற்கு பத்மஸ்ரீ பட்டம் பெற்றிருக்கிறார்.
2: இவரின் பிறந்த நாளை இந்தியாவில் தேசிய நூலக நாளாக கொண்டாடுகிறோம்.
0: 1972
2: நூலகவியலாளர் எஸ்ஆர் ரங்கநாதன் மறைந்த நாள்
0: இன்று. சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழிக்க
2: பெரிதும் பாடுபட்டவர்,
0: புதிய இந்தியாவை நிறுவியவர் என்றும்,
2: புதிய மறுமலர்ச்சியை தொடங்கியவர் என்றும்
0: அடையாளப்படுத்தப்பட்டவர்.
2: ஆங்கிலம்,
0: பிரெஞ்சு,
2: லத்தீன்,
0: எபிரேயம்,
2: கிரேக்கம்,
0: சமஸ்கிருதம்,
2: இந்தி போன்ற மொழிகளை கற்று

0: முதல் சீர்திருத்த இயக்கமான பிரம்ம சமாஜத்தை நிறுவியவரான
1: ராஜாராம் மோகன் ராய்
0: நினைவு நாள்
1: என்று
0: ஆண்டு
1: 1833
0: உலக நதிகள் நாள் என்பது
1: உலகின் நீர் வழிகளை பெருமைப்படுத்துவதற்காக கடந்த ஆண்டுகளில்
0: 60 நாடுகளில் உள்ள பல மில்லியன் மக்கள்
1: நீர்வழி பாதைகளின் விழுமியங்களை கொண்டாடினர்.
0: உலக நதிகள் நாளில்
1: என்று
0: உலக நதிகள் நாள் உலக காது கேளாதோர் வாரத்தை தொடங்கி
1: ஒவ்வொரு நாளும் அவர்கள் சார்ந்த பிரச்சனைகளை கருப்பொருளாக கொண்டு
0: கடைபிடித்து வந்து நிறைவு செய்யும் இந்நாளை
1: உலக காது கேளாதோர் நாளாக கடைபிடிக்கிறோம்.
0: இந்நாள் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதத்தின் நிறைவான ஞாயிற்றுக்கிழமையில் வரும்.
1: இந்நாளானது பின்லாந்தின்
0: ஹெல்சிங்கியை தலைமையிடமாக கொண்ட
1: உலக காது கேளாதோர் கூட்டமைப்பினால் தொடங்கப்பட்டதாகும்.
0: இந்நோய் பெரும்பாலும் பிறவி குறைபாடு காரணமாகத்தான்
1: அதிகமானோருக்கு செவித்திறன் பாதிப்பதாக
0: மருத்துவ உலகம் சொல்கிறது
1: என்று
0: உலக காது கேளாதோர் நாள்
1: காத்திடுவோம்
0: நம் காதுகளை. கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்

0: நேரம் காலை 7:56 ஆயாச்சு. நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை நொறுப்புளி 5 சுகமான காலை. இன்னைக்கு வழக்கமான வேகத்துல ஓடிட்டே இருக்காம கொஞ்சம் நின்னு உங்களை நீங்களே ரசிச்சு பாருங்க. நீண்ட நாளா ஒருத்தட்ட பேசணும் நினைச்சிட்டே இருப்போம், ஆனா நேரமே கிடைச்சிருக்காது. அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட பேசலாம், புத்தகங்கள் வாசிக்கலாம், வானொலி கேட்கலாம், ஆரோக்கியமான உணவுகளை குடும்பத்தோட சேர்ந்து சாப்பிடலாம். இப்படி சின்ன சின்ன விஷயங்களும் மனசை ரொம்ப பசுமையா வச்சுக்கும். நிகழ்ச்சியில நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். இது கோடி பண்பலை 1:5 சுகமான காலை. உங்கள் அன்புடன் விடைபெறுகிறேன், நான் உங்கள் பத்மா நீலமணி.
1: We're gonna blow the speakers, baby. Once again, Vijay and

வணக்கம் விஜயாத்மி சார் அவர்களே. நான் என்ன கேட்க போகின்றேன் என்றால், இந்த பாட்டினையும் சரி, இதுக்கு முன்னாடி வந்த பாட்டினையும் சரி, எப்போ பார்த்தாலும் புரியாத வார்த்தையாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே.

இனி நம் கோடை பண்பலையின் 1.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் குழந்தைகளுக்காக. அதற்கு முன்பாக செய்தி சுருக்கம்.

0: செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாடுகளுக்கிடையிலான மோதல்கள் உலக பாதுகாப்பை சீர்குலைப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விபத்துகளை குறைக்க ரயில்வே பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டுள்ளதாக ரயில்வே இணையமைச்சர் திரு வி சோமண்ணா கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக மக்களை எதிர்க்கட்சிகள் தவறாக வழிநடத்துவதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குற்றஞ்சாட்டியுள்ளார். அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் கிராமப்புற வங்கிகளும் வாடிக்கையாளர்களின் வசதிக்காக நாளை ஞாயிற்றுக்கிழமை என்றும் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. இளம் வழக்கறிஞர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் கடுமையாக பணியாற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு வேல்முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். மாநிலத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தாவேக அரசு உரிய தீர்வு காணவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். கிண்டி ரயில் நிலையத்தில் தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் நாளை அந்த வழியே மின்சார ரயில் போக்குவரத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. ஹார்முஸ் நீரிணையை திறப்பது குறித்து ஈரான் தெரிவித்த யோசனையை அமெரிக்கா நிராகரித்து விட்டதாக அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெற உள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஸ்குவாஷ் பிரிவில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இறுதிப் போட்டியில் இந்தியா இன்று மலேசியாவை எதிர்கொள்கிறது. மகளிர் ஹாக்கி போட்டியில் ஏற்கனவே இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ள நிலையில் கடைசி ஆட்டத்தில் ஹாக்கியில் இன்று சிங்கப்பூரை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: விளம்பரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
1: எழுபத்தைந்து வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: இனிய காலை வணக்கம் நேர்களே. நேர்களின் மனம் தொட்ட நிகழ்ச்சியாய் கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் எழ நினைத்து தவறிவிழும் மழலை மொட்டுகள், கடந்து செல்லும் ரயிலுக்கு கை காட்டும் சிறுவர்கள், விரல் விட்டு நட்சத்திரங்களை கணக்கெடுக்கும் குட்டி மழலை பட்டாளங்கள், வயதோடு வளராமல் விட்டு போன ஆக சிறந்த நம்பிக்கைகள், குழந்தைகள், அத்தகைய குட்டி செல்லங்களை சந்திக்க காத்திருக்கிறது இந்த ஒரு மணி நேரமும் கோடை பண்பலை 100.5. செல்லங்கள் அழைக்கலாம் 24 24 24 அல்லது 24 24 26, மற்றும் ஒரு எண் 24 24 29, இன்னும் ஒரு எண் இருக்குங்க 290 333, முன்னிணைப்பாக 0 45 42 இணைத்து இணைப்பில் காத்திருக்கும் முதல் குட்டி செல்லம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: விருதுநகர்லேருந்து அம்மாவிலிருந்து பேசுறேன், மாயக்கண்ணன்.
0: மாயக்கண்ணன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும்.
0: நல்லா இருக்கும்.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நான் நல்லா இருக்கேன். மாயக்கண்ணன் என்ன படிக்கிறீங்க?
1: 5th ஸ்டாண்டர்ட்.
0: ஓ, பெரிய கிளாஸ்லாம் போயிட்டீங்க. எப்படி இருக்கு 5ஆம் வகுப்பு போனது?
1: நல்லா இருக்கு.
0: சரி, அப்பா வாங்கிட்டு தள்ளி போக சொல்லிட்டு நீங்கள் பேசுவீங்களா? எனக்கு அப்பா பேசுறதும் கேட்குது. சரியா மாயக்கண்ணன்,
1: என்ன
0: பண்ணலாம்? ஓ, பக்கத்து வீட்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடுவீங்க.
1: ஆமாம்.
0: சரி, அப்பா எங்கேயாவது கூப்பிட்டு போகிறேன்னு
1: சொல்லியிருக்காரா? ஆமாம், பூங்காவுக்கு.
0: ஓ, இன்னைக்கு மதியானமா சாயந்தரமா?
1: சாயந்தரம்.
0: சரி, ஜாலியாக போயிட்டு வாங்க. என்ன சொல்ல போகிறீங்க நிகழ்ச்சியில்?
1: மூதரை பாட்டு.
0: ம், சொல்லுங்க.
1: அடக்கமுடைய அறிவிலார் என்ற நீ கடக்க கருதவும் வேண்டாம், மலைத்தடியில் ஓடுமீன் ஓட உருமீன் வருவலம் பாடியிருக்கு மாம்கோப்புக்கு அவ்வையார்.
0: சரி, இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க மாயக்கண்ணன்? சொல்லுங்க. இல்ல, சொல்லுங்க, அப்பதானே எனக்கு தெரியும். சென்னா சொல்லவா மாயக்கண்ணன்? மாயக்கண்ணன், அதாவது எப்பயுமே வந்து நமக்கு கிடைக்கிறது வந்து கிடைக்கும், அதுக்காக நம்ம வந்து காத்திருக்கணும். நமக்கு வந்து ஒரு வெற்றி கிடைக்கணும்னா, இல்லை நமக்கு நல்ல மார்க் கிடைக்கணும்னா, நம்ம நல்லா படிச்சுட்டு எழுதிட்டு, இப்போ நீங்கள் காலாண்டு தேர்வு எழுதியிருக்கீங்களா, அடுத்து அதோட மதிப்பெண் வர வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். கண்டிப்பாக நான் நல்லா தான் எழுதியிருக்கேன், எனக்கு நிறையா மதிப்பெண்கள் கிடைக்கும், இனி டீச்சர் பாராட்டுவாங்க அப்படின்னு நம்ம காத்திருக்கோம்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு செயலுக்கும் நம்ம காத்திருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். அவசரப்படக்கூடாது அப்படின்றது தான். சரியா? சரி, என்ன பாடல் கேட்கலாம்?
1: கற்பன் பாட்டு.
0: கேட்டலாமா கற்பன் பாட்டு? நன்றிம்மா.

0: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம். போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு. போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
0: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
3: நம்முடைய வாழ்க்கை இறைவனால் வழங்கப்பட்டது. இந்த வாழ்க்கையை முறையாக பயன்படுத்தணும். நாம மகிழ்ச்சியாம இருக்கணும், மற்றவங்களை மகிழ்ச்சியாம இருக்க வைக்கணும். எந்நேரமும் நாம சோகத்திலையும் இருந்து வருத்தத்திலையும் இருந்து மற்றவங்களையும் வருத்தம் அடைய வைப்பது அப்படின்னு சொன்னா அது சரியான ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியாது. இப்ப சில பேருடைய இயல்பு எப்படி தெரியுங்களா, எதுக்குமே சந்தோஷமா இருக்க மாட்டான். கல்யாண வீட்டுக்கு வந்திருப்பான், உம்முன்னு உட்காந்துருப்பான். வேணும்னா பொண்ணோட அப்பா அங்கே உம்முன்னு இருக்கலாம், மற்றவெல்லாம் எதுக்கு அங்கே உம்முன்னு இருக்கணும்? ஆனால் இந்த பரிதாபமான அப்பா மட்டும் செலவு பண்ணணும், ஃபோட்டோவில் நிற்க முடியாது, நிறைய பேரை சரி கட்டி ஆகணும், கொஞ்சம் கவலையில் இருப்பான். இவன் வருத்தத்தில் இருக்கிறதாவது பரவாயில்ல சார், இந்த கல்யாணத்துக்கு வந்திருப்பான் பாருங்க, வெறும்னு சாப்பிட்டுட்டு போகிறத தவிர ஒரு வேலை இல்லாதது. அவன் உம்முன்னு உட்காந்துருப்பான். என்ன சார் கல்யாணம் கூட்டு கழுத்து இருக்கிறான், சாப்பிட உட்காருவான். அந்த இலையில போடும் போது கூட போடு போடு போட்டு தலை அப்படிம்பா, ரெண்டு முந்திரி பருப்பை போட போட்டு தொலை அப்படிம்பா, அதையும் போடணும் போட்டு தொலைக்கணும். சந்தோஷமா சாப்பிட மாட்டான், சந்தோஷமா சிரிக்க மாட்டான். அப்ப மனித இயல்புல என்ன தெரியுங்களா, தெரியல, 24 மணி நேரமும் ஒருத்த மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய கலையை தெரிஞ்சுக்கிட்டா மகிழ்ச்சியா இருக்கும், ஆனந்தமா இருக்கணும். எவ்வளவு சிரமம் சிக்கல் எது இருந்தாலும் மகிழ்ச்சியா இருக்கணும். எங்கிட்ட என்ன சொல்றாங்க பல பேர், மகிழ்ச்சியா இருக்கணும்னா இவ்வளவு கண்டிஷன் கண்டிஷன் போடுறாங்க. என்னென்ன கண்டிஷன்? நான் நினைக்கிறபடி ரயில் கிடைக்கணும், நான் நினைக்கிறபடி பிளேன் கிடைக்கணும், நான் நினைக்கிறபடி எனக்கு மனைவி இருக்கணும், நான் நினைக்கிறபடி எனக்கு புள்ள இருக்கணும,

0: நான் நினைக்கிறதெல்லாம் சரியா செய்யற அப்படியே டிரைவர் இருக்கணும். 100 கண்டிஷன் போடுறாங்க. இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், நீங்க எந்த கண்டிஷன் போட்டாலும் வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது, ஏர் கண்டிஷன் உட்பட. ஏன்னா டக்குனு கரண்ட் நின்று போவோம், மூச்சு முட்டுற மாதிரி இருக்கும். நீங்க எந்த கண்டிஷன் போட்டாலும் வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்காது. இப்ப திருப்பி சொல்லட்டுமா, எது நடந்தாலும் மகிழ்ச்சியா இருப்பேன்னு முடிவு பண்ணவனை யாராலும் ஒன்னும் பண்ணவே முடியாது. இது கத்துக்க வேண்டிய விஷயம் வாழ்க்கையில. சந்தோஷமா இருக்க வேண்டிய இடத்துல கூட சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா எப்பவுமே மகிழ்ச்சியாவும் ஆனந்தமாவும் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த உலக வாழ்க்கையை சரியாக பார்த்து கொண்டு வந்தவர்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம வியாபாரம்னு பண்றோம், கொஞ்சம் ஏத்த இறக்கம் இருக்கும். குடும்பத்துல ஒரு நல்லது கெட்டது வரும். சில சமயத்துல பொருளாதார சிக்கல் வரும். சில சமயம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லாட்டி கூட கஷ்டம் வரும். நம்முடைய பாப புண்ணியத்துக்கு ஏற்ப வாழ்க்கை அமையுது. அதுல சில சங்கடங்கள் வரத்தான் செய்யும். நான் ஒரு சம்பவம் சொல்லட்டுமா உங்களுக்கு? நாம எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை குறிச்சுக்கோங்க, எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் சரி, வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் உடுத்த துணி இல்லாம நிக்கணும்னு இருந்தா ஒண்ணு மீற முடியாது. இதுதான் வாழ்க்கை. நம்ம புரிஞ்சுக்கணும், சின்ன விஷயம் வந்தா நல்லது, பெரிய கஷ்டம் வந்தாலும் நல்லது, ஏது நடக்கட்டும் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய பக்குவம் இருக்கணும் சார். எது நடந்தாலும் நன்மைக்கேன்னு ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியா இருக்க தெரியணும், எப்பவுமே ஆனந்தமா இருக்க தெரியணும். அதான் ஆனந்தமாக வாழ்வதற்குரிய ரகசியம்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: நாம் இணைந்திருக்கின்றோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகத்தில்.
3: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
6: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
7: கோபுரம் மஞ்சள் தூள் குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
8: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது ஏடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
9: September 26 to 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200 மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. ஏடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்கரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
10: அவினி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பில் ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசிய முறுக்கு 2 வெற்றி நடை போடுகிறது.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானுவில்.
11: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
12: இன்று பல இடங்களில் Group 1 தேர்வு நடைபெற உள்ளது. எழுதும் அனைத்து தேர்வர்களுக்கும் வாழ்த்துக்கள். கோடை பண்பலை 100.5 சார்பாக இப்ப நிகழ்ச்சியில் இணையும் குட்டி செல்லம் வாங்க. வணக்கம். ஹலோ, எங்க இருந்து? எந்த ஊர்? அப்புறம் நாமக்கல் மாவட்டம். சரி, அப்பா சொல்லாம இப்ப நம்ம 2 பேரும் பேசுவோமா? சரியா? எல்கேஜி கேக்குதா? சரி, எல்கேஜில என்ன சொல்லி தந்தாங்க குட்டி செல்லத்துக்கு? எங்க திருக்குறளா? எங்க சொல்லுங்க கேப்போம். சூப்பரா சொல்லிட்டீங்களே, கைத்தட்டி.

0: விட்டுருவோமா? ம், நான் தட்டுறேன் நான் தட்டுறேன். சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? என்ன சாப்பிட்டீங்க? இட்லியா? எத்தனை சாப்பிட்டீங்க இட்லி? ஒன்னா, ரெண்டா, மூணா? ரெண்டு சாப்பிட்டீங்களா? நல்லா இருந்துச்சா இட்லி? எனக்கு
1: நல்லா இருந்துச்சு.
0: எனக்கு எனக்கு இட்லி தருவீங்களா? வரவா, நாமக்கலுக்கு பஸ் ஏறவா? வர வரைக்கும் இட்லி வச்சிருப்பீங்களா? சரி, சாகுலுக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? டிஷர்ட் பிடிக்குமா? அங்கிட்டு யாரும் அம்மான்னு சொல்லி தராங்களே. சரி, ஏன் அப்பாவை பிடிக்கும்? அப்பாவை ஏன் பிடிக்கும்? அப்பாவை ஏமா பிடிக்கும்? ஹலோ, ஓ, அப்பா கேக்குறதெல்லாம் வாங்கி தருவாங்க, அதனால பிடிக்கும். அம்மா வந்து இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியா? கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கலாமா அப்பா? அப்பா கிட்ட சொல்லணும், அப்படிலாம் வாங்கி கொடுக்க கூடாது. சரியா? எனக்கு தேவையானது மட்டும்தான் வாங்கி தரணும் அப்படின்னு
1: சொல்லுங்க.
0: சரிங்க. என்ன பிடிச்சிருக்கா? ஹலோ, என்ன பிடிச்சிருக்கா? பிடிக்கலையா? பிடிச்சிருக்கா? பிடிக்கல. பிடிச்சிருக்கா? சரி, எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, உங்க குரல்ல ஒரு பாட்டு கேட்போமா? ஏதாவது பாடல் உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு ஏதாவது ரெண்டு வரி கேக்குதா? சரி சரி, என்ன பாடல் கேக்கலாம்? சரி, உங்களுக்கு ஏதாவது நாங்களே பாடல் போடவா?
1: மோனிகா.
0: சரி, மோனிகாவா? சரி, மோனிகா கேட்டுருவோமா? அப்படியே கேட்டுட்டே நீங்க ஆடுவீங்களா? ஓகேவா? நன்றிங்க.

0: சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
1: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

ஆம் நேர்களை இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில் அணில் டபுள் ரோஸ்டட் ரவா வழங்கும் வானவில், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில். வானவில் இன்று நமக்கு தந்திருக்கும் தலைப்பு பயணப்பாடங்கள். நம்ம நிறைய இடங்களுக்கு பயணம் செய்வோம், வேலை நிமித்தமா இல்லை சுற்றுலா அப்படின்றப்போ நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும், அந்த பயணம் வந்து நமக்கு என்ன பாடம் கற்றுத்தந்துச்சு, அந்த மாதிரி நிகழ்வுகளை தான் இன்று காலை 9 மணிக்கு பேச இருக்கிறது வானவில் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக மாவட்ட சுற்றுலா அலுவலர் ஹெச் கோவிந்தராஜன் பங்கேற்க இருக்காங்க. வாங்க நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு வானவில் நிகழ்ச்சியில் பயணப்பாடங்கள்.

0: சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
1: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
1: தங்கள் அன்புடன் பகுதி
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
1: கொடைக்கானல் 624-101.
2: மின்னஞ்சல் முகவரி
1: kodaifm@gmail.com.
2: கட்சவி இலக்கம்
1: 94-86-28-24-24.
3: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.

0: நாம் இதுவரை கேட்டது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இனிய காலை பொழுதை இன்பமாய் வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம். கொடைப்பன்மலை 100.5 மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் குட்டி செல்லங்களுக்காக வந்துட்டு இருக்கு. மாணவ செல்வங்கள், குழந்தைகள் அழைக்கலாம். 24 24 24 அல்லது 24 24 26 மற்றும் ஒரு எண் 24 24 29 இன்னும் ஒரு எண் 290 333 முன்னிணைப்பாக 0 45 42 இணைத்து இப்போ இணைப்பில் காத்திருக்கும் குட்டி செல்லம் வாங்க. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
2: இளவரசி.
1: இளவரசி எங்க இருந்து பேசுறீங்க?
2: பழனியா?
1: இளவரசி பழனியில என்ன படிக்கிறீங்க?
2: ஒன்னாம்
1: வகுப்பு. எத்தனை நாள் உங்களுக்கு விடுமுறை கொடுத்துருக்காங்க? காலாண்டு விடுமுறை
2: 9 நாள்.
1: 9 நாள் கொடுத்துருக்காங்களா? மற்றவங்கள 10 நாள், உங்களுக்கு மட்டும் 9 நாள் கொடுத்துட்டாங்களா? ஒரு நாள் இல்லைன்னு வருத்தமா இருக்கா? சந்தோஷமா இருக்கா? ஸ்கூலுக்கு போக போறோம். சந்தோஷமா இருக்கா? சரி, பழனியில இளவரசி எங்கெங்க போயிருக்கீங்க? எங்கயா சுத்தி பார்க்க போயிருக்கீங்க? பார்க், கோயிலுக்கு, பழனி மலை மேல ஏறி முருகனை போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. போயிருக்கீங்களா இளவரசி? குரங்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? சரி சரி, என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில? பாடுங்க கேப்போம்.
2: மாம்பழம் உங்களுக்கு வேணுமா? இங்கே ஓடி வாருங்கள், பங்கு போட்டு.
1: மாம்பழ சீசன் முடிஞ்சோன்னு மாம்பழம் தரேன்றீங்களே இளவரசி? சரி, வந்துடவா பழனிக்கு, எனக்கு தரீங்களா? சரி, கண்டிப்பா ஒரு நாள் வரேன். என்ன பாடல் கேக்கலாம்? கட்டா குஸ்தில இருந்து பாடல் கேட்டுருவோமா? நன்றிமா.
2: சம்பவக்காரி.
1: சம்பவக்காரி, உங்களுக்கு மாம்பழத்தோட சம்பவக்காரி பாடலும், சரியா?

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். அவினி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பு ஹிப்பாபாதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசைய முறுக்கு 2 வெற்றி நடை போடுகிறது.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: என்ன
4: படிக்கிறீங்க?
3: இரண்டாம்
4: வகுப்பு. அப்படிதானே சொன்னீங்க?
3: ஆமா மேடம்.
4: சரிங்க, சாப்பிட்டீங்களா?
3: சாப்பிடல மேடம். இனிமேதான் சாப்பிடணும்.
4: ஓ, இனிமேதான் சாப்பிடணுமா? அதாவது மனதோட ராகத்துல பேசிட்டு தான் சாப்பிடுவோம் அப்படின்னு?
3: ஆமா மேடம்.
4: சரி, எப்பவுமே மனதோட ராகத்துல கலந்துக்கலாம்.
3: ஓ,
4: முயற்சி பண்ணிட்டீங்க. சரி, இருந்தாலும் முயற்சி பண்ணி இப்ப கிடைச்சிருச்சுல?
3: ஆமா மேடம்.
4: எதுவுமே நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணா கிடைச்சிரும்ல?
3: ஆமா மேடம்.
4: சரி மேடம் சொல்லாதீங்களே, எப்படியோ இருக்கு எனக்கு.
3: சரிங்கக்கா.
4: அக்கா இல்ல அத்தை எப்படி வேணாலும் கூப்பிடுங்க. சரியா?
3: சரியும்.
4: சரி, ஞாயிற்றுக்கிழமை தன்சிகா ஸ்ரீ என்ன பண்ணலான் இருக்கீங்க?
3: விளையாடலான்னு.
4: ஓ, விளையாடலான்னு. வீட்டுக்குள்ளேயே

0: வா இல்ல வெளிய வா, ஓடி புடிச்சா. என்ன விளையாட்டு?
1: ஓடி புடிச்சு.
0: அப்படியா? உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா?
1: அண்ணாங்க ரெண்டு பேர் இருக்காங்க.
0: ஓ, வீட்லயே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதனால அவங்க கூட சேர்ந்து விளையாடுவீங்க.
1: ஆமாக்கா.
0: சரி, உங்களுக்கு ரெண்டு அண்ணன்ல எந்த அண்ணனை பிடிக்கும்?
1: ரெண்டு பேரே பிடிக்கும்.
0: ஓ, ரெண்டு பேர் ரெண்டு கண்ணு மாதிரி. ஒரு கண்ணு இல்லன்னு சொல்ல முடியுமா? அப்படி. சரி, என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில?
1: மலையே மலையோ.
0: சரி சொல்லுங்க, கேப்போம்.
1: மலையே மலையோ வா வா, மண்ணி விளையாட வா, புதிய ஆனை தெரியலு, புதிய மனம் கமலவா, தெரி வெள்ளம் பெருகவா, திருந்து நாங்க ஆடவா, தரைய நின்று காவாட்டி, கப்பல் விட்டு மங்கிலவா, பெரி குலாம் பொங்கவா, எங்க கிணறு நிரம்பவா, நீரே கயா அள்ளியே, நின்று நாங்க குளிக்கவா. அவ்வளவுதான்க்கா.
0: சூப்பரா சொன்னீங்க. எல்லாருமே மழை வருமா அப்படின்னு தான் காத்துட்டு இருக்கோம், வரதா மாட்டேங்குது. நீங்க பாடினதை கேட்டுட்டாவது மழை கொஞ்சம் மனசு வச்சு வந்துச்சுன்னா மழை பொழிவுல நாங்கெல்லாம் கொஞ்சம் தண்ணீர் வாங்கிக்குவோம்.
1: சரியா?
0: சரி, இந்த மழலைகள் கேட்குறப்போ வந்து கடவுள் கண்டிப்பா கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த மழையும் மனசு வச்சு வந்துரும் நினைக்குவோம். சரியா? சரி, என்ன பாடல் கேட்கலாம் தன்ஷிகா?
1: பாடல்
0: கேட்டலாம். நன்றிங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
2: என்றும் என்றும் தரவே நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை நொறுபுள்ளி ஐந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: இதயம் தொட்ட இன்னிசை மழை கோடை பண்பலை 100.5 இது மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் குழந்தை செல்வங்களுக்காக வளம் வந்துட்டு இருக்கு. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் குட்டி செல்லம் வாங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
3: யார் பேசுறீங்க?
4: சாய்ஜா பேசுறேன்.
3: என்ன பேர் சொன்னீங்க?
4: சாய்ஜாங்கா.
3: சாய்ஜா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
4: திருப்பூர் மாவட்டம் நெருக்கோல வட்டம் திருமடையிலிருந்து பேசுறேன்.
3: என்ன படிக்கிறீங்கம்மா சாய்ஜா?
4: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
3: கொஞ்சம் வானலிய விட்டு தள்ளி வந்துருங்க.
4: ஆ சரி.
3: வந்துட்டீங்களா?
4: ஆ வந்துட்டேன்க்கா.
3: சாய்ஜா இந்த வகுப்பு படிக்கிறீங்க?
4: இன்னுமே
3: நீங்க வானொலி விட்டு தள்ளி வரல போலே. கொஞ்சம் தள்ளி வந்துருங்க. ஓ சரி, இருந்தாலும் வீட்டுல ஏதாவது செய்வோம்.
4: இனிய உளவாக காய் கவர்ந்தது.
3: எத்தனை திருக்குறள் நீங்க வந்து மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கீங்க? நான் இங்க சொன்னது கேக்கல. பொதுவா சரி, இந்த தொடர்ந்து படிங்க. எல்லா திருக்குறளும் மனப்பாடம் ஆயிரும். சரியா? ஒரு 10ஆம் வகுப்பு வரதுக்குள்ள ஞாபகம் வந்துடும். சரி, என்ன

0: கேட்கலாம்.
1: கேட்கலாம்,
0: நன்றிம்மா.
1: சரிங்க்கா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அவினி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பு ஹிப்ஹாபாதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசைய முறுக்கு 2 வெற்றி நடை போடுகிறது.
2: நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் உரையாடும்
3: மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியானது இன்று முற்பகல் 11 மணிக்கு,
2: அதனைத் தொடர்ந்து தமிழாக்கமும் இடம்பெறும்.
3: பிரதமர் உரையின் தமிழாக்கத்தின் மறு ஒலிபரப்பு இன்று இரவு 8 மணிக்கு.
2: பிரதமரின் மனதின் குரலை
3: கோடை பண்பலையிலும் கேட்கலாம்.
4: கோடை பண்பலை 5 சைபால்
5: முகத்தில் வருவார் சைபால் சரியா கிளங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
6: சைபால்
4: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
7: ரொம்ப பேருக்கு கூட்டத்தில் பேசுறதுன்னா பயம், நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு மற்றவங்க நினச்சிடக்கூடாதுங்கிற எண்ணம் தான் இதுக்கு காரணம். ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டம்னா பயம் அதிகமாக இருக்கும். முக்கியமானவங்கள்லாம் வருவாங்களே, அவங்களாம் நம்மளை பற்றி மட்டமாக நினச்சிருவாங்களே அப்படிங்கிற பயம் வந்துடும். ஆனால் மேடை பேச்சுங்கிறது அவ்வளவு கடினமான ஒரு காரியம் இல்லைங்கிறாங்க அது சம்பந்தமான நிபுணர்கள். யாரும் பேச்சாளர் ஆகலாம், இது ஒன்றும் பெரிய கிஃப்ட்டு கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு சிறந்த பேச்சாளர் ஆகணுமா அப்படின்னா அதுக்குன்னு சில ஆலோசனைகளை சொல்லி வச்சுருக்கிறாங்க அனுபவசாலிகள். முதல் ஆலோசனை என்னென்னா, உங்கள் பேச்சு வந்து எளிமையாக இருக்கணும்,

0: ஏதாவது ஒரு கருத்து அல்லது ரெண்டு கருத்து சொன்னால் போதும். 20 அல்லது 30 கருத்துக்களை சொல்லிகிட்டே போகக்கூடாது. ரெண்டாவது ஆலோசனை, நீங்கள் என்ன பேச போகிறீங்கங்கிறது முதல்ல உங்களுக்கு நல்லா புரியணும். அதுக்கப்புறம்தான் அதை அடுத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியும். எப்படி ஆரம்பிக்க போகிறோம், எந்த கருத்தை முக்கியமாக வலியுறுத்த போகிறோம், எப்படி முடிக்க போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல நல்லா சிந்தித்து மனசில் வச்சுக்கணும். கடைசியாக என்ன சொல்கிறீங்களோ அதுதான் கேட்குறவங்க மனசில் நிற்கும். மூணாவது ஆலோசனை என்னென்னா, உங்கள் பேச்சு சுருக்கமாக இருக்கணும். ஒரு 15 நிமிஷம் பேசுகிறது ரொம்ப பொருத்தம், மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருக்கிறது நல்லதில்லை. நாலாவது ஆலோசனை, நீங்கள் பேசுகிறது உண்மையாக இருக்கணும். உங்களுக்கு உண்மையான அனுபவங்கள் இருக்கும், அதை சொல்லலாம். உங்களுடைய உண்மையான அனுபவங்களை மற்றவங்களோட பகிர்ந்துக்கணும், அதுதான் முக்கியம். ஐந்தாவது ஆலோசனை, ஆரம்பத்தில் கொஞ்ச நேரம் உங்களை பற்றியும் எதிரில் உள்ளவங்களை பற்றியும் சம்மந்தப்படுத்தி ஏதாவது பேசி ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திக்கணும். ஒவ்வொருத்தரும் இப்போ இவர் பேச போகிறது நம்ம சம்மந்தப்பட்டது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுருவாங்கள்ல, அதுக்கப்புறம் அவங்க கேட்க தயாராகிட்டாங்கன்னு அர்த்தம். எதிரில் உட்காந்துருக்கிற கூட்டத்திலிருந்து 3 பேரை தேர்ந்தெடுங்க. அதாவது வலது பக்கம் ஒருத்தர், நடுவில் ஒருத்தர், இடது பக்கம் ஒருத்தர். அதாவது உங்களை வந்து ரொம்ப கனிவாகவும் ஆர்வமாகவும் பார்க்குறவராக பார்த்து தேர்ந்தெடுத்துங்க மனசுக்குள்ளே. நீங்கள் பேசும்பொழுது என்ன பண்ணோம்னா, இவங்களை நேருக்கு நேராக மாறி மாறி பார்த்துக்கிட்டே பேசுனீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒட்டுமொத்த கூட்டத்தையும் பார்த்து பேசுகிறதாக ஒரு உணர்வு அது ஏற்படுத்திவிடும். ஆறாவது ஆலோசனை என்னென்னா, சொற்பொழிவுன்னா நீங்கள் பேசணும், படிக்கக்கூடாது. எழுதி படிக்கிறது நல்லா இருக்காது. குறிப்புகள் வேணும்னா வச்சுக்கலாம். படிக்கிறது பேப்பர்லேருந்து வர்றது மாதிரி இருக்கும், பேசுறது இதயத்திலேருந்து வர்றது மாதிரி இருக்கும். அப்புறம் ஏழாவது ஆலோசனை சொல்கிறாங்க, அது என்னென்னா, மேடையில் ஏறி நின்ன உடனே இயல்பாக மூச்சை இழுத்து விட்டுங்க, இயல்பு நிலைக்கு வாங்க, அதுக்கப்புறம் இயல்பாக பேச ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இவ்வளவும் வந்து பேச்சு கலையில் வல்லுநர்களாக இருக்கிறவங்க சொல்லுகிற ஆலோசனைகள். இதையெல்லாம் கடைபிடிச்சா நமக்கும் அதுக்கும் வெகு தூரம்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒன்று இப்போ கிட்டத்தில் நெருங்கி வந்துடும். நாம் சொல்கிறபடியெல்லாம் அது கேட்கும். ஒரு பேச்சாளர், அவருக்கு சுருக்கமாகவே பேச தெரியாது, மேடையில் ஏற்றி விட்டுவிட்டால் போதும், ஆரம்பிச்சிருவார், நிறுத்த மாட்டார், பேசிக்கிட்டே இருப்பார். ஒரு தடவை அவர் ஒரு கூட்டத்தில் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறார். எதிரில் பொறுமை இழந்த ஒருத்தர் தன்னுடைய கை கடிகாரத்தை காட்டினார். அதை கவனித்த பேச்சாளர், மன்னிக்கணும், கை கடிகாரம் நான் கொண்டுகிட்டு வர மறந்துட்டேன், அதுதான் நேரம் போனதே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதுக்கு அவர் சொன்னாராம் கோபமாக, ஏய்யா, கடிகாரத்தை தான் பார்க்க முடியல, மறந்துட்டேன், பக்கத்தில் மாட்டியிருக்கிற கேலண்டரையாவது பார்க்கக்கூடாதா அப்படின்னாராம்.
1: உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
2: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: குடும்பத்தில் குழந்தைகள் மகிழ்ச்சியான குதூகலங்கள், குறும்புகள் செய்வதில் குறையில்லாத வல்லவர்கள், அத்தகைய மழலை மொழியை கேட்டு மகிழ்ந்தோம். கொடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். நாளைய மனதோடு ராகம் புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களின் விருப்ப கானங்களை தர காத்திருக்கிறது. நிகழ்ச்சி தந்த மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். தீபா நடராஜன், நன்றி நேயர்களே.
4: நீ அன்னரடி மருதமச்சும் வண்ண கொடி வாமதினி நல்லா

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இனி கேட்கலாம் உஷா சன்ஃப்ளவர் ஆயில் அனில் டபுள் ரோஸ்டர் ரவா வழங்கும் பானவில் நிகழ்ச்சி. வரும் முன்பாய் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாடுகளுக்கிடையிலான மோதல்கள் உலக பாதுகாப்பை சீர்குலைப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விபத்துகளை குறைக்க ரயில்வே பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டுள்ளதாக ரயில்வே இணையமைச்சர் திரு வி சோமண்ணா கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக மக்களை எதிர்க்கட்சிகள் தவறாக வழிநடத்துவதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குற்றஞ்சாட்டியுள்ளார். அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் கிராமப்புற வங்கிகளும் வாடிக்கையாளர்களின் வசதிக்காக இன்று செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. இளம் வழக்கறிஞர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் கடுமையாக பணியாற்ற வேண்டுமென்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு வேல்முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். மாநிலத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தாவேக அரசு உரிய தீர்வு காணவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். கிண்டி ரயில் நிலையத்தில் தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடைபெறவுள்ளதால் நாளை அந்த வழியே மின்சார ரயில் போக்குவரத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. ஹார்மோஸ் நீரிணையை திறப்பது குறித்து ஈரான் தெரிவித்த யோசனையை அமெரிக்கா நிராகரித்துவிட்டதாக அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெறவுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஸ்குவாஷ் பிரிவில் ஆடவர் மற்றும் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் இந்தியா இன்று மலேசியாவை எதிர்கொள்கிறது. மகளிர் ஹாக்கி போட்டியில் ஏற்கனவே இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ள நிலையில் கடைசி ஆட்டத்தில் இன்று சிங்கப்பூரை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNews சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கோஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில், டபுள் ரோஸ்டட் ரவா?
2: அனில், 100% ரோஸ்டட் ரவா, குறையாது ஒட்டாது.
3: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா
1: வழங்கும் வானவில்.
4: பல கேள்விகளின் சங்கமம், பல எண்ணங்களின் பிரதிபலிப்பு, தினமும் பல வண்ணங்களில் ஒளி வீசும் கோடை பண்பலை 100.5 வானவில். வீட்டு சுவர்களுக்கு நடுவே சுருங்கி போகும் வாழ்க்கையை பறந்து விரிந்து இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துவது பயணம்.

0: நாம் கடந்து போகும் பாதைகள் நமக்கு வழிகாட்டும். நாம் சந்திக்கும் மனிதர்கள் நமக்கு வாழ்க்கை கற்றுக் கொடுப்பார்கள். மேடு பள்ளங்கள் நிறைந்ததுதான் பாதை, ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை. இன்று உலக சுற்றுலா தினத்தில் வானவில்லின் தலைப்பு பயணப்பாடங்கள். நேயர்கள் அழைக்கலாம் 24 24 24 மற்றும் 24 24 26 மற்றும் ஒரு என் கூட இருக்குதுங்க 24 24 29. முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2 இணைத்த இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் சிறப்பான கருத்துக்களையும் கேள்விகளையும் எடுத்துரைக்கும் முத்தான நேயர் ஒருவரை தேர்ந்தெடுத்து கோடை பண்பலை 100.5 வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு அழைக்கப்படுவார். நிகழ்ச்சியில் ஏற்கனவே வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர் ஓராண்டுக்கு பிறகே நிகழ்ச்சிக்கு அழைக்கப்படுவார். பயணங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் சிறப்பு விருந்தினர் மாவட்ட சுற்றுலா அலுவலர் ஹச் கோவிந்தராஜன் அவர்கள். நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்கிறார் ஜே பி ரமேஷ்குமார்.
1: நன்றிகள் பல பத்மா நீலமணி. மறக்காத உறவுகளுக்கு மனம் கனிந்த அன்பின் வணக்கங்கள் நேயர்களே.

0: சற்றே கொஞ்சம் இளைப்பார ஒவ்வொரு மனிதனும் செல்ல நினைப்பது சுற்றுலா. ஒவ்வொருவரின் சுற்றுலாவினால் நீங்கள் செல்லும் பகுதியின் பொருளாதாரத்தில் மாற்றம் நடைபெறும். உலகின் பல இடங்கள் சுற்றுலாவை மட்டுமே நம்பி இருக்கின்றன. இத்துறை சார்ந்து பல நிறுவனங்களும் நம்பி இருப்பது இந்த சுற்றுலாத்துறையை மட்டுமே. இத்துறையில் அத்தனை வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன. இன்று உலக சுற்றுநாள். இந்நாளை நாம் அனைவரும் கொண்டாட நமது கோடை பண்பலை 100.5 இன்றைய வானவில்லில் தந்திருக்கும் தலைப்பு பயண பாடங்கள். சிறப்பு விருந்தினராக மாவட்ட சுற்றுலா அலுவலர் ஹைச் கோவிந்தராஜன் அவர்கள் நம்மோடு கலையகத்தில் இருக்கிறார். நமது சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு சுற்றுலாத்துறையில் பல ஆண்டுகள் பல படிநிலைகளில் பயணித்துக் கொண்டு இருக்கிறார். சுற்றுலா சார்ந்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கல்வி நிலையங்களிலும் பொதுமக்களுக்கும் பல்வேறு விழிப்புணர்வுகளை தந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக வானொலி, தொலைக்காட்சி மற்றும் சமூக ஊடகங்களிலும் தனது சேவையை செய்து கொண்டிருக்கிறார். இந்த இனிய உலக சுற்றுலா நாளில் நம்முடைய ஐயங்களுக்கும் விளக்கம் தர நிலையம் வந்திருக்கும் சிறப்பு விருந்தினரை இருகரம் குவித்து இன்முகத்துடன் வரவேற்கிறது நம் கோடை பண்பலை 100.5 நேச நேயர்களின் நெஞ்சார்ந்த வணக்கங்களோடு. அன்பின் காலை வணக்கங்கள் ஐயா.
1: வணக்கம் ஐயா.
0: அந்த வணக்கம் சொன்ன கையோடு ஐயாட்ட அந்த புன்னகையோடு நான் கேட்கக்கூடிய ஒரு முதல் கேள்வி, இந்த உலக சுற்றுலா நாள் கொண்டாடப்படுவதின் நோக்கம் என்ன? இந்த ஆண்டின் கருப்பொருள் என்னங்கய்யா?
1: கோடை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கொடைக்கானல்கள் வந்து நம்ம கோடை பண்பலை அமைந்து, கொடைக்கானல்கள் வந்து நம்ம மலைகளின் இளவரசி அப்படின்னு சொல்லி ஒரு செல்ல பேர் இருக்கிற மாதிரி, நம்ம கோடை எஃப்எம் வந்து மனங்களின் இளவரசி அப்படின்றத வந்து ஒரு செல்ல பேரும் வந்து இருக்குது நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த நேயர்களுக்கும் வந்து காலை வணக்கங்கள். இந்த சுற்றுலா வந்து நம்ம ஒவ்வொரு வேர்ல்டு டூரிசம் டே அப்படின்றது வந்து முதலில் 1980 வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அந்த செப்டம்பர் 27 அப்படின்றத வந்து நம்ம வந்து என்ன மீனிங்காக எடுத்தோம் அப்படின்றதும், அதனால் ஒவ்வொரு ஆண்டும் வந்து இந்த உலக சுற்றுலா தினம் வந்து ஐக்கிய நாடுகள் சபை வந்து அறிவித்து அதை வந்து நம்ம வந்து ஒரு கருப்பொருளை மையமாக கொண்டு நம்ம உலக அளவில் வந்து இந்த கருப்பொருளில் வந்து நம்ம வந்து ஒரு பள்ளி கல்லூரி அதில் வந்து கட்டுரை போட்டி அந்த மாதிரி இந்த விழிப்புணர்வு போட்டி இதெல்லாம் வந்து பண்ணி அவங்களுக்கும் வந்து ஒரு பள்ளி லெவல்லையும் சரி கல்லூரி லெவல்லையும் சரி எல்லாத்துக்கும் வந்து சுற்றுலாவை பற்றி நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தையும், சுற்றுலாவை வந்து படித்து அதனால் வந்து என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கிறது என்பதையும் வந்து இந்த சுற்றுலா இந்த தினத்தில் வந்து நான் எல்லா நேயர்களுக்கும் வந்து தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். இந்த ஆண்டு கருப்பொருள் வந்து என்ன அப்படின்னா, டிஜிட்டல் அஜெண்டா அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டு ரீடிசைன் டூரிசம்.

0: இப்போ நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய தாக்கங்கள் வந்து எல்லா துறைகளிலையுமே இருக்குது. நம்ம ஒரு ஏஐயில் போய் எனக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்டோம்னா அதே வந்து நமக்கு ரிப்ளை பண்ணி எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இதாக இருக்குது. நேற்று தின தந்தி பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னாலுமே வந்து ஏஐ வந்து நமக்கு வந்து என்னென்ன செய்யுது அதனுடைய அதை ஏஐயே வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்றத வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. வழக்கறிஞர்களுக்கு கை கொடுக்கும் ஏஐ என்ற தலைப்பில் வந்து நேற்று வந்து தின தந்தி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்காக ஏஐயில் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம் என்ன சொன்னோம்னா அதுக்கு வந்து என்ன செய்யும், ஒரு காலகட்டத்தில் வந்து ஏஐ வந்து நம்ம கைமீறி போனால் அதை வந்து நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வர்றதுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அதையுமே வந்து
1: அதை வந்து இப்போ வந்து ஏஐ வந்து டூரிஸ்டத்தில் எப்படி கொண்டு வந்து அதை முன்னேற்றலான்ற ஒரு கருப்பொருளாக வச்சுருக்காங்க ஐயா சொல்லியிருக்கீங்க. இப்போ நேய உறவுகள் வந்து கதவை தட்டிகிட்டே இருக்காங்க, ஐயா எங்கள்கிட்ட உங்கள்கிட்ட பேசணும் பேசணும்னு சொல்லிட்டு. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக, வணக்கம்
2: ஐயா. இருவருக்கும் காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். காலை வணக்கம் ஐயா.
2: ஐயா நாமக்கல் மாவட்டம் மருவப்பட்டி 65.
0: வணக்கம் ஐயா. வணக்கம் கோடை. வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
2: வந்து நாங்கள் வெளியூர் சுற்றுலா போகலான்னு இருக்கிறோம்.
0: வெளியூருக்கு வந்து
2: ரெண்டு மணி தெரியாது
0: என்னையா?
1: வெளியூர் சுற்றுலா போறாங்க, தமிழ் தவிர வேற மொழி தெரியாது.
2: அப்படிங்கும்போது நாங்கள் வெளியூர் போனாங்க சுற்றி காட்டுறது எப்படி ஐயா? நீங்கள் வருவீங்களா என்ன எங்க சொல்லுங்க ஐயா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெளியூர் சுற்றுலா போகும்போது என்ன கொண்டு போகணும் என்ன கொண்டு போக கூடாது அப்படிங்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சுற்றுலா போகிற மாதிரி தான் மாவட்டத்தில் எப்படி அணுகணும் முன்கூட்டியே பதிவு பண்ணுமா என்ன எதுவும் சொல்லுங்க ஐயா.
0: வணக்கம் ஐயா. அது கோடை பண்பலை நேயர்களுக்கு மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வந்து எந்த ஒரு சுற்றுலா தலங்களுக்கு செல்கிறோம் என்றதை வந்து நம்ம இங்கேருந்து பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணி வந்து இது பண்ணிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து என்னுடைய நண்பர்கள் ஒரு அருவிக்கு வந்து போகணும்னு சொல்லி எல்லாருமே கிளம்பி போயிட்டோம். அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தண்ணி இல்லை வரல, அதில் வந்து குளிக்க முடியலை அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து இருந்தது. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம போகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம எந்த பகுதிக்கு போகிறோமோ அந்த பகுதியில் உள்ள சுற்றுலா அலுவலகத்தில் வந்து நம்ம வந்து இந்த பிளான் வந்து இத்தனை தேதியிலேருந்து இத்தனை தேதி வரைக்கும் வந்து நான் வந்து இந்த ஏரியா விசிட் பண்ணுறதுக்காக பார்க்குறதுக்காக வந்து நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இது அந்த ஏரியாவில் வந்து இப்போ வந்து சுற்றுலா போய் சுற்றி பார்க்கலாமா என்ன அந்த மாதிரி ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து அங்கே போனோம்னா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்கள் துறை மூலம் வந்து நம்ம வந்து அதை வந்து கிடச்சிக்க எடுத்துக்கலாம். அதனுடைய அது என்னென்ன கிளைமேட்டிக் வந்து அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். மற்றபடி எந்தெந்த ஏரியா டூரிஸ்ட் ஏரியா வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம், பார்க்குறதுக்கே வந்து யூபிளாக இருக்கும். அங்கே வர்ற டூரிஸ்ட் வந்து எப்படி நடந்துக்கிடணும், என்னென்ன இருக்குது, ஒரு அக்காமடேஷன் வேணும் அப்படின்னாலும் அங்கே வந்து நம்ம வந்து அவங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்களும் வந்து இந்த சுற்றுலாவை நீங்கள் போகக்கூடிய சுற்றுலாவை வந்து மிகவும் சிறப்பாக சீரும் சிறப்பாக அமையிருக்கு. அவங்களும் வந்து உங்களை நல்ல உதவிகள் மேற்கொள்வார்கள் என்று நான் நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: இப்போ அவர் கேட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சுற்றுலாத்துறை சார்ந்து அங்கே போனோன்னா கைடுகள் வழிகாட்டிகளை வந்து அனுப்பிச்சு விடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க, அதுக்கு வாய்ப்பு இருக்கா?
0: கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கியா. நம்ம சுற்றுலாத்துறையில் வந்து சுற்றுலா வழிகாட்டுகளுக்கு வழிகாட்டிகள் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து எடுத்து முன்னிறுத்தி அந்த சுற்றுலா வழிகாட்டிகளுக்கு வந்து சுற்றுலாவை பற்றிய இப்போ எந்த ஏரியாவில் வந்து அவங்க சுற்றுலா வழிகாட்டியாக வந்து பணிபுரிகிறார்களோ அந்த ஏரியாவை பற்றின முழு விவரங்களும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமே வச்சு நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம சுற்றுலாத்துறையின் சார்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தின் மூலம் ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு ஐடி கார்டும் கொடுத்துருக்கோம். அதனால் வந்து வர்ற சுற்றுலா பயணிகள் அந்த கரெக்டான சுற்றுலா வழிகாட்டிகளை வந்து அணுகினார்கள் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்ல மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான்
1: பதிவு பெற்ற வழிகாட்டிகளை வந்து தேர்ந்தெடுத்து போங்கன்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்கும். இந்த நேரத்தில் கோடை பண்பலை 100.5 கேட்கலாம்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது எடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
6: செப்டம்பர் 26-28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமான பெறுகிறது. எடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்ரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ்ட் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
7: ஜானு,

0: ஸ்பெஷல்
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில். ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
5: அவினி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பு ஹிப்பாபாதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசைய முறுக்கு 2 வெற்றி நடை போடுகிறது.
6: நாட்டு சக்கரை போட்டு டீ காஃபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
7: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
8: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
9: சிவகாசி மாஸ்டர் பிரிண்டர்ஸ் அசோசியேஷன் நடத்தும் 4வது மாபெரும் அச்சுத்துறை கண்காட்சி
10: சிவகாசி பிரிண்டெக்ஸ் 26 அக்டோபர் 2, 3, 4 தேதிகளில்
11: சிவகாசி ஜாபோஸ் திருமண மண்டபத்தில்
10: காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது.
9: அச்சுத்துறை உலகின் புதுமைகள், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெக்னாலஜி, ஆஃப்செட் பிரிண்டிங், டிஜிட்டல் பிரிண்டிங், பிளெக்ஸ், லேபிள் பைண்டிங், யூவி பேக்கேஜிங் மெஷின்கள் இடம்பெற உள்ளன.
10: வாருங்கள் உங்கள் கனவுலக வண்ணம் காகிதத்தில். சிவகாசி பிரிண்டெக்ஸ் 26, அனுமதி இலவசம்.
9: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
12: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026
13: கண்காட்சி இன்று நிறைவடைகிறது.
14: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில் அணில் டபுள் ரோஸ்டட் ரவா வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
15: என்ன காற்றின் வண்ண மொழியாம் நம் கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம். பயணப்பாடங்கள் என்ற தலைப்பில் சிறப்பு விருந்தினர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் ஐயம் கேட்க காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம். நேரம் 9:17 மணித்துறிகள். வருக. வணக்கம். வந்துட்டீங்க, பேசலாம். வணக்கம்.
16: காலை வணக்கம். தண்டபாணி
15: ஐயா, கேளுங்க ஐயா.
16: சிறப்பு விருந்தினர்
17: வணக்கம்.
16: சுற்றுலா அங்கே போது 5 வகையான சுற்றுலா இருக்கு. எனக்கு வந்து இது ஆன்மீக சுற்றுலா, இன்ப சுற்றுலா. இது வந்து மன பல சங்கடங்கள் இருந்தாலும் சுற்றுலாவின் மூலமாக திருப்தியை தரக்கூடிய விஷயமா பார்க்குறேன். அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி இந்த சுற்றுலா பயணத்தை ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க ஐயா. இப்போ வெளிநாட்டுக்கு போகும்போது குறிப்பாக அந்த எந்த மாதிரியான தகவல்களை கொண்டுட்டு போகணும், எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செஞ்சு தருவாங்க அப்படின்னு கேட்குறேன். மேலும் அந்த குறிப்பா அந்த ஜப்பான் நாட்டுக்கு போகும்போது அந்த நாட்டினுடைய மொழி தெரிஞ்சாதான் உள்ள போக முடியுங்கிற மாதிரியான ஒரு தகவல் சொல்றாங்க. அது எப்படி சாத்தியமா எப்படின்னு கேக்குறேங்க. என்னுடைய சந்தேகம் இது ரெண்டு தானியா
15: சொல்லுங்க.
17: நேயருக்கு அன்பு வணக்கங்க ஐயா.
16: நன்றி.
17: நம்ம வந்து சுற்றுலா அப்படின்றத வந்து கிட்டத்தட்ட வந்து 12-13 மேற்பட்ட வகையான சுற்றுலாக்கள் வந்து இருக்கியா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாகச சுற்றுலா, பொழுதுபோக்கு சுற்றுலா, கேரவன் சுற்றுலா, கிராமிய மற்றும் தோட்ட மலைப்பயிர் சுற்றுலா, கடலோர சுற்றுலா, கலாச்சார சுற்றுலா, மருத்துவம் மற்றும் உடல் பேணும் சுற்றுலா, அதை வந்து மெடிக்கல் டூரிசம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஆன்மீக சுற்றுலா, ஐயா சொன்ன மாதிரி ஆன்மீக சுற்றுலா, சுற்றுச்சூழல் சுற்றுலா, வணிக சுற்றுலா, பாரம்பரிய சுற்றுலா, திரைப்பட சுற்றுலா அப்படின்னு சொல்லி நிறையா வந்து சுற்றுலாவினுடைய வகைப்பாடுகள் வந்து இருக்குது. அதில் ஐயா சொல்கிற மாதிரி வந்து ஆன்மீக சுற்றுலா அப்படின்றது வந்து நம்ம எங்கே துறை மூலமாக வந்து ஒரு 6-7 சுற்றுலா வந்து நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயே வந்து இப்போ புது ஒரு முன்னெடுப்பாக வந்து நம்ம கொடைக்கானலில் நான் இங்கே சுற்றுலா அலுவலராக வந்து சேர்ந்ததுக்கப்புறம் அறுபடை வீடுன்றது வந்து நம்ம வந்து கீழே தான் இருக்கோம். அது வந்து மேலே வந்து ஒரு 6 முருகன் கோயிலை வந்து இதாக எடுத்து
15: சரிங்க,
17: அது வந்து ஒரு அறுபடை சுற்றுலா தலமாக வந்து இது பண்ணலான்னு சொல்லி ஒரு ப்ரொப்போசல் வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அந்த இதில் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி ஆண்டவர் கோயில், வெற்றி வேலப்பர் திருக்கோயில், குழந்தை வேலப்பர் திருக்கோயில், பல்லம்புதூர் முருகன் கோயில், குறும்பூர் முருகன் கோயில், பாலமுருகன் திருக்கோயில், இது எல்லாமே வந்து கொடைக்கானலில் வந்து மேல்மலை கீழ்மலை ரெண்டு மலையும் வந்து சேர்ந்து ஒரு இதாக வந்து ரெடி பண்ணியிருக்கோம்.

0: இதை வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய
1: ஒப்புதல்
0: படி அவங்கள்ட்ட வந்து இது பண்ணிவிட்டு இந்த சுற்றுலாவை வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து கீழே வந்து இருக்க அறுபடை வீடு மாதிரி வந்து நம்ம கொடைக்கானலில் வந்து ஒரு அறுபடை வீடுன்ற மாதிரி ஒரு ஆன்மீக சுற்றுலாத்தலமாக வந்து மாற்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முன்னெடுப்பு வந்து எடுத்து போயிட்டுருக்கோம் ஐயா.
1: அழகாக சொல்லுங்கய்யா. இப்போ அவர் வந்து கேட்ட கேள்வியில் ஒரு முக்கியமான விஷயம் நான் கேட்டிங்கன்னா, இப்போ ஜப்பான் போகணுன்னா அங்கே மொழி தெரிஞ்சா தான் போகணும் அப்படின்னு சொல்லி அவர் கேள்விப்பட்டிருக்காரு, இது உண்மைதானா? இல்லை வெளிநாடுகள் சுற்றுலா போகும்போது ஒரு மொழி ஒரு தடையா?
0: இல்லை, மொழி அப்படின்றது வந்து நம்மளுக்கு தடை அப்படின்றது வந்து ஒரு பொருட்டு வந்து கிடையாது. நம்மளுக்கு வந்து இப்போ நிறையா பேர் வந்து இங்கிலீஷ் தெரியாமல் வந்து இருப்பாங்க, ஹிந்தி தெரியாமல் இருப்பாங்க. இப்போது நம்ம வந்து கொடைக்கானலில் வந்து எங்கள் சுற்றுலா அலுவலகத்தில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சுற்றுலா பாதுகாவலர்ன்ற வந்து ஒரு அமைப்பை வந்து உருவாக்கியிருக்கோம். அந்த அமைப்பில் வந்து என்ன மெயினான கான்செப்ட் அப்படின்னா, நம்ம சுற்றுலா வந்து நார்த் இண்டியன்ஸ் யாரும் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹிந்தி தான் தெரியும், வேறு எதுவும் தெரியாது. இப்போ கேரளாவிலேருந்து வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு மலையாளம் தெரியும், வேறு எதுவும் தெரியாது. அந்த மாதிரி வர்ற சுற்றுலா பயணிகளுக்கு வந்து நம்ம சுற்றுலா பாதுகாவலர் வந்து டூரிசம் டெஸ்டினேஷன் ஒவ்வொரு சுற்றுலா தல இடத்துலையுமே வந்து பாதுகாப்பாக வந்து இருப்பாங்க. அங்கே வர்ற சுற்றுலா பயணிகளுக்கு வந்து என்ன ஒரு சிரமங்கள் ஏற்பட்டாலும் அவங்க வந்து முன்னெடுத்து அவங்கள வந்து இது பண்ணுவாங்க. அவங்களோட டியூட்டியே வந்து என்ன அப்படின்னா, அவங்க வந்து முன்னாள் இராணுவ படையில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதனால் வந்து ஹிந்தியை வந்து ஃப்ளூயன்ஸாக வந்து வரும். அவங்களுக்கு வந்து ஒரு டார்கெட் இருக்குது, அதாவது குழந்தைகள் எதுவும் காணாமல் போனால் வந்து இது பண்ணுறது, நம்ம பேக் எதுவும் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து கண்டுபிடிச்சி தர்றது. மற்றபடி எந்த ஒரு இதுனாலும் சுற்றுலா பயணிகள் என்ன தேவைன்னு சொல்லி நம்ம அவங்கள அணுகணும் அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு வந்து ஃபுல் கிளியராக வந்து பண்ணி கொடுப்பாங்க.
1: பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போய் நம்மளை கொண்டு வந்து விட்டுருவாங்க, நம்மளை
0: விட்டுருவாங்க. ஆமாம், அவங்கள என்ன ஒரு இதனாலும் வந்து இது பண்ணி
1: கேட்டுக்கலாம். இப்போ இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேர் யாரோ வருக, வணக்கம், இணைந்து இருக்கிறோம் வானவில்லில். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க?
2: கரு மாவட்டம் வெள்ளையணை சண்டை தோட்டம் பெரியசன் பேசுறேங்க.
0: வணக்கம் ஐயா.
2: வணக்கங்க.
0: ஆ சொல்லுங்க ஐயா.
2: சுற்றுலா செல்வருக்கு வந்துங்க ஏன்னா எல்லாத்துக்கும் சுகமாக தான் இருக்குது, அதே சமயத்தில் சுற்றுச்சூழலையும் கெடுத்துக்கிட்டு வராங்க அப்படிங்கிற பார்க்கும்போது இன்னொரு பக்கம் கவலையாகவும் இருக்குது. இப்போ சார், அந்த முக்கியமான சுற்றுலாத்தலங்கள் நிறைய சொல்கிறாங்க, அதை சாதாரணமாக இருக்கிறதுக்கு யாருமே தெரியாது. அது சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறது மட்டும் தான் தெரியும், சொன்னால் தான் அந்த இடத்துக்கு போக முடியும். இப்போ எங்கெங்கே சுற்றுலாத்தலங்கள்லாம் இருக்குது அதை எப்படியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு புத்தக வடிவில் எங்கேயாவது கிடைக்குதா? அது எங்கே கொடுக்குறாங்க? எப்படி
1: புத்தக வடிவில் கிடைக்குதா, இப்போ ஆன்லைனும் கிடைக்குதா அப்படின்றத சொல்லுங்க.
0: புத்தக வடிவுலையும் வந்து நம்ம துறையில் வந்து எல்லாத்துலேயும் கிடைக்குதுயா, ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வந்து புத்தக வடிவில் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அதை வந்து ஆன்லைன் வடிவுலையும் வந்து கொடுக்குறோம். நீங்கள் எந்த தமிழ்நாட்டுக்குள்ளே சரி, நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னாலும் வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னாலும் அதனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்குங்க.
1: இது வந்து இருக்குதுன்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இணைப்பில் காத்து இருக்கும், அடுத்து நேரில் சந்திக்கலாம். வருக.
2: வணக்கம். சுற்றுலா போகும்போது குறிப்பா பாத்தீங்கன்னா ஊட்டி, வால்பாறை, கொடைக்கானல் இந்த மாதிரியான பகுதிகளுக்கு சுற்றுலா போகும்போது நம்ம எந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் எடுத்துக்கணும், உடைகளை வந்து எந்த மாதிரியான உடைகளை எல்லாம் நம்ம எடுத்துக்கணும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு போகும்போது விலங்குகள் நிறைந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க, அங்க போயிட்டு பாதுகாப்பா சுற்றுலா பார்த்துட்டு வர்றதுக்கு என்னவா நம்ம வழி? ஏன்னா சார், இப்ப இந்த தீய செடிகள் எல்லாம் போய் பார்த்து செலுத்தி இருக்கணும்னு நினைக்கிறாங்க பேரு. அங்க பாத்தீங்கன்னா அட்டை பூச்சி இருக்குது, குழவி கூடு, தேடுக்கூடெல்லாம் இருக்கு. இதெல்லாம்
1: இதுக்கு வந்து என்னன்றது
2: பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழலை உருவாகும்.
0: பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நீங்கள் ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி மலை பிரதேசங்களுக்கு வந்து சுற்றுலா வரும்போது மேக்ஸிமம் மே ஜூன், மார்ச், ஏப்ரல், மே ஜூன் அப்போந்தான் வந்து நம்மளுக்கு வந்து அதனுடைய தன்மை வந்து மிகவும் இதமாக வந்து அமையப்பட்டுருணும். அதுக்கு மேலே வந்து நம்ம வரும்போது கண்டிப்பாக வந்து வயதானவர்களை கூட்டு வந்தீங்கனாலும் சரி, சிறு குழந்தைகளை கூட்டு வந்தீங்கனாலும் சரி, நம்மளுக்கு வந்து அந்த குளிரோடைய தாக்கம் வந்து ஏற்படாதவாறு வந்து நம்ம வந்து உடைகளை வந்து பாதுகாப்பாக வந்து சொற்று அந்த பிள்ளைகளுக்கு வந்து தலையில் மாற்ற உட்கா இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கொண்டு வரணும். நீங்கள் அங்கே வந்த உடனே வந்து எந்த இடத்துக்கு வந்து போகிறீங்க அப்படின்றத வந்து கருத்தில் கொண்டு நம்ம சுற்றுலா அலுவலகம் வந்து ஊட்டிலையும் இருக்குது, கொடைக்கானலும் இருக்குது, அந்த மலைப்பிரதேசங்களில் வந்து நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி வந்து அந்த ஏரியாவில் வந்து என்னென்ன ஆபத்துகள் இருக்குது, எந்தெந்த இடத்துக்கு எப்படி எப்படி போகலாம், எவ்வளோ நேரத்தில் போகலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஊட்டி போனீங்க அப்படின்னா அந்த பவுண்ட்ரி கிராஸ் பண்ணும்போது வந்து யானைகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதை வந்து என்ன அப்படின்னா ஃபாரஸ்ட்டில் வந்து இந்த டயத்துக்கு மேலே, இந்த டயத்துக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அந்த ரோடை வந்து கிராஸ் பண்ண முடியாது, கிராஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா பல இதில் வந்து நீங்கள் வந்து சேஃபாக வந்து பாதுகாப்பாக இருந்துக்கலாம்.

0: சொல்லி சொல்லி இருக்கும் இந்த நேரத்தில் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வரும் நேரம் 9:25 துளிகள். வருக வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: திருப்பூர்ல இருந்து மனவைக்கா சந்திரசேகர்.
2: வணக்கம் ஐயா. சந்திரசேகர் ஐயா சொல்லுங்க
1: ஐயா, வெளிநாடு போகும்போதுங்க பணம் இவ்வளவுதான் கொண்டு போறேன்னு ஒரு வரம்பு இருக்குதுங்களா, இல்ல நம்ம வெளிநாடு இந்த பணத்தை இங்கே மாத்திக்கலாமா, அப்படி வெளிநாடு போகும்போது அந்த பணம் பத்தலாம் என்ன பண்றது, அதுதான் என்னுடைய கேள்வி.
2: ஐயா நீங்கள் வந்து எந்த நாட்டுக்கு வந்து போகிறீங்க அப்படின்றது, உங்களோட அங்கே போய் என்னென்ன இடம் பார்க்க போகிறீங்க அப்படின்றதும் வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கிடணும். இங்கேருந்து நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகும்போதே வந்து

0: இன்னொருத்துக்கு போகிறது வந்து எவ்வளோ டாலர் ஆகும், என்ன எதை டீட்டெயில்ஸ் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கேயும் வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய இந்திய மதிப்பு ரூபாயை வந்து வெளிநாட்டு பணமாக மாற்றி நீங்கள் கையில் எடுத்து கொண்டு மிகவும் மகிழ்ச்சியாக சுற்றுலாவை வந்து இனிதே சிறப்புற பண்ணி வந்துடலாம்.
1: இப்போ சுற்றுலா பற்றி பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகளுக்கு போகும்பொழுது நம்ம பண மதிப்பு குறைவாக இருக்கக்கூடிய ஏதாவது நாடுகள் இருக்கின்றனவா? இங்கே இருக்கிற நம்ம காசு இப்போ 100 ரூபாயை கொண்டு போனோம்னா அது 10,000 ரூபா 20,000 ரூபா அங்கே இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது நாடுகள் இருக்கின்றன, எந்த ஊருன்னு நீங்கள் சொல்லுவீங்க?
0: இல்லை, நம்ம வந்து அது வந்து ஒவ்வொரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அதை பற்றி தான் இருக்கும். நம்ம வந்து டே டு டேட் வந்து அதனுடைய பொருளாதாரத்தினுடைய ஏற்றங்கள் இறக்கங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு வந்து நம்ம வந்து அமெரிக்காவோட டாலர் கம்பேர் பண்ணோம்னா நம்மளோட மணியோட அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கும்,
1: குறைவாக இருக்கும்.
0: அப்படின்றப்போ நம்ம எந்த பிளான் பண்ணுறோமோ பிளான் பண்ண டேட்டில் வந்து நம்ம அந்த ஸ்டேட்டிஸ்டிக்கல் அந்த இது பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளானிங் வந்து பண்ணிக்கலாம்.
1: பண்ணுவது சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி இருக்கும் இந்த நேரத்தில் கோடை பண்பலை 100.5 இல் கேட்கலாம்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால்
3: 350-5151.
4: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
5: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
6: சூப்பர், என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
7: குடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், அணில் டபுள் ரோஸ்டர் ரவாவின் நல்வாழ்த்துக்கள்.
8: நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் உரையாடும்
9: மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியானது இன்று முற்பகல் 11 மணிக்கு,
8: அதனைத் தொடர்ந்து தமிழாக்கமும் இடம்பெறும்.
9: பிரதமர் உரையின் தமிழாக்கத்தின் மறு ஒலிபரப்பு இன்று 8 மணிக்கு.
8: பிரதமரின் மனதின் குரலை
9: கோடை பண்பலையிலும் கேட்கலாம்.
10: அவினி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பு, ஹிப்ஹாபாதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசை முறுக்கு 2 வெற்றி நடை போடுகிறது.
11: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
12: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026
13: கண்காட்சி இன்று நிறைவடைகிறது.

0: அணில் டபுள் ரோஸ்டட் ரவா
1: வழங்கிய வானவில் கோடைப்பன் விலை 100.5 இனியும் ரசிக்கலாம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: வழங்கும் வானவில்
3: பேச்சு காற்றில் ஒரு மூச்சு காற்று, அது நம் கோடை பண்பலை 100.5 வானவில். இன்றைய வண்ணமாக பயணப்பாடங்கள் சிறப்பு விருந்தினராக மாவட்ட சுற்றுலா அலுவலர் ஹை கோவிந்தராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் ஐயம் கேட்க காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
5: வணக்கம் ஐயா.
4: ஐயா, ராசிபுரம் வட்டம் பூசாரி பாளையம் ஏரிக்காடு பூபதி.
3: கேளுங்க.
5: வணக்கம் பூபதி ஐயா. கேளுங்க.
4: நலமா இருக்கீங்களா?
5: நல்லதான்.
4: அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சுற்றுலாத்தால நம்ம என்னதான் போனாலும் இந்த பாலித்தீன் கவர் நிறைய யூஸ் பண்றாங்க. சமீபத்தில் வந்து நான் கொல்லிமலை போயிருந்தப்போ அங்க இருக்கிற மக்களே வந்து பாலித்தீன் யூஸ் பண்ணதை நான் பார்த்தேன். இது இதுக்கு வந்து எந்த மாதிரி வந்து நம்ம சுற்றுலாத்தலம் மூலியமா நடவடிக்கை எடுக்கிறாங்க, எப்படி என்ன பண்றாங்கன்னு சொன்னா பரவாயில்லைங்க ஐயா. ஏன்னா நிறைய பாதிப்பு இதாவது ஏற்படுது. இதுக்கு நம்ம சுற்றுலா மூலியமா என்ன என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா
5: பரவாயில்லைங்க. வணக்கம் ஐயா. நேயருக்கு அன்பு வணக்கங்கள். நல்ல ஒரு அருமையான ஒரு கேள்வியை வந்து ஐயா கேட்டிருக்கீங்க. சுற்றுலா போகிறது நம்ம தான் போகிறோம். அதாவது அதிகபட்சமாக ஊட்டி கொடைக்கானல் அந்த ஏரியாலெலாம் வந்து ஃபுட் ஆஃப் த ஹில்ஸ்லேயே வந்து நிறைய நெகிழி பயன்பாடு தடை செய்யப்பட்டுள்ளது என்று அறிவிப்பு பலகைகள் வந்து அந்தந்த மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் வந்து செய்து அவங்கள வந்து ஒரு விழிப்புணர்வை வந்து நீங்கள் மேலே வரும்போதே வந்து அது கொடுத்துட்ருக்காங்க. வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்து நம்மளோட பரம்பரை நம்மளோட பிள்ளைகளுக்கு வந்து நம்ம வந்து மேலில்லாத ஒரு தூய்மையான ஒரு சுற்றுலாதலத்தை வந்து விட்டுட்டு போனோம் அப்படின்னா வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் கையில் தான் இருக்குது. இப்போ அதை வந்து பேன் பண்ணுறதுக்கு வந்து மாவட்ட நிர்வாகத்துலேயும் சரி, சுற்றுலாத்துறையிலையும் சரி, எல்லா இடத்துலையுமே வந்து நாங்கள் கிட்டத்தட்ட வந்து 3-4 வருடங்களாக வந்து அறிவிப்பு பலகைகள் அது இதுன்னு வைத்து நிறையா முன்னெடுப்பு எடுத்தோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு ஸ்குவாடு மாதிரி போட்டு கீழே வர்ற அனைத்து வாகனங்களையுமே வந்து தெளிவாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தான் மேலே வந்து அனுப்புகிறோம். அதிலே வந்து இந்த 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலு, அதே மாதிரி அது பிளாஸ்டிக் சம்பந்தமான எந்த ஒரு பொருளும் வந்து இருந்தால் அங்கேயே வந்து நாங்கள் வந்து எடுத்துகிட்டு தான் அவங்கள வந்து மேலே அனுப்புகிறோம். அவங்களுடைய பயணிகளோட தேவைக்கேற்ப 5 லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து அவங்க வந்து கொண்டு போய்க்கலாம். அதுவும் போக வந்து வேறு எந்த ஒரு இது இருந்தாலும் இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு அது ஃபைன் மாதிரி, அது ஃபைன் சொல்லக்கூடாது, வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் நம்ம வந்து கண்டிப்பாக பாலித்தீனை வந்து உபயோகப்படுத்தக்கூடாது என்ற ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு சின்ன ஃபைன் மாதிரி அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி அனைத்து சுற்றுலா தலங்களில் வந்து பாலித்தீன் விழிப்புணர்வு வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது ஐயா.
3: இது வந்து ஒரு விஷயம் ஐயா சொல்கிறதோடு சேர்த்து நான் சொல்லக்கூடியது என்னென்னா, ஒரு தனி மனிதனாக பார்த்து இந்த இயற்கையை காப்பாற்றணும்னு நினச்சி அவங்க மாறாத வரைக்கும் நம்ம எத்தனை திட்டங்கள் போட்டாலும் அதை வந்து கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்.
5: கண்டிப்பாக கண்டிப்பாக.
3: இது ஒரு இந்த நிகழ்வோட வந்து இப்போ இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் வானவெளியில். வணக்கம். கோடை பண்பலை 100.5 வானவில் நிறையா கேள்விகளை மக்கள் கேட்டுட்ருக்கிறாங்க. வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
5: வணக்கம் ஐயா.
6: ஐயா, நான் திருச்சி மாவட்டம் தூரங்குறிச்சி குலாம் ரசூல் பேசுறேங்க ஐயா.
5: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
6: சிறப்பு விருந்தன ஐயா அவர்களுக்கு என்னுடைய காலை பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கிறேங்க ஐயா.
5: வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா.
6: ஐயா, எனக்கு ஒரு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்கு ஐயா. நம்ம பக்கத்து நாடான ஸ்ரீலங்கா போகணும்னு ஒரு ஆசை இருக்கு ஐயா.
5: சரியா.
6: என்கிட்ட வந்து தற்போது இது பாஸ்போர்ட் கிடையாது இது வரைக்கும்.
5: சரியா.
6: இல்லை.
5: சரியா.
6: இப்போ ஸ்ரீலங்கா வந்து எந்த மாதத்தில் போகிறது சிறப்பாக இருக்கும், அங்கே உள்ள ஒரு 15 நாள் நம்ம தங்குற மாதிரி இருந்தா எவ்வளவு செலவு வரும், அது எப்படின்னு கொஞ்சம் விளக்கம் ஐயா.
5: சரியா ஐயா. வந்து பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம வந்து தமிழில் வந்து கடவுச்சீட்டு அப்படின்னாலே சொல்லுவோம். அந்த கடவுச்சீட்டு வந்து நீங்கள் வந்து முதல் வந்து எடுத்துக்கோங்க ஐயா. அந்த கடவுச்சீட்டு நீங்கள் உடனே போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது தட்கல் பாஸ்போர்ட்டும் அதுவும் இருக்குது. அது கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு 24 மணி நேரத்துலையுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லை, நீங்கள் வந்து பிளான் பண்ணுறது வந்து 1-2 மாதங்கள் ஆகும் அப்படின்னா நார்மல் வந்து பாஸ்போர்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாஸ்போர்ட் முதல் வாங்க. வாங்கிட்டு நீங்கள் இப்போ ஸ்லோன்கே போகிறீங்க அப்படின்னா, நம்ம சுற்றுலாத்துறையில் வந்து நீங்கள் உங்களோட சுற்றுலா திருச்சி மாவட்டம்ன்றதுனால

0: நம்ம சுற்றுலா அலுவலகத்தை வந்து தொடர்பு கொள்ளுங்கய்யா. தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேவையான உதவிகள் எல்லாத்தும் வந்து செய்து தருவாங்கய்யா.
1: இது வந்து கட்டாயம் கட்டாயம் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு நாட்டுக்கு போகும் பொழுதும் இது தெரிஞ்சுக்கணும் ஐயா சொல்லியிருக்காங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம்
2: அண்ணா, உங்களுக்கும் சிறப்பு விருந்தினர் ஐயா, உங்களுக்கும் காலை வணக்கங்களுடன் கைலாஸ் மலையும் அலருங்க அண்ணா.
0: வணக்கம் ஐயா. வணக்கம்மா.
2: அம்மா ஐயா, ரெண்டு கேள்விங்க ஐயா.
0: நிறைய
2: சுற்றுலா தலங்கள்ல பாத்தீங்கன்னா விலங்குகளுக்காக பாதுகாப்புகள் மனிதர்கள் எவ்வாறு இருக்கணுங்க ஐயா, அதற்கு என்னென்ன பொருள்கள் விலங்குகளுக்கிட்ட இருந்து நாங்க கொடுக்காம எங்களை தப்பிச்சுக்கணுங்க ஐயா, அது ஒரு கேள்வி. அதே மாதிரி இன்னைக்கு ரொம்ப மனமேலாம் ஏறி போறவர்கள் அவர்களுடைய பாதுகாப்புக்காக எவ்வளவு எச்சரிக்கை இருக்கணுங்க ஐயா, அது ஒரு கேள்விங்க ஐயா. இரண்டு கேள்விக்கு சொல்லுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா.
0: நன்றி. நன்றிமா. இப்போ விலங்குகள்ல இருந்து பாதுகாப்பா வந்து இருக்கணும்னு சொல்லி அம்மா ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. இப்போ நீங்கள் அனைத்து மலை பிரதேசங்களில் வந்து நீங்கள் ஏறும்போதுமே வந்து அறிவிப்பு வலைகள் என்ன இருக்கும் அப்படின்னா, வன விலங்குகளுக்கு நீங்கள் ஃபுட்டு வந்து எதுவும் கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வலைகள் இருக்கும். நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நார்மலாகவே வந்து அது ஒரு மனிதன் வந்து எப்படி வந்து நம்மளோட உணவை தயாரிச்சோம் அதே மாதிரி அந்தந்த விலங்குகளுக்கு வந்து இயற்கையே வந்து அதனுடைய உணவுகளை வந்து கொடுக்கறதுக்காக வந்து பல செடி கொடிகள் மரங்கள் இதெல்லாம் இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்மளோட இதுக்கு வந்து அந்த விலங்குகளை வந்து கொண்டு வர்ற மாதிரி இந்த பிஸ்கட் போடுறது செய்கிறது அந்த மாதிரிலாம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே வந்து அதனால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து நம்ம வந்து மேக்ஸிமம் இது பண்ணிடலாம். காரில் போகும்போதே பிஸ்கட்டை தூக்கி போடுறாங்க, பொரியலை இதை போடுறாங்க. அப்படி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம போட்டு போயிடுவோம், அது ரோட்டில் இருக்கும். அந்நேரம் வந்து அந்த விலங்குகள் குரங்குகளோ ஏதோ வந்து எடுக்கும்போது வந்து நம்மளுக்கு பின்னாடி வர்ற வெஹிக்கலில் வந்து அதை வந்து அடிபடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் வந்து இருக்குது. அதனால் வந்து அந்த இதை வந்து நீங்கள் மேக்ஸிமம் 100% வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இதுக்கு வந்து வனத்துறையிலிருந்து அறிவிப்பு பலகைகள் வந்து ஆங்காங்கே, நீ எங்கெங்கே சுற்றுலா பயணிகள் வந்து இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறாங்க அங்கங்கே அறிவிப்பு பலகைகளும் வைத்திருக்காங்கம்மா.
1: இன்னும் வந்து இன்னொரு கேள்வி கேட்டாங்க, அந்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, காட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த வன விலங்குகளை வந்து நம்ம ரோட்டோரம் நின்று யாசகம் செய்யக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கி வைக்கின்றது போது ஒரு சுற்றுலா அலுவலராக பார்த்து நீங்கள் எவ்வளோ வருத்தப்படுறீங்கயா?
0: கண்டிப்பாக.
1: இது வந்து எவ்வளோ பெரிய மோசமான விஷயத்தை வந்து ஒரு மனித குலர். ஆனால் இப்போ வருங்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த விலங்குகள்லாம் ஒரு மரத்தில் ஏறி கூட பழம் பறிக்கிறதுக்கு மறந்து போயிருமோன்னு தோணிட்டுருக்கு.
0: உண்மையிலேயே
1: இப்போ அவங்க அந்த நேர் கேட்டதில் பார்த்தீங்கன்னா, இந்த மலைப்பகுதியில் பயணம் செய்யும் பொழுது அந்த சில நேரம் தீ படரலாம், சில நேரம் வந்து ஆற்று வெள்ளம் வரலாம், இந்த மாதிரி எந்த மாதிரி பாதுகாப்பாக இருக்கணும்னு கேட்டாங்க, அதுக்கும் பதில் சொல்லிடுங்க.
0: நம்ம வந்து அதுதான், இது வந்து என்ன அப்படின்னா, தீ பரவுறது அப்படின்றது வந்து கோடை காலங்களில் வந்து மூங்கில் மரங்கள் ஒன்றோடு ஒன்று உராய்வு ஏற்படுறதுனால வந்து தீ வந்து பரவுது. இது வந்து வனத்துறை வந்து மிகவும் உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்காங்க. அவங்க வந்து ரோடு சோ இதெல்லாம் பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி தீ ஏற்பட்டால் உடனே அவங்க வந்து அதுக்கு வந்து எப்படி அணைக்கணும் செய்யணுன்றாங்க. இப்போது எல்லா ஏரியாலையும் வந்து அந்த மாதிரி சமயங்களில் வந்து மக்களுக்கு வந்து வரும்போதே வந்து கீழேயே வந்து அவங்க ஒரு விழிப்புணர்வும் பண்ணிடுவாங்க. அது துண்டு பிரசவங்கள் மூலம் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. டூ வீலர் அதாவது இருசக்கர வாகனம் மூலமும் அவங்க நம்ம வனத்துறையிலேருந்து பண்ணிகிட்ருக்காங்கம்மா. அதனால் வந்து நீங்கள் வரும்போதே வந்து அந்த அறிவிப்பை வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்.
1: அதாவது வந்து அரசாங்கம், அதாவது வந்து வனத்துறையாக இருக்கட்டும் சுற்றுலாத்துறையாக இருக்கும், இந்த பகுதிக்கு போகக்கூடாதுன்னு எழுதி போட்ட இடத்துக்கு போகாதீங்க.
0: கண்டிப்பாக
1: அதை வந்து கடைபிடிக்கணும்னு ஐயா சொல்லியிருக்கும். இந்த நேரத்தில் பண்பலையில் கேட்கலாம்.

0: உப்மாவா போரான டிஷ்?
1: அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
2: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
4: நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் உரையாடும்
5: மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியானது இன்று

0: முற்பகல் 11 மணிக்கு.
1: அதனை தொடர்ந்து தமிழாக்கமும் இடம்பெறும்.
0: பிரதமர் உரையின் தமிழாக்கத்தின் மறு ஒளிபரப்பு இன்று 8 மணிக்கு.
1: பிரதமரின் மனதின் குரலை
0: கோடை பண்பலையிலும் கேட்கலாம்.
2: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது எடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
3: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. எடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்ரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
1: இன்று பகல் 1 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: எண்ணங்களின் வண்ணமொழியாம் நம் கோடை பண்பலையின் 100.5 இணைந்திருக்கிறோம் வானவில்லில். இன்றைய வண்ணமாக நாம் தந்திருப்பது பயணப்பாடங்கள். சிறப்பு விருந்தினர் நம்மோடு இணைந்திருக்கும் இந்த நேரத்தில் ஐயா, சுற்றுலா சார்ந்து இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் யாவை, தமிழ்நாடு சுற்றுலாத்துறையில் பணிபுரிய என்ன படிக்க வேண்டும், யாரெல்லாம் இதற்கு தகுதியானவர்கள்ங்க?
6: சுற்றுலா பொறுத்தவரைக்கும் வந்து வேலை வாய்ப்புகள் எண்ணிலடங்கா வேலை வாய்ப்புகள் வந்து இருக்கியா. முதல் சுற்றுலா என்பதே வந்து நம்ம வந்து நம்மளோட ஓய்வு, அதுக்கப்புறம் வந்து கல்வி, ஆன்மீகம், சாகசம், மருத்துவம் அல்லது தொழில் சார்ந்த காரணங்களை வந்து ஒருவர் தனது இருப்பிடத்திலிருந்து மற்றொரு இருப்பிடத்திற்கு போகிறது தான் வந்து நம்ம சுற்றுலா அப்படின்றோம். அந்த சுற்றுலானால் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட அறிவை பெருக்குதல், அதாவது புதிய இடங்களை வந்து நம்ம வந்து பார்த்துக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இதுலேயும் வந்து நம்ம பள்ளி கல்லூரி இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லா கல்லூரிலேயுமே வந்து நிறைய ஒரு சுற்றுலா சார்ந்த பாடத்திட்டங்கள் வந்து வச்சுருக்காங்கய்யா. அந்த பாடத்திட்டங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸு அப்படின்னு பார்த்தோம்னா அதில் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் டூரிசம் அப்படின்றதுக்கு, அது டூரிசம் ஸ்டடீஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது, ட்ராவல் அண்ட் டூரிசம், ட்ராவல் அண்ட் டூரிசம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. பேச்சுலர் டிகிரிலே பார்த்தீங்க அப்படின்னாலுமே வந்து நிறைய, அதாவது ஏர் ட்ராவல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, டூர் அண்டு ட்ராவல் மேனேஜ்மெண்ட்டு, ஹாஸ்பிட்டாலிட்டி, அதே மாதிரி டூரிசம் அண்டு பிஸ்னஸ்ஸு, அது ப்ராப்ளம் இருக்குது. மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டிலேயும் வந்து இதனுடைய கோர்ஸுகள் வந்து இருக்குது. அதே மாதிரி ஓப்பன் யூனிவர்சிட்டி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிலேயும் இருக்குது, இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டிலையும் வந்து இருக்குது. இந்த படிப்புகள்லாம் படித்தோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம நேரடி வேலைவாய்ப்பும் இருக்குது, மறைமுக வேலைவாய்ப்பும் இருக்கியா. இப்போது மறைமுக வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்து நம்ம எடுத்துகிட்டோம்னா ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவ், ஜூனியர் ட்ராவல் எக்ஸிக்யூட்டிவ், அதே மாதிரி வந்து ரிசர்வேஷன் எக்ஸிக்யூட்டிவ், டிக்கெட்டிங் அண்ட் அசிஸ்டன்ஸு, ஃபுட் அண்ட் பேவரேஜு, டைரக்ட் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜர், ஹோட்டல் ரிசார்ட் அண்ட் மேனேஜர், ஹியூமன் ரிசர்ச் மேனேஜ்மெண்ட்டு, ஸ்பெஷல் ஈவெண்ட் பிளான்ட்டு வந்து நம்ம நட்சத்திர ஹோட்டலில் வந்து நிறையா வந்து மறைமுக வேலைவாய்ப்புன்ற மாதிரி இருக்குது. இதே வந்து உங்களுக்கு நம்ம கவர்மெண்ட் சைட் போனால் ஏர்லைன்ஸ்லேயும் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், ஹோட்டல், அதாவது கவர்மெண்ட் ஹோட்டலில், தமிழ்நாடு ஹோட்டல் இந்த மாதிரி இதுலேயும் வந்து நீங்கள் வந்து நேரடி வேலைவாய்ப்புகளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம டூரிசம் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நம்ம சுற்றுலாத்துறையில் வந்து வரணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு மாணவனோ மாணவினோ முதல் இருந்துக்கிட்டாங்க அப்படின்னா அதை சார்ந்த படிப்புகளே வந்து ப்ளஸ் டூக்கு அப்புறம், 12வது வகுப்புக்கு அப்புறம் வந்து அதுலேருந்தே வந்து பேச்சுலர் ஆஃப் டூரிசம் அப்படின்றது வந்து மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, அந்த மாதிரி நிறையா யூனிவர்சிட்டியில் வந்து இருக்குது. அந்த படிப்பை வந்து 3 ஆண்டு வந்து இளங்கலை படிப்பாக முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் மாஸ்டர் ஆஃப் டூரிசம், மாஸ்டர் ஆஃப் இது அக்கௌண்ட்ஸ், இது இந்த மாதிரிலாம் பிஸ்னஸ் அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. அந்த இதை வந்து 2 வருடங்கள் படித்து முடித்தார்கள் என்றால் நம்மளோட இதில் வந்து அசிஸ்டன்ட் டூரிசம் ஆஃபீஸர், அது வந்து த்ரூ தமிழ்நாடு கவர்மெண்ட் TNPSC வந்து எடுக்கிறோம். அதில் வந்து அவங்க வந்து மெரிட்டில் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தமிழ்நாட்டில் இருக்க சுற்றுலா அலுவலகங்கள் ஏதாவது ஒரு இதில் இருக்கும். அதுவும் போக வந்து டைரெக்டாகவே வந்து டூரிசம் ஆஃபீஸர் போஸ்ட் வந்து இப்போ அதிலையும் எடுக்கிறாங்க. அது வந்து வந்து உங்களுக்கு வந்து குரூப் 1 கேடரில் வந்து இருக்கும், அது மாவட்ட சுற்றுலா என்னை மாதிரி வந்து வர்றதுக்கு அவங்க வந்து இளம் தலைமுறையிற்கு வந்து அது ஒரு வாய்ப்பு வந்து, அது வந்து நம்ம TNPSC மூலம் தான் எடுக்கிறோம். இந்த படிப்புகள்லாம் படித்து இதில் நேரடி வாய்ப்பு வந்தாங்க அப்படின்னா நல்ல ஸ்கோப் வந்து வருங்கால சந்ததியினருக்கு வந்து இருக்குது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
5: அழகாக வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன, மாணவ மாணவிகளை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கும் இந்த நேரத்தில்
7: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
5: பயணப்பாடங்கள் இன்றைய வானவிலின் தலைப்பு. அது சிறப்பு விருந்தினரிடம் ஐயம் கேட்க காத்திருக்கும் அன்புடையர் யாரோ வருக. வணக்கம்
8: அண்ணா. வணக்கம்ண்ணா.
5: வணக்கம்.
6: வணக்கம்மா. வணக்கம்.
8: சிறப்பு ஐயாவுக்கு வணக்கம்.

0: திருப்பூர்ல இருந்து யார் பேசுறீங்க?
1: நான் கரூர் மாவட்டம் வாங்கல் ராஜேஸ்வரி.
0: வாங்கல் ராஜேஸ்வரி, கேளுங்கம்மா.
1: எனக்கு ஒரு ரெண்டு சந்தேகம் இல்லையா?
0: கேளுங்க.
1: பிள்ளைங்க கடற்கரை கூட்டு போறாங்க, பீச்சுக்கு பாக்குறதுக்கு பள்ளி பள்ளிக்கு பிள்ளைங்க கூட்டு போறாங்களே, அது பாதுகாப்பு இருக்கா இல்லையான்னு சந்தேகம். பின்னாடி ஒரு போட்ல பிள்ளைங்களை ஏற்றி கூட்டு போறாங்களா, அது பாதுகாப்பு இருக்க மாட்டேது. நம்ம நம்ம பார்வைக்கு தப்பா தெரியுது, அது எப்படி நம்ம எப்படி சொல்றது, யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றது? ஒரு பஸ் நிறைய பிள்ளைங்களை போட்ல வச்சு கூட்டு போறாங்களா?
0: இது சார்ந்து என்ன இருக்குன்றது ஐயா சொல்றாங்க, கேட்டுலாம். ஏதாவது பள்ளி சுற்றுலா சொல்லும்பொழுது குழந்தைகளுக்கு பாதுகாப்பு எப்படிலாம் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்றத பத்தி சொல்லுங்க ஐயா.
2: வணக்கம்மா, ரெண்டு கேள்வி கேட்டீங்க. அந்த இதில் வந்து பீச்சில் போய் நம்ம வந்து சுற்றுலா போகும்போது வந்து எதிர்பாராத விதமாக ஆபத்துகள் வந்து ஏற்படுகிறது அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தீங்க. ரெண்டாவது, போட்டில் வந்து நம்ம பயணிக்கும் போது நம்ம வந்து தேவையில்லாத ஒரு அசம்பாவிதங்கள் நடந்தால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றீங்க. இப்போ பீச் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து சுற்றுலாத்துறை தான் ப்ளூ பீச் அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு சொல்லி ஒரு தனியாக வந்து இது பண்ணி அந்த அமைப்பில் வந்து சேஃப்டி பர்பஸ் வந்து மிகவும் வருகின்ற சுற்றுலா பயணிகள் எந்த லெவலில் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் என்னன்னு சொல்லி அந்த இது பீச் டூரிசம்ல வந்து நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோமா. அதனால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்கள் கடற்கரை ஓரங்களில் போகும்போது கடற்கரை சாகசங்கள் என்னென்ன இருக்கோ அது பாதுகாப்பான முறையில் இருக்கா என்னென்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டு போனீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அதுவும் போக நீங்கள் கடற்கரைக்குள்ளே வந்து நிறைய நீர் சறுக்கு விளையாட்டுகள்லாம் வந்து இப்போ வந்து எங்கள் சுற்றுலாத்துறை மூலம் வந்து சில பகுதிகளில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அந்த நீர் சறுக்கு விளையாட்டுகளில் வந்து சுற்றுலாத்துறை மூலம் பண்ணுறது வந்து மிகவும் பாதுகாப்பான முறையில் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுமாதிரி போட் டூரிசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடைக்கானல் ஊட்டி அந்த மாதிரி ஏரியாலாம் போகும்போது நீங்கள் போட்டில் ஏறுறதுக்கு முன்னாடியே வந்து லைஃப் ஜாக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த லைஃப் ஜாக்கெட்டை வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே வந்து மேக்ஸிமம் வந்து 100% என்ன 200% பாதுகாப்பாக வந்து இருக்கணும். அதே மாதிரி அந்த போட்டில் வந்து குறிப்பிட்ட பயணிகள், இப்போ ஒரு பெடல் போட்டு இருக்குன்னா ரெண்டு பேர் போகணும், அது மாதிரி நாலு பேர் போகணும் அப்படின்னா அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து நம்ம குழந்தைகள் தானே, 10 வயசு தான் இருக்குது, 15 வயசு திருப்பி நாங்கள் ஏற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது வந்து அவங்களும் வந்து ஒரு பிரயாசம் வந்து அலோவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஒரு விபரீதமாக இருக்கணும். அவனுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து அவங்க சொல்கிற அறிவுகளை ஏற்று நம்ம வந்து பயணித்தோம் அப்படின்னா பாதுகாப்பாக வந்து உங்களோட சுற்றுலா வந்து அமையும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: இப்போ இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக, வணக்கம். இணைந்திருக்கிறோம் வானவெளியில், வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சின்னியம்பாளையம் சரவணன்.
0: கேளுங்க ஐயா.
3: சிறுபிறந்தனருக்கு வணக்கம் ஐயா. இரண்டு கேள்விங்க ஐயா. வெளிநாடு சுற்றுலா செல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா நாம் ஏதோ ஒரு நிறுவனத்தை ஏஜென்ட் மூலியமாக தான் நம்ம போகணும். அந்த ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா அரசு அங்கீகாரம் பெற்றவருன்னு நமக்கு தெரியும், எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் அரசு அங்கீகாரம் பெற்றவங்க தான் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு வெளிநாட்டில் சுற்றுலா பயணிகளை தவிக்கப்பட்டு நிகழ்வு ஊடகங்களையும் செய்தித்தாள்களையும் படிக்கிறோம், நாம் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இரண்டாவது பார்த்தீங்கன்னா வெளிநாடு சுற்றுலா செய்பவர்களுக்கு காப்பீடு வசதி ஏதாச்சும் இருக்குதா? ஏன்னா இயற்கை சீற்றங்களாலோ விபத்துகளாலோ ஏதோ நடக்குதுங்க. அண்மையில் கூட நேபாளத்தில் நாம் பார்த்ததை
0: ஏதாவது
3: காப்பீடு வசதி செய்துக்கலாமா? அது இரண்டு கேள்விகளுக்கும் எனக்கு விளக்கம்
0: சொல்லுங்க.
2: ஏன் நம்ம வந்து வெளிநாடு சொல்லும்போது எல்லாமே வந்து நம்ம நன்கு ஆராய்ந்து இது பண்ணி தான் பண்ணோம். இப்போது சுற்றுலாத்துறையிலேயே வந்து டூரிசம் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட் வந்து படித்து அவங்க வந்து டூர் ஆப்ரேட்டர்கள் வந்து நாங்கள் வந்து அவங்கள வந்து எக்ஸாமின் பண்ணி செஞ்சு அவங்க வந்து சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிஸ்டத்திலுமே வந்து ட்ராவல் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி ட்ராவல் ஏஜென்ட்டுகளை வந்து அணுகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்து இருக்காது என்றது நான் தெரிவிச்சுக்கொள்கிறேன். நீங்கள் போகும்போதே வந்து நீங்கள் அணுகிற நிறுவனங்கள் வந்து எந்தெந்த லெவலில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது. அப்படி போகும்போது வந்து வெளிநாட்டு பயணங்கள் வந்து மிகவும் திருப்திகரமாக இருக்கும், நல்ல பாதுகாப்பான முறையெல்லாம் இருக்குங்கய்யா. இந்த மாதிரி நீங்கள் அந்த ரெண்டாவது கேள்வி ஐயா வந்து அதுக்கு காப்பீடு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. நீங்கள் அணுகக்கூடிய அந்த டூர் ட்ராவல் ஏஜென்ட் அவங்கள்ட்ட வந்து கேட்டீங்க அப்படின்னாலே இப்போ வந்து ரீசெண்டாக நம்ம ட்ரெயினில் போனோம்னாலும் காப்பீடு வசதி இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் போகும்போதே வந்து காப்பீடு வசதி வேணும்னாலும் அதை வந்து எடுத்துக்கிற ஒரு வாய்ப்பும் இருக்குன்றதை வந்து நான் ஐயாவுக்கு தெரிஞ்சுக்கிறேன்.
0: இந்த கேள்வியோடு கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கேட்கலாம்.
4: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
5: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
6: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
5: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
6: சூப்பர்.
7: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
8: கல்யாணத்துல கவனிச்சியா? பொண்ணு

0: மாப்பிளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: பயணப்பாடங்கள் என்ற தலைப்பில் இன்றைய வானவில் ஒளிவளம் வந்து கொண்டிருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அன்பின் ஏரியாரோ வருக. வணக்கம். வணக்கம், இணைந்திருக்கிறோம்.
6: வணக்கம் சார்.
5: வணக்கம்.
6: ஆர்வமாய் 100.5 மதுரை மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் ஆலமட்டிலிருந்து எஸ் ராமர். அதாவது வந்து மருத்துவத்திற்கும் முதுமைக்கும் ஜோதிடர் இளமையும் பயனளிக்க, ஆனா மொத்தத்துல பயனளிக்கிறது ஹியூமனுக்கு பயணம் தான். அந்த வகையில் நான் கேக்குற ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சார், நம்ம சென்னையை தவிர ஜூ அப்படின்றது தமிழ்நாட்டுல இறங்கி இருக்கா சார்? அடுத்து வந்து பாஸ்போர்ட் வந்து ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னால எடுத்துட்டேன் சார், அதை ரெனியூவல் எதுவும் பண்ண வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நான் ஃபாரின் போனதுல. மூணாவது வந்து சார், தமிழ்நாட்டுக்குள்ள ரீசனபிள் பிரைஸ் இன் தமிழ்நாடு ஹோட்டல் அவைலபிளா சார் எல்லா டூரிஸ்ட் பிளேஸ்லயும்? உணவும் தங்குற இடமும் ரொம்ப முக்கியம் தானே சார்? ஒரு 15 டேஸ் நம்ம டூர் போனோம்டா.
5: ஒரு அழகான கேள்வியை கோர்வையா கேட்டிருக்காரு ஐயா, சொல்லுங்க.
7: ஐயா வணக்கம். ஐயா வந்து ஒரு கேள்வி கேட்டீங்க, 24 வருடங்களுக்கு முன்பு வந்து பாஸ்போர்ட் எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அதை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் திருப்பி ரினியூவல் பண்ணிக்கலாம்யா. அதுக்கு வந்து மினிமம் சார்ஜ் அப்படின்றத வந்து இப்போது ரீசெண்டாக வந்து 2500 ஏதோ சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய அந்த ஏஜ் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் கொடுத்து அதை வந்து கண்டிப்பாக ரினியூவல் பண்ணிக்கலாம். அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ சுற்றுலாத்துறையின் சார்பாக வந்து ஹோட்டல் தமிழ்நாடு அப்படின்றது வந்து தமிழ்நாடு முழுவதுமே வந்து இருக்கியா? இதற்கு முன்னாடி வந்து இருந்த சுற்றுலா இயக்குனர் அவர்கள் வந்து உயர்திரு ஜெயசீலன் ஐயா அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது சுற்றுலா விடுதிகளுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு வந்து அதாவது அந்த பயண கட்டணங்களை வந்து கொஞ்சம் வந்து ஏதாச்சும் பண்ணலாமான்னு பார்த்து ஒரு 2 பிளான் வந்து ஒன்று ஆப்ரேட் பண்ணாங்கய்யா. அதில் என்னென்னா, திங்கக்கிழமையிலேருந்து புதன் வியாழக்கிழமை வரைக்கும் வந்து ஒரு டேரிஃப் வந்து நார்மலான டேரிஃப் வந்து வச்சுவோங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ மேக்ஸிமம் வந்து அனைத்து உணவகங்கள், உணவு விடுதிகள் அனைத்துமே வந்து இந்த வீக்கெண்டுன்னு நம்ம சொல்லுவோம்ல, வெள்ளி சனி ஞாயிறு, அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக புக் ஆயிரும். அப்போ வந்து நம்ம வந்து கேட்டோம்னாலும் இது பண்ண எல்லாமே வந்து நம்மளுக்கு ஆன்லைன் மூலமாக தான் புக்கிங் எடுக்கிறோம். எதிர்பாராத விதமாக நீங்கள் வந்து டைரெக்டாக வந்தீங்க அப்படின்னா நேரடியாக வந்து ரிசப்ஷனில் தொடர்பு கொண்டு அந்த இருப்பிட வசதியை வந்து இது பண்ணிக்கலாம்யா. அந்த திங்கக்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் உள்ளது வந்து அவங்களுக்கு 999 ஒரு மோடில் வந்து ஆப்ரேட் பண்ணலான்னு சொல்லி அது கொஞ்சம் டெஸ்டிங் மோடில் வந்து இப்போ போயிட்டு இருக்கியா.
5: அப்புறம் வந்து கேட்டால் சென்னையை தவிர வேற எங்கேயாவது ஜூ இருக்கான்னு சொல்லி கேட்டாங்க.
7: ஜூ அப்படின்றத வந்து சென்னையில் தான் வந்து அதிக அளவில் வந்து இருக்குது. மற்ற ஏரியாவில் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து
5: வாய்ப்பு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். இப்போ வந்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு பார்த்துட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வடகிழக்கு பருவமழை தீவிரமாக இருக்க போகுது அப்படின்ற வந்து கொடைக்கானல் சுற்றுலாத்துறை சார்ந்து பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு வீடு பகுதியில் இருக்க ஓராவி அருவியில் வந்து யார் குளிக்க தடை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி கொடைக்கானல் சார்ந்து சுற்றுலாத்துறை வந்து என்னென்ன மாதிரி முக்கியமான விஷயங்களை கடைபிடிக்கணும், அதே மாதிரி இந்த உலக சுற்றுலா நாளில் வந்து நிகழ்ச்சியின் நிறைவாக வந்து எங்களுக்கு என்னவெல்லாம் சொல்ல விருப்பப்படுகிறீர்கள் ஐயா?
7: அதான் அதாவது மாவட்ட நிர்வாகத்திலிருந்து போன வாரம் வந்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் வந்து ஒரு கூட்டம் வந்து நடத்தப்பட்டு வருகின்ற மழைக்காலங்களில் வந்து வருகின்ற சுற்றுலா பயணிகளும் மிகவும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு அறிவுரையில் வந்து 5 வீடு பகுதி மற்றும் ஓராறு அருவி அனைத்து பகுதிகளில் வந்து வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருப்பதால் சுற்றுலா பயணிகள் வந்து அந்தந்த இடங்களுக்கு வந்து செல்ல வேண்டாம், தடை செய்யப்பட்டுள்ளது என்று ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அது போக வந்து நம்ம வந்து சுற்றுலாத்துறையின் சார்பாகவும் சரி, வரக்கூடிய சுற்றுலா பயணிகளினுடைய சார்பாகவும் சரி, சுற்றுலாத்துறை மாவட்ட நிர்வாகம், அதுக்கப்புறம் அனைத்து

0: லோக்கல் பாடி எல்லாமே சேர்ந்து ஒரு சுற்றுலா தலங்களை வந்து மிகவும் தூய்மையாக வைத்துக்கிறதுக்கு மிகவும் முன்னெடுப்பு வந்து பல முன்னெடுப்புகள் வந்து எடுத்துகிட்ருக்கோம். அந்த சமயத்தில் வந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அவங்க வந்து அந்த இடத்துக்கு வந்து போகிற வரைக்கும் வந்து அங்கே வந்து டஸ்ட்பின் இருக்குது அப்படின்னா அந்த உரிய டஸ்ட்பின்னை வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணி செஞ்சு வாங்க. நம்மளாம் வந்துட்டு போனோம்னா நம்ம இடத்த நம்ம சுத்தமாக வச்சுக்கணும், நம்ம வீடு மாதிரி பாதுகாக்கணும்னு சொல்லி இது பண்ணி அவங்க கடைபிடிச்சாங்க அப்படின்னாலுமே வந்து சுற்றுலா தலங்கள் அனைத்துமே வந்து மிகவும் வந்து நீட் அண்ட் க்ளீனாக வந்து தூய்மையாக வந்து இருக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி நம்மளே வந்து சுற்றுலா பயணியை நாம் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா நெகிழி வந்து பயன்படுத்தக்கூடாது. நெகிழி பயன்படுத்தக்கூடாது மலைப்பிரதேசங்கள் ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி பகுதிகள் இல்லாமல் வந்து நம்ம கிரவுண்ட் லெவல்லையும் வந்து நெகிழியை வந்து பயன்படுத்தக்கூடாது. அதனால் வந்து பின்வரும் சந்ததிகள் வந்து என்னென்ன ஆபத்துகள் இருக்கிறது, ஏன்னா இப்போ மழை பெய்யுது அப்படின்னா மழையோட தண்ணி வந்து கிரவுண்ட் வாட்டருக்கு வந்து செல்ல முடியாத அளவு வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது அப்படின்னாலும் நம்ம வந்து ஏன் அதை பயன்படுத்தணும். இப்போ கிரவுண்ட் வாட்டர் லெவல் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து தண்ணி குடி தண்ணீர் வந்து ஆதாரமாக இருக்கும். இதெல்லாம் கருத்தில் கொண்டு மேக்ஸிமம் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அந்தந்த பகுதிகளுக்கு செல்லும்போது நம்ம அந்த சுத்தமாக இருக்கிறதுக்கு வந்து அவங்களே வந்து ஒரு செல்ஃப் டிசிஷன் எடுத்து பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லதாக இருக்கும்னு சொல்லி.
1: வான்வழியே காற்றலையில் எங்களை இவ்வளவு நேரம் சுற்றுலா அழைத்து சென்ற நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் தெளிவாக விளக்கங்கள் தந்த உங்களுக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை கூறி நாங்களும் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, நன்றி.
1: இன்றைய நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து இருந்தாங்க. இதில் முக்கியமாக ஒரு முக்கியமான விஷயமாக இது பேசுனது பார்த்தீங்கன்னா ராசிபுரம் ஏரிக்காடு பூபதி அவர்கள் நெகிழி பற்றிய விழிப்புணர்வை வந்து சொல்லி ஐயா சொன்னது போல் வந்து போகிற இடத்த வந்து சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைய நிகழ்ச்சியின் முத்தான நேயராக வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு தேர்வு பட்டவர் ராசிபுரம் ஏரிக்காடு பூபதி.

0: பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: வழங்கிய வானவில். கோடை பண்பலை 100.5 வான் வழியை உலா வந்த வானவில் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் மாவட்ட சுற்றுலா அலுவலர் H. கோவிந்தராஜன் அவர்கள். நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்தார் அறிவிப்பாளர் JP ரமேஷ்குமார். நிகழ்ச்சி பொறியியல் நுட்பம் OP பிஜு, S. அனீஷ். கணினியாக்கம் யுவபாலா. அழைப்புகள் ஒருங்கிணைப்பு S. கலைவாணி. இனி நம் வளமான அலைவரிசை கோடை பண்பலை 100.5 பண்பலை வானவில் இந்தியாவில் வியத்தகு இந்தியா. வியக்கும் முன் செய்தி சுருக்கம்.

பாதுகாப்பை சீர்குலைப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விபத்துக்களை குறைக்க ரயில்வே பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டுள்ளதாக ரயில்வே இணையமைச்சர் திரு வி சோமண்ணா கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக மக்களை எதிர்க்கட்சிகள் தவறாக வழிநடத்துவதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குற்றஞ்சாட்டியுள்ளார். அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் கிராமப்புற வங்கிகளும் வாடிக்கையாளர்களின் வசதிக்காக இன்று செயல்படும் என்று மத்திய நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது. இளம் வழக்கறிஞர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் கடுமையாக பணியாற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு வேல்முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். மாநிலத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தாவேக அரசு உரிய தீர்வு காணவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். கிண்டி ரயில் நிலையத்தில் தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் நாளை அந்த வழியே மின்சார ரயில் போக்குவரத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. தமிழகம் முழுவதும் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சார்பில் குரூப் 1 முதல்நிலை தேர்வு இன்று நடைபெறுகிறது. ஹார்மோஸ் நீரிணையை திறப்பது குறித்து ஈரான் தெரிவித்த யோசனையை அமெரிக்கா நிராகரித்துவிட்டதாக அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெறவுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஸ்குவாஷ் பிரிவில் ஆடவர் பிரிவில் இறுதிப் போட்டியில் இந்தியா இன்று மலேசியாவை எதிர்கொள்கிறது. மகளிர் ஹாக்கி போட்டியில் ஏற்கனவே இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ள நிலையில் கடைசி ஆட்டத்தில் இன்று சிங்கப்பூரை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாடுகளுக்கிடையிலான மோதல்கள், உலக பாதுகாப்பு

0: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: மகிழ்வான வணக்கம் நேயர்களே. உறவுகளுக்குள் இணக்கத்தை ஏற்படுத்தும் குடும்ப சுற்றுலா, நட்பின் கொண்டாட்டத்தை மிகுதிப்படுத்தும் இன்பச் சுற்றுலா, களத்திற்கே சென்று கற்க உதவும் கல்வி சுற்றுலா, இறைமையின் தேடலில் ஆர்வத்தோடு சென்றிடும் ஆன்மீக சுற்றுலா,

மாலை கலாச்சாரம் பண்பாட்டை அறிந்து கொள்ள நம் பாரத நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு பண்பலை வழியே செல்லும் காற்று வழி சுற்றுலாவாக இது வியத்தகு இந்தியா. என்ன நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு உலக சுற்றுலா நாள் என்பது நமக்கு தெரியும். மகிழ்வான நிகழ்வுகளோட பட்டியல்ல சுற்றுலாவும் மிக முக்கிய இடம்பெறும். காலாண்டு விடுமுறையில குழந்தைகளோட எங்கேயாவது சென்று வரணும் அப்படின்னு சிலர் திட்டமிட்டிருப்பீங்க. அவை எல்லாம் நல்லபடியா உங்களுக்கு நிறைவேறட்டும். வழக்கமான சூழ்நிலை இருந்து நாம விடுபட்டு மாறுபட்ட இடத்துல வேறுபட்ட மனிதர்களை சந்திக்கும் பொழுது மனசுக்குள்ள ஏதோ ஓர் இனம் புரியாத இன்பமும் மகிழ்ச்சியும் ஏற்படும். அப்படியான ஒரு மகிழ்வான அனுபவத்தை நம் நிகழ்ச்சி வழியா கொடுக்கணும் என்பதற்காகவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காற்று வழியா நம்ம நாட்டின் பல்வேறு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பல்வேறு சுற்றுலா தலங்களை பற்றியும் அங்குள்ள கலை கலாச்சார

கலாச்சாரம், பண்பாடு, உணவு என அனைத்து விடயங்களையும் செவிமொழியே உங்கள் மதி சேர்த்து கொண்டிருக்கிறது. நமது கோடை பண்பலை 100.5 வியத்தகு இந்தியா நிகழ்ச்சி. இந்த உலக சுற்றுலா நாளில் உங்ககிட்ட ஒரு அன்பான வேண்டுகோள். இதுவரை நம் வியத்தக இந்தியா நிகழ்ச்சி வழியே செய்த காற்று வழி சுற்றுலாவில் உங்கள் மனம் தொட்ட இடம் எது, ஏன் என்பதை 93 61 73 38 68 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வழியாகவோ அல்லது கட்சவி வழியாகவோ தெரியப்படுத்துங்க. என் மீண்டுமாக 93 61 73 38 68. மறக்காம பண்பலையோடு கூடிய உங்களின் பயண பட்டறிவு எப்படி இருந்தது என்பத உங்களின் பெயர் ஊரோடு பதிவிடுங்க. இந்த எண்ணிற்கு உங்களின் பதிவுகள் எதிர்வரும் வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியில் இடம்பெறும். சரிங்க, இந்த மகிழ்வான நாள்ல நம்ம நிகழ்ச்சி வழியா என்ன அறிந்து கொள்ள இருக்கோம் என்பதை தெரிந்து கொள்வோமா? மத்திய பிரதேசத்தில் பரப்பளவில் 3வது பெரிய நகரம் எது? மத்திய பிரதேசத்தின் உயர்நீதிமன்றம் எங்கு அமைந்துள்ளது? இந்தியாவில் புகழ்பெற்ற பளிங்கு பாறைகள் எங்கு அமைந்துள்ளன? சந்திக்கலாம்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: உப்மாவா போரான டிஷ், அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
3: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
4: அவனி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பு, ஹிப்ஹாபாதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசையமுறுக்கு 2 வெற்றி நடை போடுகிறது.
5: சிவகாசி மாஸ்டர் பிரிண்டர்ஸ் அசோசியேஷன் நடத்தும் 4வது மாபெரும் அச்சுத்துறை கண்காட்சி
6: சிவகாசி பிரிண்டெக்ஸ் 26 அக்டோபர் 2, 3, 4 தேதிகளில்
7: சிவகாசி ஜாபோஸ் திருமண மண்டபத்தில்
6: காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது.
5: அச்சுத்துறை உலகின் புதுமைகள், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெக்னாலஜி, ஆஃப்செட் பிரிண்டிங், டிஜிட்டல் பிரிண்டிங், பிளெக்ஸ், லேபிள், பைண்டிங், UV பேக்கேஜிங் மெஷின்கள் இடம்பெற உள்ளன.
6: வாருங்கள் உங்கள் கனவுலக வண்ணம் காகிதத்தில். சிவகாசி பிரிண்டெக்ஸ் 26, அனுமதி இலவசம்.
8: குடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், அனில் டபுள் ரோஸ்டர் ரவாவின் நல்வாழ்த்துக்கள்.
9: பண்பலை வழியே செய்யும் காற்று வழி சுற்றுலாவாக இது வியத்தகு இந்தியா. என்னே மூன்று குறிப்பு வினாக்களுக்குமான விடை ஒன்றுதான் என்பதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். மத்திய பிரதேசத்துல பரப்பளவுல 3வது பெரிய நகரமா அறியப்படக்கூடிய ஜபல்பூர் பற்றிய தகவல்களை நாம் இன்றைய நிகழ்ச்சியில நாம அறிந்து கொண்டு நம்முடைய சுற்றுலாவை தொடங்க இருக்கோம். வழக்கம் போல சுற்றுலா செல்வதற்கு முன்பதான் அந்த இடம் பற்றின சிறப்புகள் என்னென்ன என்பதை தெரிந்து கொள்வோமா? ஜபல்பூர் மத்திய பிரதேச மாநிலத்தின் நர்மதா ஆற்றங்கரையில அமைஞ்சிருக்க கூடிய ஒரு அழகான நகரம். மத்திய பிரதேச உயர் நீதிமன்றம் இந்த நகரத்துலதான் அமைஞ்சிருக்குது. ஸ்னூக்கர் விளையாட்டு ஜபல்பூர்ல தோன்றியதா பொதுவா சொல்லப்படுதாங்க. ஜபல்பூர் மேற்கு மத்திய ரயில்வேயின் ரயில்வே தலைமையகமாக உள்ளதாக சொல்றாங்க. ஜபல்பூர் கண்டோன்மெண்ட் இந்தியாவின் மிகப்பெரிய கண்டோன்மெண்ட்கள்ல ஒன்றா திகழ்கிறது. மேலும் இது 5 மாநிலங்களின், அதாவது மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஒடிசா, பீகார் மற்றும் ஜார்க்கண்டின் இராணுவ தலைமையகங்களை கொண்டிருக்குதாம். இந்த நகரம் பேடாகாட்டில் உள்ள பளிங்கு பாறைகளுக்கு பெயர் பெற்றது. துவாந்தர் நீர்வீழ்ச்சியில இருந்து இறங்கி சீரிப்பாயக்கூடிய நர்மதா நதியால முற்றிலும் தூய பளிங்கு கற்களால் செதுக்கப்பட்ட 8 கல் தொலைவு நீளமுள்ள பள்ளத்தாக்கை இந்த பகுதி கொண்டிருக்கு. தைவான்ல உள்ள தரோகோ பள்ளத்தாக்கு மற்றும் பல்கேரியாவில இருக்கக்கூடிய டிரிக்ராட் பள்ளத்தாக்கு ஆகியவற்றோடு உலகில் உள்ள 3 பள்ளத்தாக்குகளில் ஒன்றாக இந்த பள்ளத்தாக்கு ஒரு அரிய அந்தஸ்தை பெற்றிருப்பதா சொல்லப்படுது. 1828 ஆண்டுல ஆங்கிலேய அலுவலர் வில்லியம் ஹென்றி ஸ்லீமன் என்பவரால பாரா சிம்லா மலைக்கு அருகில் ஆசியாவின் முதல் டைனோசர் புதைப்படிவம் இந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டது ஜபல்பூருக்கு பெருமை என சொல்றாங்க. பின்னர் இந்த பகுதியில கிடைத்த கண்டுபிடிப்புகள்ல டைட்டானோசரஸ் மற்றும் ராஜேசரஸ் போன்ற இனங்களோட டைனோசர் முட்டை ஓடுகள் மற்றும் புதை வடிவங்களும் இங்கு கிடைத்திருக்கின்றன. ஜபல்பூர் என்பதோட பெயர் காரணம் பற்றி என்ன சொல்றாங்க அப்படின்னா, பரவலா ஒரு கோட்பாட்டின்படி நர்மதா நதிக்கரையில தியானம் செய்த ஜபாலி என்ற முனிவரோட பெயரால ஜபல்பூர் என்ற பெயர் வந்திருக்கலாம் எனவும், மற்றொரு கோட்பாட்டின்படி ஜபல் என்ற சொல் அரபு மொழியில இருந்து வந்ததா கூறப்படுகிறது. ஜபல் என்பதற்கு அரபு மொழியில கிரானைட் பாறாங்கற்கள் அல்லது பெரிய பாறாங்கற்களை குறிப்பதாகவும், அவை இந்த பகுதியில்

பொதுவாக காணப்படுவதால இந்த பெயர் வந்திருக்கலாம் எனவும் சொல்வதுண்டு. மற்றொரு கோட்பாட்டின்படி இந்த பெயர் கல்சூரி கல்வெட்டுகள்ல குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு துணை பிரிவான ஜவுளி பட்டாலாவை குறிக்கிறது எனவும் கருதப்படுகிறது. இதனால கூட இந்த பெயர் வந்திருக்கலாம் எனவும் ஆங்கிலேயர்களோட ஆட்சியின் போது ஜூபல்பூர் என்று உச்சரிக்கப்பட்ட இந்த இடத்தோட பெயர் 2006 இந்த பகுதியோட மாநகராட்சியால இந்த நகரத்திற்கு ஜபல்பூர் என மறுபெயரிடப்பட்டதாக தகவல்கள் சொல்கின்றன. சரிங்க, ஜபல்பூர் பற்றின சில தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நாம பயணம் செய்ய இருக்கக்கூடிய இந்த பகுதிய எந்தெந்த மன்னர்கள் எல்லாம் ஆட்சி செஞ்சிருப்பாங்கன்னு ஏதாவது ஏடல் இருக்கா?

0: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25 26 27 திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
1: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026
2: கண்காட்சி இன்று நிறைவடைகிறது.
3: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: வரலாற்று துளிகளோடு செய்திடும் வான்வழி சுற்றுலாவாக இது வியத்தகு இந்தியா. இன்றைக்கு ஜபல்பூர் பற்றிய சில தகவல்களை அறிந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில அடுத்ததா நாம தெரிந்து கொள்ள இருப்பது இந்த பகுதி பற்றிய ஒரு சிறிய வரலாறு. ஜபல்பூர் பகுதி மௌரிய பேரரசர் அசோகர் காலம் மற்றும் மகாபாரத காலத்தில இருந்தே அறியப்பட்ட ஒரு பகுதியாக கருதப்படுது. இங்குள்ள திரிபுரி, அதாவது தற்போதைய தேவர் என்ற பகுதி, பண்டைய காலத்தோட முக்கிய நகரமா இருந்ததாங்க. கிபி 8வது 9வது நூற்றாண்டுல இந்த பகுதி கல்சூரி வம்சத்தின் கட்டுப்பாட்டில் வந்ததாகவும் அவங்க ஜபல்பூரை தலைநகரா கொண்டு ஆட்சி செய்தனர் எனவும் சொல்றாங்க. 12 மற்றும் 14 நூற்றாண்டுகள்ல கோண்ட் அரசர்களின் கீழ் கோண்ட்வானா ராஜ்யத்தின் தலைநகரமாக ஜபல்பூர் உருவெடுத்ததாம். புகழ்பெற்ற ராணி துர்காவதி இப்பகுதிய வீரம் செறிந்த முறையில ஆட்சி செய்தாங்க என குறிப்புகள் சொல்கின்றன. ராணி துர்காவதியோட மறைவுக்கு அப்புறமா முகலாயர்களின் மேலாதிக்கத்தின் கீழ் கோண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. பின்னர் 17வது நூற்றாண்டோட இறுதியில மராத்தியர்களால இந்த பகுதி கைப்பற்றப்பட்டதாம். பின்னர் 19வது நூற்றாண்டோட தொடக்கத்துல ஆங்கிலேய இந்தியாவின் கட்டுப்பாட்டிற்கு கீழ் இந்த நகரம் ஜபல்பூர் என்று அழைக்கப்பட்டு ஒரு முக்கிய ராணுவ பகுதியாக மாற்றப்பட்டதா சொல்லப்படுது. இந்த பகுதியில பொருளாதாரம் என பார்க்கிறப்போ விந்திய மலைத்தொடர்கள்ல இருந்து நன்னீரை கொண்டு வரக்கூடிய நர்மதா நதி ஜபல்பூர் மாவட்டத்தை ஒரு வேளாண் பொருளாதாரமாக வளர்த்தெடுத்துள்ளதா பார்க்கப்படுது. நர்மதா படுகையின் வளமான வண்டல் மண் ஜபல்பூரை சுற்றியுள்ள சிற்றூர்கள்ல சோளம், கோதுமை, அரிசி மற்றும் தினை ஆகியவற்றில நல்ல விளைச்சலை தந்திருக்கு. வணிக பயிர்கள்ல பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், பருத்தி, கரும்பு மற்றும் மருத்துவ பயிர்கள் முக்கியமானவைகளாக இந்த பகுதியில இருக்கின்றன. அதே போல ஜபல்பூர்ல பெரும்பாலும் காணப்படக்கூடிய பொருளாதார மதிப்புமிக்க கனிமங்களை அடிப்படையாக கொண்ட பல்வேறு தொழில்கள் இருந்தாலும் ஆயத்த ஆடை தொழில் ஜபல்பூரின் உற்பத்தியில ஒரு கணிசமான பங்கை பெற்றிருக்குதாம். இந்த பகுதியில பாதுகாப்பு நிறுவனங்கள் 20வது நூற்றாண்டின் தொடக்கத்துல தொடங்கப்பட்டதா சொல்லப்படுது. ஜபல்பூர் இந்திய ஆயுத படைகளுக்காக பல்வேறு பொருட்களை உற்பத்தி செய்யும் ஆயுத தொழிற்சாலைகள் வாரியத்திற்கு சொந்தமான வாகன தொழிற்சாலை ஜபல்பூர், சாம்பல் இரும்பு வார்ப்பகம், பீரங்கி வண்டி தொழிற்சாலை ஜபல்பூர் மற்றும் ஆயுத தொழிற்சாலை கமாரியா ஆகியவற்றை கொண்டிருக்கு. இதை தவிர இங்குள்ள முக்கிய தொழில்கள் என பார்க்கும் பொழுது ஆயத்த ஆடை அலகுகள், கோழி பண்ணைகள், மின்சார பொருள்கள் தொழில், மர ஆலைகள் மற்றும் மரம் வெட்டும் தொழில், சுண்ணாம்புக்கல் பொருள்கள் தொடர்பான தொழில், கட்டுமான பொருள்கள், கண்ணாடி பொருள்கள், தொலைபேசி பாகங்கள், மரச்சாமான்கள்

தயாரிப்பு தொழில், எஃகு கட்டுமான பணிகள், சிமெண்ட் தொழிற்சாலைகள், புகையிலை வணிகம், சில்லறை வணிகம், உணவு பதப்படுத்தும் தொழில் போன்ற பல்வேறு வகையான தொழில்கள் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அதே போலதான் பல்வேறு சிறப்பு மிக்க சுற்றுலா தலங்களும் இந்த பகுதியில் மிகுதியாக காணப்படுகின்றன என சொல்றாங்க. நாமும் அந்த பகுதிகளை சென்று பார்வையிட அணியமாகிட்டு இருக்கோம். சரிங்க, நிலா ஒளியில ஒரு படகு பயணம் செஞ்சா எப்படி இருக்கும்?

0: மனதின் குரலை
1: கோடை பண்பலையிலும் கேட்கலாம்.
2: சிவகாசி மாஸ்டர் பிரிண்டர்ஸ் அசோசியேஷன் நடத்தும் நான்காவது மாபெரும் அச்சுத்துறை கண்காட்சி
3: சிவகாசி பிரிண்டெக்ஸ் 26 அக்டோபர் 2, 3, 4 தேதிகளில்
4: சிவகாசி ஜாபோஸ் திருமண மண்டபத்தில்
3: காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது.
2: அச்சுத்துறை உலகின் புதுமைகள், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெக்னாலஜி, ஆஃப்செட் பிரிண்டிங், டிஜிட்டல் பிரிண்டிங், பிளெக்ஸ், லேபிள் பைண்டிங், யூவி பேக்கேஜிங் மிஷின்கள் இடம்பெற உள்ளன.
3: வாருங்கள் உங்கள் கனவுலக வண்ணம் காகிதத்தில். சிவகாசி பிரிண்டெக்ஸ் 26, அனுமதி இலவசம்.
5: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: அவனி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பு ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசை முறுக்கு 2 வெற்றி நடை போடுகிறது.
1: இன்று பகல் 1 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் உரையாடும்
4: மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியானது இன்று முற்பகல் 11 மணிக்கு.
3: அதனைத் தொடர்ந்து தமிழாக்கமும் இடம்பெறும்.
4: பிரதமர் உரையின் தமிழாக்கத்தின் மறு ஒலிபரப்பு இன்று இரவு 8 மணிக்கு.
3: பிரதமர்

0: பாரத நாட்டின் பண்பலை பார்வையாக இது வியத்தகு இந்தியா. இன்றைக்கு நாம மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூர் பற்றிய தகவல்களை அறிந்து கொண்ட கையோடு இப்போ ஒரு அழகான இடத்திற்கு தான் வந்திருக்கோம். இந்த இடம் எப்படி இருக்கு என்பதை சற்று உற்று நோக்குங்களேன்.
1: இங்க பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஆறு, கண்ணு கெட்டின தொலைவு வரைக்கும் பாறைகளாக தெரிகின்றன. அதற்கு இடையில ஓடக்கூடிய தெளிவான தண்ணீர் இந்த இடத்திற்கு இயற்கையாகவே இயற்கை அழக கூட்டுதுன்னு சொல்லலாம்.
0: இந்த பகுதியில படகு பயணம் செய்வது மிகவும் புகழ்பெற்ற சுற்றுலா என சொன்னாங்க. அதனால தான் இந்த உலக சுற்றுலா நாளான இன்று ஜபல்பூர்ல இருக்கக்கூடிய பேடாஹட் என்ற இடத்திற்கு இப்ப நாம வந்திருக்கோம். படகு பயணம் செஞ்சுக்கிட்டு இந்த இடம் பற்றின தகவல்களை அறிந்து கொள்ளலாமா? ஆர்ப்பரிப்பில்லாம ஓடக்கூடிய அழகான ஆற்றின் மீது அமைதியா செய்யக்கூடிய இந்த படகு பயணம் மனதிற்கு ஓர் இதத்தை கொடுக்குது. அதே வேளையில தண்ணீரை தள்ளுவதற்காக படகின் துடுப்புகள் எழுப்பும் ஒலி மட்டுமே நம்முடைய செவிகள்ல வந்து சேருது. இப்ப நாம உயரமான பாறைகளுக்கு நடுவுல ஓடக்கூடிய நர்மதை ஆற்று பகுதியின் மீது பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த பாறைகள் சாதாரணமான பாறைகள் இல்லையாங்க, இவை பளிங்கு பாறைகளாம். என்னப்பா சொல்றீங்க, இவ்வளோ உயரமா இருக்கு, இவை எல்லாமே பளிங்கா? ஆமாங்க, கிட்டத்தட்ட 100 அடி உயரம் கொண்ட இந்த பளிங்கு பாறைகள் என்னென்ன வண்ணங்கள்ல இருக்குன்னு அப்படியே பாருங்களேன். சில இடங்கள்ல தூய்மையான வெள்ளை நிறத்துல இருக்கு, சில இடங்கள்ல பழுப்பு நிறத்துல இருக்கு. அங்க பாருங்களேன், அந்த மேல் பகுதியில மஞ்சள் கலந்த வெள்ளை நிறத்துல இருக்கு. அப்படியே இந்த பக்கம் பாருங்களேன், இடது பக்கமா பாருங்க, ஒரு பச்சை வண்ணம் கலந்தது போல ஒரு விதமான வண்ணத்துல நம்மளால பார்க்க முடியுது. அதாவது சூரிய ஒளி படக்கூடிய கோணத்தின் காரணமா இந்த பளிங்கு பாறைகள்ல வண்ணங்கள் அவ்வப்போது மாற்றத்தை கொடுப்பதை போன்ற மாயையை நம்மளுடைய கண்களுக்கு தருவதா சொல்றாங்க. இதன் பின்னால இருக்கக்கூடிய ஆச்சரியமான அறிவியல் உண்மையும் புவியியல் வரலாறும் என்ன அப்படின்னு இப்ப தெரிஞ்சுக்குவோம். பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியில எரிமலை உருவானதாகவும் அப்போது உருகிய பாறை குழம்பு பூமியின் அடியில இருந்து வெளியேறி காலப்போக்கில் மெக்னீசியம் மற்றும் கால்சியம் கார்பனேட் நிறைந்த பாறைகளாக மாறியதாகவும் நர்மதை நதி பல நூற்றாண்டுகளாக இந்த பாறைகளை கடந்து செல்லும் பொழுது பாறைகள் அரித்து செல்லப்பட்டு இன்றைக்கு நாம காணக்கூடிய இந்த வழுவழுப்பான செங்குத்தான பளிங்கு பாறைகள் உருவாகியிருக்கின்றன என கருதப்படுது. அறிவியல் ரீதியா இதற்கு மெக்னீசியம் சுண்ணாம்பு பாறைகள் என்று பெயரும் இருக்குதாங்க. இன்னொரு சுவாரஸ்யமான உண்மை என்ன அப்படின்னா, கோடை காலத்துல குறிப்பா முழு நிலவு நாள்ல இங்கு நடத்தப்படக்கூடிய இரவு நேர படகு சவாரி என்பது வார்த்தைகளால விவரிக்க முடியாத உலக புகழ்பெற்ற அனுபவம் என சொல்றாங்க இங்கு வந்து பார்வையிட்ட சுற்றுலா பயணிகள். அப்படி என்ன இருக்கும் அப்படின்னு இதை கேட்கும் போதே நமக்கு தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் வருது தானே. ஏன்னா லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள்

அனுபவத்தை பெறுவதற்காகவே இங்கு வருவதா சொல்றாங்க. இப்போ நாம பயணிக்க கூடிய இந்த படகு பயணம் முழு நிலவு நாளோட இரவு வேளையில நிலா ஒளியில அமைதியான பயணமா இருக்கு என்பதை கற்பனை செஞ்சுக்கோங்க. நிலவின் ஒளி தண்ணீர்ல பட்டு அதன் எதிரொலிப்பு நம்ம கண்கள்ல அழகாப்படுது. அதே வேளையில இருள் சூழ்ந்த இரவுல நிலா வெளிச்சத்துல இந்த பளிங்கு பாறைகள் பார்க்கிறதுக்கு வெள்ளி வண்ணத்துல நட்சத்திரம் போன்ற நிறத்துல ஆங்காங்கே இளஞ்சிவப்பு வண்ணத்துல நமக்கு காட்சி அளிக்குது. சுற்றிலும் கருமையான இரவு வானம், அதில் ஜொலிக்கக்கூடிய விண்மீன்கள், மையத்துல இருக்கக்கூடிய அழகான முழுமதி, அதன் ஒளிப்பட்டு மின்னக்கூடிய உயரமான இந்த பளிங்கு பாறைகள், அந்த பளிங்கு பாறைகளோட வண்ணம் வெள்ளி நிறத்திலையும் ஆங்காங்கே அழகான இளஞ்சிவப்பு வண்ணத்திலையும் நம்ம கண்கள்ல படும் பொழுது இந்த அமைதியான நதியில இரவு வேளையில செய்யக்கூடிய படகு பயணம் எப்படி இருக்கும்? இப்படித்தான் இருக்குமோ?

0: அவினை சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பில் ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசே முறுக்கு 2 வெற்றி நடை போடுகிறது.
1: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
4: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
5: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
4: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
5: சூப்பர்.
6: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
7: இசை தோட்டத்தில் ஓர் இன்ப உலாவாக இது வியத்தகு இந்தியா. என்ன நேர்களே, எப்படி இருந்தது இன்றைய வியத்தகு இந்தியா பயணம்? மத்திய பிரதேசத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ஜபல்பூர் பற்றிய தகவல்களை அறிந்து கொண்ட கையோடு, பேடாகட்ல அமைஞ்சிருக்கக்கூடிய மிகவும் புகழ்பெற்ற பளிங்கு பாறைகளுக்கு இடையேயான நர்மதை ஆற்றில் செய்த படகு பயணம் உங்களுக்கு எப்படியான அனுபவத்தை கொடுத்தது? உங்களின் கருத்துக்களை உடனடியா 94 86 28 24 24 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வழியாகவோ அல்லது கட்சவி வழியாகவோ அனுப்பி வையுங்கள். உங்களின் கருத்துக்களும் இடம்பெறும் தங்களன்புடன் நிகழ்ச்சியில். நீங்களும் முத்தான நேயராக தேர்ந்தெடுக்க வாய்ப்பும் இருக்கிறது. இனி கடந்த வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட பிரம்மாண்டமான ஜெய்விலாஸ் அரண்மனையில் அமைந்துள்ள மிகப்பெரிய சரவிளக்குகள் அரண்மனையின் எந்த மண்டபத்தில் அமைந்துள்ளது, அதன் எடை எவ்வளவு என்ற வினாவிற்கு தர்பார் மண்டபத்தில் அமைந்துள்ளது, அதன் எடை 3.5 டன் என்ற சரியான விடையினை 93 61 73 38 68 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வழியாகவும் கட்சவி வாயிலாகவும் அனுப்பியிருந்த தேர்வு செய்யப்பட்ட நம் நேயர்கள் சின்னாளப்பட்டி சிவகாமி, ஈரோடு 7ஆம் வகுப்பு மாணவன் அபினவ், வடமதுரை கோபாலகிருஷ்ணன், பெங்களூரு சங்கர், மதுரை உசிலம்பட்டி KSK ஆனந்தம், திவ்யாராணி, லய சங்கீதா, ஈரோடு ஆனந்தி, திருப்பூர் காமாட்சி, நந்தவனம்பாளையம் சுபத்மாவதி, நாமக்கல் மோகனூர் சிவா, மதுரை மாவட்டம் திருமங்கலம் மாயக்கண்ணன், பெருமாநல்லூர் KS ரேணுகா தேவி, தூத்துக்குடி சூரிய தேவி, நடந்தை புளியம்பட்டி சிவகாமி ரங்கசாமி, திருப்பூர் மனவை க சந்திரசேகர், KN பாளையம் பேச்சிமுத்து, கணக்கம்பாளையம் சசிகலா. உங்கள் அனைவருக்கும் பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துகளும் பாராட்டுகளும். இனி இன்றைய வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியிலிருந்து ஒரு கேள்வி. ஜபல்பூர் எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது? ஜபல்பூர் எந்த ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது?

உங்களின் சரியான விடையினை உடனடியாக 93 61 73 38 68 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வாயிலாகவோ அல்லது கட்சவி வழியாகவோ அனுப்பி வையுங்கள். உங்களின் விடைகளுக்காக நாங்களும் காத்திருக்கின்றோம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட வினாவிற்கான விடையை அனுப்பும் 93 61 73 38 68 என்ற எண்ணிற்கே நம் வியத்தக இந்தியா நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பயணித்த காற்றுவழி சுற்றுலாவில் உங்கள் இதயம் தொட்ட இடம் எது, ஏன் என்பதையும் உங்கள் பெயர் ஊரோடு குறிப்பிட்டு அனுப்பி வையுங்கள். உங்களின் பதிவுகள் இடம்பெறும் எதிர்வரும் வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியில். வழக்கமான சூழலிலிருந்து விடுபட்டு வளமான நினைவுகளை திரட்டி வனப்புமிக்க பட்டறிவை உருவாக்குபவையே பயணங்கள். அப்படியான பயணங்களை வாய்ப்பிருக்கும் பொழுது நேரடியாக சென்றும், வாய்ப்பில்லாத போது வானொலி வழியே வியத்தகு இந்தியா நிகழ்ச்சி வழியாகவும் பயணியுங்கள் என சொல்லி, மீண்டும் ஓரழகான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறுகிறேன். என்று உங்கள் நட்புடன் சுபா. நன்றி நேர்களே.

நேர்களே, நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் நிகழ்ச்சியானது முற்பகல் 11 மணிக்கு டெல்லி அஞ்சலாக வர இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். நிகழ்ச்சி வரும் முன்பாக விளம்பரங்கள். அதுவரை இணைந்திருப்போம் இசையோடு.

மக்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். மனதின் குரலில் நாம் நாட்டு மக்களின் ஆக்கப்பூர்வமான முயற்சிகளுக்கு மேடை அமைத்து கொடுக்கிறோம். நாட்டின் சாதனைகள் குறித்து பேசுகிறோம். பாரதத்தின் ஒரு பெரிய வரலாற்று பூர்வமான சாதனைக்கு இன்னும் ஒரு நாளுக்கு பிறகு 10 ஆண்டுகள் ஆகவிருக்கிறது. இந்த சாதனை தான் துல்லிய தாக்குதல். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக செப்டம்பர் 2016 28-29 தேதிகளிலே பாரத நாட்டு சேனையானது பாகிஸ்தானிய பயங்கரவாதிகளின் மறைவிடங்களின் மீது துல்லிய தாக்குதலை நடத்தியது. கட்டுப்பாட்டு எல்லையை கடந்து சென்று நமது வீரர்கள் பயங்கரவாதத்திற்கு எதிராக தொடுத்த தாக்குதலை கண்டு உலகமே மூக்கிலே விரலை வைத்தது. துல்லிய தாக்குதல் நடத்தியதன் மூலமாக பயங்கரவாதத்தை சகித்து கொள்ளாத தன்னுடைய கொள்கைக்கு ஒரு புதிய எடுத்துக்காட்டை உலகிற்கு பாரதம் எடுத்து காட்டியது. பயங்கரவாதம் காரணமாக பாரதம் நீண்டகாலம் வரையிலே வலியை சகித்து வந்தது. ஆனால் துல்லிய தாக்குதலானது இந்த துயரத்திற்கு எதிராக தீர்மானமான எதிர்வினையை ஆற்றியது. கடந்த 1 10-ஆண்டு காலத்திலே பாலாகோட்டின் மீதான விமான தாக்குதல் தொடங்கி ஆபரேஷன் சிந்தூர் வரை பயங்கரவாதிகள் பாரதத்தை ஏறிட்டு பார்த்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எதிராக கடுமையான எதிர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியை பாரதம் மீண்டும் மீண்டும் தெளிவாக்கியது. நண்பர்களே, பயங்கரவாத தாக்குதல்கள் நீண்டகாலமாகவே நம்மை காயப்படுத்தி வந்திருக்கின்றன. ஒரு காலத்திலே பாரதத்திலே தொடர் குண்டு வெடிப்புகள் என்பவை சாதாரணமானவையாக பார்க்கப்பட்டன. செப்டம்பர் மாதமான இந்த மாதத்திலே 2008 13 தேதியன்று தில்லியிலே நடந்த தொடர் குண்டு வெடிப்பிலே பல அப்பாவி குடிமக்கள் கொல்லப்பட்டார்கள். இது நடந்த சில வாரங்கள் கழித்து நவம்பர் 26 மும்பையிலே மிகப்பெரிய தாக்குதல் கட்டவிழ்த்து விடப்பட்டது. நண்பர்களே, முன்பும் கூட பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானத்தின் மீது எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்று தீவிரமாக கோரப்பட்டது. ஆனால் அது கண்டுகொள்ளப்படவே இல்லை. காலம் கடந்து போக காத்திருக்கப்பட்டது. இப்போது இன்றைய பாரதம் பயங்கரவாதத்திற்கு எதிராக சகிப்புத்தன்மையில்லா கொள்கையை பின்பற்றி நடக்கிறது. இதன் பலனை நாமும் கவனித்து வருகிறோம் இல்லையா? நண்பர்களே, இந்த ஆண்டு நவம்பர் 9 இந்த பயங்கரவாத தாக்குதல் நடந்து 25 ஆண்டுகள் ஆகின்றன. அமெரிக்காவின் உலக வர்த்தக மையத்திலே உயிரிழந்த அப்பாவி மக்களின் எண்ணிக்கைக்கு பிறகு அதிகளவு மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்றால் அது பாரதத்திலேதான். 2014 நான் பிரதமரான பிறகு அமெரிக்கா சென்றிருந்தது நினைவிருக்கிறது. அப்போது நியூயார்க்கிலே இந்த அப்பாவி குடிமக்களுக்கு நான் என் ஸ்ரத்தாஞ்சலிகளை செலுத்தச் சென்றிருந்தேன். இன்று மீண்டும் ஒருமுறை பாரதத்தின் கோடிக்கணக்கான குடிமக்களின் தரப்பிலிருந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நான் என் பரிவுணர்வை அர்ப்பணிக்கிறேன். எனதருமை நாட்டு மக்களே, இப்போதெல்லாம் நாட்டிலே ஒரு மிகப்பெரிய வரைபடம் தயாராகி வருகிறது. இந்த வரைபடத்திலே நீங்களும் இருக்கிறீர்கள், உங்களுடைய குடும்பமும் இருக்கிறது, உங்கள் அக்கம் பக்கத்தாரும் இருக்கின்றார்கள். நான் பாரதத்தின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி பேசுகிறேன். தேசத்தின் அனைத்து மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் இதன் முதல் கட்டம் கிட்டத்தட்ட நிறைவடைந்து விட்டது. 32 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பற்றிய தகவல்கள் பதியப்பட்டுவிட்டன. லத்தாக், ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீரம் மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களின் கடினமான பனிமூடிய பகுதிகளிலும் கூட இப்போது இந்த பணி நடந்து வருகிறது. இங்கே பல உத்வேகம் அளிக்கும் அனுபவங்கள் நம் முன்னால் வெளியாகியிருக்கின்றன. உத்தராகண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தொடக்கம் சமோலியின் மானா கிராமத்திலிருந்து தொடங்கியது. மானா கிராமம் தேசத்தின் முதல் கிராமமாக கருதப்படுகிறது. மானாவிலே மிக முதன்மையாக 83 பூர்ணிமா ராவத் அவர்களிடமிருந்து இது தொடங்கப்பட்டது. உத்தரகாசியின் பகோரி கிராமத்திலே வீட்டு தங்குமிடங்களை நடத்தி வரும் ஹர்தேவ் சிங் ராணா அவர்கள் டிஜிட்டல் வழியாக தன்னை பற்றிய தகவல்களை தாமே பதிவு செய்திருக்கிறார். நண்பர்களே, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம் அனைவரின் தேசிய கடமையாகும். இதன் பொருட்டு நீங்கள் சற்று நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று ஆகஸ்ட் 15 நான் விண்ணப்பித்திருந்தேன். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக உங்களுடைய விவரங்களை நீங்களே பதிவு செய்யும் வசதி

மிகவும் சுலபமானது. நீங்கள் உங்களுடைய செல்பேசி வாயிலாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார் பற்றிய தகவல்களையும் பதிவு செய்ய முடியும். இந்த வசதி ஹிந்தி மொழி உட்பட 16 மொழிகளில் இருக்கிறது. நண்பர்களே, இதற்காக நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். இந்த தளத்தின் பெயர் se.census.gov.in. இணையதளத்தின் பெயரை மீண்டும் அறிவிக்கிறேன், se.census.gov.in. குறித்து கொண்டு விட்டீர்களா? சரி, இங்கே சென்று நீங்கள் உங்களுடைய செல்பேசி வாயிலாக உள்நுழையவும் உங்களுடைய இடத்தை பதிவு செய்யவும் உங்களுடைய குடும்பத்தோடு தொடர்புடைய தகவல்களை நிரப்பவும் பிறகு இதை சமர்ப்பித்து விடவும். இந்த மொத்த செயல்பாட்டிற்கும் சுமார் 15 முதல் 20 நிமிடங்கள் வரை மட்டுமே செலவாகிறது. இதற்கு எந்த ஆவணத்தையும் தரவேற்ற வேண்டியதில்லை. தகவல்களை சமர்ப்பித்த பிறகு உங்களுக்கு ஒரு சிறப்பு அடையாள குறியீடு கிடைக்கும். கணக்கெடுப்பு நடத்துவோர் உங்கள் வீட்டிற்கு வரும் வேளையில் நீங்கள் அவர்களிடம் இந்த குறியீட்டை தெரிவிக்கலாம். நீங்கள் அளித்திருக்கும் தகவல்களை சரிபார்த்த பிறகு அது கணக்கெடுப்பின் பகுதியாகிவிடும். நண்பர்களே, இதுவரை செல்பேசியில் மட்டும் 2,60,00,000+ மேற்பட்டவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தளத்திலே தங்களை பற்றிய தகவல்களை நிரப்பியிருக்கின்றார்கள், சுய விவரப் பதிவை செய்திருக்கின்றார்கள். நீங்களும் இதற்கு சற்று நேரம் ஒதுக்கினால் இது தேசத்திற்கு மகத்துவமானது. ஏனென்றால் நீங்கள் அளிக்கும் சரியான தகவல், உங்கள் குடும்பத்தார் பற்றிய சரியான தகவல் தேசத்தின் எதிர்காலத்தின் சரியான காட்சியை தயார் செய்ய உதவிகரமாக இருக்கும். என் மனம் நிறை நாட்டுமக்களே, இன்று செப்டம்பர் 27 ஒரு சிறப்பான காரணத்தால் மேலும் சிறப்படைகிறது. இன்று ஒரு ஆளுமையின் பிறந்த நாளாகும். இவர் கலாச்சாரம் மற்றும் தேசத்திற்காக தனது ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் சமர்ப்பித்திருக்கிறார். நான் விஸ்வ இந்து பரிஷத்தின் முன்னாள் சர்வதேச செயல் தலைவர் மதிப்பிற்குரிய காலஞ்சென்ற அசோக் சிங்கல் அவர்களை பற்றித்தான் பேசுகிறேன். 1926 செப்டம்பர் 27 அன்று ஆக்ராவிலே இவர் பிறந்தார். இவர் சமூகத்திலே வாழ்ந்தாலும் கூட தபசீலர்களைப் போன்றே வாழ்க்கையை வாழ்ந்தார். இவர் ராம ஜென்ம பூமி போராட்டத்திற்கு திசையையும் சக்தியையும் அளித்ததன் விளைவாகவே இன்று நாம் அயோத்தியிலே மகோன்னதமான ஆலயத்தை எழுப்ப முடிந்திருக்கிறது. எனக்கு இது பெரும் பேராக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையை நான் அருகிருந்து பார்த்திருக்கிறேன் என்பதோடு அவருடன் இந்த குறிக்கோளில் பங்கெடுக்கும் சந்தர்ப்பமும் எனக்கு வாய்த்தது. நான் ராமர் கோயிலின் பிராண பிரதிஷ்டைக்கான அனுஷ்டானங்களில் பங்கெடுத்த போது அப்போதும் கூட எனக்கு மீண்டும் மீண்டும் அசோக் அவர்களை பற்றிய எண்ணங்கள் மனதில் எழுந்தது மிகவும் இயல்பான ஒன்றுதான். நண்பர்களே, அசோக் அவர்கள் பற்றி எத்தனையோ விஷயங்கள் அந்த அளவுக்கு விவாதிக்கப்படுவதில்லை. ராமராலய போராட்டத்தோடு கூடவே அவர் சமூக ஏற்றத்தாழ்வு மற்றும் பாகுபாட்டிற்கு எதிராகவும் பெரிய போராட்டத்தை நடத்தினார். அவர் ஒரு மிகவும் வளமான குடும்பத்திலே பிறந்தவர். அவருடைய தந்தை ஒரு சிவில் சேவை அதிகாரி. சகோதர சகோதரிகளில் பெரும்பாலானோர் பெரிய பெரிய பதவிகளை வகித்தவர்கள். இவரே கூட IIT பனாரஸ் இந்து பல்கலைக்கழக பட்டதாரி. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இவர் சமூகம் மற்றும் கலாச்சாரத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். இதுவே மகத்தானவர்களின் அடையாளமாகும். இன்று நான் அவருடைய 100 பிறந்த நாளன்று அவருடைய கோடிக்கணக்கான ஆதரவாளர்கள் சார்பாக அவரை போற்றுகிறேன். என் தரப்பிலிருந்து உணர்வு பூர்வமான நினைவாஞ்சலிகளை காணிக்கையாக்குகிறேன். என் கனிவான நாட்டு மக்களே, இந்த ஆண்டின் தொடக்கத்தை நாம் சுயமரியாதையின் ஒரு மகத்தான நாளோடு கொண்டாடினோம். அந்த புனித நாள்தான் சோமநாதர் சுயமரியாதை திருநாள். இன்றிலிருந்து 1000 முன்பாக 1026 முகம்மது கஜினி முதன் முறையாக சோமநாதர் ஆலயத்தை தரைமட்டமாக்கினான். ஆனால் சோமநாதர் ஆலயத்தை தகர்த்து பாரதத்தின் அடையாளத்தை அழிக்க வந்தவர்களின் இருப்போ அடையாளமோ ஏதும் இல்லை. ஆனால் சோமநாதர் ஆலயமோ பிரம்மாண்டமாக விசாலமான கடற்கரையிலே பாரதத்தின் சாகாத்தன்மைக்கு நல்லாசிகள் அளித்து வருகின்றது. ஆகையால்தான்
நாம்

இதையெல்லாம் தாண்டி இவர் சமூகம் மற்றும் கலாச்சாரத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். இதுவே மகத்தானவர்களின் அடையாளமாகும். இன்று நான் அவருடைய நூற்றாண்டு பிறந்த நாளன்று அவருடைய கோடிக்கணக்கான ஆதரவாளர்கள் சார்பாக அவரை போற்றுகிறேன். என் தரப்பிலிருந்து உணர்வு பூர்வமான நினைவாஞ்சலிகளை காணிக்கையாக்குகிறேன். என் கனிவான நாட்டு மக்களே, இந்த ஆண்டின் தொடக்கத்தை நாம் சுயமரியாதையின் ஒரு மகத்தான நாளோடு கொண்டாடினோம். அந்த புனித நாள்தான் சோமநாதர் சுயமரியாதை திருநாள். இன்றிலிருந்து 1000 ஆண்டுகள் முன்பாக 1026 ஆண்டிலே முகம்மது கஜினி முதன் முறையாக சோமநாதர் ஆலயத்தை தரைமட்டமாக்கினான். ஆனால் சோமநாதர் ஆலயத்தை தகர்த்து பாரதத்தின் அடையாளத்தை அழிக்க வந்தவர்களின் இருப்போ அடையாளமோ ஏதும் இல்லை. ஆனால் சோமநாதர் ஆலயமோ பிரம்மாண்டமாக விசாலமான கடற்கரையிலே பாரதத்தின் சாகாத்தன்மைக்கு நல்லாசிகள் அளித்து வருகின்றது. ஆகையால்தான் நாம் நிறை பெருமிதம் பொங்க இந்த ஆண்டு சோமநாதர் சுயமரியாதை திருநாளை கொண்டாடினோம். நண்பர்களே, இந்த விவாதத்தை இன்று மனதின் குரலிலே மீண்டும் நான் ஏன் கூறுகிறேன் என்றால், இதற்கும் கூட ஒரு சிறப்பான காரணம் உண்டு. 1026 ஆண்டிலே கஜினி வாயிலாக சோமநாதர் ஆலயம் தகர்க்கப்பட்ட அதே ஆண்டிலேதான் குஜராத்தின் மோடேராவின் பிரசித்தி பெற்ற சூரியனார் ஆலயத்தின் மீதும் தாக்குதல் தொடுக்கப்பட்டு தகர்க்கப்பட்டது. அதாவது மோடேராவின் ஆலயமும் தகர்க்கப்பட்டும் கூட இந்த ஆண்டோடு 1000 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன. அந்த காலகட்டத்தில் இந்த ஆலயம் எழுப்பப்பட்டு 1 ஆண்டே ஆகியிருந்தது. 1025 ஆண்டிலே இந்த ஆலயம் ராஜா பீமதேவரால் கட்டப்பட்டது. நண்பர்களே, நீங்கள் அந்த காலகட்டம் பற்றி சிந்தித்து பாருங்கள். அப்போது நம்மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டு சோமநாதர் ஆலயம் போன்ற நம்பிக்கையின் மிகப்பெரிய மையம் தவிடு பொடியாக்கப்படுகிறது, மேலும் பல இடங்களும் தாக்கப்படுகின்றன எனும்போது எந்த ஒரு சமூகமாகட்டும் நிர்வாகமாகட்டும் அதன் மனோபலம் பலவீனமாகிவிடும். ஆனால் ராஜா 1ஆம் பீமதேவர் கஜினியை எதிர்த்ததோடு மட்டுமல்லாமல் சில காலத்திற்குள்ளாகவே மோடேராவின் சூரியனார் கோயிலையும் புனரமைத்தார். இந்த உயிர்ப்புணர்வு காரணமாகவே சோமநாதர் ஆலயமும் மீண்டும் மீண்டும் நாசப்படுத்தப்பட்ட போது புனர் நிர்மாணமும் தொடர்ந்து நடைபெற்றது. நண்பர்களே, மோடேரா சூரியனார் கோயிலுக்கு பிறகான காலகட்டத்தில் தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்தேறின. பிறகு அலாவுதீன் கில்ஜி மீண்டும் ஒருமுறை சிற்பக்கலை கொழிக்கும் இந்த மகத்தான ஆலயத்தை தகர்த்தான் என்றாலும், நண்பர்களே, நமது பாரத நாட்டவர்கள் சூரிய வழிபாட்டினை வெறும் கட்டடக்கலை மற்றும் ஆலயங்கள் வாயிலாக மட்டுமே செய்யவில்லை. நமது சூரிய வழிபாடு அதன் மேலும் ஒரு பொருள் என்னவென்றால் ஒளி, சக்தி, அறிவியல் மற்றும் நீடித்த தன்மைக்கான உத்வேகம். ஆகையால் மோடேராவும் கூட இன்று சூரியனார் கோயிலுக்காக மட்டுமே அறியப்படுவதில்லை. மாறாக குஜராத்தின் இந்த கிராமம் தேசத்தின் முதல் சூரிய கிராமம் என்ற வகையிலும் புகழ் பெற்றிருக்கிறது. மோடேரா இன்று முழுமையான வகையிலே சூரிய சக்தியால் இயங்குகிறது. மேலும் தேசத்தின் முன்பாக நீடித்த தன்மையாக ஒரு எடுத்துக்காட்டையும் இது முன்வைக்கிறது. மோடேராவிலே சுற்றுப்பயணிகளுக்கு பல கவரக்கூடியவையும் வசதிகளின் தொடக்கமும் ஏற்பட்டிருக்கிறது. ஜனவரியின் மகர சங்கராந்திக்கு பிறகு அங்கே மோடேரா நாட்டிய திருவிழாவுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே பாரதத்தின் கலாச்சார மற்றும் பாரம்பரிய நடனங்களின் அருமையான அரங்கேற்றம் நடைபெறும். நீங்கள் அனைவரும் ஒருமுறை அவசியம் மோடேராவுக்கு வாருங்கள். பாரதத்தின் இந்த கௌரவம் மிக்க பாரம்பரியத்தை தரிசனம் செய்யுங்கள் என்று உங்கள் அனைவரிடத்திலும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, கடந்த காலத்துடனான நமது பந்தம் இன்றும் கூட மிகவும் உயிர்ப்போடு இருக்கிறது. இதன் பின்புலத்தில் இதை மேலும் ஆழப்படுத்தி கொண்டு வருவோரின் அர்ப்பணிப்பு உணர்வும் உழைப்பும் இருக்கின்றது. தமிழ்நாட்டிலே திருச்சிராப்பள்ளியின் மணப்பாறையிலே இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான முயற்சி

நடைபெற்று வருகிறது. ஒரு கல்லூரியிலே தமிழ் கல்வித்துறையோடு தொடர்புடைய ஏ. செல்வராஜு அவர்கள் இதை மேலும் முன்னெடுத்து வருகிறார். ஒரு உரையாற்றும் போது அவருக்கு தனது மாணவனிடமிருந்து சில தொன்மையான உருவச்சிலைகள் பற்றிய தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த விஷயம் தொடர்பான விவாதங்களுக்கு பிறகு அவர் கள ஆய்வுக்கு திட்டமிட்டார். இந்த வருகையின் போது அவருக்கு பல்வேறு இடங்களில் பல உருவச்சிலைகளும் தொன்மையான ஆலயமும் கிடைத்தன. கடந்த காலத்தோடு தொடர்பு கொள்ள இது ஒரு சுவாரஸ்யமான முயற்சியாகும். இதைப் போலவே நாம் நமது மரபுகளை பற்றி மேலும் சிறப்பான முறையிலே தெரிந்து கொள்ளலாம். தேசத்தின் பிற பாகங்களிலும் கூட இப்படிப்பட்ட முயற்சிகள் செய்யப்படலாம். நமது வரலாற்றை மேலும் அணுக்கமாக பார்க்கும் வாய்ப்பினை நமக்கு இவை அளிக்கின்றன. என் உளம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்களில் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வணக்கத்திற்குரிய பாபுவின் வருகிறார்கள். நண்பர்களே, இவர்கள் அனைவரின் முயற்சிகள் வாயிலாகவும் ஒரு விஷயம் மிகவும் தெளிவாக தெரிகிறது. எங்கேயோ ஒரு தொடக்கத்தை ஒரு தனிநபர் செய்ய, பிறகு அவரோடு வேறு சிலரும் இணைய, இதுவே சங்கிலி தொடராகிறது. இதுதானே மக்கள் பங்கெடுப்பு? பாபுவுக்கு நாம் செலுத்தக்கூடிய மிக அழகான ஸ்ரத்தாஞ்சலியும் கூட தூய்மைதான். எனதருமை நாட்டு மக்களே, நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம் எனும்போது தாவரங்கள், செடிகொடிகள் அல்லது உயிரினங்களை மட்டும் காப்பதில்லை, நாம் அந்த ஒட்டுமொத்த சூழல் அமைப்பையுமே பலப்படுத்துகிறோம். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடந்து வரும் சில முயற்சிகள் எல்லாம் இந்த உணர்வை மிகவும் அழகான முறையிலே காட்சிப்படுத்துகின்றன. நண்பர்களே, அசாமிலே சோனாயி ரூபாயி வனவிலங்கு சரணாலயம் உள்ளது. ஒரு சமயத்திலே இங்கே யானைகள் வசித்து வந்தன. ஆனால் மெல்ல மெல்ல வனங்களின் மீது மனிதர்களின் ஆக்கிரமிப்பு அதிகரிக்கத் தொடங்கிய காரணத்தால் யானைகள் இந்த பகுதியிலிருந்து விலகத் தொடங்கின. 3 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலப்பகுதி ஆக்கிரமிப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு இப்போது மிக அற்புதமான விளைவுகள் புலனாகின்றன. யானைகள் இங்கே மீண்டும் திரும்பி வந்திருக்கின்றன. எந்த பகுதிகளில் எல்லாம் பல ஆண்டுகளாக அவற்றின் இயக்கம் தென்படவில்லையோ, இன்று அங்கே மீண்டும் யானைகளின் கூட்டங்களை பார்க்க முடிகிறது. நண்பர்களே, அசமிலே மேலும் ஒரு அழகான முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த முயற்சி மிகவும் சிறிய உயிரினமான பிக்மி ஹாங், இதை காப்பதற்கானது. ஒரு காலத்தில் இதன் இருப்பு ஒரு கேள்விக்குறியானது. அப்போது வெறும் 6 பிக்மி ஹாகுகள் மட்டுமே இருந்தன. இவற்றை கொண்டு ஒரு பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு இவை மீண்டும் வனங்களில் விடப்பட்டன. இவை வசிக்க புல்வெளிகளும் உருவாக்கப்பட்டன. இன்று இந்த திட்டம் காரணமாக பிக்மி ஹாகின் எண்ணிக்கை 190க்கும் அதிகமாகியிருக்கிறது. நண்பர்களே, இயற்கையோடு கூட நமது உறவு வெறும் பராமரிப்போடு மட்டும் தேங்கி போவதில்லை. பல வேளைகளிலே இயற்கையை நாம் கவனித்து கொள்ளும்போது அதே இயற்கை நம் வாழ்க்கைக்கும் துணையாகிறது. மேற்கு வங்கத்தின் சுந்தர்வனத்திலே சில பெண்கள் இந்த உறவின் உத்வேகம் நிறைந்த எடுத்துக்காட்டை அளித்து வருகின்றார்கள். ஜார்காலியின் இந்த பெண்கள் சதுப்பு நிலக்காடுகளை தயார் செய்து வருகிறார்கள். இவர்களின் பெரும்பாலானோரின் கணவன்மார்கள் புலி தாக்குதலில் மாண்டு போனவர்கள். கணவனை இழந்த பிறகு இவர்கள் சுந்தர்வன காடுகளையே தங்களுடைய வாழ்வாதாரமாக ஆக்கிக் கொண்டார்கள். இவர்களால் நடப்பட்டிருக்கும் அலையாத்தி காடுகள் இன்று கிராமங்களுக்கான ஒரு இயற்கையான பாதுகாப்பு கவசமாக ஆகி வருகின்றன. மேலும் இவற்றை நட்டதன் வாயிலாக இந்த பெண்களுக்கு வருவாயும் உண்டாகிறது. நண்பர்களே, நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், இயற்கையின் சீர்தன்மையை பராமரிக்க வேண்டும், அதன் பன்முகத்தன்மையை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய இப்படிப்பட்ட அனைத்து முயற்சிகளும் எதிர்கால சந்ததிகளுக்கான நமது கடமையாகும். என் இதயம் நிறை நாட்டு மக்களே, தற்போதுதான் தேசத்தின் லட்சக்கணக்கான இளைஞர்கள் போதை பழக்கத்துக்கு எதிராக, போதைப் பொருட்களுக்கு எதிராக ஒரு மிக மகத்துவமான உறுதிப்பாட்டை மேற்கொண்டார்கள். இளைஞர்கள் தாமும் போதையிலிருந்து விலகியிருக்கும் உறுதிப்பாட்டை மேற்கொண்டதோடு இந்த தகவலை மற்றவர்களுக்கும் கொண்டு சேர்க்கும் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவையனைத்தும் போதையில்லா இளைஞர்கள் இயக்கத்திலே. இந்த இயக்கமானது 100 வாரங்கள் வரை நடத்தப்படும். இதிலே மை பாரத்தின் தன்னார்வலர்கள் இருக்கின்றார்கள். நாட்டுப்பணி திட்டத்தோடு இணைந்த நமது இளைஞர்களும் கூட இதில் அங்கம் வகிக்கிறார்கள். பள்ளி, கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களும் கூட இதில் பயணிக்கிறார்கள். மேலும் பல சமூக மற்றும் ஆன்மீக அமைப்புகளும் கூட இதோடு இணைந்திருக்கின்றார்கள்.

கடந்த சில நாட்களாகவே நாடெங்கும் ஆயிரக்கணக்கான உறுதிப்பாட்டு கூட்டங்களும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடந்திருக்கின்றன. நண்பர்களே, இந்த இயக்கத்திலே எனக்கு ஒரு விஷயம் மிகவும் பிடித்திருந்தது. அதுதான் போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான செய்தி. நமது இளைஞர்கள் தாங்களே தங்களுடைய மொழியிலே, தங்களுடைய வழிமுறையிலே இந்த செய்தியை முன்னெடுத்து வருகின்றார்கள். தங்களுடைய படைப்புத்திறனை இந்த இயக்கத்தோடு இணைக்க வேண்டும் என்று நானும் கூட மனதின் குரலில் இளைய நண்பர்களிடம் வேண்டி கேட்டுக்கொண்டதன் பேரில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த அறைகூவலுக்கு செவிமடுத்திருக்கிறார்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. மை பாரத்தில் பாடல், முழக்கங்கள் எழுதல், தெருமுனை நாடகங்கள் போன்ற பல்வேறு போட்டிகள் நடந்தன. இதைப் போலவே சமூக வலைத்தளத்தில் நமது இளைஞர்கள் ஹேஷ்டேக் போதையில்லா இளைஞர்கள் என்பதிலே தங்களுடைய படைப்புத்திறன் உள்ளடக்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். அதாவது, செய்தியும் இளைஞர்களுடையது, ஊடகமும் இளைஞர்களுடையது, மேலும் இதை முன்னெடுத்துச் செல்லும் சக்தியும் இளைஞர்களுடையதே. இனிவரும் நாட்களிலே இந்த இயக்கத்தின்படி உடல் நல பரிசோதனை, தியான முகாம்கள் போன்ற நடவடிக்கைகளும் நடக்கும். நண்பர்களே, விரைவிலேயே நமது அநேக திருநாட்களும் பண்டிகைகளும் வரவிருக்கின்றன. இந்த முறை பண்டிகைகளின் சந்தோஷத்திற்கிடையே நாம் நமக்கருகே பார்வையை செலுத்துவோம். ஏதாவது இளைஞன் தவறான பழக்கத்தை நோக்கி செல்லுகிறார் என்றால் அவரோடு உரையாடுவோம். யாரேனும் போதை பழக்கத்திலிருந்து வெளியேற விரும்புகிறார் என்றால் அவருக்கு துணை நிற்போம். போதையில்லா இளைஞர்கள், வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இந்த மன உறுதியை நாம் அனைவரும் இணைந்து முன்னெடுத்துச் செல்வோம். என் உயிருக்கு உயிரான நாட்டு மக்களே, செங்கோட்டையிலிருந்து நான் இந்த முறை விளையாட்டுகளுக்கான திறமைகள் தேடல் இயக்கத்தை அறிவித்திருந்தேன். பாரதம் தொடர்ந்து மிகச்சிறப்பான வகையில் விளையாட்டுகளில் திறமைகளை வெளிப்படுத்தி வர வேண்டும் என்பதற்காக கிராமங்கள், குடியிருப்பு தொகுப்புகள் வரை சென்று திறமைகளை தேட வேண்டும். இந்த பணிக்காகவே தங்களையே அர்ப்பணித்தவர்களும் பலர் இருக்கின்றார்கள். திறமைகளை தேடிப்பிடித்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதை அவர்கள் ஒருமுனைப்போடு செய்து வருகின்றார்கள். பஞ்சாபிலே இந்த பணியை ராஜேந்தர் சிங் அவர்கள் செய்து வருகிறார். ராஜேந்தர் சிங் அவர்கள் பெயரிலேயே கூட சீனியர் என்ற சொல்லும் இணைந்திருக்கிறது. இவர் 1980 நடந்த ஒலிம்பிக்கிலே ஹாக்கி போட்டியிலே தங்கப்பதக்கம் வென்ற குழுவினரின் அங்கமாக இருந்தார். 1982 உலகக்கோப்பையிலே விளாசினார். 2001 பாரதம் முதன்முறையாக ஆடவருக்கான இளநிலை உலகக்கோப்பையை வென்றது. அதேபோல 2003 நம் நாடு சீனியர் ஆசிய கோப்பை விருதையும் தன்னுடையதாக்கியது. இந்த இரண்டு போட்டிகளிலும் இவர் பயிற்றுநராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது இவர் ரவுண்ட் கிளாஸ் ஹாக்கி அகாடமி வாயிலாக தனது பேரார்வத்தை முன்னெடுத்து சென்று வருகிறார். இவருடைய முயற்சிகளால் கிராமங்களில் புதிய ஹாக்கி ஆஸ்ட்ரோ மைதானங்கள் போடப்பட்டு வருகின்றன. ராஜேந்தர் அவர்களின் கவனம் தெளிவாக இருக்கிறது. சிறப்பான பயிற்சிகள் குறைவாக இருக்கும் கிராமங்களை அடையாளம் கண்டு கவனம் செலுத்தும் முயற்சிகளின் காரணத்தால் பல விளையாட்டு வீரர்கள் பாரதத்தின் இளநிலை மற்றும் முதுநிலையில் தங்களுக்கென ஒரு இடத்தை பிடிக்க முடிந்திருக்கிறது. ராஜேந்தர் சிங் அவர்களின் இந்த அர்ப்பணிப்பை நாம் எத்தனை பாராட்டினாலும் தகும். என் இனிமையான நாட்டு மக்களே, நெல்லிக்காயை நாம் அனைவரும் நன்கறிவோம். பெரும்பான்மையான வீடுகளில் நெல்லிக்காயில் போடப்பட்டிருக்கும் ஊறுகாய்களும் முரப்பாக்களும் பயன்படுத்தப்படுகின்றன. பலர் நெல்லிச்சாற்றை விரும்பி சுவைக்கின்றார்கள். மேலும் பல நூற்றாண்டுகளாகவே செவன் பிராஷ் நமது அன்றாட வாழ்க்கையின் முக்கியமான அங்கமாகிவிட்டது. நமது பெரியோர் முதியோரெல்லாம் தலைமுறை தலைமுறையாக நெல்லியின் குணங்களை பற்றி கூறி வந்திருக்கிறார்கள். நண்பர்களே, இதே நெல்லிதான் இன்று உத்தரப்பிரதேசத்தின் பிரதாப்கடிலே புதிய சாத்தியக்கூறுகளின் ஊடகமாக ஆகி வருகிறது. பிரதாப்கட் மற்றும் நெல்லிக்கும் இடையேயான உறவு மிகவும் பழமையானது. பல தலைமுறைகளாகவே இங்கே இருக்கும் விவசாயிகள் நெல்லியை சாகுபடி செய்து வருகின்றார்கள். நெல்லியானது பிரதாப்கட்டிற்கு ஒரு பலமான அடையாளத்தை அளித்திருக்கிறது. மேலும் இப்போது இதே பழைய அடையாளம் இங்கே இருக்கும் விவசாயிகளுக்கும் பெண்களுக்கும் புதிய சந்தர்ப்பத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஒரு மாவட்டம் ஒரு பொருள், அதாவது ODOP வாயிலாக இங்கே நெல்லியோடு தொடர்புடைய உள்ளூர் தொழில் முனைவோருக்கு ஊக்கம் கிடைத்திருக்கிறது. இன்று பிரதாப்கட்டிலே நெல்லி பதப்படுத்தலோடு தொடர்புடைய 100 அலகுகள் செயல்பட்டு வருகின்றன.

மேலும் இவற்றிலே சுய உதவிக் குழுக்களோடு தொடர்புடைய பெண்களும் அதிகளவிலே பங்களிப்பு செய்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சமூகம்தான் தேவ்கடின் கமாசி கிராமத்தில் இருப்பது. சாவித்ரி ஃபுலே சுய உதவிக் குழுவோடு தொடர்புடைய பெண்கள் நெல்லியிலிருந்து மிட்டாய், முரப்பா, பழச்சாறு போன்றவற்றை தயாரிக்கின்றார்கள். ஒரு மாவட்டம் ஒரு பொருள் திட்டத்தின்படி புதிய சந்தைகள் வரை வீச்சு அதிகரித்திருப்பதால் அவர்களின் வருமானத்திலும் பெருக்கம் அதிகரித்திருக்கிறது. இதைப் போலவே ஒரு கிராமத்தில் விந்தியவாசினி சுய உதவிக் குழு ஒன்று இருக்கிறது. இந்த குழுவின் பெண்கள் நெல்லிக்காயிலிருந்து ஊறுகாய், செரிமான பொடி போன்ற பல பொருட்களை தயாரிக்கிறார்கள். இந்த பெண்களுக்கு பதப்படுத்தலுக்காக இயந்திரங்கள் கிடைத்திருக்கின்றன, கடன் வசதிகளும் கிடைத்திருக்கின்றன. உள்ளூர் வியாபார சந்தைகளோடு இணையும் வாய்ப்புகளும் கிடைத்து குறுகிய காலத்திலேயே அவர்களுடைய வருவாய் கணிசமாக அதிகரித்துவிட்டது. நண்பர்களே, நமது நாட்டிலே அனைத்து துறைகளிலும் இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கத்தான் செய்கிறது. ஏதோ இடத்திலே சிறப்பான பழம் இருக்கிறது என்றால் ஓரிடத்தில் பாரம்பரியமான கலை இருக்கிறது, ஓரிடத்தில் வினோதமான திறன் இருக்கிறது. ஒரு மாவட்டம் ஒரு பொருள் இந்த சிறப்புகளை முன்னெடுத்துச் செல்லும் இயக்கமாகும். நமது முயற்சி என்னவாக இருக்க வேண்டும் என்றால், நமது கிராமம் மற்றும் சிறிய நகரங்களின் இந்த அடையாளம் வெறும் உள்ளூர் சந்தைகள் வரை மட்டும் குறுகியிருக்கக்கூடாது. நாட்டின் பிற பாகங்களுக்கும் உலகின் சந்தைகள் வரையும் இவற்றின் தாக்கம் சென்று சேர வேண்டும். இதனால் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் விஷயத்திலும் வலு சேர்க்கப்படுகிறது. இவை தேசத்தை தற்சார்புடையதாக ஆக்குவதிலும் கூட உத்வேகம் அளிக்கின்றன. வரவிருக்கின்ற பண்டிகைகளின் போதும் கூட நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை எப்போதும் மறந்துவிடக்கூடாது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, செப்டம்பர் மாதமானது ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு எதிரான போராட்டத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. ஊட்டச்சத்து மாதத்திலே பல்வேறு துறைகளோடு தொடர்புடைய மக்களும் அமைப்புகளும் இந்த சீரிய பணிக்காக ஒன்றிணைந்து வருகின்றன. ஊட்டச்சத்து குறைபாட்டினை எதிர்கொள்ள இந்த ஆண்டு பல பாராட்டத்தக்க முன்னெடுப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சத்தீஸ்கடிலே ஹர் கர் முலகா, கர் கர் முலகா, இல்லந்தோறும் முருங்கை, இல்லமெங்கும் முருங்கை என்ற இயக்கம் தொடங்கப்பட்டது. இதிலே ஊட்டச்சத்து மிக்க முருங்கையை தங்களுடைய உணவு முறைகளில் இணைத்து கொள்ள ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகின்றது. குஜராத்திலும் கூட வாங்கி போட்டி, அதாவது சிறுதானியங்களால் தயாரிக்கப்பட்ட உண்டிகளின் போட்டிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இந்த முன்னெடுப்பு வாயிலாக விலை மலிவான ஊட்டச்சத்து மிக்க உள்ளூர் உணவுகளுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை 200,000+ மேற்பட்டவர்கள் இந்த போட்டியிலே கலந்து கொண்டு விட்டார்கள். மகாராஷ்டிரத்திலும் கூட இந்த கோணத்தில் பாராட்டத்தகுந்த முயற்சிகள் செய்யப்பட்டு வருகின்றன. அங்கே ஆசிரியர்கள், ஆங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் குழந்தைகளின் தாய் தந்தையரும் விழிப்புணர்வு இயக்கத்தோடு இணைந்திருக்கின்றார்கள். மிசோரமிலேயும் கூட இந்த ஆண்டு மக்களோடு இணைந்து ஊட்டச்சத்து தோட்டங்களை பராமரிக்கும் ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இது மிசோ சமூகத்தின் தலோ மட் எனா என்ற பாரம்பரியத்துக்கு இசைவானது. இதன் பொருள் என்னவென்றால், சுயநலமற்ற சேவையிலும் மற்றவர்களுக்கு உதவுவதிலும் எப்போதும் முன்னே இருத்தல். இப்படிப்பட்ட முயற்சிகள் மிகவும் பாராட்டுக்குரியவை. இவை போன்ற முன்னெடுப்புகளில் ஈடுபடும் ஆங்கன்வாடி மையங்களோடு தொடர்புடைய அனைவரு குறித்தும் பெருமிதம் கொள்கிறேன். இந்த ஆங்கன்வாடி மையங்கள் இப்போது ஊட்டச்சத்து டிராக்கர்களால் டிஜிட்டல் முறையில் இணைந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 9 கோடி பயனாளிகள் இதிலே தங்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக குழந்தைகள், கருவுற்ற பெண்கள் மற்றும் தாய்ப்பால் கொடுத்து வரும் தாய்மார்கள் ஆகியோரின் சிறப்பான பராமரிப்பு சாத்தியமாகி இருக்கிறது. நாம் ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு எதிரான இந்த போரினை இதைப் போலவே மேலும் முன்னேற்றிச் செல்ல வேண்டும். நாம் நமது சமூகத்தை ஊட்டச்சத்து குறைபாட்டிலிருந்து முழுமையாக விடுவிக்க வேண்டும். நண்பர்களே, நாம் அனைவரும் இந்த மாதம் முழுமையான சிரத்தையோடும் உற்சாகத்தோடும் பிள்ளையார் சதுர்த்தியை கொண்டாடினோம். நாடெங்கிலும் நிறைவான பக்தி உணர்வோடு கணபதி பப்பாவை வரவேற்றோம். இந்த பவித்திரமான வேளையானது ஒட்டுமொத்த சுற்றுச்சூழலை உற்சாகம் பூரிப்பினால் நிறைத்து விடுகிறது. நண்பர்களே, விக்னங்களை அகற்றும் பகவான் ஸ்ரீ கணபதி ஞானம், புத்தி மற்றும் மங்கள செயல்களின் தொடக்கத்தின் அடையாளம். அவரிடத்திலே அளவில்லா ஸ்ரத்தை உணர்வு பாரதத்தோடு மட்டும் நின்றுவிடவில்லை. எடுத்துக்காட்டாக

0: திருவாளர் பந்தௌன் தீர்கானோன் அவர்கள் விஷயத்தையே எடுத்துக்கொள்வோமே. இவர் தாய்லாந்தைச் சேர்ந்தவர். இங்கே பகவான் கணபதி ஃப்ரா ஃப்ரிகானேத் என்ற ரூபத்திலே பூஷிக்கப்படுகிறார். மேலும் நம்முடைய இந்த பந்தௌன் அவர்களுக்கு 19 வயதான போது அவருடைய தந்தையார் பகவான் கணபதியின் ஒரு சிறிய படத்தை அவருக்கு பரிசாக அளித்தார். இதிலிருந்து அவரிடத்திலே அற்புதமான பக்தி பெருக்கெடுக்க தொடங்கியது. அவர் பகவான் கணபதியோடு தொடர்புடைய பாரம்பரியங்களை ஆய்வு செய்து 40 ஆண்டு காலத்திற்கும் அதிகமான காலத்தை இதில் செலவு செய்திருக்கிறார். அவர் பாரதம் மற்றும் நேபாளம் உட்பட ஆசியாவின் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார். மகாராஷ்டிரத்தோடு அவருக்கு விசேஷமான ஈர்ப்பு இருந்து வந்திருக்கிறது. அஷ்ட விநாயகர்கள் பாரம்பரியம் பற்றி தெரிந்து கொள்ள பலமுறை இங்கே வந்திருக்கிறார். அவருடைய முயற்சிகள் காரணமாக தாய்லாந்து நாட்டு பக்தர்களிடையே அஷ்ட விநாயகர் யாத்திரை மிகவும் பிரபலமாகிவிட்டது. 2002 இவர் வடக்கு தாய்லாந்தின் சியாங் மாயிவிலே கணேஷ் ஹிமால் மியூசியத்தை நிறுவினார். இன்று இதிலே 10,000 மேற்பட்ட பிள்ளையார் சிலைகள் இருக்கின்றன. பாரதம் வர முடியாத பக்தர்களுக்காக வேண்டி அஷ்ட விநாயகர்களின் திருவுருவச் சிலைகள் தாய்லாந்து அருங்காட்சியகத்தில் இருக்கின்றன. இங்கே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை சுமார் 10 மணிக்கு பிள்ளையார் பூஜை அர்ச்சனை செய்யப்படுகிறது. கணபதியோடு தொடர்புடைய விசேஷ காலங்களிலும் கூட இந்த செயல்முறை பின்பற்றப்படுகிறது. பாரதத்தின் நம்பிக்கை, கலை மற்றும் கலாச்சார பாரம்பரியங்கள் பிற தேசங்களிலும் கூட எவ்வாறு பிரசித்தி பெற்று இருக்கின்றன என்பதையே இது காட்டுகிறது. கணபதி பப்பாவின் நல்லாசிகள் அனைவருக்கும் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே என் ஆசை. நண்பர்களே, மனதின் குரலின் ஒவ்வொரு பதிப்பிற்கு பிறகு எனக்கு பல விஷயங்களில் உங்களிடமிருந்து செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. நீங்கள் இதைப்போன்றே உத்வேகமளிக்கும் தகவல்களை எனக்கு அனுப்பி வாருங்கள். உங்கள் அக்கம் பக்கத்தில் அருகில் நடக்கும் இத்தகைய முயற்சிகளை பாராட்டி சீராட்டும் போது அவர்களுடைய உற்சாகம் மேலும் அதிகமாகிறது. மனதின் குரல் வாயிலாக அவர்களை பற்றிய தகவல்கள் தேசத்தின் பிற பாகங்களில் இருக்கும் மக்களையும் சென்று சேர்ந்து அவர்களையும் ஊக்கப்படுத்துகிறது. இந்த பயணத்திலே இதைப்போன்றே உங்களுடைய ஒத்துழைப்பு தொடர்ந்து இனியும் கிடைத்து வர வேண்டும். வரவிருக்கின்ற பண்டிகைகளை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரோடும் நண்பர்களோடும் நிறை மகிழ்ச்சியோடும் களிப்போடும் கொண்டாடுங்கள். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நல்வாழ்த்துக்கள். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.

0: காற்றில் காற்றில் இசை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:07.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

நளினமான நண்பகல் வணக்கம் நேர்களே. காலாண்டு விடுமுறையோடு கொண்டாட்டம், கழிப்போடு வெளியே செல்ல வேண்டும் என்ற எண்ண ஓட்டம், அணியமாகும் உணவின் வாசத்தால் வயிற்றுக்குள் உண்டாகும் பசியின் பந்தாட்டம் என நகர்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அழகான வேளையில் மகிழ்வான நினைவுகளை நிகழ்ச்சி வழியே நேயர்களுக்கு வழங்கிட அவர்களின் இல்லம் தேடி செல்லும் நேரமாக இது இல்லம் தேடி வரும் பண்பலை. பாச உறவுகளின் இல்லம் தேடி செல்வோமா இந்த பாடலோடு.

0: இது நம் கோடை பண்பலை 100.5 இல்லம் தேடி வரும் பண்பலை.
1: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது எடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
4: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200 மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. எடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்ரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஸ் மல்டிபிளாஸ் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
5: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
6: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
7: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
6: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
7: சூப்பர். இந்த பொன்னு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
8: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
9: இருக்காதா பின்ன? மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
8: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
10: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
11: அவினி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பு, ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசை முறுக்கு 2 வெற்றி நடை போடுகிறது.
12: சிவகாசி மாஸ்டர் பிரிண்டர்ஸ் அசோசியேஷன் நடத்தும் 4வது மாபெரும் அச்சுத்துறை கண்காட்சி
13: சிவகாசி பிரிண்டெக்ஸ் 26 அக்டோபர் 2, 3, 4 தேதிகளில்
14: சிவகாசி ஜாபோஸ் திருமண மண்டபத்தில்
13: காலை 10 முதல் மாலை 6 வரை நடைபெறுகிறது.
12: அச்சுத்துறை உலகின் புதுமைகள், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெக்னாலஜி, ஆஃப்செட் பிரிண்டிங், டிஜிட்டல் பிரிண்டிங், பிளெக்ஸ், லேபிள், பைண்டிங், UV பேக்கேஜிங் மெஷின்கள் இடம்பெற உள்ளன.
13: வாருங்கள் உங்கள் கனவு உலக வண்ணம் காகிதத்தில். சிவகாசி பிரிண்டெக்ஸ் 26, அனுமதி இலவசம்.
12: ஆரா, தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25-27 திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 முதல் இரவு 9 வரை நடைபெறுகிறது.
15: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026
16: கண்காட்சி இன்று நிறைவடைகிறது.
17: குடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், அனில் டபுள் ரோஸ்டர் ரவாவின் நல்வாழ்த்துக்கள்.

0: ஹலோ அண்ணா, யார் அண்ணா பேசுறீங்க? என்னோட போனுக்கு ஒரு மிஸ் கால் வந்துருந்துச்சு இந்த நம்பர்ல இருந்து.
1: இந்த நம்பர்ல இருந்து மிஸ் காலா?
0: ஆமாண்ணா. சௌந்தர்யாக்காவா பேசுறது?
2: சௌந்தர்யாக்காவா?
0: அப்புறம் நீங்க தானே போன் பண்ணிருக்கீங்க தம்பிக்கு? தங்கம் இல்லக்கா, என் பேர் முத்து.
2: கண்ணீரை தொடங்க.
0: ஆமா, கடிதம் எழுதி அமுச்சு விட்டீங்களே, அது

0: மொட்டைக்கடி தயசு மாதிரி பேர் இல்ல, ஊர் இல்ல, என்ன படிக்கிறீங்க?
1: வீட்டுல உள்ளவங்க பேர் சொல்லுங்க.
0: கூட்டு குடும்பமா இருக்கீங்க.
1: பண்பலை கேட்டு அவ்வளவு பழகிக்கிட்டீங்க.
0: சரி, ரொம்ப மகிழ்ச்சிங்க உங்களை சந்திச்சதுல.
1: ரொம்ப நன்றி.
0: போன் கட் ஆனாலும் தனியா பேசிட்டு இருப்பீங்க போல தெரியுது. நன்றிங்கா. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: பாட்டு
0: எல்லாம் கேட்காதீங்கன்னு சொல்ல வந்தோம். சரிப்பா, கேக்கலாம். நன்றி.

0: இனிய பாடலோடு இன்பமாய் இணைந்திருக்கும் நேரம் நண்பகல் 12:24. இது போன்ற உங்களுக்கு பிடித்த பாடல்களை ஒரு கோர்வையாக தேர்வு செய்து, ஏதாவது ஒரு கருப்பொருளோடு 10 பாடல்களை தேர்வு செய்து அதற்கான விளக்கத்தோடு நம்முடைய பண்பலைக்கு எழுதி அனுப்புனீங்கன்னா, நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில் கண்டிப்பாக உங்களுடைய தெரிவும் வலம் வரும். இன்று பிற்பகல் 3 மணிக்கு யாருடைய தெரிவில் உயிரெழுத்து நிகழ்ச்சி வர காத்துட்ருக்கு? கோவை மாவட்டம் எம்ஏ கவுண்டன் பாளையம் மகாலிங்கம் அவர்களின் தெரிவில் தான் வலம் வர காத்துட்ருக்கு. நம்ம நேயர் தேர்வு செய்திருக்கக்கூடிய கருப்பொருள் என்ன, சற்று வித்தியாசமானதுன்னு சொல்ல முடியாது, நம் வாழ்க்கையோடு இணைந்தது. ஆனால் அவருடைய பார்வை அந்த கருப்பொருளில் சற்று வேறுபட்டிருக்குன்னே சொல்லலாம். என்னன்னு தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைஞ்சே இருங்க நம்ம கோடை பண்பலை 100.5.
1: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
2: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சவாலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர்.
4: இந்த பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
6: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026
7: கண்காட்சி இன்று நிறைவடைகிறது.
8: உப்மாவா போரான டிஷ்,
9: அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
10: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
5: சிவகாசி மாஸ்டர் பிரிண்டர்ஸ் அசோசியேஷன் நடத்தும் 4வது மாபெரும் அச்சுத்துறை கண்காட்சி
11: சிவகாசி பிரிண்டெக்ஸ் 26 அக்டோபர் 2, 3, 4 தேதிகளில்
12: சிவகாசி ஜாபோஸ் திருமண மண்டபத்தில்
11: காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது.
5: அச்சுத்துறை உலகின் புதுமைகள், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெக்னாலஜி, ஆஃப்செட் பிரிண்டிங், டிஜிட்டல் பிரிண்டிங், பிளெக்ஸ், லேபிள் பைண்டிங், யூவி பேக்கேஜிங் மிஷின்கள் இடம்பெற உள்ளன.
11: வாருங்கள் உங்கள் கனவுலக வண்ணம் காகிதத்தில். சிவகாசி பிரிண்டெக்ஸ் 26, அனுமதி இலவசம்.
1: என்ன ஸ்பெஷல்?
2: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சவாலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர்.
4: இந்த பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
13: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
14: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில்.

உங்களுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

காயத்ரினா?

0: நினைக்கிறேன்
1: கூப்பிட்டு
2: அப்படியா? சரிப்பா, நான் வெளியூர்ல இருக்கேன்ப்பா. நானு நாளைக்கு வேணா வரீங்களா? இல்ல நாளைக்கு லீவு, செவ்வாய்க்கிழமை வரீங்களா? நான் பாத்து நான் சொல்றேன்.
0: அப்படிங்களா?
2: நான் வெளியூர்ல இருக்கேன். ஆமாப்பா.
0: ஓ சரிங்கண்ணா. ஆனா இந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட் எல்லாம் கொஞ்சம் பண்ணி தருவதா சொன்னாங்கன்னா எதுவும் பண்ணிட்டு இருக்கீங்களா இப்போ?
2: இல்லப்பா, இப்ப பண்ணலப்பா.
0: ஏன்னா ஒரு ஸ்பேஸ் ரிலேட்டடா ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு கேட்டிருக்காங்கண்ணா, அது எதுவும் கொஞ்சம் பண்ணி தர முடியுமாண்ணா?
2: இல்ல, செவ்வாய்க்கிழமை வேணா வாப்பா, பேசிக்கலாம்ப்பா. சரியா, என்னன்றத சொன்னா தான் என்னால பண்ண முடியும்.
0: ஓகேங்கண்ணா. இதுக்கு முன்னாடி நீங்க
2: செவ்வாய்க்கிழமை காஸ்ட் வைஸ் பாக்கணும், மோட்டர் எல்லாமே இருக்கு இல்லையா, காஸ்ட் வைஸ் பாக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி தானே பண்ண முடியும்.
0: சரிங்கண்ணா, நம்ம அப்ப நம்ம செவ்வாய்க்கிழமை நான் இது பண்ணிக்கிறேண்ணா. ஆனா
2: வாங்கப்பா,
0: அதே போல வீட்டுக்கு சிசிடிவி இது பண்ணலாம்னு இருக்கோம்ண்ணா, அதையும் சொன்னாங்க. நீங்க அதையும் பண்ணி தரதா சொல்லிட்டு இருக்க சொன்னாங்கண்ணா.
2: என்னப்பா இவ்வளவு எஃப்எம்ல இருந்து பேசுறீங்களா?
0: ஏன்னா
2: இவ்வளவு கேக்குறீங்க?
0: என்னன்னா, வீட்டுக்கு சிசிடிவி மாட்டணும், சரி ஒரே இடத்துல மூணு விஷயம் கிடைக்குது, நம்ம எல்லாத்தையும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னா நீங்க என்னதானா எஃப்எம் இருந்து கூப்பிட்டியான்னு கேக்குறீங்க?
2: இல்லப்பா, அந்த ஒரு நம்ம நண்பர் தெரிஞ்சவர் இருக்காரு, ஒருவரை அவரை வச்சு விளையாடுற மாதிரி தெரியுது.
0: எனக்கு யாருன்னு தெரியாது.
2: அப்படியா?
0: இல்ல, நான் பக்கத்துலதான் சொன்னாங்க.
2: அப்படியா? சரிப்பா, பண்ணிக்கலாம்ப்பா, சிசிடிவி பண்ணிக்கலாம்ப்பா. தெரிஞ்சாலும் செவ்வாய்க்கிழமை வந்துருக்கு, காலையில வாங்க பேசுவோம். சரியா?
0: அப்படிங்களா? நான் ஒரு ஒரு அமௌண்ட் மட்டும் சொல்ல முடியுமாண்ணா? நம்ம வீட்டுக்கு இப்போ வெளியில என்ன மாதிரி நம்ம பொறுத்துறோம் அப்படின்றத பொறுத்து இருக்கேன்னா, கேமரா சைஸ் ரேட்டா
2: எப்படின்னா? சைட்டை பொறுத்துப்பா, வீட்டுக்கா
0: என்னன்றது
2: கணக்கு.
0: வீட்டுக்கு தான்
2: 10,000 ரூபாய் பத்து பதினஞ்சு இருபது அந்த மாதிரி ஸ்டார்டிங்.
0: சரிங்கண்ணா, அப்படியே மறக்காம கோடை பண்பலை 105.5க்கு வந்துருங்கண்ணா, நம்ம இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சிக்காக கூப்பிட்டுருக்கோம்.
2: அப்படியா? சரி, டவுட் ஆச்சுப்பா.
0: இருந்தாலும் சரி, நீங்க மாத்தி பேசி பாப்போம், என்ன சொல்றீங்கன்னு கேட்கலாம் அப்படின்னு தான் கண்டினியூ பண்ணு நீங்க. ஆனாலும் உங்களோட வேலைக்குரிய சரியா சொல்லிட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. உங்க பேர் சொல்லுங்க.
2: பாலாஜிப்பா.
0: இப்ப எந்த ஊர்ல இருக்கீங்கண்ணா?
2: இப்ப நான் வெளிய ஊர்ல இருக்கேன், ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கேன்.
0: சரிங்கண்ணா, உங்க சொந்த ஊர்னா?
2: என்ன எதை வந்துன்னா, இப்ப ஒரு இப்ப இந்த கம்ப்ரஸ் பண்றாங்கல்லப்பா, அந்த மாதிரி MP3 எல்லாம் இல்லாம கம்ப்ரஸ் பண்ணி எடுப்பாங்க இல்லையா, 320 KB 120 KB அந்த மாதிரி இல்லாமல் அந்த ஒரு அந்த ஒரிஜினல் ஸ்டுடியோ குவாலிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பாட்டுக்களை எடுத்து பதிவு பண்ணி இது பண்ணுவேன், கொடுப்பேன்.

0: அந்த மாதிரி எடுத்து
1: கொடுத்தீங்க. அதுல எனக்கு இன்ட்ரஸ்ட். ஸ்பீக்கர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணுவேன்.
0: ஓ ஓகே ஓகே.
1: அதுல ஒரு சவுண்ட் கூட மிஸ் ஆகாம கேக்குற மாதிரி கொஞ்சம் ஆர்வமா வீட்டுல எல்லாமே பண்ணி வச்சிருக்கிறேன்.
0: ஒரு மினி தியேட்டரே வச்சிருக்கீங்க?
1: துர்கா தேவி, எங்க பாப்பா ஒண்ணு இருக்குதா, யோகமித்ரா
0: என்ன
1: ரெண்டாவது படிக்கிறாங்க. ஆமாப்பா, இன்னொன்னு அர்ஜுன் இருக்காரு, அவருக்கு இப்பதான் 9 மாசம் ஆயிருக்கு.
0: ஓ சரிங்கண்ணா, ரொம்ப மகிழ்ச்சி நிகழ்ச்சியில உங்களை சந்திச்சதுல. என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க, இசையோட வேற நீங்க இணைஞ்சு இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பாடல் கேட்க ரொம்ப பிடிக்கும்?
1: அப்படியா, பாரதி பாட்டு இருக்குல்ல, பாரதி படம் இருக்கு இல்லையா,
0: சரிங்கண்ணா,
1: அதுல நிற்பதுவே நடப்பதுவே சாங் போடுங்க. அதுல ரொம்ப கிளாரிட்டியா இருக்கு, ஒரு அமைதி கிடைக்கும் அந்த பாட்டு கேட்டாலே.

0: இசை மயக்கத்தோடு இணைந்திருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 நண்பகல் 12:38 துளிகளில்
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: அவினி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பில் ஹிப்ஹாபாதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசை முறுக்கு 2 வெற்றி நடை போடுகிறது.
4: சிவகாசி மாஸ்டர் பிரிண்டர்ஸ் அசோசியேஷன் நடத்தும் 4வது மாபெரும் அச்சுத்துறை கண்காட்சி
5: சிவகாசி பிரிண்டெக்ஸ் 26 அக்டோபர் 2, 3, 4 தேதிகளில்
6: சிவகாசி ஜாபோஸ் திருமண மண்டபத்தில்
5: காலை 10 முதல் மாலை 6 வரை நடைபெறுகிறது.
4: அச்சுத்துறை உலகின் புதுமைகள், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெக்னாலஜி, ஆஃப்செட் பிரிண்டிங், டிஜிட்டல் பிரிண்டிங், பிளெக்ஸ், லேபிள் பைண்டிங், UV பேக்கேஜிங் மெஷின்கள் இடம்பெற உள்ளன.
5: வாருங்கள் உங்கள் கனவு உலக வண்ணம் காகிதத்தில். சிவகாசி பிரிண்டெக்ஸ் 26, அனுமதி இலவசம்.
4: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 முதல் இரவு 9 வரை நடைபெறுகிறது.
7: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026
8: கண்காட்சி இன்று நிறைவடைகிறது.
9: குடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் அனில் டபுள் ரோஸ்டர் ரவாவின் நல்வாழ்த்துக்கள்.

0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல். இன்றைய கொடைத்தண்டல் நிகழ்ச்சி உலக சுற்றுலா தின சிறப்பு நிகழ்ச்சியாக
1: இப்ப கூக்கால்ல சுத்தி பார்க்கணும்னு வராங்க அப்படின்னா லேக் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு கிராம நிர்வாக அலுவலரா ஒரு அதிகாரப்பூர்வமா தெரிவிக்கணும்னா என்ன சொல்லுவீங்க?
2: கூக்கால் கிராமத்துல வந்து கூக்கால் ஏரி இருக்கு மேடம், அது முதல்ல பார்க்கலாம். அதுல வந்து கூக்காலே ஒரு அழகுதான். அந்த அழகை வந்து சுத்தி பாக்கிறதுக்கு வந்து இந்த இடம் அந்த இடம் இல்ல, ஒவ்வொரு இடமும் சிறப்பா இருக்கும்.
1: நீங்க அழகுன்னு சொல்லும் போதே உங்க முகத்துல வந்து மகிழ்ச்சி அந்த மலர்ச்சி வருது.
2: மழைக்காலங்கள்ல வந்து ஒவ்வொரு பாறையிலிருந்தும் நீர்வீழ்ச்சி அவ்வளவு அழகா கொட்டும் மேடம். நீர்வீழ்ச்சிக்கு அடியில் அவங்க விவசாயம் அவ்வளவு அருமையா இருக்கும் பார்ப்பதற்கு. இப்போ காலையில வந்து ஒரு 10 மணிக்கு போனோம்னா ஈவினிங் வந்து ஒரே ஊர்ல சுத்திட்டு இருக்கலாம். அந்த அளவுக்கு பொழுதுபோக்கான ஊர் வந்து கூக்கால் மேடம்.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல்.

0: சிவகாசி மாஸ்டர் பிரிண்டர்ஸ் அசோசியேஷன் நடத்தும் நான்காவது மாபெரும் அச்சுத்துறை கண்காட்சி
1: சிவகாசி பிரிண்டெக்ஸ் 26 அக்டோபர் 2, 3, 4 தேதிகளில்
2: சிவகாசி ஜாபோஸ் திருமண மண்டபத்தில்
1: காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது.
0: அச்சுத்துறை உலகின் புதுமைகள், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெக்னாலஜி, ஆஃப்செட் பிரிண்டிங், டிஜிட்டல் பிரிண்டிங், பிளெக்ஸ், லேபிள் பைண்டிங், யூவி பேக்கேஜிங் மெஷின்கள் இடம்பெற உள்ளன.
1: வாருங்கள் உங்கள் கனவுலக வண்ணம் காகிதத்தில். சிவகாசி பிரிண்டெக்ஸ் 26, அனுமதி இலவசம்.
0: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
3: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026
4: கண்காட்சி இன்று நிறைவடைகிறது.

0: யானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: கல்யாணத்துல கவனிச்சியா?
5: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
4: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
6: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
7: சிவகாசி மாஸ்டர் பிரிண்டர்ஸ் அசோசியேஷன் நடத்தும் 4வது மாபெரும் அச்சுத்துறை கண்காட்சி
8: சிவகாசி பிரிண்டெக்ஸ் 26 அக்டோபர் 2, 3, 4 தேதிகளில்
9: சிவகாசி ஜாபோஸ் திருமண மண்டபத்தில்
8: காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது.
7: அச்சுத்துறை உலகின் புதுமைகள், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெக்னாலஜி, ஆஃப்செட் பிரிண்டிங், டிஜிட்டல் பிரிண்டிங், பிளெக்ஸ், லேபிள் பைண்டிங், யூவி பேக்கேஜிங் மிஷின்கள் இடம்பெற உள்ளன.
8: வாருங்கள் உங்கள் கன உலக வண்ணம் காகிதத்தில். சிவகாசி பிரிண்டெக்ஸ் 26, அனுமதி இலவசம்.

0: ஹலோ
1: ஹலோ அண்ணா, நிர்மல் குமாரனாங்களா?
0: ஆமா
1: அண்ணா, உங்க எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுதுண்ணா, நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு.
0: யாருங்க நீங்க?
1: அண்ணா, நான் பெரிய குளத்துல இருந்து பேசுறேண்ணா.
0: சரி,
1: உங்க நம்பர் காண்டாக்ட் நம்பர் கொடுத்தாங்கண்ணா. ரகுன்னு ஒரு அண்ணா கொடுத்தாங்கண்ணா.
0: ரகுவா? யாரு தெரியல. அவங்க
1: திண்டுக்கல். திண்டுக்கல்னா ரகுன்னு ஒருத்தவங்க கொடுத்தாங்க.
0: இல்ல, ரகுன்னு யாரையும் தெரியாது மேடம்.
1: நீங்க கொஞ்சம் நல்லா பண்ணி தருவீங்கன்னு சொன்னாங்கண்ணா.
0: இல்ல மேடம், பண்றதில்ல மேடம்.
1: அப்படிங்களா? பாப்பா அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்ப எந்த ஸ்கூல்ல சேர்த்திருக்கீங்கன்னா?
0: பாப்பா இங்க திண்டுக்கல்ல மேடம்.
1: அப்படிங்களா? ஓகே ஓகேண்ணா. வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களாண்ணா?
0: நல்லா இருக்காங்க மேடம்.
1: ஓகே அண்ணா, எதுவும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு கொஞ்சம் அமௌண்ட் இருந்தா போதும் எனக்கு, ஒரு 20,000 மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க போதும்.
0: சரி, நான் அப்ப லைன்ல இருக்கேன், அப்புறமா கூப்பிடுறேன். கூப்பிட்டுங்களா அந்த நம்பருக்கு?
1: அப்படிங்களா? இல்ல, நான் இப்ப ஒரு மீட்டிங் போயிடுவேன், அதனால சரி உங்கள்ட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம்னு பார்த்தேன்.
0: நான் உங்களுக்கு அப்புறம் கூப்பிடுறேன். நான் வெளில இருக்கேன்.
1: ஹலோ
0: ஹலோ.
1: என்னங்க நான் பேசிட்டு இருக்கும்போதே கட் பண்ணிட்டீங்க?
0: நான் வேலையா இருக்கேன், அதனால தான் கட் பண்ணேன்.
1: நீங்க டக்குன்னு கட் பண்ண என்னடா இன்னே இவ்வளவு கோவப்பட்டு கட் பண்றாரே அப்படின்னு பார்த்தேன்.
0: இல்ல இல்ல, ஒரு இடத்துல வேலையா இருக்கேன்.
1: சரிங்கண்ணா, நம்ம கோடி பன்மலை 100.5 இருந்து இல்லம் தேடி வரும் பன்மலை நிகழ்ச்சிக்காக தான் உங்களை கூப்பிட்டுருக்கோம்.
0: சரிங்க மேடம், சரிங்க மேடம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
0: என் பேர் நிர்மல் குமார்.
1: இப்ப எந்த ஊர்ல இருக்கீங்க?
0: திண்டுக்கல்.
1: வீட்டுல வேற யாரெல்லாம் இருக்காங்க?
0: வைஃப், ரெண்டு பசங்க.
1: கேள்வி கேட்டா இப்படிதான் பதில் சொல்லணும் அப்படின்னு ஒரு முடிவோட இருக்கீங்களா?
0: இல்ல,
1: அதுக்கு முன்னாடி கூட ஒருதா பேசுனீங்க, எஃப்எம் நெட்வொர்க் பேசுறோம் அப்படின்னு அப்படியே ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா பேசுறீங்களே.
0: சொல்லுங்க மேடம்.
1: உங்களோட தோழிதான் வந்து எண் கொடுத்தாங்க, அவங்கதான் கட்சவியில அனுப்பி இருந்தாங்க.
0: சரிங்க மேடம், சரிங்க மேடம், நல்லது மேடம்.
1: உங்களை சந்திச்சதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
0: எங்களும் ரொம்ப மகிழ்ச்சி மேடம்.
1: வீட்டுல வேற யாரெல்லாம் இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு சொல்லுங்க.
0: என் வைஃப் இருக்காங்க, அவங்க ஹவுஸ் ஒய்ஃப். என் பாப்பா பிளஸ் டூ படிக்குது, தம்பி வந்து ஃபோர்த்து படிக்கிறான்.
1: மகிழ்ச்சிண்ணா. நீங்க இப்ப என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா?
0: நான் கலெக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கேன் மேடம்.
1: ஓ சரிங்கண்ணா, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க பண்பலையோட இணைஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க.
0: ஆமா மேடம்.
1: உங்களுக்கு என்ன நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும்?
0: நைட் 9 மணிக்கு சாங்ஸ் எல்லாம் போடுவீங்களா?
1: கொடைத்தென்றல்.
0: ஆமா, கொடைத்தென்றல்
1: ரொம்ப பிடிக்கும்.
0: ஆமா மேடம்.
1: சரிங்கண்ணா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
0: எனக்கு நான் தேடும் செவந்தி பூ, இளையராஜா சாங் மேடம்.

0: உறவுகளே, நீங்களும் இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியில கலந்து கொள்ள விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, ஒரு அஞ்சல் அட்டையில உங்களுடைய பெயர், ஊர், முகபரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க, என்ன தொழில் செய்யறீங்க என்பதை எல்லாம் குறிப்பிட்டு இயக்குனர் இல்லம் தேடி வரும் பண்பலை பகுதி, பண்பலை வானொலி, கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு கடிதம் எழுதுங்க. மின்னஞ்சல் வழியே அனுப்ப kodayfm@gmail.com. கட்சவி வழியே உங்களுடைய விவரங்களை குறுந்தகவலாகவும் பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கான எண் 93-61-73-38-68. மறக்காம செயல்பாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய அலைபேசி எண்ணையும் குறிப்பிடுங்க. நீங்களே எதிர்பாராத நேரம் உங்கள் இல்லம் தேடி வர காத்திருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீர்

0: வழி கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜிம் கேன்சர் சென்டர் ராமநாதபுரம் கோவை.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜிம் கேன்சர் சென்டர் ராமநாதபுரம் கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜிம் கேன்சர் சென்டர் ராமநாதபுரம் கோவை.
2: மாயவளை மீள வழி சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு சைபர் பாதுகாப்பு நிபுணர் மற்றும் பொறியாளர் ஆர்த்தி ராஜ்மோகன் அவர்கள் இணைகிறார்.
3: கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க போற முக்கியமான தலைப்பு பாட்நெட். பாட்நெட்ன்றது என்னன்னா ஹேக்கர்ஸோட ரகசிய படம். ஒரு ஹேக்கர் தனியா ஒரு தாக்குதலை நடத்துறதை விட ஆயிரக்கணக்கான கம்ப்யூட்டர் மொபைல் தனது கட்டுப்பாட்டில் வச்சு எல்லாரையும் அட்டாக் பண்ணுறது தான் பாட்நெட். பாட்நெட்னா என்ன? பாட் பிளஸ் நெட்ஒர்க், அதான் பாட்நெட். மால்வேர் மூலமாக பாதிக்கப்பட்ட பல கம்ப்யூட்டர் மொபைல் ஸ்மார்ட் டிவைஸ் எல்லாத்தையும் சேர்த்து உருவாக்குற ஒரு ரகசிய நெட்ஒர்க். பெரும்பாலும் அந்த டிவைஸ் வந்து உரிமையாளருக்கே தெரியாது. ஹேக்கர் இருக்கார் அப்படின்னா அவர் கீழே 1000 பாட்நெட்ஸ் இருக்கும். அந்த 1000 பாட்நெட்ஸும் ஒரு ஒருத்தரோட டிவைஸ். டிவைஸ் ஓனருக்கு வந்து அது தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தெரியாது. எப்படி வந்து பாட்நெட் வந்து உருவாகுது அப்படின்னா ஒவ்வொரு டிவைஸையும் மால்வேர் வந்து அஃபெக்ட் பண்ணும். அந்த மால்வேர் வந்து ஒவ்வொரு டிவைஸ்க்குள்ளயும் ஒவ்வொரு லேப்டாப்குள்ளயோ ஒரு மொபைல்குள்ளயோ உள்ள போயிடும். டிவைஸை வந்து யார் கண்ட்ரோல் பண்ணுவா அப்படின்னா அந்த ஹேக்கர்ஸ் தான் அந்த டிவைஸை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆயிரக்கணக்கான டிவைஸை வந்து அவங்க வந்து அந்த நெட்ஒர்க்ல கனெக்டடாவே வச்சிருப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவங்க அந்த ஹேக் பண்ணணும் அப்படின்னா அவங்க யாராவது ஒரு டார்கெட்டை செட் பண்ணி இந்த 1000 மிஷினும் அந்த டார்கெட்டை வந்து அட்டாக் பண்ணுவாங்க. பாட்நெட்டை எதுக்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னா ஸ்பாம் இமெயில்ஸ் அனுப்புறதுக்கு, வெப்சைட்டை டவுன் பண்றதுக்கு. சில நேரம் வெப்சைட் டவுன் அப்படின்னா நம்ம இப்போ போய் google.com நம்ம ட்ரை பண்றோம் அப்படின்னா google.com நமக்கு ஆக்சஸ் ஆகாது. சில நேரங்களில் அந்த சைட்ஸ் எல்லாம் டவுனா இருக்கும். மால்வேர்ஸை பரப்புறதுக்கு ஒரு சிஸ்டம் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அவங்க அங்க ஒரு 10 சிஸ்டம் நெட்ஒர்க்ல இருக்கு அப்படின்னா அந்த 10 சிஸ்டமும் அஃபெக்ட் பண்ணும். ஆன்லைன் ஃப்ராட்ஸ் நடத்த கிரிப்டோ கரன்சி மைனிங் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு எல்லாமே இந்த பாட்நெட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இதுக்கு ஒரு எளிய எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு கிராமத்துல 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு தெரியாமலே யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஆர்டர்ஸ் படி அவங்க எல்லாருமே உடனே ரியாக்ட் பண்ணுவாங்க. ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி செயல்களை செய்ய வைக்கிறது அதுதான் பாட்நெட்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இது வந்து மொபைலும் கம்ப்யூட்டரும். இதுல இருந்து எப்படி நம்ம பாதுகாப்பா இருக்கலாம் அப்படின்னா சாஃப்ட்வேர் அப்டேட்ஸை கரெக்டாக பண்ணணும், சஸ்பீஷியஸ் லிங்க் கிளிக் பண்ணக்கூடாது, டிவைஸ்ல செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன் எப்பவுமே எனேபிள் பண்ணிக்கோங்க, அஃபீஷியல் ஆப் ஸ்டோர்ல இருந்து மட்டும் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க. பாட்நெட் இருப்பதற்கான சில அறிகுறிகள். பாட்நெட் நம்ம டிவைஸ்ல இருக்குன்றதுக்கு என்ன அறிகுறிகள்? இன்டர்நெட் யூஷுவலி ஸ்லோவா இருக்கும், டிவைஸ் பேட்டரி வந்து வேகமா ட்ரெயின் ஆகும், பேக்ரவுண்ட்ல டேட்டா யூசேஜ் ரொம்ப அதிகமா இருக்கும், டிவைஸ் வந்து ஓவர் ஹீட் ஆயிட்டே இருக்கும். இது சில நேரங்கள்ல ஜென்ரலா கூட இதெல்லாம் நடக்கலாம், அதனால அது பாட்நெட்டா இருக்கணும்ன்றதுக்கு வாய்ப்பு இல்ல. பட் யூஷுவலி இந்த மாதிரி பிஹேவியர்ஸ் மூலமா நம்ம கண்டுபிடிக்கலாம். ஹேக்கர்களின் மிகப்பெரிய பலம் வந்து அவங்களோட கம்ப்யூட்டர்ல அவங்க கட்டுப்பாட்டுல இருக்க இந்த 1000 டிவைசஸ் தான். உங்க டிவைஸ் அவங்க ரகசிய படையில சேரலாம். இந்த மாதிரி நம்ம லிங்க் கிளிக் பண்ணாம பாதுகாப்பா நம்ம இருந்தோம்னா நம்மளே பாதுகாத்துக்கலாம். பாதுகாப்பாக இணையத்தை பயன்படுத்துங்க.
4: இன்று நிகழ்ச்சியை கேட்ட அனைவருக்கும் நன்றி. நாளை இன்னொரு பயனுள்ள தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம். கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு நன்றி.
2: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவளை மீளவழி நிகழ்ச்சியில் நாளையும் நம்மோடு இணைவார். சைபர் கிரைம் பற்றிய புகார்களை தெரிவிக்க 1930 எனும் எண்ணை அழைக்கவும். மேலும் cybercrime.gov.in எனும் இணையதள முகவரியிலும் புகார்களை தெரிவிக்கலாம்.
0: ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவளை நீலவழி.

0: கோடை பண்பலையில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் அண்ணாச்சி இலையில பார்த்தேன்.
2: இல்ல, நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர்

இனிய வணக்கம் நேர்களே. வென்ற காவிய கானங்கள் காற்றில் கவிப்பாடி நேர்கள் மனதில் உறவாடி கடுதவெளி விருப்ப கானங்களாய் கொடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியின் முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது நேயர்கள் திண்டுக்கல் கொடைரோடு ராஜதானி கோட்டை சித்தன் மலர்கொடி பிரபு ஜனனி இவர்களுக்காக ஏசி திருலோகச்சந்தர் இயக்கத்தில் வேதாவின் தேனிசையில் பாலி வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா இணைந்து இன்பமாய் பாட 1967 மே 26 வெளிவந்த அதே கண்கள் படத்திலிருந்து பாடல்.

6:07 நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியிலே 1972 ஏப்ரல் 13 வெளிவந்த புகுந்த வீடு படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது பாச உள்ளங்கள் தேனி அனுமந்தன்பட்டி ராஜகோபால், சரோஜா, விஜயகுமார், மதன்குமார் இவர்கள்

உங்களுக்காக சங்கர் கணேஷ் இணைந்து இசை தர, பட்டு இயக்கம் தர, ஏ எம் ராஜா ஜிக்கி குரல்களில் விசித்ரா வரி தந்துள்ளார். கேட்போமா செந்தாமரையை?

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது எடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
3: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. எடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்ரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஸ் மல்டிபிளாஸ் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: அவினி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பு ஹிப்ஹாப் ஆதி

0: மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசை முறுக்கு டூ வெட்டி நடை போடுகிறது.
1: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: சிவகாசி மாஸ்டர் பிரிண்டர்ஸ் அசோசியேஷன் நடத்தும் 4வது மாபெரும் அச்சுத்துறை கண்காட்சி
3: சிவகாசி பிரிண்டெக்ஸ் 26 அக்டோபர் 2, 3, 4 தேதிகளில்
4: சிவகாசி ஜாபோஸ் திருமண மண்டபத்தில்
3: காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது.
2: அச்சுத்துறை உலகின் புதுமைகள், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெக்னாலஜி, offset printing, digital printing, flex, label, binding, UV packaging machine-கள் இடம்பெற உள்ளன.
3: வாருங்கள் உங்கள் கனவுலக வண்ணம் காகிதத்தில். சிவகாசி பிரிண்டெக்ஸ் 26, அனுமதி இலவசம்.
2: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 திண்டுக்கல் வேலு மஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
5: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026
6: கண்காட்சி இன்று நிறைவடைகிறது.
7: தேனிசை காணங்களை தித்திப்பாய் தந்து கொண்டிருக்கிறது கோடை பன்மலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நமது நேயர்கள் சேலம், கே ஆர் தோப்பூர், சுப்பிரமணி, திலகா இவர்களுக்காக எம் ஜி ராமச்சந்திரனின் இயக்கத்தில், எம் எஸ் விஸ்வநாதனின் மெல்லிசையில், புலமை பித்தனின் வரிகளில், டி எம் சவுந்தரராஜனின் குரலில் தத்துவமான பாடல் வர காத்திருக்கிறது. படம் வெளிவந்த ஆண்டு 1973 மே 11. படத்தின் பெயர் உலகம் சுற்றும் வாலிபன். கேட்போமா சிரித்து வாழ.

0: கூடை பண்பலையில் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவையில்.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.

0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல். இன்றைய கொடைத்தன்றல் நிகழ்ச்சி உலக சுற்றுலா தின சிறப்பு நிகழ்ச்சியாக
1: கூக்கால்ல சுத்தி பார்க்கணும்னு வராங்க அப்படின்னா லேக் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு கிராம நிர்வாக அலுவலரா ஒரு அதிகாரப்பூர்வமா தெரிவிக்கணும்னா என்ன சொல்லுவீங்க?
2: கூக்கால் கிராமத்துல வந்து கூக்கால் ஏரி இருக்கு மேடம், அது முதல்ல பாக்கலாம். அதுல வந்து கூக்காலே ஒரு அழகுதான். அந்த அழகை வந்து சுத்தி பாக்கிறதுக்கு வந்து இந்த இடம் அந்த இடம் இல்ல, ஒவ்வொரு இடமும் சிறப்பா இருக்கும்.
1: நீங்க அழகுன்னு சொல்லும் போதே உங்க முகத்துல வந்து மகிழ்ச்சி, அந்த மலர்ச்சி வருது.
2: மழைக்காலங்கள்ல வந்து ஒவ்வொரு பாறையிலிருந்தும் நீர்வீழ்ச்சி அவ்வளவு அழகா கொட்டும் மேடம். நீர்வீழ்ச்சிக்கு அடியில் அவங்க விவசாயம் அவ்வளவு அருமையா இருக்கும் பார்ப்பதற்கு. இப்போ காலையில வந்து ஒரு 10 மணிக்கு போனோம்னா ஈவினிங் வந்து ஒரே ஊர்ல சுத்திட்டு இருக்கலாம். அந்த அளவுக்கு பொழுதுபோக்கான ஊர் வந்து கூக்கால் மேடம்.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல்.
3: உப்மாவா போரான டிஷ்? அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குறையாது ஒட்டாது.
4: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
5: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் அண்ணாச்சி இலையில பாத்தேன்.
6: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிள்ளை அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
5: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா?
6: அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
0: குடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், அனில் டபுள் ரோஸ்டர் ரவாவின் நல்வாழ்த்துக்கள்.
1: அமுத காணங்களை அள்ளி தந்து கொண்டிருக்கிறது குடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியினை 1959 மே 19 வெளிவந்த சிவகங்கை சீமை படத்திலிருந்து பாடலை விரும்பி காத்திருக்கும் நமது நேயர்கள் கரூர் வெங்கமேடு ரொட்டி கடை தெரு உலகநாதன் கண்ணம்மாள் இவர்களுக்காக கே சங்கர் இயக்கத்தில் MS விஸ்வநாதன் TK ராமமூர்த்தியின் இணைந்த இசையில் P லீலாவின் மெல்லிய குரலில் கேட்போமா கண்ணங்கருத்த கிளி.

1:25 நேர்களின் மனதை விரடும் கானங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கொடை பன்மலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியினி அவளுக்கென்று ஒரு மனம், இது படத்தின் பெயர். படம் வெளிவந்த ஆண்டு 1971 ஜூன் 18. பாடலை விரும்பி காத்திருக்கும் நமது நேயர்கள் அருப்புக்கோட்டை அமிர்தபுரம் கணேசன், மேகலாதேவி, அமிர்தலட்சுமி, வேல்மணி இவர்களுக்காக கண்ணதாசன் பாடல் வரிகள் தர, இசை MS விஸ்வநாதன், இயக்கம் ஸ்ரீதர், பாடலை மனதோடு பதிய பாடியுள்ளார் S. ஜானகி.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசிதான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் அண்ணாச்சி இலையில பாத்தேன்.
2: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
1: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
2: அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
0: பண்பலை 100.5 உயிரெழுத்து
3: உயிரெழுத்து.
4: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேர்களே, அழகான நம் மனதில்
3: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒழித்துக் கொண்டிருக்கும்
3: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
3: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
3: உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அம்மா
5: அம்மா அண்ணா சும்மா இல்லடா.
3: இதயம்
6: இதயம் இதயம் இழைகிறதே, இது ஒரு புது கவிதை.
3: பாசம்
7: ஆனந்த துயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே.

0: மழை.
1: மழை கவிதை கொண்டு வருது யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
2: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
2: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
2: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
2: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம்,
2: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள்.
3: ஆம் நேர்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு வர காத்திருக்கிறது நேர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல் பொலிப்புரையும் இணைந்து வரும் நிகழ்ச்சியாய் உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கிறார் கோவை மாவட்டம் MA கவுண்டன்பாளையம் மகாலிங்கம் அவர்கள். இதையும் தொட்ட காலங்களை இன்பமாய் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கொடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் வரும் பாடல் யாருக்காக? தூத்துக்குடி விளாத்திக்குளம் கஜேந்திரன், ருத்ரகுமார், பிருந்தாலட்சுமி, ஆனந்த் இவர்களுக்காக 1978 செப்டம்பர் 15 வெளிவந்த சீர்வரிசை படத்திலிருந்து பாடல் வர காத்திருக்கிறது. கண்ணதாசன் வரிகளில் MS விஸ்வநாதனின் மனம் வருடும் இசையில், SB பாலசுப்ரமணியம், P சுசீலாவின் மயக்கும் குரல்களில் K. சொர்ணம் படத்தை இயக்கியுள்ளார். கேட்போமா பஞ்சாங்கத்தை?

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
6: சிவகாசி மாஸ்டர் பிரிண்டர்ஸ் அசோசியேஷன் நடத்தும் 4வது மாபெரும் அச்சுத்துறை கண்காட்சி
7: சிவகாசி பிரிண்டெக்ஸ் 26 அக்டோபர் 2, 3, 4 தேதிகளில்
8: சிவகாசி ஜாபோஸ் திருமண மண்டபத்தில்
7: காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது.
6: அச்சுத்துறை உலகின் புதுமைகள், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெக்னாலஜி, ஆஃப்செட் பிரிண்டிங், டிஜிட்டல் பிரிண்டிங், பிளெக்ஸ், லேபிள் பைண்டிங், யூவி பேக்கேஜிங் மெஷின்கள் இடம்பெற உள்ளன.
7: வாருங்கள் உங்கள் கனவுலக வண்ணம் காகிதத்தில். சிவகாசி பிரிண்டெக்ஸ் 26, அனுமதி இலவசம்.
6: ஆரா தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி 2026 செப்டம்பர் 25, 26, 27 திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
9: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026
10: கண்காட்சி இன்று நிறைவடைகிறது.
11: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம்.

0: நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். கணைய புற்றுநோயை எப்படி குணப்படுத்தலாம்? நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி பல பேஷண்ட் ஆயிரக்கணக்கான பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன புரிய வந்துச்சுன்னா, கணைய புற்றுநோயை குணப்படுத்துறதுக்கு ஒரே வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீமோதெரப்பின்ற ஊசி பிளஸ் அறுவை சிகிச்சை, இது ரெண்டு விஷயம்தான் ஒரு பேஷண்ட்டை கணைய புற்றுநோயிலேருந்து விடுவிக்க முடியறதுக்கான தெம்பு இருக்கு. எப்படின்னா, நாங்கள் டெய்லி பார்க்குறோம், பேஷண்ட் வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் கீமோதெரப்பி அந்த ஊசியை போட மாட்டாங்க. போடாமல் இருந்ததுனால கணைய புற்றுநோய் திருப்பி வருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்குள்ள போராடி கஷ்டப்பட்டு உயிர் இழப்பாங்க. இதே ஆப்போசிட் சைடு பேஷண்ட்டுக்கு ஊசி மட்டும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் அறுவை சிகிச்சை பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு திருப்பி இதே தான், ஊசி போட்டு உடம்பெல்லாம் பிஞ்சு போய் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி வெந்து போன நிலைமையெல்லாம் எங்ககிட்ட வருவாங்க. நான் எங்களுடைய சக்ஸஸ் எப்படி இருக்குன்னா, கணைய புற்றுநோயில் ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா, கணைய புற்றுநோயில் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் இன்ஜெக்ஷன் போட்டுருவோம். அந்த இன்ஜெக்ஷன் ஒரு 2 இல்லை 3 மாதங்களுக்கு நாங்கள் போடுவோம். அதுலேயே என்னாகும், இந்த ஊசி போய் அந்த கட்டி கரைச்சி கணையத்தை திருப்பி செயல்பட வச்சு உருவாகும். பேஷண்ட்டுக்கே ஒரு மாதிரியான அந்த எடை குறைவு குறைஞ்சிரும், அவங்களுக்கு தெம்பு வரும், அவங்களுக்கு சாப்பிட தோணும், அவங்களுக்கு உடம்புல பாடியில் இருக்கிற ப்ரோட்டீன் சத்து, அல்புமின் சத்து, பிளட்டு எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்க அறுவை சிகிச்சைக்கு ரெடி ஆகிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அறுவை சிகிச்சை பண்ணும்போது எங்களுக்கு கம்ப்ளீட் கண்ட்ரோல் இருக்கும் அந்த கிருமி மேலே, இந்த கேன்சரினுடைய அந்த கிருமிகள் மேலே எங்களுக்கு ரொம்ப கண்ட்ரோல் இருக்கும். கணைய புற்றுநோய்க்கு அறுவை சிகிச்சை சாதாரண அறுவை சிகிச்சை கிடையாது. எங்களுக்கு ஆவரேஜாக 5-7-8 மணி நேரம் ஆகும் இந்த அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு. ஒரு நாளுக்கு நாங்கள் இந்த ஒரு பேஷண்ட்டுக்கு தான் நாங்கள் அறுவை சிகிச்சை பண்ணுவோம் அந்த மாதிரி. அண்ட் கரெக்டான டைமுக்கு பேஷண்ட்டுக்கு, அதாவது ஊசி போட்டு கட்டி கரைஞ்சி அந்த கேன்சர்லாம் அமுங்கி இருக்கிற டைமில் நாங்கள் அறுவை சிகிச்சை பண்ணும்போது பேஷண்ட்டினுடைய ரிசல்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். அறுவை சிகிச்சையில் பல விதம் இருக்குது. அந்த அறுவை சிகிச்சை வந்துட்டு ஓப்பன் முதலையாக வயிற்றை கிழித்து ஓப்பன் விதமாக செய்யலாம், அல்லது ரோபோட்டிக் சர்ஜரி மூலமாக செய்யலாம். இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்ன்றது இன்னொரு ஓப்பன் அறுவை சிகிச்சையும் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சையும் ஒரே ஆப்ரேஷன் தான். நம்ம ஆஸ் அ டாக்டர் நாங்கள் தான் அறுவை சிகிச்சை செய்கிறோம், ரோபோட் செய்கிறது கிடையாது. பட் ஒரு ஆப்ரேஷன் வயிற்றை ஃபுல்லாக கிழித்து ஆப்ரேஷன் செய்வோம். ஸோ பேஷண்ட்டுடைய ரிக்கவரி கொஞ்சம் டைம் டிலே ஆகும், அதே ஆப்ரேஷன் தான். வேறு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை செய்யும்போது நாங்கள் வந்துட்டு ரோபோட் பேஷண்ட்டுக்குள்ளே இருக்கும், நாங்கள் வெளியில் இருப்போம், நாங்கள் சொல்கிற விஷயத்த ரோபோட் உள்ளே செய்யும். ஸோ கணைய புற்றுநோய்க்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கீமோதெரப்பி, அதாவது ஊசி ஒரு 3 அல்லது 4 மாதம், அதுக்கப்புறம் அறுவை சிகிச்சை. இது ரெண்டும் கம்பைன் பண்ணலைன்னா கணைய புற்றுநோயிலேருந்து வெளியில் வர முடியாது.
2: நேயர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373 23 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
0: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.
3: மதுர கானங்களால் நம்மை மயக்கிக் கொண்டிருக்கிறது கொடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியினி 1967 வெளிவந்த அனுபவி ராஜா அனுபவி படத்திலிருந்து பாடல் வர காத்திருக்கிறது. காங்கேயம் ஓலப்பாளையம் மல்லிகா, ரவிச்சந்திரன் விருப்பத்தில் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதனின் உற்சாகமான இசையில் டி எம் சவுந்தரராஜன் தனித்து பாட, படம் வெளிவந்த ஆண்டு 1967.

காணவங்களின் அணிவகுப்பாய் கோடை பண்பலையின் 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் நாமக்கல் பரமத்திவேலூர் ராஜு, திலகா ராஜு, சிவானி, காவ்யா விருப்பத்தில் ஸ்ரீதர் படத்தை இயக்க, எம் எஸ் விஸ்வநாதனின் மெல்லிசை தர, கண்ணதாசன் வரிகள் தர, டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா இணைந்து இதமாய் பாட, 1967 மார்ச் 2 வெளிவந்த நெஞ்சிருக்கும் வரை படத்திலிருந்து பாடல்.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சவாலிங் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: 1:52 நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 கடித விலை விருப்பகானங்களாய் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியிலினி 1968 ஜூலை 27 வெளிவந்த தில்லானா மோகனாம்பாள் படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது அன்பு நேயர்கள் ஈரோடு சின்னியம்பாளையம் சோமசுந்தரம், ஜானகி, ரஞ்சித்குமார், பாரதி இவர்களுக்காக கண்ணதாசன் வரிகளில், பி சுசீலாவின் மயக்கும் குரல்களில், கே வி மகாதேவனின் மெய்சிலிருக்கும் இசையில், ஏ பி நாகராஜன் படத்தை இயக்க கேட்போமா மறைந்திருந்து.

இதேம்தொட்ட கானங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கொடை பன்மலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை.

நிறைவான பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது நேயர்கள் பெரியகுளம் இளங்கோவன், நாகலட்சுமி, திவ்யபாலா, சுரபி, கவினயா இவர்களுக்காக டி ஆர் ரகுநாத் இயக்கத்தில் ஏ எம் ராஜாவின் இசையமைப்பில் ஏ எம் ராஜா, ஜிக்கி இணைந்து இன்பமாய் இனிய குரலில் பாட 1960 பிப்ரவரி 5 வெளிவந்த அன்புக்கோர் அன்னி படத்திலிருந்து ஒரு நாள் இது பாடல்.

நேர்களின் விருப்பகானங்களை தந்து இனிதை நிறைவுக்கு வருகிறது இன்றைய நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சி தந்த மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். தீபா நடராஜன், நன்றி நேர்களே. இனி கேட்கலாம் அதிரடி மெட்டுக்களோடு டோல் தமாக்கா தூள்.

0: ஆம், இது இசையின் நீர்வீழ்ச்சி. கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கோடை பண்பலை 100.5.
1: ஹாய், ஹலோ, வணக்கம் நேயர்களே. மதியம் 2:01 ஆயாச்சு. கோடை எஃப்எம் 100.5ல தோல் தமாக்கா தோல் வந்தாச்சு. எல்லாரும் சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டுருவீங்க நம்புறேன். உங்க நேரத்தை எனர்ஜெட்டிக்கா உங்களோட சேர்ந்து கொண்டாட வந்திருக்கேன். நான் உங்க ஆர்ஜே பத்மா நீலமணி.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: அவினி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பு, ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசை முறுக்கு 2 வெற்றி நடை போடுகிறது.
4: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்,
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
6: எந்த காலமானாலும் அது நம் வசந்த் அண்ட் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: 4:30 ரசிக்கலாம் பூமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் செப்புக செந்தமிழ்.
7: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
8: இப்போ 2:11 ஆயாச்சு. நாம கேட்டு இருக்கிறது கோடை எஃப்எம் 100.5 டோல் டமாக்கா டோல். ஒரே கான்செப்ட்ல பல பாடல்களை கேட்கணுமா? இன்னைக்கு மதியம் 3 மணிக்கு கோடை எஃப்எம்ல உயிரெழுத்து நிகழ்ச்சியில கேட்கலாம். கோவை மாவட்டம் எம்ஏ கவுண்டன்பாளையம் மகாலிங்கம் அவர்கள் எழுதி அனுப்பிய பாடல்கள் தான் வரப்போதுங்க, கேட்டு ரசிக்கலாம்.

0: ஒரு குக்கு,
1: ஆசையில் ஒரு குக்கு.
0: நமது கோடை பண்பலை 100.5
1: திங்கள் முதல் வெள்ளி வரை
0: இரவு 7 மணி தொடக்கம் 8 மணி வரை
1: நீர்களின் ஆசை பாடல்கள்.
2: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, உன் மனது போகும் வழியே எந்த மனது அறியுமே.
0: 94-86-28-24-24
1: என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி என்னும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு
0: நீங்கள் ஆசையாய் விரும்பி கேட்கும் பாடலை
1: உங்களின் பெயர் மற்றும் ஊரோடு
0: குரல் பதிவு, அதாவது வாய்ஸ் மெசேஜ் செய்து அனுப்பி வையுங்கள்.
1: தங்களுக்கான பாடலை ஆனந்தமாக கேட்டு மகிழுங்கள்.

ஒரு லாங்குவேஜில் மட்டும் இல்லைங்க, பல லாங்குவேஜஸில் அத்திரணியான பாடல்கள்லாம் கேட்டுட்ருக்கோம். எங்கேயும் போயிடாதீங்க, இன்னும் சூப்பரான பாடல்கள்லாம் கேட்க போகிறோம். இது கோட் எஃப்எம் 100.5. இது டூல் தமாக்கா டூல்.

0: உப்மாவா? போரான டிஷ்.
1: அனில் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது ஒட்டாது.
2: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
3: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்,
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்த்.

0: வசந்த் நான்கு 30க்கு ரசிக்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக செந்தமிழ்.
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
2: டைம் இப்போ 2:24 ஆச்சு. அப்படியே உங்க மைண்டையும் மூடையும் ரெஃப்ரெஷ் பண்ண ஒரு சூப்பர் எனர்ஜி பூஸ்டர் இது கோட் எஃப்எம் 100.5 தோல் தமாக்கா தூள்.

0: இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல். இன்றைய கொடைத்தண்டல் நிகழ்ச்சி உலக சுற்றுலா தின சிறப்பு நிகழ்ச்சியாக
1: கூக்கால்ல சுத்தி பார்க்கணும்னு வராங்க அப்படின்னா லேக் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு கிராம நிர்வாக அலுவலரா ஒரு அதிகாரப்பூர்வமா தெரிவிக்கணும்னா என்ன சொல்லுவீங்க?
2: கூக்கால் கிராமத்துல வந்து கூக்கால் ஏரி இருக்கு மேடம், அது முதல்ல பாக்கலாம். அதுல வந்து கூக்காலே ஒரு அழகுதான். அந்த அழக வந்து சுத்தி பாக்கிறதுக்கு வந்து இந்த இடம் அந்த இடம் இல்ல, ஒவ்வொரு இடமும் சிறப்பா இருக்கும்.
1: நீங்க அழகுன்னு சொல்லும் போதே உங்க முகத்துல வந்து மகிழ்ச்சி அந்த மலர்ச்சி வருது.
2: மழைக்காலங்கள்ல வந்து ஒவ்வொரு பாறையிலிருந்தும் நீர்வீழ்ச்சி அவ்வளவு அழகா கொட்டும் மேடம். நீர்வீழ்ச்சிக்கு அடியில் அவங்க விவசாயம் அவ்வளவு அருமையா இருக்கும் பார்ப்பதற்கு. இப்போ காலையில வந்து ஒரு 10 மணிக்கு போனோம்னா ஈவினிங் வந்து ஒரே ஊர்ல சுத்திட்டு இருக்கலாம், அந்த அளவுக்கு பொழுதுபோக்கான ஊர் வந்து.

0: மழைக்காலங்கள்ல வந்து ஒவ்வொரு பாறையிலிருந்தும் நீர்வீழ்ச்சி அவ்வளவு அழகா கொட்டும் இடம். நீர்வீழ்ச்சிக்கு அடியில் அவங்க விவசாயம் அவ்வளவு அருமையா இருக்கும் பார்ப்பதற்கு. இப்போ காலையில வந்து ஒரு 10 மணிக்கு போனோம்னா ஈவினிங் வந்து ஒரே ஊர்ல சுத்திட்டு இருக்கலாம். அந்த அளவுக்கு பொழுதுபோக்கான ஊர் வந்து குக்கால் மடம்.
1: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல்.

மதியம் 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக் மற்றும் தாராபுரம் வேகசன் சூரியன் பிரன் அரசியின் வண்ண தூரிகை. சிற்புக செந்தமிழ் 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள் மற்றும் அனல் டபுள் ரோஸ்டட் ரவா மற்றும் மங்களம் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் சிற்புக செந்தமிழ். அப்படியே அடுத்த ஒரு அதிரடியான பாடலையும் கேட்கலாமா?

நேரம் இப்போ 2:34 ஆயாச்சு. தொடர்ந்து அதிரடியான பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். இது கோட FM 100.5 தோல் தமாக.

0: யானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சவாலிங் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். இந்த பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: கோடை பண்பலை 100.5 இல் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்,
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
6: எந்த காலமானாலும் அது நம் வசந்த் அண்ட் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: 4:30 ரசிக்கலாம் பூமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் செப்புக செந்தமிழ்.
7: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

டைம் இப்போ 2:38. ஸ்லோவா போயிட்டு இருக்க உங்க மதிய நேரத்தை அடி தூளா மாத்திட்டு இருக்கு கொடி FM 100.5 ல டோல் தமாக்கா டோல்.

0: பண்பலை பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒழித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அம்மா
3: அம்மா அண்ணா சும்மா இல்லடா
1: இதயம்
4: இதயம் இதயம் இடைகிறதே, இது ஒரு புது கவிதை.
1: பாசம்
5: ஆனந்த குயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே.
1: அன்பு
6: அன்பு மலர்களின் சோலை இது.
1: நட்பு
7: பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே.
1: மழை
8: மழை கவிதை கொண்டு வருது யாரும் கதவடைக்க வேண்டாம்.
1: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
0: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்
1: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
0: கவிதைகளாகவோ
1: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
0: எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி
1: பண்பலை வானொலி நிலையம்
0: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.

இப்போ 2:44 ஆயிடுச்சு. தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம் நம்ம கோடை எஃப்எம் 100.5ல டோல் தமாகா டூல். இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு கொடை தென்றல் உலக சுற்றுலா தின சிறப்பு நிகழ்ச்சி.

சிலர் எளியோர்த்தமை வதையே புரிக்குவத ஏ மகராசர்கள் உள்ள காளிதன் நில யாமேனும் நினைவா தலையாகிய அறமேதரும் கரிகாலன் படையான் கடல் வாழிகள் புட்டை சூழ்ந்திடமன் தாடியும் வருவான் வருவான் வருவான் வருவான்.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில். ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
5: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன்.

0: பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
2: எந்த காலமானாலும் அது நம் வசந்த் அண்ட் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
0: 4:30 ரசிக்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக செந்தமிழ்.
3: பூமக்ஸ் இனர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இனர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: டைம் இப்போ 2:50 ஆயாச்சு. தோல் கிளப்பு மதுரடி பாடல்களோட கேட்டுட்டு இருக்கோம். இது கோடை எஃப்எம் 100.5 தோல் தமாகா தோல். இன்னைக்கு நைட்டு 10 நினைவே சுகம். திருப்பூர் மாவட்ட நேயர்களுக்காக வரப்போகுதுங்க. திருப்பூர் மாவட்ட நேயர்களே, பழைய இடைக்கால பாடல்களோட தயாராகுங்க. இதே சுறுசுறுப்போட அடுத்த பாடலையும் கேட்டலாமா?

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும்
1: படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
2: பண்பலை படைப்பாளிகள்
3: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
1: பண்பலை படைப்பாளிகள்
0: சனிக்கிழமைகளில்
1: நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்
4: கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் தேகம்
1: உங்களின் படைப்புகளை வரவேற்று

0: ஒளியேற்ற காத்திருக்கிறது
1: கோடை பண்பலை 100.5
2: பண்பலை படைப்பாளிகள்.
0: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி,
1: நிலைய இயக்குனர்,
0: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
1: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-1001.
0: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
2: பண்பலை படைப்பாளிகள்.

டைம் இப்போ 2:58 ஆயாச்சு. கோடை எஃப்எம் 100.5ல தோல் தமாக்கா தோல்ல எல்லா லாங்குவேஜ்லயும் சேர்த்து மாசான சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணோம். மறுபடியும் மீட் பண்ணலாம் நெக்ஸ்ட் தோல் தமாக்கா தோல்ல. அண்டில் ஷைனிங் ஆஃப், பத்மா நீலமணி.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். பண்டிகை காலங்களில் உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். தீவிரவாதத்தை ஒழிப்பதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திரு நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்தார். போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் இளையோர் பங்கேற்று வருவது மகிழ்ச்சியளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் கூறினார். திருச்சி மணப்பாறையைச் சேர்ந்த கல்லூரி பேராசிரியர் திரு செல்வராஜ் உருவச்சிலைகள் பற்றிய கள ஆய்வின் போது தொன்மையான ஆலயம் கண்டறிந்தது தொடர்பாகவும் திரு நரேந்திர மோடி தமது உரையில் குறிப்பிட்டு பேசினார். தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தை மழுங்கச் செய்யும் வகையில் வெளியிட்ட அரசாணையை தமிழக அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பல்வேறு கட்சிகள் வலியுறுத்தி வந்த நிலையில் அந்த அரசாணையை மாநில அரசு விலக்கிக் கொண்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டு ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் மற்றும் அனாஹத் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆசிய விளையாட்டு ஸ்குவாஷ் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற அபய் சிங்கிற்கு தமிழக அரசின் சார்பில் 50 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. குரோவேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா தங்கப்பதக்கம் வென்றார். திருவனந்தபுரத்தில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் சற்றுமுன் வரை 12 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 92 ரன் எடுத்துள்ளது. ராஜ்கோட்டில் இன்று தொடங்கிய இந்தியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 177 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5.
1: இதும் கூட்டும் இன்ப வணக்கம் நேர்களே.

காலத்தின் ஓட்டத்தில் கரைந்து காற்று வழியே தவழ்ந்து காதுகளுக்குள்ளே நுழைந்து கவி வரிகளோடு மனதிற்குள் புகுந்து கலைப்பின்றி பாயும் எண்ண ஓட்டங்களில் ஏராளமான விந்தைகள் செய்யும் பாடல்களின் தொகுப்பினை நேயர்களின் படைப்பாற்றலோடு பண்வெலையில் படைத்திடும் நேரமாக இது உயிரெழுத்து.

இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு உயிரூட்ட காத்திருக்கிறார் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் எம்ஏ கவுண்டன் பாளையம் மகாலிங்கம் அவர்கள். நம் நேயர் தன் படைப்பினை இவ்வாறாக தொடங்கியிருக்கிறார். நிலைய இயக்குநருக்கும் பண்பலையில் பணிபுரியும் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். என் பெயர் மகாலிங்கம். என் மனைவியின் பெயர் கிருஷ்ணவேணி. நாங்கள் நெசவு தொழில் செய்து வருகிறோம். எங்களுக்கு உறுதுணையாக இருப்பது பண்பலை மட்டுமே. நாள்தோறும் பண்பலையோடு பயணிக்கும் பயணத்தில் என்னுடைய பாடல் தெரிவுகளும் இடம்பெற வேண்டும் என்ற ஆவலில் உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு பாசம் என்ற கருப்பொருளில் என்னுடைய படைப்பினை தந்திருக்கிறேன். பண்பலையில் ஒலிபரப்புவீர்கள் என்ற ஆவலில் என குறிப்பிட்டு திரைப்படங்களில் பாசத்தின் பின்னணியில் வரும் பாடல்களை தொகுத்து அனுப்பியிருக்கிறார் நம் நேயர்.

நிகழ்ச்சியின் முதலாவதாக நம் நேயர் தேர்வு செய்திருக்கக்கூடிய பாடல் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்தில் இருந்து. ஒரு ஜான் வயிற்றுக்கு பசியை போக்க மனிதன் என்ன பாடுபடுகிறான்? கிடைக்கும் வேலையை செய்ய தன் குடும்பத்தை காக்க தன்னுடைய தங்கையை விட்டுவிட்டு சென்னை நோக்கி செல்கிறார் இப்பாடலை பாடிக்கொண்டே என குறிப்பிட்டிருக்கிறார் இப்பாடலுக்கு.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அவினி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பு ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசை முறுக்கு 2 வெற்றி நடை போடுகிறது.
3: சிவகாசி மாஸ்டர் பிரிண்டர்ஸ் அசோசியேஷன் நடத்தும் 4வது மாபெரும் அச்சுத்துறை கண்காட்சி
4: சிவகாசி பிரிண்டெக்ஸ் 26 அக்டோபர் 2, 3, 4 தேதிகளில்
5: சிவகாசி ஜாபோஸ் திருமண மண்டபத்தில்
4: காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது.
3: அச்சுத்துறை உலகின் புதுமைகள், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெக்னாலஜி, ஆஃப்செட் பிரிண்டிங், டிஜிட்டல் பிரிண்டிங், பிளெக்ஸ், லேபிள் பைண்டிங், UV பேக்கேஜிங் மெஷின்கள் இடம்பெற உள்ளன.
4: வாருங்கள் உங்கள் கனவுலக வண்ணம் காகிதத்தில். சிவகாசி பிரிண்டெக்ஸ் 26, அனுமதி இலவசம்.
6: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்,
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
8: எந்த காலமானாலும் அது நம் வசந்த் அண்ட் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: 4:30 ரசிக்கலாம் பூமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் செப்புக செந்தமிழ்.
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
1: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நிறைய பேஷண்ட் எங்கிட்ட கேட்கிற கேள்வி வந்து, சார் இந்த மாதிரி தோள்பட்டை இந்த மாதிரி எனக்கு வலிக்குது, தோள்பட்டை வலி பர்மனண்டா சரி பண்ண முடியுமா? நிறைய பேஷண்ட் எங்க கேட்கறது, ஏன்னா இது நிறைய பேஷண்ட்க்கு தெரிய மாட்டேங்குது. என்னன்னா, ஷோல்டர் ஜாயிண்ட் நம்மளால ரீப்ளேஸ் பண்ண முடியும். நிறைய பேருக்கு தெரிஞ்ச வரைக்கும் முழங்கால் பண்ண முடியும், இடுப்பு பண்ண முடியும், வந்து கிண்ணு முட்டை பண்ண முடியும். ஷோல்டர் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கு. ஷோல்டர் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் முன்னாடி நம்ம வந்து எல்போ ரீப்ளேஸ்மெண்ட் நான் பண்ணது பத்தியும் உங்ககிட்ட பகிர்ந்திருப்பேன். சேம் அதே மாதிரி தான் நமக்கு வந்து இது வந்து ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியும். ஷோல்டரும் ஒரு பந்து கிண்ண மூட்டு மாடு தான். அது வந்து நம்ம யூஸ்வலா ஜவ் இதெல்லாம் கிழிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு வந்து ஜவ் கிழிஞ்சு பிளஸ் எலும்பு தேஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு. இதுதான் இப்போ வந்து லேட்டஸ்டா நிறைய பண்ணிட்டு இருக்கோம், ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட். அது வந்து செலக்டிவா பேஷன்ஸ் வந்து ரொம்ப காமனான இண்டிகேஷன்ஸ் தேவை. இப்போ ஏதாவது முடக்குவாதத்தினால பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேஞ்சிருக்கு, இல்ல ஜென்ரலாவே முன்னாடி அடிபட்டு அதனால வந்து தேய்மானமும் சில பேருக்கு இருக்கலாம். அதே மாதிரி நல்ல அடிபடும் அந்த எலும்பு பாத்தீங்கன்னா அந்த ஹெட் எல்லாமே ஷார்ட்டட் ஆகி பிராக்சர் ஆயிருக்கும். அதெல்லாம் நம்ம ஆப்ரேஷன் பண்ணாலும் திரும்ப உங்களால் தூக்க முடியாதுங்கிற பட்சத்தில் நம்ம வந்து டைரக்டாவே அந்த சர்ஜரி பண்ணலாம். அதே மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி பண்ண சர்ஜரிஸ் ஏதாவது ஃபெயிலியர் ஆயிருக்கு இந்த மாதிரி இருக்காலும் டெஃபினட்டா வந்து இந்த சர்ஜரி வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குது இந்த மாதிரி இதில். அதே மாதிரி இது பேஷண்ட்ஸ் வந்து உடனே எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணலாமான்னு கேட்டால் அது மெதுவாக ப்ராப்பரான பாசிவ் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணும் ஸ்லோவா, அதுக்கப்புறம் வந்து ஆக்டிவான இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும், அதெல்லாம் ஒரு 6 to 12 weeks. அதே மாதிரி நல்ல ரெக்கவரி, ஃபங்க்ஷனல் ரெக்கவரி ஃபுல்லா நல்ல ஓரளவு கிடைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா 3 to 6 months டைம் எடுக்கும். பட் அந்த டியூரேஷன்ல வந்து அவங்களால டெஃபினட்டா மீதி ஒர்க் இதெல்லாமே பண்ண முடியும் அவங்களால. அதனால நிறைய மக்களுக்கு வந்து அந்த இதுல டவுட் இருக்கு. அதே மாதிரிதான் எல்போவும் சேம், எல்போவும் அதே தான். முன்னாடி நம்ம பேசின மாதிரி எல்போவை தெரிஞ்சு போச்சுனாலும் அதுக்கு ரீப்ளேஸ் பண்றோம். இதுல என்ன அப்படின்னா, ரொம்ப வெயிட் லிப்டிங்கும் எக்ஸசைஸ் அந்த ஏதாவது ரொம்ப ஜிம் ஒர்க் அவுட் நம்ம பெருசா வெயிட் எடுக்கிறது இதெல்லாம் மட்டும் குறைச்சிக்க சொல்லுவோம். மத்தபடி இருக்க ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க், மைல்டான வெயிட் லிஃப்ட் பண்றது, சோ இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே டெஃபினட்டா இதுல பண்ண முடியும். சோ சக்சஸ் ரேட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஷோல்டர் இந்த மாதிரி தேஞ்சிருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா டெஃபினட்டா ஒரு வாட்ஸ்அப் மூலமா உங்களோட ரெக்கார்ட்ஸ் ஏதாவது அனுப்பிச்சு விடுங்க. அதுக்கு டெஃபினட்டா பண்ண முடியுமா என்னங்கறத அப்படிங்கறத நம்மள ஒன்னு பங்கெடுத்துக்கலாம். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
0: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

3:17 துளிகளில் இணைந்திருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியோடு இன்றைய நிகழ்ச்சியானது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் எம்ஏ கவுண்டன்பாளையம் மகாலிங்கம் அவர்களின் தெரிவில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. பாசம் எனும் கருப்பொருளில் நிகழ்ச்சியில் அடுத்ததாய் நம் நேயர் தேர்வு செய்திருக்கக்கூடிய பாடல் நாளை நமதே திரைப்படத்திலிருந்து. தன் குடும்பம் ஓர் சூழ்நிலை காரணமாக பிரிந்து செல்கிறது. அதில் அண்ணன் தம்பி என்று அனைவரும் பிரிந்துவிடும் வேளையில் தன் குடும்ப பாடலாக இப்பாடலை பாடியிருப்பார் அக்குடும்பத் தலைவர். இப்பாடலை கேட்கும் போதெல்லாம் என் கண்கள் குளமாகியது. இதுவும் பாசத்தின் வெளிப்பாடுதானே என வினவியிருக்கிறார் நம் நேயர்.

0: நட்புறவோடு நம் செவி சென்று சேர்ந்த நேரம் 3:22 துளிகள்.
1: யானு, என்ன ஸ்பெஷல்?
2: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்,
6: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
7: நம் வசந்தன் கோ காலம்,
8: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன் கோ.

0: டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: 4:30 ரசிக்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக செந்தமிழ்
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
1: குடைப்பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் அனில் டபுள் ரோஸ்டர் ரவாவின் நல்வாழ்த்துக்கள்.

சமூகத்தின் பிணைப்பில் வலம் வந்த பாடல்களின் தொகுப்பாக அரங்கேறி கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. கோவை மாவட்டம் எம்ஏ கவுண்டன்பாளையம் மகாலிங்கம் அவர்களின் தெரிவில் அடுத்ததாக வலம் வர காத்திருக்கும் பாடல் சிவகாமியின் செல்வன் திரைப்படத்தில் இருந்து. அவன் மனதில் உள்ள ஆசைகளை தன் நண்பனிடம் கூறுவது போல் ரயில் பயணம் செய்யும் தன் உறவிடம் கூற இப்படி அந்த அன்பு பாடலை பாடுகிறார் அந்த தலைவன். கேட்போமா என கேட்டிருக்கிறார் நம் நேயர்.

0: 3:29 துளிகளில் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலையின் உயிரெழுத்து நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நான் ஏன் பிறந்தேன் திரைப்பட பாடலை தன் தொகுப்பில் சேர்த்திருக்கிறார் நம் நேயர். பிழைப்பை தேடி தன் குடும்பத்தை விட்டுவிட்டு பட்டணம் புறப்பட்ட அந்த நபருக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்காமல் திண்டாட, தன் நண்பன் மூலம் கிடைக்கிறது வேலை. இருந்தாலும் தன் குடும்ப நிலை காரணமாக அவர்களும் பட்டணம் நோக்கி புறப்படுகின்றனர். ஆனால் தன் குடும்பத்தினரோடு பாடும் இந்த பாடலை பார்க்கும் பொழுது பாச வெள்ளம் என் உள்ளத்தில் பொங்கும் என சொல்லியிருக்கிறார் நம் நேயர்.
1: நல்ல தம்பி, வெள்ளக்கட்டி, சுட்டிப்பையா.

காற்று மண்டலத்தை கவிப்பூக்களால் நிரப்பிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது பாசம் எனும் கருப்பொருளில் கோவை மாவட்டம் மகாலிங்கம் அவர்களின் தெருவில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம் நேயர் தேர்வு செய்திருக்கும் பாடலுக்கான விளக்கத்தை இப்படி கொடுத்திருக்கிறார். தன் மனைவி தன்னையும் இவ்வுலகையும் விட்டு மறைந்த பிறகு தன் குழந்தை தன்னிடம் அம்மாவை பற்றி கேட்கும் பொழுது தந்தையாக மகனிடம் பதில் கூறுவது போல பாடும் இப்பாடல் நம் மனதை உருக்குகிறது. அந்த உருக்கத்தில் நாமும் உறைந்து போகலாமா?

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
2: சேலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரெண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனின்சன் பிரீஸின் சித்திர செவ்வானம்.

பாட்டும் பதமும். மூன்று மணி 42 மணித்துளிகளில் பாசப்பினை போடு பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் மகாலிங்கம் அவர்களின் தெரிவில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. பாசத்தை வெளிப்படுத்தும் திரையிசை பாடல்களை தன் எண்ணத்தில் உதித்த கருத்துக்களோடு அனுப்பியிருக்கிறார் நம் நேயர். அடுத்ததாக தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திலிருந்து தன்னுடைய தலைவனின் உடல்நலம் சரியில்லை என்ற போதும் தன் தொழில் பாதிக்கக்கூடாது என்பதற்காக உடல்நிலை சரியில்லாத வேளையில் மேடையேறி தன் உடலை வருத்தி மிருதங்கம் வாசிக்கிறார். தன் தலைவனின் கையில் கொட்டும் குருதியை பார்த்த அந்த மங்கை தன்னிலை மறந்து இப்படி பாடுகிறாள்.

0: நளினமாய் நலம் விசாரித்து சென்ற பாடல் ஒலித்து சென்ற நேரம் பிற்பகல் 3:49 மணித்துளிகள்.
1: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
2: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்வளவு வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
5: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.

பாசம் எனும் கருப்பொருளில் கோவை மாவட்டம் எம்ஏ கவுண்டன்பாளையம் மகாலிங்கம் அவர்களின் தெரிவில் வலம் வர காத்திருக்கும் அடுத்த பாடல் பாபு திரைப்படத்தில் இருந்து. குழந்தை என்றாலே தெய்வத்திற்கு சமமன்றோ? இக்குழந்தையை பார்த்ததும் இந்த அன்பு உள்ளம் பாசத்தில் பொங்கி இப்பாடலை இப்படி பாடுகிறதோ என எனக்கு தோன்றுகிறது என சொல்லியிருக்கிறார் நம் நேயர் இப்பாடலுக்கு.

3:55 இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலையின் உயிரெழுத்து நிகழ்ச்சியோடு. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு உயிரூட்டினார் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் எம்ஏ கவுண்டன் பாளையம் மகாலிங்கம் அவர்கள். பாசத்தின் பின்னணியில் வந்த திரைப்பட பாடல்களை, தன் எண்ண ஓட்டத்தில் எழுந்த கருத்துக்களை எழுத்துக்களாக்கி பண்பலையில் படைத்திருந்தார். அவருக்கு பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துகளும் பாராட்டுகளும். அடுத்ததாய் நம் நேயர் தேர்வு செய்திருக்கக்கூடிய பாடல் நீதிக்கு தலைவணங்கு திரைப்படத்திலிருந்து. இளமை பருவத்தில் மிகுதியான பணம் இருப்பதால் ஆடம்பரத்தில் ஈடுபடும் பொழுது என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை பாசத்தோடு விளக்கிடும் பாடலாக இதை நான் பார்க்கிறேன் என நம் நேயர் குறிப்பிட்டிருக்கிறார்.

0: பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை. நல்ல பண்பு தவறிய பிள்ளை.
1: செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். பண்டிகை காலங்களில் உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். தீவிரவாதத்தை ஒழிப்பதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திரு நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்தார். போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் இளையோர் பங்கேற்று வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் கூறினார். திருச்சி மணப்பாறையைச் சேர்ந்த கல்லூரி பேராசிரியர் திரு செல்வராஜ் உருவச் சிலைகள் பற்றிய கள ஆய்வின் போது தொன்மையான ஆலயம் கண்டறிந்தது தொடர்பாகவும் திரு நரேந்திர மோடி தமது உரையில் குறிப்பிட்டு பேசினார். தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தை மழுங்கச் செய்யும் வகையில் வெளியிட்ட அரசாணையை தமிழக அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பல்வேறு கட்சிகள் வலியுறுத்தி வந்த நிலையில் அந்த அரசாணையை மாநில அரசு விலக்கிக் கொண்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டு ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய்சிங் மற்றும் அனாஹத் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆசிய விளையாட்டு ஸ்குவாஷ் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற அபய்சிங்கிற்கு தமிழக அரசின் சார்பில் 50 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. குரோவேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா தங்கப்பதக்கம் வென்றார். திருவனந்தபுரத்தில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் சற்றுமுன் வரை 26.1 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 160 ரன் எடுத்துள்ளது. ராஜ்கோட்டில் இன்று தொடங்கிய இந்தியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 8 விக்கெட் இழப்பிற்கு 204 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: உயிர்த்தமிழை உளமாற வணங்கி செப்புக செந்தமிழ் கோடிப்பத்தலை நிர்புள்ளி ஐந்தில்
1: ஒன்றர் கேக்
2: ஒன்றர் கேக் அண்ட் ஸ்ட்ராபெரி ஒன்றர் கேக்.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: வழங்கும் செப்புக செந்தமிழ்,
3: இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
4: இந்த

0: கோட்டைகளின் பாதுகாப்பிற்காய் அகழ்ந்தெடுக்கப்பட்ட அகழிகள், மலை இடுக்குகளை அறுத்து கொண்டு கொட்டும் அருவிகள், மலையில் தோன்றி தொடர்ந்து ஓடும் ஆறுகள், வண்ண வண்ண மலர்களுக்கு வாழ்வு கொடுக்கும் இளஞ்சிகள், குடிநீருக்காய் ஊறிக்கொண்டிருக்கும் ஊருணிகள், மலையிடுக்கில் இயற்கையாய் ஊறும் சுனைகள், தாமரைகளை தாராளமாய் தங்க வைத்திருக்கும் தடாகங்கள் என நீர்நிலைகளின் இடத்திற்கேற்ப பெயரிட்டு வழங்கும் பெருமை மிகு பைந்தமிழை பண்பலையில் உரைத்து வாகை சூட வான்வழியே வரவேற்கிறது கோடை பண்பலை 100.5 செப்புக செந்தமிழ். விடுமுறையை கொண்டாடி கொண்டிருக்கும் மாணவ செல்வங்கள் வரலாம். 24-24-24 விறுவிறுப்பாய் இயங்கிக் கொண்டிருக்கும் மகளிர் வரலாம். 24-24-26 விடாமுயற்சியோடு பயிற்சி செய்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளும் அழைக்கலாம். 24-24-29 அல்லது 290-333 முன் இணைப்பிற்கு 0-5-4-2. சொற்களின் பேழையில் பாணித்திலங்களை சரம் தொடுத்து செந்தமிழவையை ஒப்பனை செய்கிறார் ஜே பே ரமேஷ்குமார்.
1: நன்றிகள் பல சுபா. காவிய கனவில் கணிந்திடும் நனிமலர் சிரிப்புகள், ஓவிய வரம்பினில் ஒளித்திடும் நினைவுகளின் நிம்மதி சாரங்கள், கூவிய குயிலிடங்களின் குளிர்நடை பாட்டொலிகள், மேவிய மெல்லிடைகளின் மெல்லிய காற்றொலிகள், பாவிய நாற்றுகள் என படர்ந்திடும் வான்ஒளியில் பாயிரம் படைத்திடும் ஆயக்கலைகளின் அகல் விளக்கம் நம் கோடை பண்பலை 100.5 கனிவான மாலை. வணக்கங்கள் நேயர்களே. பாச வணக்கம் சுபா, நேச வணக்கம் நிவேதா பால்ராஜ்.
0: வணக்கம் நேயர்களே.
2: வணக்கம்.
1: வணக்கம் சொன்ன கையோடு போட்டியின் விதிமுறைகளை சொல்லிவிடலாமா?
2: போட்டியின் விதிமுறைகள்: 1 நிமிட போட்டி, அதாவது அழகு தமிழில் 60 நொடிகள் பேச வேண்டும். உங்களின் பேச்சு தமிழில் நல்ல தமிழில் அமைய வேண்டும். 3 நொடிகளுக்கு மேல் இடைவெளி கூடாது. எந்த சொல்லையும் 3 முறைக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது. அசை சொற்கள் கூடாது. ஒற்றை சொல்லில் விடையளித்தல் கூடாது. வாகை சூடுபவர்கள் 1 ஆண்டுக்கு பிறகே இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியும். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் நேயர்களும் 1 திங்களுக்கு பிறகே மீண்டும் நிகழ்ச்சியில் பேசலாம். நிகழ்ச்சியில் வாகை சூடும் 2 நேயர்களை நமது கோடை பண்பலையின் கலையகத்திற்கு அழைத்து நேரலை நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு வழங்கப்படும். யாரும் நேரடியாக வெற்றி பெறவில்லை என்றால் மிகுதியான நேரம் அழகு தமிழில் பேசிய 2 நேயர்களை நமது கோடை பண்பலையின் கலையகத்திற்கு அழைத்து நேரலை நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு வழங்கப்படும்.
1: இந்த எளிமையான விதிமுறைகளோடு இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம். சொன்னவரின் பெயர் என்ன?
3: ராஜேந்திரன்
1: அவர்களே, என்ன வேலை பார்த்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
3: வீட்டில் விவசாயம் செய்து வந்தேன்.
1: விவசாயம் என்பதற்கு உழவு தொழில்,
0: பயிர் தொழில்.
1: சொல்வோம் வெல்வோம் தமிழோடு இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
4: தேனி மாவட்டம் ராமலிங்கம் அமிர்தராஜ்.
1: அமிர்தராஜ் அவர்கள் எங்கே ஓடிக்கொண்டு இருக்கிறீர்கள்?
4: எங்கேயும் இல்லையா.
1: என்னமோ சத்தம் குற குறன்னு கேக்குது. என்ன சத்தம் அது?
4: அது உள்ள இருக்கிற பிரச்சனை. அது யாருக்கு தெரியும்?
1: யாருக்கு தெரியுமா? யாருக்கு? நமக்கு தெரியுமா? உங்களுக்கு என்ன சத்தம்னா பிடிக்காது?
4: அது எந்த சத்தமாவது நமக்கு பிடிக்காததா? பிடிக்காததா?
1: சத்தம் என்பதற்கு நல்ல தமிழ் சொல்லாக சொல்லலாம்
0: ஓசை
1: ஓலி என்று சொல்வோம் வெல்வோம் தமிழோடு இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
5: வணக்கம். வணக்கம் ஐயா. கரூர் மாவட்டம் காவல் தங்கராஜ் பேசுறேன்.
1: தங்கராஜ் ஐயா வணக்கம்.
5: நன்றியா.
1: நன்றியா.

0: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். அன்பு நேயரின் பேர் என்னவோ?
1: கருப்பசாமி ஐயா.
0: கருப்பசாமி, எந்த ஊரிலிருந்து வந்திருக்கிறீர்கள்?
1: கரிவளந்தனவர்.
0: அங்கு என்ன வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? வணிகம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்னவோ? நேரம் 4:10 துளிகள். வருக. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பெயர் என்ன? உங்கள் பெயர் என்ன?
2: சேலம் மாவட்டம் சங்ககிரியிலிருந்து சுரேஷ்.
0: சுரேஷ் அவர்களை ஏன் இவ்வளவு தயக்கம்?
2: என்னோட இணைப்பில் ஏதாவது பழுது இருக்கும் போல் தெரிகிறது.
0: பேச தொடங்கலாமா?
2: தொடங்கலாம் ஐயா.
0: ஆரம்பிக்கலாம் ஐயா என்று சொல்வது சரியாகும். தொடக்கம் என்பது நல்ல தமிழாக இல்ல ஆரம்பம் என்பதை சொல்லி சொல்லலாம். கோடை பண்பலை 100.5 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
3: வணக்கம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மட்டம் காத்துசாமி பழத்தில் இருந்து கோகிலா பேசுகிறேன் ஐயா.
0: கோகிலா அம்மா அவர்களை, உங்களுக்கு என்ன விஷயம் என்றால் பதட்டமாக இருக்கும்? என்ன விஷயம் என்றால் பதட்டமாக இருக்கும்? பதட்டம் என்று சொல்லக்கூடாது, பதற்றம் என்று சொல்வோம். விஷயம் என்பதற்கு விடயம் என்று சொல்வோம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
4: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்துடன். மதுரை மாவட்டம் அச்சம்பத்து சதாசிவம்.
0: சதாசிவம் அவர்களை, சதா காலமும் என்ன செய்து கொண்டு இருப்பீர்கள்?
4: நான் வேளாண் தொழில் செய்து வருகிறேன்.
0: எத்தனை வருடங்களாக இந்த தொழிலை செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? சுமார்
5: 60
0: சிறப்பிலும் சிறப்பாக இருக்கும் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்னவோ?
6: ராமநாதபுரம் மாவட்டம்.
0: உங்களின் பெயர் என்ன நண்பா?
6: ஏசையா.
0: ஏசையா என்பது ஒற்றை சொல். தாலுகா என்பதை வட்டம் என்று சொல்ல வேண்டும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
7: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கோளரையிலிருந்து கோகுலகிருஷ்ணன்.
0: கோகுலகிருஷ்ணன் அவர்களின் நம்பூர் எந்த தாலுகாவில் வரும்?
7: தாராபுரம்.
0: தாராபுரம்
7: வட்டமையா.
0: வட்டமையா என்பது ஒற்றை சொல்லாக வந்திருக்கிறது. இப்பொழுது சொல்லும்பொழுது ஒற்றை சொல்லாகத்தானே சொன்னோம். பேசும் பொழுது தொடர்ச்சியான தமிழ் உரையாடல் திண்ணமாக தேவை. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
8: மாலை வணக்கம் அண்ணா.
0: சொன்னவரின்
8: மாவட்டம் பெருமாநல்லூரில் இருந்து ரேணுகா தேவி உரையாட வந்துள்ளேன்.
0: ரேணுகா தேவி அம்மா, உங்களுக்கு பிடித்த சாப்பாடு என்ன சாப்பாடு?
8: அவ்வாறு குறிப்பிட்டு எதையும் சொல்ல முடியாது.
0: எப்பொழுதாவது தியானம் இருந்து இருக்கிறீர்களா?
8: அவ்வாறு எதுவும் இருந்ததில்லையே.
0: என்ன இருந்ததில்லை?
8: தாங்கள் கேட்டதுதான்.
0: நான் என்ன கேட்டேன்? தவிர்க்கும் வகையிலான விடையாக அமைந்ததால் மணி ஒலித்தது. அந்த நேரம் இப்பொழுது கோடை பண்பலை 100.5

0: வசந்த் அண்ட் கோ.
1: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது எடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
4: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. எடிசியா ஐடெக் 2026. டைட்டில் ஸ்பான்சர் லிங்கரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ்ட் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
5: உப்மாவா போரான டிஷ், அனல் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனல் 100% ரோஸ்டட் ரவா, குறையாது ஒட்டாது.
6: அனல் டபுள் ரோஸ்டட் ரவா.
7: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
8: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
7: எப்படிமா?
8: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
7: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
9: ஆரா, தாரகை தொழில் முனைவோர் மற்றும் வீட்டு உபயோக கண்காட்சி.

0: 2026 செப்டம்பர் 25, 26, 27 திண்டுக்கல் வேலுமஹாலில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறுகிறது.
1: திண்டுக்கல்லின் மிக பிரம்மாண்ட பிசினஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ 2026
2: கண்காட்சி இன்று நிறைவடைகிறது.
3: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஸின் சித்திர செவ்வானம்.
4: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஸ்.
3: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மில்கா வண்டர் கேக்.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: வழங்கிக் கொண்டிருக்கும் செப்புக செந்தமிழ்.
3: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.

0: நிறைமதியின் ஒளியை விழிகள் காண விரையும் வேளையில் வியன்மிகு மொழியை எடுத்து எம்ப காத்திருக்கும் அன்பு நேயர் வருக.
1: வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். சொன்னவரின் பெயர் என்ன?
2: திருச்சி மாவட்டம் முதலி தாலுக்கா
1: குடியிருப்பு
0: இணைப்பில்
1: காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். சொன்னவரின் பேர்
3: என்ன?
1: பவிஷ்ணா அவர்களே, வணக்கம் ஐயான்னு சொல்ல சொன்னவங்க பேர் என்ன?
4: கோவிந்தசாமி
1: அவர்கள், இன்றைய தேதி
4: என்ன?
1: இருபத்தி ஏழு காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
5: தென்காசி மாவட்டம் சங்கரமோயில் வட்டம் கரிவலமுதலூர் கணேசன் பேசுகிறேன்.
1: கணேசன் அவர்களே, மதியம் என்ன சாப்பாடு நம் வீட்டில்? அரிசி சோறு ஐயா. யார் சமைத்தது? கடையில சாப்பிட்டீங்களா? எது யாருக்கு உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா?
5: சப்ளையர்.
1: பகிர்பவர் என்று சொல்வது நன்றாகும். சோறு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். கோடை பண்பலை 100.5 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ பரிமாறிக்கொண்டு இருந்திருப்பார். இப்பொழுது வந்திருப்பவர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம். அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன?
6: அன்பாளர்.
1: பண்பாளர் வந்திருக்கிறார். உங்கள் பெயர் என்ன?
6: அன்பாளன்.
1: அன்பாளன், எந்த அன்பழகன், எந்த ஊரிலிருந்து வந்திருக்கிறீர்கள்?
6: வம்சாவரத்திலிருந்து வருகிறேன் ஐயா.
1: என்ன வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்?
6: கடை யாவரும் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஐயா.
1: வணிகம் பார்த்து கொண்டிருக்கேன். நீங்கள் நிகழ்ச்சியில் வந்து எங்களுக்கு மகிழ்ச்சி. ஒற்றை சொல்லி உங்கள் பெயரை சொன்னீர்கள். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்னவோ? கோடை பண்பலை. வணக்கம். சொன்னவரின் பெயர் என்ன?
7: வந்திருக்கும்
1: தோழிய கையில் என்ன கலர் செல்போன்
7: வைத்திருக்கிறீர்கள்?
1: சாதாரணம் என்பதற்கு எதிர்ச்சொல் அசாதாரணம் என்று வரும். எந்த ஒரு தமிழ் சொல்லு

0: எதிர்ச்சொல்லாக மாறும் பொழுது அதற்கு முன்னால் ஆசை சேர்த்தோமையானால் அது தமிழ் சொல்லாக இருக்காது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
1: ஏதோ வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
1: விருதப்பட்டியிலிருந்து திலகராஜ் பேசுறீங்க.
0: திலகராஜ் அவர்களே, நாம் பேசி எத்தனை நாட்கள் ஆகின்றன?
1: ஒரு மாதம்
0: ஒரு திங்கள் ஆகிறது. அதற்கு முன்னால் என்று சொன்னோம், அதனை ஆம் என்று எடுத்துக்கொண்டோம். அசைச்சொற்கள் கூடாது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்
2: ஐயா. வணக்கம். நாராயணன், கழுகுமலை, தூத்துக்குடி மாவட்டம்.
0: தூத்துக்குடி மாவட்டத்தில் அங்கு என்ன வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் ஐயா?
2: நான் ஓய்வு பெற்ற ஒரு அரசு ஊழியர்.
0: அரசு ஊழியராக இருந்திருக்க எப்பொழுதாவது தாயத்து கட்டி இருக்கிறீர்களா?
2: அது போன்ற பழக்க வழக்கம் எனக்கு எப்போதும் கிடையாது.
0: உங்களுக்கு என்ன பொருள் சாப்பிட்டால் அலர்ஜியாக இருக்கும்?
2: ஒவ்வாமை என்பது எனக்கு எதுவும் கிடையாது.
0: நம் ஊரில் எத்தனை விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
2: பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள்.
0: நம் ஊரில் எத்தனை வீதிகள் இருக்கின்றன?
2: தெருக்கள் பல உள்ளன எங்கள் ஊரில்.
0: வீட்டில் அதிகம் பிடிவாதம் பிடிப்பவர் யார்?
2: அப்படி யாரும் எங்கள் குடும்பத்தில் செய்வது கிடையாது.
0: மைசூர் பாக் என்ன கலரில் இருக்கும்?
2: அது மஞ்சள் வண்ணத்தில் இருக்கும்.
0: எது?
2: நீங்கள் சொன்னீர்களே, ஒரு இனிப்பு, அந்த
0: கண்டமாக வைத்து பாகு வைத்து அதை வெட்டி இருப்பதால் அதனை கண்டபாகு என்று சொல்வது சிறப்பாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். சொன்னவரின் பெயர் என்ன?
3: விருதுநகர் மாவட்டம், சாத்தூர் வட்டம், சிந்தப்பள்ளி கிராமத்திலிருந்து முனியசாமி உரையாடுகிறேன்.
0: மணி ஒலித்திருக்க நீங்களே தயங்கும் பொழுதே உங்களுக்கு தெரிந்திருக்கும். கிராமம் என்ற சொல் எட்டி பார்த்தது ஐயோயோ என்று சொல்ல வேண்டாம். நல்ல தமிழோடு பேசிக் கொண்டு இருக்கும் இந்த நேரத்தில் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்.
4: வணக்கம் ஐயா. கடலூர் மாவட்டம், கடலூர் வட்டம், பரத் பேசுகிறேன்.
0: பரத் அவர்கள் எத்தனாவது படித்துக் கொண்டிருக்கிறார்?
4: நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் சொல்லறே.
0: உங்கள் பள்ளியின் பெயர் என்ன நண்பா?
4: செந்தமிழ் துவக்கப்பள்ளி ஐயா.
0: அங்கு அதாவது காலாண்டு தேர்வுக்கு எத்தனை நாட்கள் விடுமுறை விட்டு இருக்கிறார்கள்?
4: 9 நாட்கள்.
0: இப்பொழுதே நாம் அதனை சரி செய்து கொள்வது சரியாக இருக்கும். நாட்கள் என்று சொல்லாமல்
5: நாள்கள்
0: என்று சொல்வோம். உங்கள் தமிழ் வளரட்டும் நண்பா. இப்பொழுது இணைப்பு காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
0: சொன்னவரின் பெயர் என்ன?
6: தேனி மாவட்டம், கம்பம்.
0: கம்பம்
6: ராஜ்குமார் ஐயா.
0: ராஜ்குமார் ஐயா என்பது ஒற்றை சொல்லாக வந்திருக்கிறது. கம்பத்திற்கும் ராஜ்குமார் ஐயாவிற்கும் கால இடைவெளி வந்து இருக்கிறது. கோடை பண்பலை 100.5 நினைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம். பேசிக்கொண்டே இருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 தமிழ் மழை பொழிந்து கொண்டிருக்கும் நேரத்தில் வந்திருப்பவர் யாரோ. வணக்கம்.
7: திண்டுக்கல் பாலகிருஷ்ணன் பேசுறேன் ஐயா.
0: பாலகிருஷ்ணன் அவர்களே, என்ன வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? தமிழ் உரையாடல் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். தமிழ் மலையில் நனையும் பொழுது பண்பலையில் இப்பொழுது

0: என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: என்னம்மா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையலை பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
5: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்கக்கா.
4: எப்படிமா?
5: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
4: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
6: Milka want the cake in, new want the bread.
7: குடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், அனில் டபுள் ரோஸ்டர் ரவாவின் நல்வாழ்த்துக்கள்.

0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல். இன்றைய கொடைத்தன்றல் நிகழ்ச்சி உலக சுற்றுலா தின சிறப்பு நிகழ்ச்சியாக
1: இப்ப கூக்கால்ல சுத்தி பார்க்கணும்னு வராங்க அப்படின்னா லேக் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு கிராம நிர்வாக அலுவலரா ஒரு அதிகாரப்பூர்வமா தெரிவிக்கணும்னா என்ன சொல்லுவீங்க?
2: கூக்கால் கிராமத்துல வந்து கூக்கால் ஏரி இருக்கு மேடம், அது முதல்ல பாக்கலாம். அதுல வந்து கூக்காலே ஒரு அழகுதான். அந்த அழகை வந்து சுத்தி பாக்கிறதுக்கு வந்து இந்த இடம் அந்த இடம் இல்ல, ஒவ்வொரு இடமும் சிறப்பா இருக்கும்.
1: நீங்க அழகுன்னு சொல்லும் போதே உங்க முகத்துல வந்து மகிழ்ச்சி, அந்த மலர்ச்சி வருது.
2: மழைக்காலங்கள்ல வந்து ஒவ்வொரு பாறையிலிருந்தும் நீர்வீழ்ச்சி அவ்வளவு அழகா கொட்டும் மேடம். நீர்வீழ்ச்சிக்கு அடியில் அவங்க விவசாயம் அவ்வளவு அருமையா இருக்கும் பார்ப்பதற்கு. இப்போ காலையில வந்து ஒரு 10 மணிக்கு போனோம்னா ஈவினிங் வந்து ஒரே ஊர்ல சுத்திட்டு இருக்கலாம். அந்த அளவுக்கு பொழுதுபோக்கான ஊர் வந்து கூக்கால் மேடம்.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல்.

0: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: சிவகாசி மாஸ்டர் பிரிண்டர்ஸ் அசோசியேஷன் நடத்தும் 4வது மாபெரும் அச்சுத்துறை கண்காட்சி
2: சிவகாசி பிரிண்டெக்ஸ் 26 அக்டோபர் 2, 3, 4 தேதிகளில்
3: சிவகாசி ஜாபோஸ் திருமண மண்டபத்தில்
2: காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது.
1: அச்சுத்துறை உலகின் புதுமைகள், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெக்னாலஜி, ஆஃப்செட் பிரிண்டிங், டிஜிட்டல் பிரிண்டிங், பிளெக்ஸ், லேபிள் பைண்டிங், யூவி பேக்கேஜிங் மிஷின்கள் இடம்பெற உள்ளன.
2: வாருங்கள் உங்கள் கனவுலக வண்ணம் காகிதத்தில். சிவகாசி பிரிண்டெக்ஸ் 26, அனுமதி இலவசம்.
4: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
5: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ்.
7: சொல்மலையில் நனைந்து கொண்டிருக்கும் இந்த செப்புகிற செந்தமிழில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நெய்ய உறவுகள் வரலாம், மாணவர்கள் மட்டும் வரலாம். இந்த எண்ணில் 24 24 24 24 மகளிர் மட்டும் இணைப்பில் வரலாம். இந்த எண்ணில் 24 24 24 மற்ற அனைத்து நெய்ய உறவுகள் வரலாம். 24 24 29 இன்னொரு எண் கூட இருக்கிறது. 290 333 முன் இணைப்பிற்கு சுழியம் 45 42 இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
8: வணக்கம் ஐயா.
7: வணக்கம். சொன்னவரின் பெயர் என்ன?
8: நாமக்கல் மாவட்டம் நடனாயம்பட்டியிலிருந்து கோகுல் பேசுகிறேன்.
7: கோகுல் அவர்களே, நாம் பேசி எத்தனை நாள்கள் ஆகின்றன?
8: சரியாக 1 திங்கள் மேலாக ஆகிவிட்டது.
7: ஆகிவிட்டது. எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறோம்?
8: நான் 12ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன்.
7: நம் ஐஸ்கிரீம் எப்ப சாப்பிட்டீங்க?
8: நான் சாப்பிட மாட்டேன் ஐயா.
7: என்ன சாப்பிட மாட்டீர்கள்?
8: குளிர்சாதனமும் எதுவுமே எனக்கு பிடிக்காது.
7: குளிர்சாதனம் பிடிக்காதா?
8: நீங்க
7: எப்பயாவது மேஜிக் பார்த்திருக்கீங்களா? நம்ம ஊர் எந்த தாலுகாக்குள்ள வருங்க?
8: கரூர் மாவட்டத்தில் உள்ளது.
7: அங்க இருந்து நீங்க அல்வா சாப்பிட்டு இருக்கீங்களா? பேசிவிடலாம். உங்கள் குரலை கேட்பதற்கு அவ்வளவு ஆர்வமாக இருக்கிறோம். வணக்கம். கோடை பண்பலை 100.5 செப்புக செந்தமிழில் இணைப்பில் காத்திருப்பவர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம்.
8: வணக்கம் ஐயா.
7: சிவகுமார்?

0: குமார் அவர்களே, எந்த ஊரில் இருந்து வந்திருக்கிறீர்கள்?
1: திருப்பத்தூர் மாவட்டத்துல இருந்து வந்திருக்கோம் ஐயா.
0: திருப்பூர் அங்க திருப்பத்தூர் மாவட்டத்துல என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க?
1: ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கேன் ஐயா.
0: எத்தனை வருடங்களாக அங்க வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்?
1: 10 ஆண்டுகள் பார்த்துட்டு இருக்கேன் ஐயா.
0: அங்கு உங்க மதியம் என்ன சாப்பிட்டீங்க?
2: இதுவரை கேட்டோம் மில்கா வண்டர் கேக், சாக்லேட் வண்டர் கேக், ஸ்ட்ராபெரி வண்டர் கேக்.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்று மாறாத தரம் சுவை. விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்
2: நல்லா பசியார சாப்பிடுங்க. உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: வழங்கிய செப்புக செந்தமிழ்,
3: இணைந்து வழங்கியோர் வசந்த் அன்கோ.

0: உங்களுடைய பண்பலை 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: அனில், டபுள் ரோஸ்டட் ரவா.
3: அனில், 100% ரோஸ்டட் ரவா, குறையாது, ஒட்டாது.
4: அனில், டபுள் ரோஸ்டட் ரவா.
0: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வழங்கும் செப்புக செந்தமிழ்.

0: பரிந்துரையின்றி பார்ப்போற்று மொழியை பண்பலையில் உரைக்க காத்திருக்கும் நேயர் வருக.
1: வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே. வணக்கம், உங்கள் பெயர் என்ன? வணக்கம் வானொலி.
2: திருச்சி மாவட்டம் மணப்பாறையிலிருந்து அலி பாதுஷா தங்களிடம் உரையாட வந்திருக்கீங்க ஐயா.
1: அருள் கூர்ந்து உங்கள் பெயரை இன்னொரு முறை கூறுங்கள் நண்பா.
2: அலி பாதுஷாங்க ஐயா.
1: அலி பாதுஷா அவர்களே, என்ன வேலை பார்த்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
2: நான் ஒரு ஆசிரியராக பணி செய்து கொண்டிருக்கிறேன் ஐயா.
1: எத்தனை வருடங்களாக உங்களுக்கு அனுபவம் இருக்கிறது?
2: 10 வருடங்களாக.
1: 10 ஆண்டுகளாக என்று சொல்வது சரியாக இருக்கும். வருடம் என்பது பிறமொழி சொல், ஆண்டு என்பது தமிழ் சொல். இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. கோவை மாவட்டம் வள்ளூர் வட்டம் அக்கரை சங்கத்தை பற்றி காட்டிலிருந்து மகேந்திரன் தங்களுடன் உரையாட வந்திருக்கிறேன்.
1: மகேந்திரன் அவர்களே, எங்கே ஓடிக்கொண்டு இருக்கிறீர்கள் இவ்வளவு வேகமாக?
3: நான் பாதையில் சென்று
1: நம் வீட்டில் ஜன்னல்கள் எத்தனை இருக்கின்றன?
3: 2 ஜன்னல்கள்.
1: காலதர் என்று சொல்ல வேண்டும். ஜன்னல் என்பது பிறமொழி சொல். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே.
4: உங்கள்
1: திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து வந்திருப்பவர் ரா கௌசிகாவா? உங்களின் பெயர்? பக்கத்தில் இருக்க தாயை கொஞ்சம் தள்ளி போங்கள். இப்பொழுதிலிருந்து தாயின் உதவி இல்லாமல் உங்களின் போட்டி தொடங்குகிறது. உங்கள் பெயர் என்ன? ரா ஜெய்சிகா. எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்? பெரிய குழந்தைதான் ரா கௌசி. உங்களின் பெயரை சொல்லும் போது அது ஒற்றை சொல்லாக வந்தது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
5: சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் கண்டாயிருந்து முனியாண்டி பேசுகிறேன்.
1: முனியாண்டி ஐயா அவர்கள் பிழைப்பிற்காக என்ன வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்?
5: பலசரக்கு கடை.
1: பலசரக்கு கடை எத்தனை வருடங்களாக வைத்திருக்கிறீர்கள்?
5: 27 ஆண்டுகள்.
1: 27 ஆண்டுகளாக வைத்திருக்கிறீர்கள். அது ஒற்றை சொல்லாக எடுத்துக்கொள்ளலாமா, தொடர்ந்து பேசலாமா?
5: எதிர்பார

0: அறம் என்று சொல்ல வேண்டும். நீதி என்பதற்கு நல்ல தமிழ் சொல் இருக்கிறது
1: அறம்.
0: தொடர்ந்து பேசுவோம். கோடை பண்பலை 100.5 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
2: அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம்.
0: வணக்கத்தோடு வந்து இருப்பவரின் பெயர் என்ன?
2: ஏட்டூர் வட்டம் 50 இருந்து கலைச்செல்வி பேசுகிறேன்.
0: கலைச்செல்வி அம்மா அவர்களே, உங்களிடம் எத்தனை பின்னுக்குகள் இருக்கின்றன?
2: என்னிடம் நிறைய கொண்டை ஊசிகள் இருக்கின்றன.
0: நான் பின்னுக்குகள் என்று கொண்டை ஊசிகள் என்று ஹேர் பின் அப்படித்தானே தோழியே? பரவாயில்லை அம்மா. அதாவது நம் ஊரில் எப்பொழுது கோவில் திருவிழா நடந்தது? கால இடைவெளி நிறைய வந்தன, அதனால் மணி ஒலித்திருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். ஹலோ வணக்கம். யார் பேசுறீங்க?
3: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் காக்காவேரி கிராமத்திலிருந்து சவுடப்பன் பேசுகிறேன்.
0: சவுடப்பன் அவர்களே, கிராமம் என்பது பிறமொழிச்சொல், ஹலோ என்பது பிறமொழி சொல்லாகத்தான் வந்திருக்கிறது, அதனால் தான் மணி ஒலித்திருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். அன்பு நேயரே, உங்கள் பேர் என்ன? வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
4: பழனிச்சாமி, தையல் கலைஞர், வத்தலக்குண்டம்.
0: வத்தலக்குண்டம் இருந்து வந்திருக்கிறீங்க. போன வாரத்துக்கு முந்தின வாரம் தானே பேசணும் இல்லையா? ஒரு திங்கள் ஆகி விட்டது. ஒரு திங்கள் ரோஜா பூ என்ன கலர்ல இருக்கும்?
4: வண்ண கலரில்
0: வண்ண கலரில். தவறுதல் நடப்பது இயல்புதான் நண்பா, ஆனால் அதில் பேசும் பொழுது கவனமாக பேசுவது சிறப்பாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன? வந்து விட்டீர்கள், பேசவில்லை. உங்கள் குரல் கேட்பதற்காக இவ்வளவு ஆவலாக இருக்கிறோம் அனைவரும். உங்கள் பெயர் என்ன? வணக்கம். தாமோதரன் அவர்களே, நீங்கள் காலையில் எதனை வைத்து பல் துலக்கினீர்கள்? ரொம்ப நேரம் விளக்கிட்டே இருந்தா மத்தவங்களுக்கு வழி விட்டு போயிட்டுருமோ என்னமோ. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நெய்யர் வரும் நேரம் 4:38 வருக. வணக்கம்.
5: இனிய மாலை வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
5: புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் ஆண்டனி சாலமன்றாஜுங்க. எனக்கு நலமா இருக்கீங்களாங்க?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம். சட்டையில் எவ்வளவு பணம் இருக்குது?
5: தாங்கள் கூறிய சட்டையில் 450 பணம் இருக்கிறது ஐயா.
1: பணம் என்பது பிறமொழி சொல் ஐயா.
0: ரூபாய் என்று சொல்வது சரியாக இருக்கும். பணா என்ற லத்தின் மொழியிலிருந்து வந்த சொல் தான் அது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம். மதுரையில இருந்து யார் பேசுகிறீர்களா? உங்கள் தங்கை ஒருத்தர் பேசினார், அவரின் பெயர் என்ன? யாருமே இல்ல. வீட்டுல எத்தனை பக்கெட்டுகள் இருக்கின்றன?
6: 3
0: உள்ளன. நம்ம வீட்டுல எத்தனை டப்பாக்கள் இருக்கின்றன?
6: அது இல்ல. எங்க வீட்டுல?
0: நம்ம வீட்டுல இல்ல. மதியம் என்ன சாப்பாடு நம்ம வீட்டுல? சாம்பார் என்பது பிரமொழிச்சொல், சாதம் என்பதும் பிரமொழிச்சொல். சாம்பார் என்பதற்கு
1: மென்குழம்பு,
0: பருப்பு குழம்பு என்று சொல்லலாம். சாதம் என்பதற்கு
1: சோறு
0: என்று சொல்வோம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்.
7: ரமேஷ்குமார் ஐயா வணக்கம்.
0: வணக்கத்தோடு வந்து இருப்பவரின் பெயர் என்ன?
7: மதுரை சேலப்பட்டி பெருங்காமல் முத்துமாயன் பேசுறேன்.
0: முத்துமாயன் ஐயா அவர்களே, நம் ஊர்ல என்ன விசேஷம் இன்னைக்கு?
8: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.
9: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
8: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
10: என்ன ஸ்பெஷல்
11: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
12: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
11: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
12: சூப்பர் எப்பொன்னு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
13: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
14: இருக்காதா பின்ன? மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
13: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு. வாங்க
15: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனின்சன் பிரீஸின் சித்திர செவ்வானம்.
1: நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங். வைக்கிங் பனின்சன் பிரீஸ்
2: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
3: நிலைய இயக்குனர்
2: தங்கள் அன்புடன் பகுதி
3: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
2: கொடைக்கானல் 624-101.
3: மின்னஞ்சல் முகவரி
2: kodaifm@gmail.com.
3: கட்சவி இலக்கம்
2: 94-86-28-24-24.
4: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது எடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
5: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200 மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. எடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்ரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
6: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ்
8: மொழரியின் அழகை போல் மொழியின் அழகுணர்த்தும் முத்தான மொழியையுரைக்க காத்திருக்கும் நேயர் வருக.
9: வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பேர் என்ன?
10: ஐயா வணக்கம், நான் கரூர் மாவட்டத்திலிருந்து மா கோபி பேசுறேன்.
9: மா கோபி அவர்களே, நீங்கள் என்ன வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்?
10: நான் தனியார் வங்கியில் வங்கி ஊழியராக பணிபுரிகிறேன்.
9: இன்னைக்கு வேலைக்கு போகலீங்களா?
10: நான் தனியார் வங்கியில வேலை பார்க்கறேன், இன்னைக்கு விடுமுறைங்க ஐயா.
9: இன்னைக்கு விடுமுறை விட்டுருக்காங்க. நீங்க சைவம் உங்களுக்கு பிடிக்குமா, அசைவம் ரொம்ப பிடிக்குமா சாப்பிட?
10: நான் சுத்தா அசைவம் ஐயா.
8: தூய்மை
9: சுத்தம் என்பது தமிழ் சொல் அல்ல, சைவம் என்பதும் தமிழ் சொல்ல அல்ல, அசைவம் என்பது தமிழ் சொல்ல. சுத்தம் என்பதற்கு
8: தூய்மை,
9: சைவம் என்பதற்கு தாவர உணவாளர், அசைவம் என்பதற்கு ஊன் உணவாளர் என்று சொல்வது சிறப்பாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம். சொன்னவரின் பெயர் என்ன? நாமக்கல் மாவட்டத்திலிருந்து வந்திருப்பவரின் பெயர் என்ன? முத்துசாமி என்பது ஒற்றை சொல்லாக வந்து இருக்கிறது. கோடை பண்பலை 100.5 செப்பு செந்தமிழில் இணைப்பில் காத்திருப்பவர் யாரோ வருக. வணக்கம். என்று வந்து இருக்கிறீர்கள், உங்கள் பேர் என்ன?
10: வணக்கம் ஐயா.
9: உங்க பேர் என்ன?
10: ராமநாதபுரம் மாவட்டம் கம்பதிவட்டம்.
9: முனியசாமி அவர்களை, விதிமுறை என்பது அனைவருக்குமாக படைக்கப்பட்டவை என்று தொடங்கினீர்கள் 2 முறை, அதனால் மணி ஒலித்திருக்கிறது, அதனை ஆம் என்று எடுத்துக்கொண்டு இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். வந்திருப்பவரின் பேர் என்ன?
11: வணக்கம் ஐயா.
9: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
11: சிவகங்கை மாவட்டம் கட்டிக்குளத்திலிருந்து அழகர்.
9: அழகர் அவர்களை, நீங்கள் அழகாக இருப்பீர்கள் என்று சொன்னார்கள், சரியா? இருப்பேன் என்று சொல்வது சரியாக இருக்கும். நிகழ்ச்சியில் பல முறை சொல்லிக் கொண்டு இருக்கிறோம் இந்த சொற்களை. இணைப்பில் காத்திருப்பவர் யாரோ வருக. வணக்கம்.
12: ஹலோ,
9: யார் பேசுறீங்க? வணக்கம், உங்க பேர்
12: என்னங்க?
9: ஓடப்பட்டில இருந்து வந்திருக்கீங்க சாருன்னு சொன்னீங்க, உங்க பேர் என்னங்க?
12: முரியேஸ்வரி
9: என்பது ஒற்றை சொல், சார் என்பதற்கு வயவரே என்று சொல்லலாம், ஐயா என்று சொல்லலாம், ஹலோ என்பதற்கு
8: ஹலோ என்று சொல்லலாம்.
9: சிறப்பிலும் சிறப்பாக ஒளி வளம் வந்து கொண்டிருக்கும் செப்பு சிந்தமலினை காத்திருப்பவர் யாரோ வருக. வணக்கம். உரையாற்ற உள்ளீர்கள், எந்த ஊர்ல இருந்து வந்து இருக்கிறீர்கள்?
11: சின்னாளபட்டி
9: என்று சொன்னால் என்ன ஸ்பெஷல்? அது ஸ்பெஷல் அப்படித்தானே?
11: ஆமாம் சார்.
9: ஆமா சார். ஏங்க சார் இப்படி? சாறு வைத்து சோரில் ஊற்றி திங்கலாம், ஆனால் சார் என்று பயவரே என்று சொல்லி இருக்கலாம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
13: வணக்கம் ஐயா.
9: வணக்கம்.
13: சோலை மாவட்டம் கடியாபட்டியில் இருந்து சோலை பேசுகிறேன்.
9: சோலை அம்மா அவர்களே, உங்கள்ட்ட வந்து எத்தனை பின்னுக்குகள் இருக்கின்றன?
13: அதெல்லாம் நான் பயன்படுத்துவதில்லை.
9: பயன்படுத்துவதில்லை? கேரட்ல சாம்பார் வச்சா நல்லா இருக்குமா, இல்ல குழம்பு வச்சா நல்லா இருக்குமா?
13: செம்முள்ளங்கி குழம்பும் வைக்கலாம்.
9: அழகாக இருக்கும். அப்படி நம்ம வீட்டுல போட்டோ எங்க மாட்டி வைத்து இருக்கிறீர்கள்?
13: கூறுவது புரியவில்லை ஐயா.
9: நம் வீட்ல போட்டோவை எங்க மாட்டி வைத்து இருக்கிறீர்கள்?
13: படங்கள் எல்லாம் நிலைகளில் தான் மாட்டியேன்.
9: நிலைவெளியில் மாட்டி வைத்திருக்கிறீர்களா?
13: அப்படிதான் கூறினேன்.
9: பரவாயில்லை. நம்ம உங்களுக்கு என்ன புட்டு வைக்க பிடிக்கும்?
13: புரியவில்லை ஐயா, நன்றாக சொல்லுங்க.
9: புட்டு, அதாவது அரிசி புட்டு, மாவு புட்டுலாம் இருக்குல்ல, உங்களுக்கு என்ன புட்டு என்றால் பிடிக்கும்?
13: கேழ்வரகு செய்வேன்.
9: கேழ்வரகு என்ன பிடிக்கும்?
13: அது பற்றி எனக்கு புரியவில்லை ஐயா.
9: நம்ம வீட்டில் எத்தனை அலமாரிகள் இருக்கின்றன?
13: 2 தான் உள்ளது.
9: என்ன என்று சொல்லி இருக்க வேண்டும். இணைப்பில் காத்திருக்கும் நேய உறவுகள்,

0: வந்து கொண்டே இருக்கலாம், அதற்கு முன்னால் தந்து விடலாம்.
1: அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும்
2: இருக்கு. மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் செப்புக செந்தமிழ்.

0: காற்றில் தவழ்ந்து காதுகளை சேரும் காந்தர்வ மொழியை எடுத்து எம்ப காத்திருக்கும் அன்பு நேயர் வருக.
1: வணக்கம். வணக்கம் வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பேர் என்ன? வணக்கம் சொன்னவரின் பேர் என்ன? ரேவதி அம்மா அவர்களை இன்று மதியம் என்ன சமைத்தீர்கள் நம் வீட்டில்? என்ன சமைத்தீர்கள்?
2: பருப்பு குழம்பு.
1: பருப்பு குழம்பு, தாவர உணவு சமைத்து இருக்கிறீர்கள். எந்த தட்டில் சாப்பிட்டீர்கள்? மண் தட்டில். மண்ணில் தட்டு இருக்குதா? எத்தனை தட்டுகள் வைத்திருக்கிறீர்கள்?
2: ஒரு தட்டு வச்சிருக்கேன்.
1: இதுவரை எத்தனை தட்டுகளை உடைத்து இருப்பீர்கள்?
2: மூன்று தட்டுகள் உடைத்திருக்கேன்.
1: ரோஜா பூ என்ன கலர்ல இருக்கும் என்பதை அசிச்சொல்லாக எடுத்துக்கொண்டோம். ரோஜா என்பதற்கு முளரிப்பூ என்ற நல்ல தமிழ் சொல் இருக்கிறது, பயன்படுத்துவோம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ? வருக. வணக்கம்.
3: இனிய மாலை வணக்கத்துடன் இணைவது சேலம் மாவட்டம் அம்மன்கோயில்பட்டியிலிருந்து சுரேஷ் உரையாடி கொண்டிருக்கிறேன்.
1: வந்து இருக்கும் நண்பனை சுரேஷ், நீங்கள் என்ன வேலை பார்த்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
3: நான் தற்போது விசைப்பேரி ஓட்டிக் கொண்டிருக்கிறேன். என்பது
1: எத்தனை வருடங்களாக இந்த தொழில் உங்களுக்கு அனுபவம் இருக்கிறது?
3: 20 ஆண்டு காலமாக.
1: உங்க ராசி என்னங்க?
3: மீன ராசி என்று கூறுகிறேன்.
1: ஓரை ராசி என்பதற்கு நல்ல தமிழில் சொல்லலாம், ஓரை என்று சொல்வோம். கோடை பண்பலை 100.5 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ? வருக. வணக்கம்.
4: அனைவரும் தகிலும் பள்ளிக்கூடம்.
1: வந்திருப்பவரின் பெயர் என்னவோ, உங்கள் பெயர் என்ன?
4: மதுரை மாவட்டம் சுரமுக்தி வட்டம் கணேசன் பேசுகின்றேன்.
1: கணேசன் அவர்களை சென்ற வாரத்திற்கு முந்தைய வாரம் பேசினோமா, அதற்கு முந்தைய வாரம் பேசினோமா?
4: ஒரு திங்கள் ஆகிவிட்டன.
1: ஒரு ஆகிவிட்டது என்று வந்து ஒரு திங்கள் ஆகிவிட்டது என்பது சரியாக இருக்கும். 4:49 இணைப்பில் காத்திருப்பவர் யாரோ? வருக. வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம் சொன்னவரின் பேர் என்ன?
5: கரூர் மாவட்டம் வெங்கமேட்டிலிருந்து உலகநாதன் உங்களுடன் உரையாட வந்திருக்கிறேன். தோழர்
1: உலகநாதன் அவர்களை, அண்மையில் எந்த சைஸில் கேக்கை கட் பண்ணினீர்கள்?
5: ஐயா மீண்டும் இன்னொரு முறை கூறுங்கள் ஐயா.
1: எந்த சைஸில் கேக்கை கட் பண்ணினீர்கள்?
5: நான் வந்து இனிப்பு பலகாரத்தை வலது கரத்தில் தான் கட் பண்ணினேன் தோழர்.
1: கட் பண்ணி இப்பொழுது மணி அடித்து கட் பட்டி அனுப்பி இருக்கிறார்கள். மகிழ்ச்சியோடு இணைந்திருக்கும் இந்த நேரத்தில் இணைப்பு காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ? வருக. வணக்கம்.
6: இருவருக்கும் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் அழைக்கின்றேன்.
1: சந்திரசேகரன் ஐயா அவர்களை, உங்களுக்கு என்ன சத்தம் என்றால் பிடிக்காது?
6: எனக்கு எல்லா ஒலிகளும் பிடிக்கும்.
1: நம் வீட்டில் எத்தனை அலமாரிகள் இருக்கின்றன?
6: நம் வீட்டில் அதிகமான
0: நிலைப்பேழைகள் இருக்கின்றன
1: என்று சொல்ல வேண்டும். அதிகம் என்பது தமிழ் சொல்ல அல்ல,
0: மிகுதி.
1: அலமாரி என்பதற்கு
0: நெடும்பேழை,
1: நிலைப்பேழை என்றும் கூட சொல்லலாம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ? வருக. வணக்கம். என்ன சமைத்தீர்கள் நம் வீட்டில்?
7: பருப்பு குழம்பு சமைத்தேன் ஐயா.
1: நம் வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள்? எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள்?
7: 4 நபர்கள்.
1: நபர்கள் என்பதற்கு நல்ல தமிழ் சொல்
0: ஆள்கள்
1: என்று சொல்வோம், வெல்வோம் தமிழோடு. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன?
8: திருப்பூர் மாவட்டம்.
1: அங்கிருந்து வந்திருப்பீங்க, பேர் என்னங்க? ஹலோ, மை டெஸ்டிங் 1 2 3 மணி ஒலித்திருக்கு. ஹலோ ஹலோ என்று சொல்லக்கூடாது, வணக்கம் என்று சொல்லி இருக்கலாம். கோடை பண்பலை

0: 100.5 இப்பொழுது கேட்கலாமே.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
2: ஏன் பருத்தி தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
3: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
4: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சவாலை ஏற்றுக்கொள்.
5: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
4: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
5: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
6: சிவகாசி மாஸ்டர் பிரிண்டர்ஸ் அசோசியேஷன் நடத்தும் 4வது மாபெரும் அச்சுத்துறை கண்காட்சி
7: சிவகாசி பிரிண்டெக்ஸ் 26 அக்டோபர் 2, 3, 4 தேதிகளில்
8: சிவகாசி ஜாபோஸ் திருமண மண்டபத்தில்
7: காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது.
6: அச்சுத்துறை உலகின் புதுமைகள், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெக்னாலஜி, ஆஃப்செட் பிரிண்டிங், டிஜிட்டல் பிரிண்டிங், பிளெக்ஸ், லேபிள் பைண்டிங், யூவி பேக்கேஜிங் மிஷின்கள் இடம்பெற உள்ளன.
7: வாருங்கள் உங்கள் கனவுலக வண்ணம் காகிதத்தில். சிவகாசி பிரிண்டெக்ஸ் 26, அனுமதி இலவசம்.
9: மொழிகளின் காட்சி சாலையில் அழகாய் ஒலிவலம் வரும் காந்தர்வ மொழியை உரைக்க காத்திருக்கும் அன்பு நேயர் வருக.
0: வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன?
10: வணக்கம்.
0: வணக்கம் சொன்னவரின் பெயர் என்ன?
10: திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் சோழபுரம் சிட்டிலிருந்து விஜயரத்னம் உரையாடுகின்றேன்.
0: விஜயரத்னம் அவர்களை அண்மையில் எங்கே விஜயம் செய்தீர்கள்? பயணம் செய்தீர்கள். விஜயம் ஜா என்ற எழுத்து இருக்கிற அது தமிழ் சொல்லாக இருக்காது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க?
11: திண்டுக்கல் மாவட்டம்
0: கவிதா பேசுறீங்க சார். ஹலோ, தமிழ் சொற்களை தேர்ந்தெடுத்து பேச வேண்டாம், இது நம் மொழி, அது எளிதாக நாம் வர வேண்டும், அது நம் உள்ளே வர வேண்டும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? சிவகங்கை மாவட்டத்தில் வந்திருப்பவரின் பேர் என்ன? கௌசல்யா என்பது ஒற்றை சொல், ஹலோ என்பது பிறமொழி சொல். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரும் வருக. வணக்கம்.
12: திண்டுக்கல் மாவட்டம் சத்திரப்பட்டி தங்கராஜ்.
0: தங்கராஜ் வந்து இருப்பவர் எந்த எண்ணில் வந்திருக்கிறார்? எந்த எண்ணில் வந்திருக்கிறீர்கள்?
12: 24.
0: முன் இணைப்பிற்கு என்ன எண்ணில் சேர்த்தீர்கள்?
12: 0. 0
0: என்பதற்கு நல்ல தமிழ் சொல் இருக்கிறது,
9: சுழியம்,
0: சுண்ணம் அல்லது பால் என்ற சொல்லும் கூட இருக்கிறது, பயன்படுத்துவோம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம், இணைந்திருக்கிறோம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன?
13: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் சொன்னவரின் பெயர் என்ன?
13: விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் தாயில்பட்டியிலிருந்து சாலமோன் ராஜா பேசுகிறேன்.
0: சாலமோன் ராஜா அவர்கள், ஏன் இவ்வளவு தயக்கமாக பேசுகிறீர்கள்? எதுவும் சுகம் இல்லையா என்ன?
13: இல்லை, கொஞ்சம் உடல் சரியில்லை.
0: சரிங்கய்யா, இப்போ மதியம் என்ன
13: சாப்பிட்டீங்க? அரிசி சாதமும் பருப்பு குழம்பும்.
0: சாதம் என்று சொல்லி இருக்கிறீர்கள். நீங்கள் தொடங்கும் பொழுது என்று தொடங்கினீர்கள். வணக்கம் ஐயா என்பது கூட ஒற்றை சொல்லாக எட்டி பார்த்தது, விட்டு பிடித்தோம். இப்பொழுது இணைப்பில் காத்திருப்பவர் யாரோ வருக. வணக்கம்.
14: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் சொன்னவரின் பேர் என்ன?
14: செந்தில் சத்திரப்பட்டியிலிருந்து பேசுகிறேன்.
0: என்பதை ஆம் என்று எடுத்துக்கொண்டோம் நண்பா, அதனை தவிர்த்து விட்டு வாருங்கள். நம் விதிமுறையில் 5வதாக இருப்பது அசை சொற்கள் கூடாது. இப்பொழுது இணைப்பில் காத்திருப்பவர் யாரோ வருக. வணக்கம்.
15: வணக்கம் ஐயா, திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை புஷ்பலதா பேசுகிறேன்.
0: புஷ்பலதா அம்மா அவர்களை, நிலக்கோட்டை என்று சொன்னால் என்ன ஸ்பெஷல்?
15: நிலக்கோட்டை மல்லிகைப்பூ.
0: மல்லிகைப்பூ என்றால் ஸ்பெஷலா? மிகச்சிறப்பாக வந்து இருக்கிறது. ஆமாங்க, மிகச்சிறப்புக்கும் கால இடைவெளி வந்ததால் மணி ஒலித்து இருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம், இணைந்திருக்கிறோம். செந்தமிழில் வணக்கம், வந்து விட்டீர்கள், பேசிவிடலாம். கோடை பண்பலை 100.5 தமிழ் மலையில் நனைந்து கொண்டு இருக்கிறோம். உங்கள் பெயர் என்னவோ? சரிங்க, என்று வந்து இருக்கிறீர்கள். உங்கள் பெயர் என்ன?
16: கரூர் மாவட்டம் அஞ்சூர் பாப்பா வளத்திலிருந்து நிவேதா தங்களுடன் உரையாட வந்துள்ளேன் ஐயா.
0: நிவேதா அவர்களை, நீங்கள் எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
16: கல்லூரி 2ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன் சகோதரர்.
0: என்ன பாடப்பிரிவு எடுத்து படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
16: நான் மருத்துவ பிரிவு படித்துக் கொண்டிருக்கிறேன் அண்ணா.
0: சென்ற முறை வந்த பொழுது என்ன விடயத்திற்காக அவுட் ஆனோம் தோழியே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது?
16: நான் ஆங்கில வார்த்தை தவறாக பயன்படுத்தியா?
0: வார்த்தை என்பதை தவிர்த்து சொல் என்ற சொல்லை பயன்படுத்துவது சரியாக இருக்கும். கோடை பண்பலை 100.5 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன?
17: வணக்கம் ஐயா, ஈரோடு மாவட்டம் தாண்டாம்பாளையம் வேணி நடராஜன் ஐயா.
0: வேணி நடராஜன் அம்மா அவர்கள், எங்கே ஓடிக்கொண்டு இருக்கிறீர்கள்?
17: அப்படி ஒன்றும் இல்லை ஐயா.
0: எந்த கையில செல்போன் வைத்திருக்கிறீர்கள்?
17: என்னங்க தோழரே?
0: என்ன, எந்த கையில வந்து செல்போன் வைத்திருக்கிறீர்கள்?
17: இடது கையில வைத்துக் கொண்டிருக்கிறேன்.
0: இடது கையில? என்ன கலர் செல்போன் அது?

0: கலர் வைத்துக் கொண்டிருக்கிறேன்.
1: கருப்பு வண்ணத்தில் என்று சொல்லி இருக்க வேண்டும். கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்து இன்றைய செப்புக சந்தமிலை நிறைவு செய்ய வரும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
2: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலிருந்து பழனிசாமி தங்களிடம் உரையாட வந்துள்ளேன்.
1: பழனிசாமி அவர்களே, ஆரஞ்சு பழம் என்ன கலரில் இருக்கும்?
2: மஞ்சள் வண்ணத்தில் இருக்கும்.
1: எந்த பழம்? எந்த பழம் மஞ்சள் வண்ணத்தில் இருக்கும்?
2: குமிழி பழம.
1: குமிழி பழம். அது அரத்தி பழம் குமிழி, அது ஆப்பிளாக வந்து இருக்க வேண்டும். ஆரஞ்சு என்பதற்கு நாரந்தை என்று சொல்லலாம், கமலா பழம் என்று சொல்லலாம். தடுமாட்டத்திற்கு பொறுத்துக்கொள்ளுங்கள். கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தின் இன்றைய செப்புக சிந்தமில் இனிதே நிறைவுக்கு வந்து இருக்கிறது. சொல்லும் வெல்லும் தமிழோடு இன்பத் தமிழ் இனிதே நிறைவுக்கு வந்து இருக்கும் இந்த நேரத்தில் இன்றைய செப்புக சிந்தமிழில் யாரும் நேரடியாக வாகை சூடவில்லை. மிகுதியான நேரம் பேசிய நேயர்களுக்கு பரிசினை வழங்கிவிடலாமா?
3: வழங்கிவிடலாம். கழுகுமலை நாராயணன். வாழ்த்துக்கள் நாராயணன். நீங்கள் நமது கோடை பண்பலையின் நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான திகதியும் நேரமும் உறுதி செய்யும் அழைப்பு உங்களின் தொடர்பு எண்ணிற்கு வரும். அடுத்ததாக புதுக்கோட்டை சோலை. வாழ்த்துக்கள் சோலை. நீங்கள் நமது கோடை பண்பலையின் நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான திகதியும் நேரமும் உங்கள் செய்யும் அழைப்பு உங்களின் தொடர்பு எண்ணிற்கு வரும்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் வாகை சூடிய நேர்களின் பெயர்கள் மீண்டுமாக:
3: கழுகுமலை நாராயணன், புதுக்கோட்டை சோலை.
1: நீங்கள் இருவரும் உடனடியாக 93 61 73 38 68 என் மீண்டுமாக 93 61 73 38 68 என் மீண்டுமாக 93 61 73 38 68 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் பெயர், ஊர், முகவரி, செல்லிடை பேசு என்னோடு கொடுத்து விடுங்கள். குறுந்தகளாக கூட அனுப்பி வையுங்கள், கச்சை வீணும் கூட அனுப்பி வையுங்கள். காத்திருக்கிறது நமது கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்து நிகழ்ச்சியில் இதுவரை என்னோடு கடமையாற்றிய தோழமை உறவுகளுக்கும் கேட்டு சுவைத்த நேச நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்புகள் வரும்போது வான்வெளியை கைகுலுக்கிக் கொள்வோம். நன்றி நேயர்களே.
4: நூறு புள்ளி ஐந்தில் இதுவரை கேட்டோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
6: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
4: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
7: அனில் 100% ரோஸ்டட் ரவா, குழையாது, ஒட்டாது.
8: அனில் டபுள் ரோஸ்டட் ரவா.
4: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
4: வழங்கிய செப்புக செந்தமிழ்.

மதியூட்டும் மொழியை செவிசேர்த்த நிறைவில் நிகழ்ச்சியிலிருந்து விடை பெறுகிறார் ஜே பே ரமேஷ்குமார். நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் ஓ பி பிஜு, எஸ் அனீஷ். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு எஸ் கலைவாணி. கணினியின் கைவிரல்களோடு யுவபாலா. இனி மதிமயக்கும் மாலை வேளையின் இசைத்தாலாட்டாய் சிவக்க இருக்கிறது சித்திர செவ்வானம். முன்பாய் செவிவசம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். பண்டிகை காலங்களில் உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். தீவிரவாதத்தை ஒழிப்பதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திரு நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்தார்.

போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் இளையோர் பங்கேற்று வருவது மகிழ்ச்சியளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் கூறினார். திருச்சி மணப்பாறையைச் சேர்ந்த கல்லூரி பேராசிரியர் திரு செல்வராஜ் உருவச் சிலைகள் பற்றிய கள ஆய்வின் போது தொன்மையான ஆலயம் கண்டறிந்தது தொடர்பாகவும் திரு நரேந்திர மோடி தமது உரையில் குறிப்பிட்டு பேசினார். தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தை மழுங்கச் செய்யும் வகையில் வெளியிட்ட அரசாணையை தவேக அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பல்வேறு கட்சிகள் வலியுறுத்தி வந்த நிலையில் அந்த அரசாணையை மாநில அரசு விலக்கிக் கொண்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டு ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய்சிங் மற்றும் அனாஹத் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆசிய விளையாட்டு ஸ்குவாஷ் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற அபய்சிங்கிற்கு தமிழக அரசின் சார்பில் 50 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. குரோஷியாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா தங்கப்பதக்கம் வென்றார். திருவனந்தபுரத்தில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் சற்றுமுன் வரை 38.2 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 208 ரன் எடுத்துள்ளது. ராஜ்கோட்டில் இன்று தொடங்கிய ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 8 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 217 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: வான்வழி வானொலி கோடை பண்பலை 100.5. வணக்கம் மாந்தர்களே. சிந்தனைக்கு சிறகு முளைத்து இசை மொழி இதக வழி சித்திரம் சேர்க்குது. வான்வழியே வரைந்து போகும் கனலோனிடம் கனவுகளை கூற சிந்தை தட்டி எந்த வழி காதல் மொழி காற்றலையில். நடிகர் பிரபு அவர்களின் பாடல்களோடு உடன் உலா வருவது நான் சிவசக்தி. காதல் மொழி கவிதை வழி ஞானம் பேசுவது சித்திர செவ்வானம்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது இடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
3: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. இடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்ரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஸ் மல்டிபிளாஸ்ட் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
4: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
5: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
4: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
5: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
7: சிவகாசி மாஸ்டர் பிரிண்டர்ஸ் அசோசியேஷன் நடத்தும் 4வது மாபெரும் அச்சுத்துறை கண்காட்சி
8: சிவகாசி பிரிண்டெக்ஸ் 26 அக்டோபர் 2, 3, 4 தேதிகளில்
9: சிவகாசி ஜாபோஸ் திருமண மண்டபத்தில்
8: காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது.
7: அச்சுத்துறை உலகின் புதுமைகள், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெக்னாலஜி, ஆஃப்செட் பிரிண்டிங், டிஜிட்டல் பிரிண்டிங், பிளெக்ஸ், லேபிள் பைண்டிங், UV பேக்கேஜிங் மெஷின்கள் இடம்பெற உள்ளன.
8: வாருங்கள் உங்கள் கனவுலக வண்ணம் காகிதத்தில். சிவகாசி பிரிண்டெக்ஸ் 26, அனுமதி இலவசம்.
10: அன்பு நெஞ்சங்களே, காற்றோடு கரம் கோர்த்து கொடிப்பண்பலை நுறுப்பள்ளிகாயத்தின் சித்தன செவ்வானில் சிறகடித்துக் கொண்டிருக்கிறோம். பூவொன்று தேனோடு காதல்.

பேசி போன நேரம் 5:10. இனி பூக்கும் பூவின் வாசத்திலும் கொஞ்சம் தாயின் நேசத்திலும் உந்தன் சாயல் வாசம் தந்த பூக்கள் தொடுத்து மாலை கேட்கும் மங்கைக்கு இசை வழி மரவோனின் காதல் மொழி இதோ காற்றின் வழி.

சுத்தி சுத்தி வந்த பூக்கள் காய்ச்சலிகள் ஒத்திகை பார்த்து கொண்டிருக்கும் நேரம் 5:15. இந்த இனிய வேளையில் தொடர்கிறது காற்றின் வழி பாடல் மெல்ல. விழி வழி மருந்து கொடுத்து அந்த இளங்குருவியை நனைத்த தேனருவி, அவள் சாயில் கண்டு இசையில் நனைந்து தெஞ்சலின் இதத்தில் திக்கெட்டும் திரிகிறது இசைமொழி இதயவலி தஞ்சம் கொள்ள.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: அவினி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பு ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசே முறுக்கு 2 வெற்றி நடை போடுகிறது.
5: குடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், அணில் டபுள் ரோஸ்டர் ரவாவின் நல்வாழ்த்துக்கள்.

கவிதை மொழி பூசிக் கொண்டிருக்கும் கோடிப்பண்பலை நெருப்புள்ளிகளின் சித்திர செவ்வானம் காற்றலைகள் உலவி கொண்டிருக்கிறது எனதன்பு நெஞ்சங்களே. கூத்தாடும் பொன்வண்டை சேட்டாடும் பூக்களுக்கு கணக்குமா இதயம் கானம் பாடுதே மொழியும் இதோ இதோ காற்றலையில் விரையும்

பாடிகளுக்க போடி வந்த வஞ்சி மக்கள் காற்றறியில் களம் கோர்த்தே உலா வந்து போன நேரம் 5:26. பித்தாகி போன நங்கை வாராலாம் பின்னால, முத்தான பூங்கொத்தாய் ஆனாலாம் தன்னால, ஆசை கூட்டி ஆக்கி வைத்த அந்த பாட்டு சத்தம் காச்சோடு கரம் கோர்கிறது.

0: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: காற்றலையில் கானம் பாடிக்கொண்டிருக்கிறது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம். மந்திரம் செய்து மாயங்கள் தந்த மங்கை பூத்திருக்காளாம் தாளம்பூவு வாசமுடுத்தி. சந்திரன் போல சுத்தி வந்தாளாம் காதல் கண்மணி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: சிவகாசி மாஸ்டர் பிரிண்டர்ஸ் அசோசியேஷன் நடத்தும் 4வது மாபெரும் அச்சுத்துறை கண்காட்சி
3: சிவகாசி பிரிண்டெக்ஸ் 26 அக்டோபர் 2, 3, 4 தேதிகளில்
4: சிவகாசி ஜாபோஸ் திருமண மண்டபத்தில்
3: காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது.
2: அச்சுத்துறை உலகின் புதுமைகள், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெக்னாலஜி, ஆஃப்செட் பிரிண்டிங், டிஜிட்டல் பிரிண்டிங், பிளெக்ஸ், லேபிள் பைண்டிங், யூவி பேக்கேஜிங் மெஷின்கள் இடம்பெற உள்ளன.
3: வாருங்கள் உங்கள் கன உலக வண்ணம் காகிதத்தில். சிவகாசி பிரிண்டெக்ஸ் 26, அனுமதி இலவசம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாவல் நேரம். நாவல் நேரத்தில் அமரர் கல்கி அவர்களின் சோலை மலையளவரசி.
1: அன்பிற்கிணைய நேயர்களுக்கு மாலை வணக்கம். நாவல் நேரம் நிகழ்ச்சியில் இன்று முதல் புதிய நாவலான சோலைமலை இளவரசி உலா வரப்போகிறாள். 1000 வருடங்களுக்கு முந்தைய பல்லவ சோழர்களின் வரலாற்றை அமரர் கல்கி அவர்களின் நாவல்களின் மூலம் அறிந்த நாம் இப்போது 300-350 ஆண்டுகளுக்கு முந்தைய, சரியாக சொல்வதானால் நம் நாட்டிற்கு வணிகராக வந்த ஆங்கிலேயர் இங்கு ஆண்டு கொண்டிருந்த குறுநில மன்னர்கள் மீது தங்கள் ஆதிக்கத்தை செலுத்த துவங்கிய வரலாற்றை அறிந்து கொள்ளவிருக்கிறோம். இந்த நாவலின் மூலம் கல்கி அவர்களின் மற்றொரு எழுத்து பரிமாணத்தையும் சுவைக்க இருக்கிறோம். வழக்கம் போல இந்த நாவலுக்கும் தங்கள் ஆதரவும் ஆர்வமும் அன்பும் இருக்கும் என்று நம்புகிறோம். அமரர் கல்கியின் சோலைமலை இளவரசி, பகுதி 1, அத்தியாயம் 1, நள்ளிரவு ரயில் வண்டி. கண்ணங்கரிய இருள் சூழ்ந்த இரவு, திட்டுத்திட்டான கருமேகங்கள் வானத்தை மூடிக்கொண்டிருந்தன. அந்த மேக கூட்டங்களுக்கு இடையிடையே விண்மீன்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வெளியில் வரலாமோ கூடாதோ என்ற சந்தேகத்துடன் எட்டி பார்த்தன. கீழே பூமியில் அந்த காரிருளை காட்டிலும் கரியதான ஒரு மொட்டை பாறை பயங்கரமான கரும்பூதத்தை போல் எழுந்து நின்றது.

0: ரயிலின் ஓரமாக இரண்டு கரிய கோடுகளைப் போல் ரயில் பாதையின் தண்டவாளங்கள் ஊர்ந்து செல்வதை ஓரளவு இருளுக்கு கண்கள் பழக்கப்பட்ட பிறகு உற்று பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ரயில் பாதையின் ஒரு பக்கத்தில் மனிதர்கள் அடிக்கடி நடந்து சென்றதனால் ஏற்பட்ட ஒற்றையடி பாதையில் ஒரு மனிதன் அந்த நள்ளிரவு வேளையில் நடந்து கொண்டிருந்தான். பாதையை கண்ணால் பார்த்து கொண்டு அவன் நடக்கவில்லை, காலின் உணர்ச்சியை கொண்டே நடந்தான். ரயில் தண்டவாளத்தின் ஓரமாக குவிந்திருந்த கருங்கல் சல்லிகளில் அவனுடைய கால்கள் சில சமயம் தடுக்கின. ஒற்றையடி பாதையின் மற்றொரு பக்கத்தில் வேலியைப் போல் வளர்ந்திருந்த கற்றாழை செடிகளின் முட்கள் சில சமயம் அவனுடைய கால்களில் குத்தின. அவற்றையெல்லாம் அந்த மனிதன் சற்றும் பொருட்படுத்தவில்லை. அவனுடைய நடை சிறிதேனும் தளரவில்லை. தடுக்கல்களையும் தடங்கல்களையும் பொருட்படுத்தாமல் விரைவாக நடந்தான். ரயில் பாதை ஓரிடத்தில் மொட்டை பாறையை வளைத்து கொண்டு சென்றது. வளைவு திரும்பியவுடனே இரத்த சிவப்பு நிறமான பெரிய நட்சத்திரம் ஒன்று தோன்றி அந்த நள்ளிரவு பிரயாணியின் கண்ணை பறித்தது. அங்கே சிறிது நின்று நிதானித்து பார்த்து அது நட்சத்திரம் இல்லை, கைகாட்டி மரத்தின் உச்சியில் வைத்துள்ள சிவப்பு விளக்கு என்றும் ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகில் தான் வந்திருக்க வேண்டும் என்றும் தெரிந்து கொண்டான். மேலும் ரயில் பாதையை தொடர்ந்து போவதா அல்லது ரயில் பாதையை அங்கே விட்டுவிட்டு வேறு வழியில் திரும்புவதா என்று அம்மனிதன் எண்ணமிட்டான். அந்த வேளையில் வேறு வழி கண்டுபிடித்து செல்லுவது என்பது சுலபமான காரியமில்லைதான். ரயில் பாதையின் ஒரு பக்கத்தில் கரிய பாறை செங்குத்தான சுவரை போல் நின்றது. மற்றொரு பக்கத்தை உற்று பார்த்தான். கல்லும் முள்ளும் கள்ளியும் கருவேல மரமும் நிறைந்த காட்டுப்பிரதேசமாக காணப்பட்டது. ஆயினும் அந்த காட்டுப்பிரதேசத்தின் வழியாக சென்றுதான் வேறு நல்ல பாதை கண்டுபிடித்தாக வேண்டும். அந்த மனிதன் என்ன செய்தான் சொல்லிவிடலாம் நாளை. நன்றினேயர்களே,
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் நாவல் நேரம். நாவல் நேரத்தில் அமரர் கல்கி அவர்களின் சோலைமலை இளவரசி, குரல் வண்ணம் கார்த்திகாராணி.
2: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திர செவ்வானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேரம் 5:44 ஆகிவிட்டது. கொடிபண்பலை 100.5 சித்திர செவ்வாடில் சிறகடித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. அவன் சூட்டும் பூவுக்கும் வைக்கும் பொட்டுக்கும் காத்திருக்கும் மங்கையின் கானம், காற்றின் வலி கேட்போர் நெஞ்சில் காட்சியாகுது. அடங்காத ஆசையெல்லாம் இசையோடு பிறப்பெடுக்குது. உடன் தவழ்ந்தோடுது வான்வழியே செவிவரையே.
2: I love.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆசையெல்லாம் ஓசையாகி காதல் மொழி கவிதை வழி பேசிக் கொண்டிருப்பது கொடிப்பண்பலை 100.5 சித்திரச் செவ்வானம். மருதாணிக்கும் கடன் கொடுத்த மகாராணிக்கு வேப்பண்ணு கூட நெய்யாகி போனதாம். வெட்கப்பட்ட மகாராணி மனசுல ஏறிக்கிட்ட மாப்பிள்ளைக்கு நொடியும் மெருங்கிட மனமில்லையாம். கனலோனிடம் கவி பாராட்டிய அவர்களின் காதல் கதை காச்சோடு கவி பாடி சென்றது கொடைப்பண்பலை 100.5 சித்திரச் செவ்வானில்.

0: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தொடர்ந்து கேட்கலாம் கதம்ப மலர்கள் ஆலய தரிசனத்தை தொடர்ந்து.

கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.

கோவில்களின் நகரம் என போற்றப்படும் காஞ்சிபுரத்திலேயே அமைந்துள்ள முக்கியமான கோவில்களில் ஒன்று அஷ்டபுஜ ஆதிகேசவ பெருமாள் கோவிலும் ஆகும். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திலேயே அமைந்துள்ளது. பேருக்கேற்றார் போல் இக்கோவிலில் பெருமாள் 8 கரங்களுடன் காட்சியளிப்பது தனி சிறப்பாகும். அட்ட புய்யக்கரம் எங்கனும் நாவிவர் வண்ணமெனில் ஏது மறிக்கிளம் ஏந்திலையார் சங்கும் மனமும் நெறிவும் எல்லாம் தம்மணவாய புகுந்து தாமும் பொங்கு கருங்கடல் பூவை காயா போதவிள் நீளம் புனைந்த மேகம் அங்கணம் போன்றிவர் ஆர்கொள்ளென்ன அட்ட புயக்கர தேனென்றாரோ என திருமங்கையாழ்வாரால் பாடப்பெற்ற இப்பெருமாள் வளப்புறமுள்ள கரங்களில் சக்கரம் வாழ் மலர் அம்பு ஆகியவற்றையும் இடப்புறம் சங்கு வில் கேடியம் தண்டாயுதம் ஆகியவற்றையும் தாங்கியுள்ளார். இக்கோவில் பல்லவர் மற்றும் சோழர்களால் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஒரு சமயம் சரஸ்வதி தேவிக்கு லட்சுமி தேவி பெரியவரா தான் பெரியவரா என்ற சந்தேகம் எழுந்தது. இது பற்றி தனது கணவர் பிரம்மாவிடம் கேட்டார். அவர் லட்சுமி தான் உயர்ந்தவர் என்றார். இந்த பதிலை ஏற்றுக்கொள்ள முடியாத சரஸ்வதி தேவி இந்திரனிடம் சென்று தனது சந்தேகத்தை கேட்டார். அவரும் லட்சுமி தேவியே உயர்ந்தவர் என்றார். தன்னை விடுத்து லட்சுமியை உயர்ந்தவர் என கூறியதால் தனது கணவர் பிரம்மா மீது கோபம் கொண்டு பிரிந்து சென்றார். இந்த சமயத்தில் பூமியில் தனக்கு விக்கிரக வழிபாடு இல்லை என்பதற்காக விஷ்ணுவை நோக்கி கடும் தவம் புரிந்த பிரம்மா அஸ்வமேத யாகம் நடத்த ஏற்பாடுகள் செய்தார். மனைவியுடன் சேர்ந்துதான் யாகம் நடத்த வேண்டும் என்பது விதி. ஆனால் தன்னை அவமதிக்கும் வகையில் தான் இல்லாமல் யாகம் நடத்தும் பிரம்மா மீது சரஸ்வதி கடும் கோபம் கொண்டார். இதனால் வருந்திய சரஸ்வதி யாகத்தை அழிக்க சரபாஸ்வரன் போன்ற கொடிய அரக்கர்களை அனுப்பி வைத்தாள். தன்னை காக்கும்படி பிரம்மனும் பெருமாளை வேண்டு பெருமாள் 8 திருக்கரங்களுடன் அஷ்டபுஜ பெருமாளாக தோன்றி அரக்கர்களையும் பின்வந்த காளியையும் அழித்து யாகம் சிறப்பாக நடைபெற செய்தார்.

ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட 108 திருப்பதிகளில் திருமங்கை ஆழ்வாரும் பேயாழ்வாரும் மங்களாசாசனம் செய்த 44வது திருப்பதி இந்த அஷ்டபுயக்கரம் பெருமாள். இங்கு அஷ்டபுஜ பெருமாளாக தோன்றுவதற்கு முன்பே ஆதிகேசவ பெருமாளாக இத்தலத்தில் அருள்பாலித்து வந்திருக்கிறார் என்றும், மங்களாசாசனத்திற்கு பின்தான் அஷ்டபுஜ பெருமாள் பிரபலமானார் என்றும் கூறுவார்கள். 108 திருப்பதிகளில் இங்கு மட்டும்தான் பெருமாள் 8 திருக்கரங்களுடன் அருள்பாலிக்கிறார். இங்குள்ள தாயாரை தனியாக பாடல் பாடி மங்களாசாசனம் செய்த சிறப்பு பெற்ற தலம். சாதாரணமாக பெருமாள் கோயில்களில் ராஜகோபுர நுழைவு வாயிலில் ஒரு திசையிலும் சொர்க்க வாசல் ஒரு திசையிலும் இருக்கும். ஆனால் இங்கு சொர்க்க வாசலும் கோயிலின் நுழைவு வாசலும் வடக்கு நோக்கி இருப்பது கோயிலின் சிறப்பம்சமாகும். தொண்டை மண்டலத்தில் உள்ள வைணவ தலங்களில் இங்கு மட்டுமே பரமபத வாசல் உள்ளது. அதேபோல் இக்கோவிலின் வரலாறும் சற்று விந்தையானது. இந்திரனுக்கு நிகரான தகுதியுடைய மகாச்சந்தன் எனும் யோகிக்கு இந்த பூலோக பிறவியை விட்டு இறைவனின் திருவடி சேர எண்ணம் தோன்றியது. எனவே பெருமாளை நோக்கி தவம் புரிந்தார். இதை கண்ட இந்திரன் தன் பதவி பறிப்போய் விடுமோ என அஞ்சி மகாசந்தன தவத்தை கலைக்க தீவலோக மங்கையை அனுப்பி பார்த்தான். எதற்கும் அசையாத யோகி தவத்தில் மும்மரமாக இருந்தார். பிறகு இந்திரன் ஆண் யானையாக உருமாறி யோகியின் இருப்பிடம் வந்தார். இந்த யானையின் அழகில் மயங்கி தானும் யானையாக மாறி யானைகளின் கூட்டத்தோடு சேர்ந்து காடுகளில் திரியும் போது அங்குள்ள சால கிராமத்தில் நீராடிய போது தன் யோக வாழ்க்கை நினைத்து மிகவும் வருந்தியது. பல திவ்ய தேசங்களுக்கு சென்று பெருமாளை வழிபட்டு பரிகாரம் தேடியது. மிருகண்ட முனிவர் இதன் நிலை கண்டு வருந்தி காஞ்சிக்கு சென்று வரதராஜ பெருமாளை வழிபட்டால் உனது எண்ணம் நிறைவேறும் என்றார். அவ்வாறே யானையும் வழிபட்டு வந்தது. ஒரு சமயம் அஷ்டபுஜ பெருமாளை தரிசிக்கும் வாய்ப்பு அந்த யானைக்கு கிடைத்தது. அவரது அழகில் மயங்கி அவரையே வழிபட்டு தினமும் 14,000 மலர்கள் கொண்டு பூஜித்து வந்தது. ஒரு நாள் பூக்கள் இல்லாத வேளையில் அருகிலுள்ள குளத்தில் பூ பறிக்க சென்றபோது அதிலுள்ள முதலை காலை கவ்வியது. பயந்து போன யானை ஆதி மூலமே என அபாய குரல் கொடுத்தது. உடனே பெருமாள் கருட வாகனத்தில் ஏறி வந்து தனது சக்கரத்தினால் முதலையின் தலையை எடுத்து யானையை காப்பாற்றியதாக வரலாறு உண்டு. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது அஷ்டபுஜ ஆதிகேசவ பெருமாள் கோவில்.

0: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:05.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
4: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு பூமக்ஸ் இன்னர்வேர்.

0: பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
1: பள்ளிக்கூடத்துலலாம் பேச போனேன்னு வைங்களேன், அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா அந்த பிள்ளைய எப்படி சில விஷயங்கள் சொன்னாலும் கேட்காதுங்க, ஒரு போட்டி வச்சு விட்டுருவேன். ஒரு ஊர்ல எல்லாம் மண்ணில் உட்காந்துருக்கான், ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கேன் நான், அவன் அப்படியே குழியை தோண்டி தென்னங்கட்டு வைக்கிற அளவுக்கு தோண்டிவிட்டான். யாரு மேல கோபம்னு தெரியல அவனுக்கு, தோண்டிக்கிட்டே இருக்கான் அப்படி மாட்டுக்க. அப்ப அவனுடைய கவனத்தை ஈர்க்கறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, நான் உனக்கு ஒரு போட்டி வைக்கிறேன், இந்த போட்டியில் கலந்துக்கோ அப்படிமே. வள்ளலார் என்ன செய்யறாருன்னா, சில சொற்களை திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப போட்டு மனசுல பதிவு வைப்பாரு. இப்ப உதாரணமா சொல்றதா இருந்தா, கால் வண்ணம் அங்கு கண்டேன், கை வண்ணம் இங்கு கண்டேன், கம்பராமாயணம். அது என்னது, இது அடிக்கடி சொல்றமே என்னன்னு தெரியுங்களா, ராமபிரான் நடந்து வர்ற போது கால் தூள்பட்டு அந்த துகள் பட்டு பாறை பெண்ணா மாறிட்டான். அப்படியே வியப்போடு பார்த்துட்டு இருக்காரு யாரு, கூட வந்த விசுவாமித்திரர். எத்தனையோ தவிர அவர் தாண்டிட்டு போயிருக்காரு, மிதிச்சுட்டு போயிருக்காரு, ஒன்றும் ஆகலை. அவர் வர்ற வரைக்கும் காத்திருக்குது. கை வண்ணம் இங்கு கண்டேன், அந்த வில்ல முறிக்கிற காலத்தில் அதை பார்த்தேங்கிறார். வண்ணம்ங்கிற சொல்லு இன்னும் அழகாக சொல்றதா இருந்தா, ஒரே சொல் திரும்ப வர்ற மாதிரியான பாட்டு நிறைய இருக்குது. இதெல்லாம் அந்த சொற்களை எண்ணிக்கிட்டே வரணும், எத்தனை தடவை வருதுன்னு எண்ணிக்கிட்டே வரணும். வள்ளலார் இது மாதிரி செய்வார். எப்படின்னா, இப்போ முதனா பள்ளிக்கூடம் போயிருந்திருக்காரு. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்க சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாள் மறக்க வேண்டாம் அப்படின்னோடனே, என்ன வந்த அன்னைக்கே வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு, நேராக வீட்டுக்கு போய் முருகப்பெருமானுடைய படத்தை வச்சு, எனக்கு வாத்தியார் வேற ஆள் வேணாம், நீ தான் வாத்தியார் சொல்லிக் கொடு அப்படிங்கிற மாதிரி அவரை வச்சுக்கிட்டு அந்த பாட்டை பாட ஆரம்பித்து பேசினார்னு சொல்லுவாங்க. அதில் அவர் ஒரு பாட்டில் எனக்கு என்னென்ன வேண்டும்னு கேட்குறாருங்க, வேண்டாம்னு சொல்லி கொடுத்தாங்க, வேண்டும்னு கேட்குறாரு. அந்த வேண்டும்ங்கிற பாட்டை நான் சொல்கிறேன். ஒருமையுடன் திருமலரில் நிற்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும், பெருமை பெரும் நினைந்த புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெருநேர் பிடித்து தொழுக வேண்டும், மதபான பேய் பிடியாதிருக்க வேண்டும், மறுவு பின்னாசை மறக்க வேண்டும், உனை மறவாதிருக்க வேண்டும், மதி வேண்டும், நின்கர் நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வு நான் வேலை வேண்டும், தர்ம மிகு சென்னையில் கந்தகோடத்தில் உள்ள தலமோங்குகின்ற வேளை, தன்முக தெய்வமணி, உண்முக சைவமணி, சண்முக தெய்வமணியே. இப்ப குரல் வேகத்துக்கு விரல் வரணும், ஞாபகிச்சுக்கருங்க, அதுதான் மிருதங்கம். குரல் வேகத்துக்கு விரல் வரணும், விரல் வேகத்துக்கு கால் வரணும், அது பரதம். இது சாதாரணம் கிடையாது. எப்படி ஆடுறாங்க, எப்படி பேசுறாங்கன்னு பார்க்கணும். உண்டுங்கிற விஷயத்த சொல்றேன் நான். வைணவ இலக்கியத்துல ஒரு உண்டு உண்டு, சின்ன பாட்டு. நான் உண்டு நீ உண்டு, நாமம் பலவோத பாவுண்டு, நெஞ்சே பயமுண்டோ பூ உண்டு, வண்டுரங்கும் சோலை உயிரங்கத்தே உலகை உண்டுரங்கு வானுறவன் உண்டு. ஒருத்தர் சொல்றாரு, நான் உண்டு நாக்கு, நீ உண்டு நாமம் பலவோத பாவுண்டு, நெஞ்சே நெஞ்சே பயம் உண்டோ பூ உண்டு, வண்டுரங்கும் சோலை உயர் அரங்கத்தே உலகை உண்டுரங்கு வானொருவன் உண்டு. நீருண்டு பொழிகின்ற கார் உண்டு, விளைகின்ற நிலம் உண்டு, பலனம் உண்டு, நிதி உண்டு, துதி உண்டு, மதி உண்டு, கதி கொண்ட நிலையுண்டு, நெறியும் உண்டு, ஊருண்டு பேருண்டு, அணியுண்டு பணியுண்டு, உடையுண்டு குடையும் உண்டு, உண்டுண்டு மகளவே உணவுண்டு, சாந்தமுறு உளம் உண்டு, வளமும் உண்டு, தேருண்டு பரியுண்டு, கரியுண்டு மட்டும் இல்ல செல்வங்கள் யாவும் உண்டு, தேனுண்ட வண்டு கடம்பனின் என்பத தியானம் உண்டாகிய அரசே, தாருண்ட சென்னையில் கந்தகோடத்தில் உள்ள தலமோங்குகின்ற வேளே, தன்முக தெய்வமணி, உண்முக சைவமணி, சண்முக தெய்வமணியே. அதுலயும் முக்கியமா, இன்னைக்கு மனப்பாடம் பண்ணலாமா வேணாமாங்கிறதுல வேண்டாம்னு பல பேர் சொல்றாங்க. மனப்பாடம் பண்ணுகிற சக்தி இருப்பதால் தான் நம்மால் ஜெயிக்க முடியும்.
2: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் ஜெட்டிகள் டிராயர்கள்,
3: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இனிய மாலை வணக்கம் நேயர்களே. மாலை நேரம் பகல் பொழுதின் பரபரப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து மனதுக்கு ஓய்வு தேடும் நேரம்.

மாலை பொழுதை இனிய இசையால் இன்னும் அழகாக்க பலவிதமான பாடல்களை ஒன்றாக தொடுத்து இசை மனம் பரப்ப நாம் இணைந்திருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 இது கதம்ப மலர்கள் நிகழ்ச்சி. இசை மனம் வீசும் இந்த மாலை நேரத்தில் இணைந்து பயணிக்க நிகழ்ச்சியில் உங்களோடு நிவேதா பால்ராஜ்.

0: பவனி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பு ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசை முறுக்கு 2 வெற்றி நடை போடுகிறது.
1: குடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் அனில் டபுள் ரோஸ்டர் ரவாவின் நல்வாழ்த்துக்கள்.
2: மாலை பொழுதில் இசை பூக்களை ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியோடு.

0: தொடர்ந்து இணைந்தே இருங்கள் கோடை பண்பலை 100.5 உடன்.
1: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையும் எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
2: என்ன உண்மையாவா?
3: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
2: மேலும் விவரங்களுக்கு
4: 1-800-419-1800 and 1097.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
6: மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: யாழெடுத்து இனிய குரலிலே காதல் பாட்டை ஒவ்வொரு கண்ணியையும் ஒவ்வொரு பண்ணிலே பாடிக்கொண்டிருந்தாள் மணிமேகலை. இவ்வாறு மேலும் மேலும் பல கண்ணிகளை மணிமேகலை பல்வேறு பண்களில் அமைத்து பாடி வந்தாள். அந்த கான வெள்ளத்தில் மற்ற மூவரும் மூழ்கி போனார்கள். பல காரணங்களினால் நெஞ்சை கல்லினும் இரும்பினும் கடினமாக்கிக் கொண்டிருந்த நந்தினியின் கண்களிலும் கண்ணீர் ததும்பியது. ஆதித்த கரிகாலர் இந்த உலகத்தை அடியோடு மறந்துவிட்டார். வந்தியத்தேவன் அடிக்கடி திடுக்கிட்டு விழித்து கொண்டவன் போல மணிமேகலையை நோக்கினான். அப்போதெல்லாம் அவள் தன்னையே பார்த்து கொண்டிருந்தது கண்டு அந்த வீரனுடைய உள்ளம் மேலும் திடுக்கிட்டது. ஐயோ, இந்த பெண்ணுக்கு நாம் என்ன தீங்கு செய்துவிட்டோம் என்று அவன் நெஞ்சம் பதைபதைத்தது. கான வெள்ளத்திலும் உணர்ச்சி வெள்ளத்திலும் மூழ்கியிருந்தவர்கள் வரவர காற்று கடுமையாகிக் கொண்டு வருவதை கவனிக்கவில்லை. ஏரியில் முதலில் சிறிய சிறிய அலைகள் கிளம்பி விழுவதையும் வரவரவை பெரிதாகி வந்ததையும் கவனிக்கவில்லை. காற்று கடும் புயலாக மாறி காட்டு மரம் ஒன்றை அடியோடு பெயர்த்து தள்ளிய போதுதான் நால்வரும் விழித்து கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். கடுமையான புயல் காற்று அடிப்பதையும் ஏரி கொந்தளித்து பேரலைகள் ஓ என்ற இறைச்சலுடன் எழுந்து விடுவதையும் பார்த்தார்கள். திடீரென்று நந்தினியா, ஐயோ படகு எங்கே என்று அலறினாள். கட்டி போட்டிருந்த இடத்தில் படகை காணவில்லை. உற்று பார்த்தபோது வெகு தூரத்தில் படகு அலைகளால் மொத்துண்டு நகர்ந்து நகர்ந்து போய்க் கொண்டிருந்தது. ஐயோ, இப்போது என்ன செய்வது என்று நந்தினி அலறினாள். உங்கள் இருவருக்கும் குதிரை ஏற தெரிந்தால் ஏறிப்போய்விடுங்கள், நாங்கள் சமாளித்துக் கொள்ளுகிறோம் என்றான் வந்தியத்தேவன். இந்த புயல் காற்றில் காட்டு மரங்கள் பெயர்ந்து விழுந்து எங்களை சாகடிப்பதற்கு வழி செய்கிறீர்களா என்று நந்தினி கேட்டாள்.
1: அதெல்லாம் வேண்டாம், புயலின் வேகம் தணியும் வரையில் இங்கேயே இருந்து விடுவோம். அங்கே போய் என்ன செய்யப் போகிறோம்? சமையலுக்கு பண்டங்கள் இருக்கின்றன, பாடுவதற்கு மணிமேகலை இருக்கிறாள். இவ்வளவு சந்தோஷமாக சமீபத்தில் நான் இருந்ததில்லை என்றார் கரிகாலர்.
0: இளவரசே, அது சரியல்ல. சம்புவரையரும் கந்தமாறனும் என்ன நினைப்பார்கள் என்றான் வல்லவரையன். இவரே புலியை தேடிச் சென்றபோது படகை அவிழ்த்து விட்டு விட்டார் போலிருக்கிறது என்றாள் நந்தினி. அக்கா, ஏன் வீண் பழி சொல்கிறீர்கள்? இவர் வந்தபோது படகு கரையோரமாகத்தானே இருந்தது. யாரும் கவலைப்பட வேண்டாம். என் தந்தை இந்த புயல் காற்றை பார்த்ததும் நம் துணைக்கு பெரிய படகுகளை அனுப்பி வைப்பார் என்றாள் மணிமேகலை. அவள் கூறியது சற்று நேரத்துக்கெல்லாம் உண்மையாயிற்று. ஏறக்குறைய கப்பல் என்று சொல்லத்தக்க இருபெரும் படகுகள் அத்தீவை நோக்கி வந்தன. அவற்றில் ஒன்றில் பெரிய சம்புவரை

பெயரே இருந்தார். நாலு பேரும் பத்திரமாக இருப்பதைக் கண்டு மிக்க மகிழ்ச்சியடைந்தார். அவர்களை ஏற்றிக்கொண்டு அலைகடல் போல பொங்கி கொந்தளித்த ஏரியில் இரண்டு படகுகளும் திரும்பிச் சென்றன. சம்புவரையரைத் தவிர மற்ற நால்வரின் உள்ளங்களிலும் கடும் புயல் வீசி கொந்தளிப்பை உண்டாக்கிக் கொண்டிருந்தது. நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் பொன்னியின் செல்வர் பொறுமையுடன் காத்து கொண்டிருந்தார். தஞ்சைக்குச் சென்று தந்தை தாயாரை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் அவர் உள்ளத்தில் பொங்கிக் கொண்டிருந்தது. இலங்கையின் அரசை தாம் கவர எண்ணியதாகத் தம் மீது சாட்டப்பட்ட குற்றம் ஆதாரமற்றது என்று நிரூபிக்க அவர் ஆர்வம் கொண்டிருந்தார். தந்தையின் வாக்கை மீறி நடந்ததாக தம் மீது ஏற்படக்கூடிய அபவாதத்தை கூடிய விரைவில் போக்கிக் கொள்ளவும் அவர் விரும்பினார். ஆயினும் தமது ஆர்வத்தையெல்லாம் அடக்கிக் கொண்டு தமக்கையாரிடமிருந்து செய்தி வந்த பின்னர்தான் தஞ்சைக்கு புறப்பட வேண்டும் என்று உறுதியாக இருந்தார். பொழுதுபோவது என்னமோ மிகவும் கஷ்டமாக இருந்தது. புத்த பிக்ஷுக்கள் தினந்தோறும் நடத்திய ஆராதனைகளிலும் பூஜைகளிலும் கலந்து கொண்டு சிறிது நேரத்தை போக்கினார். சூடாமணி விகாரத்தின் சுவர்களிலே தீட்டப்பட்டிருந்த அருமையான சித்திரக் காட்சிகளை பார்ப்பதில் சிறிது நேரம் சென்றது. பிக்ஷுக்களுடன், முக்கியமாக சூடாமணி விகாரத்தின் ஆச்சாரிய பிக்ஷுவுடன் சம்பாஷிப்பதிலே கழிந்த பொழுது அவருக்கு உற்சாகத்தை அளித்தது. ஏனென்றால் சூடாமணி விகாரத்தின் தலைமை பிக்ஷு கீழ்த்திசை கடலுக்கு அப்பாலுள்ள பற்பல நாடுகளிலே வெகுகாலம் யாத்திரை செய்தவர். சீன தேசத்திலிருந்து சாவகத்தீவு வரையில் பல ஊர்களுக்கும் சென்று வந்தவர். அந்தந்த நாடுகளைப் பற்றியும் அவற்றிலுள்ள நகரங்களைப் பற்றியும் ஆங்காங்கு வசித்த மக்களைப் பற்றியும் அவர் நன்கு எடுத்துக்கூற வல்லவராயிருந்தார். சீன தேசத்துக்குத் தெற்கே கடல் சூழ்ந்த பல நாடுகள் அந்த நாளில் ஸ்ரீவிஜயம் என்னும் சாம்ராஜ்யத்தில் அடங்கியிருந்தன. அருமண நாடு, காம்போஜ தேசம், மானக்கவாரம், தலைத்தகோலம், மாபப்பாளம், மா இருடிங்கம், இலங்காசோகம், தாமிரலிங்கம், இலாமுரி தேசம் முதலிய பல நாடுகளும் நகரங்களும் ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்டோ நேச பான்மையுடனோ இருந்து வந்தன. இவற்றுக்கெல்லாம் நடுநாயகமாக கடாரம் என்னும் மாநகரம் இணையற்ற சீர் சிறப்புகளுடன் செல்வ வளத்துடனும் விளங்கி வந்தது. அந்த நாடு நகரங்களைப் பற்றி விவரிக்கும்படி ஆச்சாரிய பிக்ஷுவுக்கு ஓய்வு கிடைத்த போதெல்லாம் பொன்னியின் செல்வர் அவரை கேட்டு வந்தார். அவரும் அலுப்பு சலிப்பில்லாமல் சொல்லி வந்தார். அந்நாடுகளில் உள்ள இயற்கை வளங்களை பற்றியும் வர்த்தகப் பெருக்கத்தைப் பற்றியும் கூறினார். பொன்னும் மணியும் கொழித்து செந்நெல்லும் கரும்பும் செழித்து சோழவள நாட்டுடன் எல்லா வகையிலும் போட்டியிடக்கூடிய சிறப்புகளுடன் அந்நாடுகள் விளங்குவதைப் பற்றி கூறினார். பழைய காலத்திலிருந்து தமிழகத்துக்கும் அந்த நாடுகளுக்கும் உள்ள தொடர்புகளைப் பற்றி கூறினார். பல்லவ நாட்டு சிற்பிகள் அந்த தேசங்களுக்குச் சென்று எடுப்பித்திருக்கும் அற்புத சிற்பத் திறமை வாய்ந்த ஆலயங்களைப் பற்றி சொன்னார். தமிழகத்திலிருந்து சென்ற சித்திர சங்கீத நாட்டியக் கலைகள் அந்நாடுகளில் பரவியிருப்பதைப் பற்றியும் கூறினார். இராமாயணம், மகாபாரதம் முதலிய இதிகாசங்களும் விநாயகர், சுப்பிரமணியர், சிவன், பார்வதி திருமால் ஆகிய தெய்வங்களும் புத்த தர்மமும் அந்த தேசத்து மக்களின் உள்ளங்களில் கலந்து குடிகொண்டிருப்பதையும் ஒன்றோடொன்று பிரித்து உணர முடியாதவர்களாக அந்நாட்டு மக்கள் எல்லா தெய்வங்களையும் வணங்கி வருவதையும் எடுத்துச் சொன்னார். தமிழ்மொழியின் தந்தையாகிய அகஸ்திய முனிவருக்கு அந்த நாடுகளில் விசேஷ மரியாதை உண்டு என்பதையும் அம்முனிவருக்கு பல கோயில்கள் கட்டியிருப்பதையும் கூறினார். இதையெல்லாம் திரும்பத் திரும்ப அருள்மொழிவர்மர் கேட்டு தெரிந்து மனத்திலும் பதிய வைத்து கொண்டார். அந்தந்த தேசங்களுக்கு தரை வழியான மார்க்கங்களையும் கடல் வழியான மார்க்கங்களையும் இளவரசர் நன்கு விசாரித்து அறிந்தார். வழியில் உள்ள அபாயங்கள் என்ன, வசதிகள் என்ன என்பதையும் கேட்டறிந்தார். சுவாமி, அந்த நாடுகளில் மறுபடியும் தாங்கள் யாத்திரை செய்யும்படியாக நேரிடுமோ என்று வினவினார். புத்த பகவானுடைய சித்தம் போல நடக்கும் இளவரசே, எதற்காக கேட்கிறீர்கள் என்றார் பிக்ஷு. நானும் தங்களுடன் வரலாம் என்ற ஆசையினால்தான். நான் உலகத்தை துறந்த சந்நியாசி. தாங்கள் புவியாளும் சக்கரவர்த்தியின் திருக்குமாரர். தாங்களும் நானும் சேர்ந்து யாத்திரை செய்வது எப்படி? தங்களை சில நாள் இந்த விகாரத்தில் வைத்து காப்பாற்றும் பொறுப்பே எனக்கு பெரும்பாரமாயிருக்கிறது. எப்போது என்ன நேருமோ என்று நெஞ்சு திக் திக் என்று அடித்துக் கொள்ளுகிறது. சுவாமி, அந்த பாரத்தை உடனே நிவர்த்தி செய்ய விரும்புகிறேன். இந்த கணமே இங்கிருந்து இளவரசே, ஒன்று நினைத்து ஒன்றை சொல்லிவிட்டேன். தங்களை இங்கு வைத்து கொண்டிருப்பது பாரமாயிருந்தாலும் அதை ஒரு பாக்கியமாகக் கருதுகிறேன்.
தங்கள் தந்தை

0: தந்தையாகிய சக்கரவர்த்தியும் தமக்கையார் இளைய பிராட்டியும் புத்த தர்மத்துக்கு எவ்வளவோ உதவி செய்திருக்கின்றார்கள். அதற்காக நாங்கள் பட்டிருக்கும் நன்றிக் கடனில் ஆயிரத்தில் ஒரு பங்குக்கு கூட இப்போது நாங்கள் செய்வது ஈடாகாது. தாங்கள் புத்த தர்மத்துக்கு செய்திருக்கும் உதவிதான் அற்ப சொற்பமானதா? அனுராதபுரத்தின் சிதிலமான ஸ்தூபங்களையும் விகாரங்களையும் செப்பனிடச் செய்த கைங்கரியத்தை நாங்கள் மறக்க முடியுமா? அதற்கெல்லாம் இணையான பிரதி உபகாரமாக ஈழ நாட்டின் மணிமகுடத்தையே தங்களுக்கு அளிக்க பிக்ஷுக்கள் முன்வந்தார்கள். இளவரசே, அதை ஏன் மறுத்தீர்கள்? இலங்கையின் சுதந்திரச் சிங்காதனத்தில் தாங்கள் ஏறியிருந்தால் 100 கப்பல்களில் ஏராளமான பரிவாரங்களுடனே கீழ்திசை நாடுகளுக்குத் தாங்கள் போய் வரலாமே. இந்த பிக்ஷுவை பின்தொடர்ந்து யாத்திரை செய்ய வேண்டுமென்ற விருப்பமே தங்கள் மனதில் தோன்றியிராதே என்றார் ஆச்சாரிய பிக்ஷு.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: ராவணன் தலைக்கு மேல கைலாய மலைக்கு கீழே இருந்த இடைவெளி வழியா இறங்கி போன மந்தாக்கினியும் பூங்குழலியும் எப்படி மாயமா மறைஞ்சாங்கன்னு தெரியாம மற்றவங்க கவலையோட இருக்காங்க. வெளிய கடும் காற்று. கடம்பூர் மாளிகைக்கு போய்கிட்டு இருக்கிற கரிகாலன், வந்தியத்தேவன், மணிமேகலை ஆகிய 3 பேரின் உள்ளங்கள்லையும் கடும் சூறாவளி, சுழிக்காற்று, பெருங்காற்று, இப்படி வெவ்வேறு வேகங்களில் எண்ண ஓட்டம் இருக்குது. புயலின் மையப்பகுதியாக இருக்கிற நந்தினி அடுத்த நகர்வுக்கு ஆயத்தம் ஆயிட்டா. கடற்கரையிலிருந்து ஏறத்தாழ 45 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது கடம்பூர். கடற்கரையிலேயே இருக்கிற நாகைப்பட்டினத்து சூடாமணி விகாரத்தில் புயலுக்கு முன் இருந்த சூழ்நிலையை பின்னோக்கி போய் விவரிக்கிறார் கல்கி. தஞ்சைக்கு போகணும், தமக்கியாரிடமிருந்து செய்தியை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கார் பொன்னியின் செல்வர். ஆச்சாரிய பிக்ஷுவும் ஏறத்தாழ அதே மனநிலையில் தான் இருக்கிறார். புத்த விகாரத்தில் சோழ சாம்ராஜ்யத்தின் பேரரசரின் திருக்குமாரர் இன்னும் தங்கியிருப்பது என்னென்ன சிக்கல்களை உருவாக்குமோ? சீன நாட்டுக்கு தெற்கே கடல் சூழ்ந்த பல பகுதிகளை ஆசிரியர் குறிப்பிட்டார் அல்லவா? அவற்றில் அருமண நாடு தற்போதைய மியான்மர், காம்போஜ தேசம் இன்றைய கம்போடியா, மானக்கவாரம், நிக்கோபார் தீவுகள், தலைத்தக்கோலம் தாய்லாந்தின் தென்பகுதியில், மாப்பப்பாளம் தாய்லாந்தின் கிரா இடுக்கு அருகில் இருக்கிற பகுதியாக கண்டறியப்பட்டிருக்கிறது, மாயுருடிங்கம் தாய்லாந்தின் தீபகற்ப பகுதியில் இருந்த இடம், இலங்கா சோகம் மலேசிய நாட்டின் வடமலாய் தீபகற்ப பகுதியில், சீன ஆவணங்களில் குறிப்பிடப்படும் லிங்கியா சென் கியா தாமரலிங்கம் இந்திய பெருங்கடலையும் தென்சீன கடலையும் இணைக்கிற முக்கியமான கடல் வழி வர்த்தக மையம் தாய்லாந்தின் தென்பகுதியில், இலாமுரி தேசம் இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவின் வடபகுதியில். இந்த நெடுங்கதைக்கு ஏறத்தாழ 130 ஆண்டுகளுக்கு முன்னால பல்லவ மன்னன் 3 நந்திவர்மனின் படைத்தலைவன் நாங்கூர் உடையான் சயாமில் ஒரு குளம் விட்டு வச்சான். மன்னனின் சிறப்பு பெயரால அவனி நாராயணன் என்கிற பெயரை இட்டு அதன் பராமரிப்பை மணிகிராமத்தார், சேனாமுகத்தார் ஆகிய வணிக குழுவினரிடம் ஒப்படைச்ச செய்தி குறிப்பிடத்தக்கது. அடுத்து அகஸ்தியர் பற்றி. இந்தோனேஷியாவின் ஜாவா தீவில் மகாகுரு, ஆதிகுரு, கடலின் தந்தை என்றெல்லாம் போற்றப்பட்ட குருமுனிக்கு தனி சந்நிதிகள் அமைச்சிருக்காங்க. கம்போடிய அரசன் இந்திரவர்மன் தன்னை அகஸ்தியரின் வம்சாவழியினன்னு பிரகடனப்படுத்தியிருக்கிறான். நல்லது. அருள்மொழிவர்மரை அழைச்சிக்கிட்டு வர ஆழ்வார்க்கடியான் புறப்பட்டு இருந்தா இப்ப அவன் எங்க இருக்கான்?

செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

மலர்கள் பலவாக இருந்தாலும் அனைத்தையும் ஒன்றாக தொடுத்தால் கிடைப்பது அழகான கதம்பம். அதே போல பாடல்கள் பலவாக இருந்தாலும் அவை அனைத்தையும் ஒன்றாக இணைத்தால் மனதுக்குள் மலர்வது இனிய இசை நினைவுகள். உங்கள் மாலை பொழுதை இசையால் மனமா

விதைத்தால் அன்பே அறுவடையாகும். இனிமையான வார்த்தைகள் இதயங்களை இணைக்கும். நேயர்களின் அன்பான விமர்சன கருத்துக்கள் கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சிகளுக்கு உயிரோட்டமாய் நேய நெஞ்சங்களின் நினைவுகளோடும் விருப்ப பாடல்களோடும் நேய மனதுக்கு நெருக்கமான இந்த நேரத்தை இனிமையாக்க இதில் கோடை பண்பலையின் தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் உங்களோடு

0: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24. நிகழ்ச்சியின் ஆரம்ப பாடலாக ஒலிக்க காத்திருக்கிறது பூந்தளிர் திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள்.

0: மனதில் நின்ற எண்ணங்களை எல்லாம் மகிழ்வோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்.

0: வளமையான அலைவரிசை 100.5 மெகாஹெர்ட்ஸிலும் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: தங்கள் அன்புடன்.
0: நேர்களே, இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் இந்த மாதம் செப்டம்பர் 16 புதன்கிழமை முதல் 22 செவ்வாய்க்கிழமை வரை 94 86 28 24 24 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கு நேயர்கள் அனுப்பி வைத்த விமர்சன கருத்துக்களை வாசிக்க கேட்கலாம்.
2: முதல் பதிவு இந்த மாதம் செப்டம்பர் 16 முற்பகல் 11 ஒளிவளம் வந்த பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு ஏற்ப பாடல்களை கண்டுபிடித்து நம் நேயர்கள்

0: பாடிய விதம் சிறப்பு. நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர்கள் செல்வபாலா, அபிஷேக் இருவருக்கும் பாராட்டுகள் கூறியுள்ளார் தேனி மாவட்டம் பண்ணைப்புரம் ராதாகிருஷ்ணன்.
1: அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 16 புதன்கிழமை அன்று இரவு 9 வீசிய கொடைத்தன்றல் நிகழ்ச்சியில் இடைக்கால பாடல்களின் அணிவகுப்பாக இடம்பெற்ற பாடல்கள் ஒவ்வொன்றும் சிறப்பாக இருந்தது. பாடல்களுக்கான விளக்கங்களும் அற்புதம். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் எட்வர்ட் கிங் அவர்களுக்கும் பாராட்டுக்கள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள். தர்மபுரி பெரிய வத்தலாபுரம் செல்வராசு, கரூர் திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா, ஸ்ரீசுதன் மற்றும் தீரன்.
0: இனி அடுத்ததாக செப்டம்பர் 16 புதன்கிழமை இரவு 10 ஒலித்த நினைவே சுகம் நிகழ்ச்சி கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் ஒளிவளம் வந்தது. பாடல்கள் ஒவ்வொன்றும் சிறப்பு. நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் ரங்கா அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கட்சவி மூலம் தங்கள் எண்ண கருத்துக்களை பகிர்ந்துள்ளார்கள் தேனி பண்ணையபுரம் ராதாகிருஷ்ணன், கரூர் வெங்கமேடு உலகநாதன், திருக்காடுதுறை பூபதி, மோனிகா, பாரதி, ஸ்ரீசுதன், தீரன், ராமநாதபுரம் ரிஃபாயா, தர்மபுரி பாரதிபுரம் ராஜ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 7
2: தங்கள் அன்புடன்
1: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
2: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
1: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
2: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
1: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
2: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
2: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
2: நமது கோடை பண்பலை 100.5.
3: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதயத்தில் இடம் பிடித்த பாடல்களை எல்லாம் நேயர்களின் விருப்பத்தில் கடிதவழி கானங்களாக தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில். அடுத்ததாக இளமை காலங்கள் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி முருகேசன், பொன்மாலதி, சுசீந்திரவாசன் மற்றும் ஸ்னேகப்ரியா.

0: சிவகாசி மாஸ்டர் பிரிண்டர்ஸ் அசோசியேஷன் நடத்தும் நான்காவது மாபெரும் அச்சுத்துறை கண்காட்சி
1: சிவகாசி பிரிண்டெக்ஸ் 26 அக்டோபர் 2, 3, 4 தேதிகளில்
2: சிவகாசி ஜாபோஸ் திருமண மண்டபத்தில்
1: காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது.
0: அச்சுத்துறை உலகின் புதுமைகள், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெக்னாலஜி, ஆஃப்செட் பிரிண்டிங், டிஜிட்டல் பிரிண்டிங், பிளெக்ஸ், லேபிள் பைண்டிங், யூவி பேக்கேஜிங் மெஷின்கள் இடம்பெற உள்ளன.
1: வாருங்கள் உங்கள் கன உலக வண்ணம் காகிதத்தில். சிவகாசி பிரிண்டெக்ஸ் 26, அனுமதி இலவசம்.

0: நேர்களின் அன்பான கருத்துக்கள் காற்றலையில் தவழும் நேரமாக கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24.
2: அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 17 வியாழன் அன்று காலை 9 விரிந்த வானவெல்லின் தலைப்பு அருமை. படிச்சும் பயனில்லை என்ற தலைப்பில் விரிந்தது. நல்ல விழிப்புணர்வு நிகழ்ச்சி தந்த பண்பலைக்கும் நெறிப்படுத்திய மயிலப்பன் அவர்களுக்கும் பாராட்டுகள். நேயர்கள் கருத்துக்களும் பாடல்களும் அனைத்தும் சிறப்பாக இருந்தது என தங்கள் விமர்சன கருத்துக்களை கட்சவி மூலம் தெரியப்படுத்தியுள்ளார்கள். ஈரோடு வெட்டுக்காட்டு வளசு தங்கவேல், ஈரோடு அந்தியூர் சண்முகம், பழனி கொழுமக்கொண்டான் ராமகிருஷ்ணன், தேனி சிலமலை பிச்சைமணி புஷ்பம், கரூர் நெரூர் தாமோதரன்.
0: அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 17 வியாழக்கிழமை அன்று 9:00 வீசிய கொடைத்தன்றல் நிகழ்ச்சியில் அறுசுவையான நகைச்சுவை கலந்த பாடல்களோடு இடம்பெற்ற தகவல்களும் இடம்பெற்ற கவிதைகளும் சிறப்பு. காலங்கள் பல கடந்தாலும் இன்றும் கருத்தாளமிக்க காவிய பாடல்களை தந்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் ரங்கா அவர்களுக்கும் பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள். தேனி சிலமலை பிச்சைமணி, கரூர் நெரூர் தாமோதரன், பழனிவட்டம் கொழுமக்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
2: அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 18 வெள்ளிக்கிழமை நண்பகல் 12 ஒழித்த யாதுமாகி நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தொழில் முனைவோர் பழனிவட்டம் பாப்பம்பட்டியைச் சேர்ந்த கோமதி அவர்களின் நேர்காணல் சிறப்பாக இருந்தது. இதில் முள் சீதாப்பழத்தின் சாகுபடி பற்றியும் அந்த பழத்தில் இருந்து மதிப்பு கூட்டல் எப்படியெல்லாம் செயல்படுத்தலாம் என்று கூறியது மிகவும் சிறப்பு. இந்த முள் சீதாப்பழத்தை யாரெல்லாம் சாப்பிடலாம் என்று கூறியது எங்களை போன்ற விவசாயிகளுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. நிகழ்ச்சியை நெறிப்படுத்திய அறிவிப்பாளர் செல்வராணி அவர்களுக்கும் வழங்கிய கோடை பண்பலை வானொலிக்கும் பாராட்டுகள் கூறியுள்ளார்கள் நாமக்கல் நடந்தை புளியம்பட்டி சிவகாமி ரங்கசாமி.
0: அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 18 வெள்ளிக்கிழமை அன்று மாலை 5 செய்த சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் மாலை நேரத்தை அழகாக்கிய இடைக்கால பாடல்கள் ஒவ்வொன்றும் எங்கள் மனங்களை வர்த்தி சென்றன. பாடல்களை வழங்கிய கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் ஜெனிஃபர் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார் தருமபுரி பாரதிபுரம் ராஜ்.

நேர்களின் கடித வழி கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர்காயல் சிங்காரவேல் சுரேஷ் முருகன், மம்சாபுரம் மீனா மற்றும் மேலப்பாளையம் பிஸ்மி.

0: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026. Issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
1: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
2: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: சூப்பர். இந்த பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: அவினி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பு ஹிப் ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசைய முறுக்கு 2 வெற்றி நடை போடுகிறது.
6: குடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், அணில் டபுள் ரோஸ்டர் ரவாவின் நல்வாழ்த்துக்கள்.

0: உள்ளத்தில் உதித்த கருத்துக்களை உற்சாகமாய் பகிரும் தருணமாக கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில். பண்பலையின் நிகழ்ச்சி குறித்து நேயர்கள் தங்கள் எண்ண கருத்துக்களை கட்சவி மூலம் பகிர்ந்து கொள்ள 9486 28 24 24 என்ற பண்பலையின் கட்சவி எண்ணிற்கு நேயர்கள் தங்கள் விமர்சனங்களை அனுப்பி வைக்கலாம். இனி இந்த மாதம் 19 செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை காலை 7 சுகமான காலை தக்குமுக்கு தர்பார் நிகழ்ச்சியில் காஷ்மீரில் உள்ள தால் ஏரியல் கழிவுகளை அகற்றி அதிலிருந்து கைவினைப் பொருட்கள், அலங்கார பொருட்கள் மற்றும் இயற்கை உரம் தயாரித்து விற்பனை செய்து சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைத்து அதே சமயத்தில் வருமானம் ஈட்டும் புது யுக்தியை பற்றிய விழிப்புணர்வு தகவல்களை சொன்ன மன்னார் சேலம் ராதா கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் அமைச்சர் கஜேந்திரன் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் கூறியுள்ளார்கள். கரூர் திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா, ஸ்ரீசுதன், தீரன்.
0: அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 19 சனிக்கிழமை அன்று காலை 8 அரங்கேறிய மனதோடு ராகும் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் தூரத்து சொந்தங்களுக்காக வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் உற்சாகமாக சந்தித்து அவர்களின் விருப்ப பாடல்களை வழங்கிய கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்கள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார் தர்மபுரி பாரதிபுரம் ராஜ்.
1: இனி இந்த மாதம் செப்டம்பர் 19 சனிக்கிழமை காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சியில் கனவுகளை தீர்மானிப்பது விருப்பமா எதிர்பார்ப்பா என்ற அற்புத தலைப்பின் கீழ் இடம்பெற்றது. கனவு என்பது விருப்பமும் எதிர்பார்ப்பும் நிறைந்தது. உங்கள் வாழ்க்கையில் அந்த நேரத்தில் நீங்கள் எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தீர்கள் என்பதை பொறுத்து கனவுகளின் தன்மை மாறும் என்ற தங்கள் கருத்துக்களை பகிர்ந்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் கலகலப்பாக கொண்டு சென்ற அறிவிப்பாளர் பௌத்தி அவர்களுக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் என்று கூறியுள்ளார்கள் தருமபுரி பெரிய வத்தலாபுரம் செல்வராசு, தருமபுரி பாரதிபுரம் ராஜ்.
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதிய அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624 101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக அதிசய பிறவி திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி.
1: என்னாச்சு உனக்கு? இங்க பாடுறா

0: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.

0: இரவில் ஜொலிக்கும் நட்சத்திரங்களாய் இதனம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்.
0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்.
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சேவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
0: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி,
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
2: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
2: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24.
3: இனி அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு விரைந்த வானவில் நிகழ்ச்சியில் விளையாட்டுத் துறையில் ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது. நிகழ்ச்சி விளையாட்டு போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெறும் மாணவர்களுக்கு அரசு வேலை, மேற்படிப்பிற்கு உதவித்தொகை போன்ற தகவல்கள் அனைத்தும் சிறப்பாக இருந்தது. தன்னம்பிக்கையை தரக்கூடிய நிகழ்ச்சியாக அமைந்தது அன்றைய வானவில். நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்த மூத்த அறிவிப்பாளர் JP ரமேஷ்குமார் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை சிறப்பித்த சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளார் ஈரோடு KN பாளையம் பேச்சிமுத்து.
0: அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று 9:00 ஒலிபரப்பான கொடைத்தன்றல் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பள்ளங்கி கோம்பை பகுதியில் அமைந்துள்ள காமராஜபுரத்தில் வாழும் பழங்குடியின மக்களை சந்தித்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் அவர்கள் வாழும் சூழ்நிலை, வாழ்க்கை முறை, தொழில் போன்ற பல தகவல்களை நிகழ்ச்சியின் பக்கம் பதிவு செய்தார்கள். நிகழ்ச்சியானது ரசிக்கும் வகையில் அமைந்திருந்தது. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சி தலைவர் ராஜா அவர்களுக்கும் நிகழ்ச்சி பொறுப்பாளர் முருகேஸ்வரி அவர்களுக்கும் பாராட்டுக்கள் என தனது எண்ண பதிவினை கட்சவியின் பக்கம் கூறியுள்ளார்கள். திருப்பூர் அவினாசி வட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம், கரூர் வெங்கமேடு உலகநாதன், கண்ணம்மா மற்றும் கமலி செல்வம். நேர்களை, நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி,
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
2: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
2: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24. வானவீதி எங்கும் இசைமலையை தூவிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக புதிய வார்ப்புகள் திரைப்படத்திலிருந்து

0: அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 21 திங்கட்கிழமை அன்று பிற்பகல் 3 அரங்கேறிய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது மிகவும் சிறப்பாக இருந்தது. நிகழ்ச்சியில் இடம்பெற்ற ஒவ்வொரு பாடல்களும் சிறப்பு. நேயர் விருப்பத்தில் அரங்கேறிய அந்த நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தோம். ஆரம்பத்திலேயே ஒவ்வொருவருக்கும் ஒரு விஷயம் பிடித்தால் அதுவே ஆனந்தம். நல்ல பாடல்களை கேட்பதும் ஒரு ஆனந்தம் என்ற அழகான அறிமுக வரிகளுடன் நிகழ்ச்சியானது அமைந்திருந்தது. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் சுகன்யா மார்த்தாண்ட பூபதி அவர்களுக்கும் பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது என்ன பதிவினை பதிவு செய்துள்ளார்கள். திருப்பூர் மாவட்டம் முத்தூர் செல்வி, பாலசுப்ரமணியம், நீலவேணி, ஆனந்தி, சத்யா, திருப்பூர் பாரதிபுரம் ராஜ், கரூர் திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா, ஸ்ரீ சுதன், தீரன், திருநெல்வேலி, கட்டபொம்மன் நகர், பொன்ராணி சங்கர்.
1: இனி அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 21 திங்கட்கிழமை மாலை 5 ஒளிபரப்பான சித்திரச்சேபானம் நிகழ்ச்சியில் கமல் ரஜினி பாடல்கள் அனைத்தும் அருமையாக இருந்தது. தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் பிரேமா ஜெகன் அவர்களுக்கும் கோடை பண்பலைக்கும் பாராட்டுகள் தெரிவித்துள்ளார்கள். திருப்பூர் முத்தூர் கொடுமுடிரோடு செல்வி, பாலசுப்ரமணியம், நீலவேணி, ஆனந்தி, சத்யா. அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 22 செவ்வாய்க்கிழமை காலை 8 வளம் வந்த மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. பாடல்கள் ஒவ்வொன்றும் சிறப்பு. நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிய அன்பு அறிவிப்பாளர் காணல் மேனன் அவர்களுக்கும் நம் கோடை பண்பலை வானொலிக்கும் வாழ்த்துக்கள் பல என கூறியுள்ளார் தேனி பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன். இனி இந்த மாதம் செப்டம்பர் 22 செவ்வாய்க்கிழமை காலை 9 நம் கோடை பண்பலையில் ஒலிபரப்பான வானவில் குரலின் குரலாக வலம் வந்தது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் தேனி மாவட்டம் நாகலாபுரம் திரு இளங்குமரன் அவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சி அருமையாகவும் நிகழ்ச்சியை நெறிப்படுத்திய அறிவிப்பாளர் லட்சுமி நாகேந்திரன் அவர்களுக்கும் கோடை பண்பலைக்கும் பாராட்டுகள் கூறியுள்ளார்கள். நெல்லை கட்டபொம்மன் நகர் பொன்ராணி சங்கர், பரமக்குடி அலங்கார ராஜ், தருமபுரி பாரதிபுரம் ராஜ், ஈரோடு கே என் பாளையம் பேச்சிமுத்து.
0: அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 22 செவ்வாய்க்கிழமை என்று மதியம் 12 அரங்கேறிய மகளிர் நேரம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் படித்ததில் பிடித்ததாக வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் தான் படித்து ரசித்த கவி வரிகளையும் தன்னம்பிக்கை வரிகளையும் நிகழ்ச்சியின் பக்கம் பதிவு செய்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது என்ன பதிவினை பதிவு செய்துள்ளார்கள் கே என் பாளையம் பேச்சிமுத்து, நாமக்கல் நடந்தை புளியம்பட்டி சிவகாமி ரங்கசாமி. அடுத்ததாக இந்த மாதம் செப்டம்பர் 22 செவ்வாய்க்கிழமை அன்று பிற்பகல் 2 அரங்கேறிய வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் அன்றைய வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் சேலம் விளாம்பட்டி சேட்டு அவர்களின் வானொலி சார்ந்த அனுபவங்களோடு அவரின் விருப்ப பாடல்களும் இடம்பெற்றன. தன்னை வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு அழைத்து தனக்கான விருப்ப பாடல்களை தந்த கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்கள் என தனது எண்ண கருத்தினை கட்சவியின் பக்கம் கூறியிருக்கிறார் சேலம் விளாம்பட்டி சேட்டு.
1: நேயர்களே, இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் இந்த மாதம் செப்டம்பர் 16 புதன்கிழமை முதல் 22 செவ்வாய்க்கிழமை வரை 94 86 28 24 24 என்ற கோடை பண்பலையின் வளமையான அலைவரிசையின் கட்சவை எண்ணிற்கு நேயர்கள் அனுப்பி வைத்த விமர்சன கருத்துக்களை வாசிக்க கேட்டோம்.
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதிய அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624 101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. பிடித்தவர்களுக்காக பிடித்த பாடல்களை பிடித்தமான நேரத்தில் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வெளிச்சம் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் தொண்டையூர் பால்சா.

0: உப்மாவா போரான டிஷ்?
1: அனல் ரவால செஞ்சா அது ஜோரான டிஷ். அனல் 100% ரோஸ்டட் ரவா, குறையாது ஒட்டாது.
2: அனல் டபுள் ரோஸ்டட் ரவா.
3: நீர்களின் நினைவுகளின் நின்ற எண்ணங்களை காட்டலையில் பதித்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5
4: தங்கள் அன்புடன்.
5: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். இன்றைய நிகழ்ச்சியின் முத்தான நேயர்
6: கரூர் மாவட்டம் நெரூர் தாமோதரன். அவர் இந்த மாதம் செப்டம்பர் 18 வெள்ளிக்கிழமை அன்று 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் ஜென்னலோரம் என்ற தலைப்பில் வண்ணம் தந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஒவ்வொரு நேயர்களும் தலைப்பிற்கு ஏற்ற கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். அன்றைய வானவில் நிகழ்ச்சியின் நிறைவில் தலைப்பிற்கு தகுந்த கருத்துக்களை மிக நன்றாக நேயர்களிடம் கூறி மிகச் சிறப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்த அறிவிப்பாளர் தீபா நடராஜன் அவர்களுக்கும் வழங்கிய கோடை பண்பலைக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறியுள்ளார். கரூர் மாவட்டம் நெரூர் தாமோதரன்
3: அவருக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துக்கள். நிறைவுக்கு வருகிறது நம் கோடை பண்பலை 100.5
4: தங்கள் அன்புடன்.
3: மீண்டும் எதிர்பார்க்கலாம் எதிர்வரும் சனிக்கிழமை அன்று 7:00 PM.

0: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள். சட்டம் சம்பந்தமான விளக்கங்களோடு இணைகிறார் சென்னை உயர் நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள்.
1: கொடைக்கானல் பண்பலை நேயர்களுக்கு வணக்கம்.
2: பொதுவா உள்ளாடை அணியும்

0: போது யாரும் தெரிகிற மாதிரி யாரும் பார்க்குற மாதிரி அணிய மாட்டோம். உள்ளாடை அப்படிங்கிறதுனால அதை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்போம். அதை நம்ம யாரோடையும் ஷேர் பண்ண மாட்டோம். உள்ளாடைக்கும் இந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த உள்ளாடை மாதிரி பாஸ்வேர்டு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாஸ்வேர்டை ஏன் நம்ம அப்படி வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்குரிய காரணத்தை நம்ம இதில் பார்ப்போம். நமக்கு இன்றைக்கி எண்ணி பார்க்க முடியாத அளவில் நமக்கு வசதி வந்துருச்சு இந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனைனால். இப்போ நமக்கு வந்து ஒரு சொத்து வரி கட்டணுமா, மின்சாரம் கட்டணம் கட்டணுமா, ஒரு காஃபி வாங்கணுமா, எல்லாம் ஆன்லைனில் பணத்தை அனுப்பணும்னா நம்மளால் எல்லா காரியத்தையும் உட்கார்ந்த இடத்துல சரி பண்ணிக்க முடியுது. அதே டைம் வந்து அதில் ஆபத்து இருக்குது. நம்மளுடைய நாலேஜ் இல்லாமலே நம்மளுடைய அறியாமையின் காரணமாக நம்ம வங்கி கணக்கில் இருக்கிற மொத்த பணமும் நம்மளை விட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு ஆபத்துலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கணுன்னா நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நமக்கு நிறைய மெசேஜ் எல்லாம் பார்த்துருப்போம். உங்கள் வங்கியிலேருந்து பேசுகிறோம், உங்கள் KYC காலாவதி ஆகிடுச்சு, உடனே OTP சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. இல்லை 10,000 ரூபாய் அனுப்பியிருக்கோம், QR கோடை ஸ்கேன் பண்ணி உடனே பின்னை போடுங்க அப்படிம்பாங்க. நம்ம அப்படிலாம் வரும்போது நமக்கு என்ன வரும், ஒரு அவசரம் நம்மளையும் பிடிச்சிக்கும். அது வந்து அவசரப்படவே கூடாது, ஏன்னா அதுதான் மோசடிக்காரருடைய முதல் ஆயுதம். நம்ம வசதியிலிருந்து பயந்துக்கிட்டு நம்ம அதை பயன்படுத்தாமல் இருக்கிறத விட நம்ம விழிப்புணர்வோடு நம்ம வங்கி கணக்கை நம்ம எளிதில் நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, OTP UPI பின்னு ரெண்டும் நம்மகிட்ட தான் ரகசியமாக இருக்கணும். இதை நம்ம யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. வங்கி அதிகாரின்னு சொன்னாலும் சரி, போலீஸ்னு சொன்னாலும் சரி, உறவினர்கள்னு சொன்னாலும் சரி, இதெல்லாம் நம்ம யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணக்கூடாது. உன்ன சொல்லப்போனால் உண்மையான ஒரு வங்கி அதிகாரி இதெல்லாம் வந்து தொலைபேசியில் கேட்கவே மாட்டாங்க, மெசேஜ் அனுப்பியும் கேட்க மாட்டாங்க. ரெண்டாவது, நம்ம பணம் யாருக்காவது அனுப்பணும் அப்படின்னா தான் நமக்கு பின் நம்பர் தேவையே தவிர, பணம் நமக்கு வருது நம்ம அதை எடுக்கணும்னா அதுக்கு நம்ம பின் நம்பர் தேவையே கிடையாது. இன்னும் சில சமயங்களில் என்ன பார்ப்போம் அப்படின்னா, உங்களுக்கு 500 ரூபாய் பரிசு, 5,000 ரூபாய் ரீஃபண்டு, லாட்ரி ப்ரைஸ் அப்படின்லாம் ஆசை காட்டுவாங்க. அப்படி காட்டினா பின்ன உடனே நீங்கள் போட்டுருவீங்க. அப்படிங்கிறதுனால உங்கள் வங்கி கணக்கு 10 நிமிஷத்தில் முடக்கப்படும், பணம் செலுத்தலைனா மின்சாரம் துண்டிக்கப்படும், உங்கள் பையனுக்கு விபத்து, உடனே பணம் அனுப்புங்க, இப்படியெல்லாம் வந்து பயம் காட்டுறது, ஆசை காட்டுறது, அவசரம் காட்டுறது, இப்படியெல்லாம் உருவாக்கித்தான் பெரும்பாலான மோசடிகள்லாம் நடக்குது. அப்படி ஒரு அழைப்பு வந்தால் அழைப்பை துண்டித்து விட்டு சம்பந்தப்பட்ட வங்கி அல்லது நிறுவனத்தினுடைய அதிகாரப்பூர்வ எண்ணை நாமே தேடி அழைத்து அதை உறுதி செஞ்சுக்கணும். அறிமுகம் இல்லாதவர்கள்லாம் அனுப்பக்கூடிய லிங்கை திறக்கவே கூடாது, அவங்க சொல்கிற அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிடவே கூடாது. இந்த ஸ்க்ரீன் ஷேரிங் அப்படின்னு சொல்கிற ரிமோட் ஆக்சஸ் வசதியவும் நமக்கு யாரோடையும் ஷேர் பண்ண அனுமதிக்கக்கூடாது. சரி, இவ்வளவும் பண்ணுறோம், பண்ணியும் ஒரு சமயத்தில் நம்மளை அறியாமல் ஏமாந்துட்டோம்னா என்ன செய்கிறது, பணம் போயிடுச்சே அவ்வளோதான், இனிமேல் என்ன செய்ய முடியும், உலகளாவிய எல்லை இருக்குது, எப்படி கண்டுபிடிப்பாங்க, அப்படிலாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. தேசிய சைபர் குற்ற உதவி எண்ன்னு ஒன்று இருக்குது, அந்த எண் 1930 1930. இதுதான் அந்த உதவி எண். அதே நேரத்தில் உங்கள் வங்கிக்கும் தகவல் தெரிவித்து கணக்கை பாதுகாக்க நீங்கள் நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள். தாமதிக்காமல் உடனடியாக புகார் செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மோசடி நடந்த நேரம், தொகை, டிரான்சாக்ஷன் நம்பரு, தொலைபேசி எண், SMS இதெல்லாம் வந்து உடனடியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆதாரங்களெல்லாம் நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கணும். 3 வரி தான், OTP பின்னு யாருக்கும் சொல்லாதீங்க. பணம் பெறத்துக்கு தான் பின்னு தேவையில்லை. பணம் பறிபோனால் உடனே நீங்கள் சொல்ல வேண்டியது 1930. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை நமக்கு மிகப்பெரிய வசதி, அதை பயத்துடன் பயன்படுத்த வேண்டியதில்லை, விழிப்புடன் பயன்படுத்தினால் போகிறோம். நன்றி.
1: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களை தந்தார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி வாயிலாக நீங்களும் சட்ட உதவி பெற விரும்பினால் நிலைய இயக்குனர் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள் நிகழ்ச்சி, கோடை பண்பலை 100.5, கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு உங்கள் கேள்விகளை அனுப்பி வையுங்கள். கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.
2: இனி கேட்கலாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம், மனதின் குரல் மறு ஒளிபரப்பு, சென்னை அஞ்சலாக.

0: நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
2: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலின் செப்டம்பர் மாத பதிப்பின் வாயிலாக மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திக்கும் சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது. நான் நாட்டு மக்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். மனதின் குரலில் நாம் நாட்டு மக்களின் ஆக்கப்பூர்வமான முயற்சிகளுக்கு மேடை அமைத்து கொடுக்கிறோம். நாட்டின் சாதனைகள் குறித்து பேசுகிறோம். பாரதத்தின் ஒரு பெரிய வரலாற்று பூர்வமான சாதனைக்கு இன்னும் ஒரு நாளுக்கு பிறகு 10 ஆண்டுகள் ஆகவிருக்கிறது. இந்த சாதனை தான் துல்லிய தாக்குதல். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக செப்டம்பர் 2016 28-29 தேதிகளிலே பாரத நாட்டு சேனையானது பாகிஸ்தானிய பயங்கரவாதிகளின் மறைவிடங்களின் மீது துல்லிய தாக்குதலை நடத்தியது. கட்டுப்பாட்டு எல்லையை கடந்து சென்று நமது வீரர்கள் பயங்கரவாதத்திற்கு எதிராக தொடுத்த தாக்குதலை கண்டு உலகமே மூக்கிலே விரலை வைத்தது. துல்லிய தாக்குதல் நடத்தியதன் மூலமாக பயங்கரவாதத்தை சகித்து கொள்ளாத தன்னுடைய கொள்கைக்கு ஒரு புதிய எடுத்துக்காட்டை உலகிற்கு பாரதம் எடுத்து காட்டியது. பயங்கரவாதம் காரணமாக பாரதம் நீண்ட காலம் வரையிலே வலியை சகித்து வந்தது. ஆனால் துல்லிய தாக்குதலானது இந்த துயரத்திற்கு எதிராக தீர்மானமான எதிர்வினையை ஆற்றியது. கடந்த 1 10-ஆண்டு காலத்திலே பாலாகோட்டின் மீதான விமான தாக்குதல் தொடங்கி ஆபரேஷன் சிந்தூர் வரை பயங்கரவாதிகள் பாரதத்தை ஏறிட்டு பார்த்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எதிராக கடுமையான எதிர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியை பாரதம் மீண்டும் மீண்டும் தெளிவாக்கியது. நண்பர்களே, பயங்கரவாத தாக்குதல்கள் நீண்ட காலமாகவே நம்மை காயப்படுத்தி வந்திருக்கின்றன. ஒரு காலத்திலே பாரதத்திலே தொடர் குண்டு வெடிப்புகள் என்பவை சாதாரணமானவையாக பார்க்கப்பட்டன. செப்டம்பர் மாதமான இந்த மாதத்திலே 2008 13 தேதியன்று தில்லியிலே நடந்த தொடர் குண்டு வெடிப்பிலே பல அப்பாவி குடிமக்கள் கொல்லப்பட்டார்கள். இது நடந்த சில வாரங்கள் கழித்து நவம்பர் 26 தேதியன்று மும்பையிலே மிகப்பெரிய தாக்குதல் கட்டவிழ்த்து விடப்பட்டது. நண்பர்களே, முன்பும் கூட பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானத்தின் மீது எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்று தீவிரமாக கோரப்பட்டது. ஆனால்

அது கண்டுகொள்ளப்படவே இல்லை. காலம் கடந்து போக காத்திருக்கப்பட்டது. இப்போது இன்றைய பாரதம் பயங்கரவாதத்திற்கு எதிராக சகிப்புத்தன்மையில்லா கொள்கையை பின்பற்றி நடக்கிறது. இதன் பலனை நாமும் கவனித்து வருகிறோம் இல்லையா நண்பர்களே? இந்த ஆண்டு நவம்பர் மாதம் 9ஆம் தேதியன்று இந்த பயங்கரவாத தாக்குதல் நடந்து 25 ஆண்டுகள் ஆகின்றன. அமெரிக்காவின் உலக வர்த்தக மையத்திலே உயிரிழந்த அப்பாவி மக்களின் எண்ணிக்கைக்கு பிறகு அதிகளவு மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்றால் அது பாரதத்திலேதான். 2014ஆம் ஆண்டிலே நான் பிரதமரான பிறகு அமெரிக்கா சென்றிருந்தது நினைவிருக்கிறது. அப்போது நியூயார்க்கிலே இந்த அப்பாவி குடிமக்களுக்கு நான் என் ஸ்ரத்தாஞ்சலிகளை செலுத்தச் சென்றிருந்தேன். இன்று மீண்டும் ஒருமுறை பாரதத்தின் கோடிக்கணக்கான குடிமக்களின் தரப்பிலிருந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நான் என் பரிவுணர்வை அர்ப்பணிக்கிறேன். எனதருமை நாட்டு மக்களே, இப்போதெல்லாம் நாட்டிலே ஒரு மிகப்பெரிய வரைபடம் தயாராகி வருகிறது. இந்த வரைபடத்திலே நீங்களும் இருக்கிறீர்கள், உங்களுடைய குடும்பமும் இருக்கிறது, உங்கள் அக்கம்பக்கத்தாரும் இருக்கின்றார்கள். நான் பாரதத்தின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி பேசுகிறேன். தேசத்தின் அனைத்து மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் இதன் முதல் கட்டம் கிட்டத்தட்ட நிறைவடைந்து விட்டது. 32 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பற்றிய தகவல்கள் பதியப்பட்டுவிட்டன. லத்தாக், ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீரம் மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களின் கடினமான பனிமூடிய பகுதிகளிலும் கூட இப்போது இந்த பணி நடந்து வருகிறது. இங்கே பல உத்வேகம் அளிக்கும் அனுபவங்கள் நம் முன்னால் வெளியாகியிருக்கின்றன. உத்தராகண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தொடக்கம் சமோலியின் மானா கிராமத்திலிருந்து தொடங்கியது. மானா கிராமம் தேசத்தின் முதல் கிராமமாக கருதப்படுகிறது. மானாவிலே மிக முதன்மையாக 83 வயதான பூர்ணிமா ராவத் அவர்களிடமிருந்து இது தொடங்கப்பட்டது. உத்தரகாசியின் பகோரி கிராமத்திலே வீட்டு தங்குமிடங்களை நடத்தி வரும் ஹர்தேவ் சிங் ராணா அவர்கள் டிஜிட்டல் வழியாக தன்னை பற்றிய தகவல்களை தாமே பதிவு செய்திருக்கிறார். நண்பர்களே, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம் அனைவரின் தேசிய கடமையாகும். இதன் பொருட்டு நீங்கள் சற்று நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று ஆகஸ்ட் 15ஆம் தேதியன்று நான் விண்ணப்பித்திருந்தேன். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக உங்களுடைய விவரங்களை நீங்களே பதிவு செய்யும் வசதி மிகவும் சுலபமானது. நீங்கள் உங்களுடைய செல்பேசி வாயிலாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார் பற்றிய தகவல்களையும் பதிவு செய்ய முடியும். இந்த வசதி ஹிந்தி மொழி உட்பட 16 மொழிகளில் இருக்கிறது. நண்பர்களே, இதற்காக நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். இந்த தளத்தின் பெயர் se.census.gov.in. இணையதளத்தின் பெயரை மீண்டும் அறிவிக்கிறேன், se.census.gov.in. குறித்து கொண்டு விட்டீர்களா? சரி, இங்கே சென்று நீங்கள் உங்களுடைய செல்பேசி வாயிலாக உள்நுழையவும் உங்களுடைய இடத்தை பதிவு செய்யவும் உங்களுடைய குடும்பத்தோடு தொடர்புடைய தகவல்களை நிரப்பவும் பிறகு இதை சமர்ப்பித்து விடவும். இந்த மொத்த செயல்பாட்டிற்கும் சுமார் 15 முதல் 20 நிமிடங்கள் வரை மட்டுமே செலவாகிறது. இதற்கு எந்த ஆவணத்தையும் தரவேற்ற வேண்டியதில்லை. தகவல்களை சமர்ப்பித்த பிறகு உங்களுக்கு ஒரு சிறப்பு அடையாள குறியீடு கிடைக்கும். கணக்கெடுப்பு நடத்துவோர் உங்கள் வீட்டிற்கு வரும் வேளையில் நீங்கள் அவர்களிடம் இந்த குறியீட்டை தெரிவிக்கலாம். நீங்கள் அளித்திருக்கும் தகவல்களை சரிபார்த்த பிறகு அது கணக்கெடுப்பின் பகுதியாகிவிடும். நண்பர்களே, இதுவரை செல்பேசியில் மட்டும் 2 கோடி 60 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தளத்திலே தங்களை பற்றிய தகவல்களை நிரப்பியிருக்கின்றார்கள், சுய விவரப் பதிவை செய்திருக்கின்றார்கள். நீங்களும் இதற்கு சற்று நேரம் ஒதுக்கினால் இது தேசத்திற்கு மகத்துவமானது. ஏனென்றால் நீங்கள் அளிக்கும் சரியான தகவல், உங்கள் குடும்பத்தார் பற்றிய சரியான தகவல் தேசத்தின் எதிர்காலத்தின் சரியான காட்சியை தயார் செய்ய உதவிகரமாக இருக்கும். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இன்று செப்டம்பர் 27ஆம் தேதி ஒரு சிறப்பான காரணத்தால் மேலும் சிறப்படைகிறது. இன்று ஒரு ஆளுமையின் பிறந்த நாளாகும். இவர் கலாச்சாரம் மற்றும் தேசத்திற்காக தனது ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் சமர்ப்பித்திருக்கிறார்

இருக்கிறார். நான் விஸ்வ ஹிந்து பரிஷத்தின் முன்னாள் சர்வதேச செயல் தலைவர் மதிப்பிற்குரிய காலஞ்சென்ற அசோக் சிங்கல் அவர்களை பற்றித்தான் பேசுகிறேன். 1926 ஆண்டு செப்டம்பர் மாதம் 27 தேதியன்று ஆக்ராவிலே இவர் பிறந்தார். இவர் சமூகத்திலே வாழ்ந்தாலும் கூட தபசீலர்களைப் போன்றே வாழ்க்கையை வாழ்ந்தார். இவர் ராம ஜென்ம பூமி போராட்டத்திற்கு திசையையும் சக்தியையும் அளித்ததன் விளைவாகவே இன்று நாம் அயோத்தியிலே மகோன்னதமான ஆலயத்தை எழுப்ப முடிந்திருக்கிறது. எனக்கு இது பெரும் பேராக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையை நான் அருகிருந்து பார்த்திருக்கிறேன் என்பதோடு அவருடன் இந்த குறிக்கோளில் பங்கெடுக்கும் சந்தர்ப்பமும் எனக்கு வாய்த்தது. நான் ராமர் கோயிலின் பிராண பிரதிஷ்டைக்கான அனுஷ்டானங்களில் பங்கெடுத்த போது அப்போதும் கூட எனக்கு மீண்டும் மீண்டும் அசோக் அவர்களை பற்றிய எண்ணங்கள் மனதில் எழுந்தது மிகவும் இயல்பான ஒன்றுதான். நண்பர்களே, அசோக் அவர்கள் பற்றி எத்தனையோ விஷயங்கள் அந்த அளவுக்கு விவாதிக்கப்படுவதில்லை. ராமராலய போராட்டத்தோடு கூடவே அவர் சமூக ஏற்றத்தாழ்வு மற்றும் பாகுபாட்டிற்கு எதிராகவும் பெரிய போராட்டத்தை நடத்தினார். அவர் ஒரு மிகவும் வளமான குடும்பத்திலே பிறந்தவர். அவருடைய தந்தை ஒரு சிவில் சேவை அதிகாரி. சகோதர சகோதரிகளில் பெரும்பாலானோர் பெரிய பெரிய பதவிகளை வகித்தவர்கள். இவரே கூட IIT பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழக பட்டதாரி. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இவர் சமூகம் மற்றும் கலாச்சாரத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். இதுவே மகத்தானவர்களின் அடையாளமாகும். இன்று நான் அவருடைய 100 பிறந்த நாளன்று அவருடைய கோடிக்கணக்கான ஆதரவாளர்கள் சார்பாக அவரை போற்றுகிறேன். என் தரப்பிலிருந்து உணர்வுபூர்வமான நினைவாஞ்சலிகளை காணிக்கையாக்குகிறேன். என் கனிவான நாட்டு மக்களே, இந்த ஆண்டின் தொடக்கத்தை நாம் சுயமரியாதையின் ஒரு மகத்தான நாளோடு கொண்டாடினோம். அந்த புனித நாள்தான் சோமநாதர் சுயமரியாதை திருநாள். இன்றிலிருந்து 1000 ஆண்டுகள் முன்பாக 1026 ஆண்டிலே முகம்மது கஜினி முதன் முறையாக சோமநாதர் ஆலயத்தை தரைமட்டமாக்கினான். ஆனால் சோமநாதர் ஆலயத்தை தகர்த்து பாரதத்தின் அடையாளத்தை அழிக்க வந்தவர்களின் இருப்போ அடையாளமோ ஏதும் இல்லை. ஆனால் சோமநாதர் ஆலயமோ பிரம்மாண்டமாக விசாலமான கடற்கரையிலே பாரதத்தின் சாகாத்தன்மைக்கு நல்லாசிகள் அளித்து வருகின்றது. ஆகையால்தான் நாம் நிறை பெருமிதம் பொங்க இந்த ஆண்டு சோமநாதர் சுயமரியாதை திருநாளை கொண்டாடினோம். நண்பர்களே, இந்த விவாதத்தை இன்று மனதின் குரலிலே மீண்டும் நான் ஏன் கூறுகிறேன் என்றால், இதற்கும் கூட ஒரு சிறப்பான காரணம் உண்டு. 1026 ஆண்டிலே கஜினி வாயிலாக சோமநாதர் ஆலயம் தகர்க்கப்பட்ட அதே ஆண்டிலேதான் குஜராத்தின் மோடேராவின் பிரசித்தி பெற்ற சூரியனார் ஆலயத்தின் மீதும் தாக்குதல் தொடுக்கப்பட்டு தகர்க்கப்பட்டது. அதாவது மோடேராவின் ஆலயமும் தகர்க்கப்பட்டும் கூட இந்த ஆண்டோடு 1000 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன. அந்த காலகட்டத்தில் இந்த ஆலயம் எழுப்பப்பட்டு 1 ஆகியிருந்தது. 1025 ஆண்டிலே இந்த ஆலயம் ராஜா பீமதேவரால் கட்டப்பட்டது. நண்பர்களே, நீங்கள் அந்த காலகட்டம் பற்றி சிந்தித்து பாருங்கள். அப்போது நம்மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டு சோமநாதர் ஆலயம் போன்ற நம்பிக்கையின் மிகப்பெரிய மையம் தவிடுபொடியாக்கப்படுகிறது, மேலும் பல இடங்களும் தாக்கப்படுகின்றன எனும்போது எந்த ஒரு சமூகமாகட்டும் நிர்வாகமாகட்டும் அதன் மனோபலம் பலவீனமாகிவிடும். ஆனால் ராஜா 1 பீமதேவர் கஜினியை எதிர்த்ததோடு மட்டுமல்லாமல் சில காலத்திற்குள்ளாகவே மோடேராவின் சூரியனார் கோயிலையும் புனரமைத்தார். இந்த உயிர்ப்புணர்வு காரணமாகவே சோமநாதர் ஆலயமும் மீண்டும் மீண்டும் நாசப்படுத்தப்பட்ட போது புனர் நிர்மாணமும் தொடர்ந்து நடைபெற்றது. நண்பர்களே, மோடேரா சூரியனார் கோயிலுக்கு பிறகான காலகட்டத்தில் தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்தேறின. பிறகு அலாவுதீன் கில்ஜி மீண்டும் ஒரு முறை சிற்பக்கலை கொழிக்கும் இந்த மகத்தான ஆலயத்தை தகர்த்தான் என்றாலும், நண்பர்களே, நமது பாரத நாட்டவர்கள் சூரிய வழிபாட்டினை வெறும் கட்டடக்கலை மற்றும் ஆலயங்கள் வாயிலாக மட்டுமே செய்யவில்லை. நமது சூரிய வழிபாடு அதன் மேலும் ஒரு பொருள் என்னவென்றால் ஒளி, சக்தி, அறிவியல் மற்றும் நீடித்த தன்மைக்கான உத்வேகம். ஆகையால் மோடேராவும் கூட இன்று சூரியனார் கோயிலுக்காக மட்டுமே அறியப்படுவதில்லை. மாறாக குஜராத்தின் இந்த கிராமம் தேசத்தின் முதல் சூ

சூரிய கிராமம் என்ற வகையிலும் புகழ் பெற்றிருக்கிறது. மோடேரா இன்று முழுமையான வகையிலே சூரிய சக்தியால் இயங்குகிறது. மேலும் தேசத்தின் முன்பாக நீடித்த தன்மையாக ஒரு எடுத்துக்காட்டையும் இது முன்வைக்கிறது. மோடேராவிலே சுற்றுப்பயணிகளுக்கு பல கவரக்கூடியவையும் வசதிகளின் தொடக்கமும் ஏற்பட்டிருக்கிறது. ஜனவரியின் மகர சங்கராந்திக்கு பிறகு அங்கே மோடேரா நாட்டிய திருவிழாவுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே பாரதத்தின் கலாச்சார மற்றும் பாரம்பரிய நடனங்களின் அருமையான அரங்கேற்றம் நடைபெறும். நீங்கள் அனைவரும் ஒருமுறை அவசியம் மோடேராவுக்கு வாருங்கள். பாரதத்தின் இந்த கௌரவம் மிக்க பாரம்பரியத்தை தரிசனம் செய்யுங்கள் என்று உங்கள் அனைவரிடத்திலும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, கடந்த காலத்துடனான நமது பந்தம் இன்றும் கூட மிகவும் உயிர்ப்போடு இருக்கிறது. இதன் பின்புலத்தில் இதை மேலும் ஆழப்படுத்தி கொண்டு வருவோரின் அர்ப்பணிப்பு உணர்வும் உழைப்பும் இருக்கின்றது. தமிழ்நாட்டிலே திருச்சிராப்பள்ளியின் மணப்பாறையிலே இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான முயற்சி நடைபெற்று வருகிறது. ஒரு கல்லூரியிலே தமிழ் கல்வித்துறையோடு தொடர்புடைய ஏ. செல்வராஜு அவர்கள் இதை மேலும் முன்னெடுத்து வருகிறார். ஒரு உரையாற்றும் போது அவருக்கு தனது மாணவனிடமிருந்து சில தொன்மையான உருவச்சிலைகள் பற்றிய தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த விஷயம் தொடர்பான விவாதங்களுக்கு பிறகு அவர் கள ஆய்வுக்கு திட்டமிட்டார். இந்த வருகையின் போது அவருக்கு பல்வேறு இடங்களில் பல உருவச்சிலைகளும் தொன்மையான ஆலயமும் கிடைத்தன. கடந்த காலத்தோடு தொடர்பு கொள்ள இது ஒரு சுவாரஸ்யமான முயற்சியாகும். இதைப் போலவே நாம் நமது மரபுகளை பற்றி மேலும் சிறப்பான முறையிலே தெரிந்து கொள்ளலாம். தேசத்தின் பிற பாகங்களிலும் கூட இப்படிப்பட்ட முயற்சிகள் செய்யப்படலாம். நமது வரலாற்றை மேலும் அணுக்கமாக பார்க்கும் வாய்ப்பினை நமக்கு இவை அளிக்கின்றன. என் உளம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்களில் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வணக்கத்திற்குரிய பாபுவின் ஜெயந்தி வருகிறது. பாபு நமக்கு வாழ்க்கையின் பல மந்திரங்களை அளித்திருக்கிறார். தூய்மையும் அவற்றில் ஒன்று. நமக்கருகே தூய்மையோடு தொடர்புடைய அநேக முயற்சிகளை நாம் காண்கிறோம். இந்த முயற்சிகள் எல்லாம் மிகவும் உள்ளெழுச்சியும் உற்சாகமும் அதிகம் ஏற்படுத்துபவை. சமூக வலைத்தளங்களிலும் கூட இப்படிப்பட்ட படங்கள், காணொளிகள், ரீல்கள் மீண்டும் மீண்டும் நமது கவனத்தை கவர்கின்றன. தற்போதைய நாட்களில் நான் இப்படிப்பட்ட பல முயற்சிகளை பார்க்க நேர்ந்தது. மத்திய பிரதேசத்தில் சில இளைஞர்கள் நதியை தூய்மைப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அவர்களுடைய சிறிய முயற்சி வாயிலாக ஒட்டுமொத்த சமூகத்தையும் இணைத்து வருகின்றார்கள். இப்படியே ஆந்திரத்திலேயும் இளைஞர்கள் பழைய குளங்களையும் குட்டைகளையும் தூய்மைப்படுத்தி வருகிறார்கள். இதிலே நமது பழைய மரபு சின்னங்கள் மீண்டும் புத்துயிர் பெறும் பணியும் நடந்தேறி வருகிறது. மும்பையிலே சில இளைஞர்கள் கடற்கரைகளை தூய்மையாக்கும் முன்னெடுப்பை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு கடற்கரையிலே பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று திரண்டு தூய்மைப் பணி மூலம் சேவையாற்றி வருகின்றார்கள். இங்கே தில்லியைச் சேர்ந்த குழந்தைகள், இளைஞர்கள் ஆகியோர் மக்கும் குப்பை, மக்கா குப்பை ஆகியவற்றை தனித்தனியே வைப்பதோடு அருகில் இருக்கும் இடங்களை தூய்மையாக வைத்திருப்பது குறித்த விழிப்புணர்வை மேற்கொண்டு வருகிறார்கள். மேற்கு வங்கத்திலே இளம் மாணவர்களும் உள்ளூர் மக்களும் இணைந்து இன்பச் சுற்றுலா செல்லும் இடங்களில் இருக்கும் சந்தைகளை சுத்தம் செய்து வருகிறார்கள். நண்பர்களே, இவர்கள் அனைவரின் முயற்சிகள் வாயிலாகவும் ஒரு விஷயம் மிகவும் தெளிவாக தெரிகிறது. எங்கேயோ ஒரு தொடக்கத்தை ஒரு தனிநபர் செய்ய, பிறகு அவரோடு வேறு சிலரும் இணைய, இதுவே சங்கிலி தொடராகிறது. இதுதானே மக்கள் பங்கெடுப்பு. பாபுவுக்கு நாம் செலுத்தக்கூடிய மிக அழகான ஸ்ரத்தாஞ்சலியும் கூட தூய்மைதான். எனதருமை நாட்டு மக்களே, நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம் எனும்போது தாவரங்கள், செடிகொடிகள் அல்லது உயிரினங்களை மட்டும் காப்பதில்லை, நாம் அந்த ஒட்டுமொத்த சூழல் அமைப்பையுமே பலப்படுத்துகிறோம். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடந்து வரும் சில முயற்சிகள் எல்லாம் இந்த உணர்வை மிகவும் அழகான முறையிலே காட்சிப்படுத்துகின்றன. நண்பர்களே, அசாமிலே சோனாயி ரூபாயி வனவிலங்கு சரணாலயம் உள்ளது. ஒரு சமயத்திலே இங்கே யானைகள் வசித்து வந்தன. ஆனால் மெல்ல மெல்ல வனங்களின் மீது மனிதர்களின் ஆக்கிரமிப்பு அதிகரிக்கத் தொடங்கிய காரணத்தால் யானைகள் இந்த பகுதியிலிருந்து விலகத் தொடங்கின. 3 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலப்பகுதி ஆக்கிரமிப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு இப்போது மிக அற்புதமான விளைவுகள் புலனாகின்றன. யானைகள் இங்கே மீண்டும் திரும்பி வந்திருக்கின்றன.
எந்த பகுதிகளில் எல்லாம் பல ஆண்டுகளாக அவற்றின் இயக்கம் தென்படவில்லையோ

இன்று அங்கே மீண்டும் யானைகளின் கூட்டங்களை பார்க்க முடிகிறது. நண்பர்களே, அசமிலே மேலும் ஒரு அழகான முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த முயற்சி மிகவும் சிறிய உயிரினமான பிக்மி ஹாங் இதை காப்பதற்கானது. ஒரு காலத்தில் இதன் இருப்பு ஒரு கேள்விக்குறியானது. அப்போது வெறும் 6 பிக்மி ஹாகுகள் மட்டுமே இருந்தன. இவற்றை கொண்டு ஒரு பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு இவை மீண்டும் வனங்களில் விடப்பட்டன. இவை வசிக்க புல்வெளிகளும் உருவாக்கப்பட்டன. இன்று இந்த திட்டம் காரணமாக பிக்மி ஹாகின் எண்ணிக்கை 190க்கும் அதிகமாகியிருக்கிறது. நண்பர்களே, இயற்கையோடு கூட நமது உறவு வெறும் பராமரிப்போடு மட்டும் தேங்கிப் போவதில்லை. பல வேளைகளிலே இயற்கையை நாம் கவனித்து கொள்ளும்போது அதே இயற்கை நம் வாழ்க்கைக்கும் துணையாகிறது. மேற்கு வங்கத்தின் சுந்தர்வனத்திலே சில பெண்கள் இந்த உறவின் உத்வேகம் நிறைந்த எடுத்துக்காட்டை அளித்து வருகின்றார்கள். ஜார்காலியின் இந்த பெண்கள் சதுப்பு நிலக்காடுகளை தயார் செய்து வருகிறார்கள். இவர்களின் பெரும்பாலானோரின் கணவன்மார்கள் புலித்தாக்குதலில் மாண்டு போனவர்கள். கணவனை இழந்த பிறகு இவர்கள் சுந்தர்வன காடுகளையே தங்களுடைய வாழ்வாதாரமாக ஆக்கி கொண்டார்கள். இவர்களால் நடப்பட்டிருக்கும் அலையாத்தி காடுகள் இன்று கிராமங்களுக்கான ஒரு இயற்கையான பாதுகாப்பு கவசமாக ஆகி வருகின்றன. மேலும் இவற்றை நட்டதன் வாயிலாக இந்த பெண்களுக்கு வருவாயும் உண்டாகிறது. நண்பர்களே, நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், இயற்கையின் சீர்த்தன்மையை பராமரிக்க வேண்டும், அதன் பன்முகத்தன்மையை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய இப்படிப்பட்ட அனைத்து முயற்சிகளும் எதிர்கால சந்ததிகளுக்கான நமது கடமையாகும். என் இதயம் நிறை நாட்டுமக்களே, தற்போதுதான் தேசத்தின் லட்சக்கணக்கான இளைஞர்கள் போதை பழக்கத்துக்கு எதிராக, போதை பொருட்களுக்கு எதிராக ஒரு மிக மகத்துவமான உறுதிப்பாட்டை மேற்கொண்டார்கள். இளைஞர்கள் தாமும் போதையிலிருந்து விலகியிருக்கும் உறுதிப்பாட்டை மேற்கொண்டதோடு இந்த தகவலை மற்றவர்களுக்கும் கொண்டு சேர்க்கும் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவை அனைத்தும் போதையில்லா இளைஞர்கள் இயக்கத்திலே. இந்த இயக்கமானது 100 வாரங்கள் வரை நடத்தப்படும். இதிலே மை பாரத்தின் தன்னார்வலர்கள் இருக்கின்றார்கள். நாட்டுப்பணி திட்டத்தோடு இணைந்த நமது இளைஞர்களும் கூட இதில் அங்கம் வகிக்கிறார்கள். பள்ளி கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களும் கூட இதில் பயணிக்கிறார்கள். மேலும் பல சமூக மற்றும் ஆன்மீக அமைப்புகளும் கூட இதோடு இணைந்திருக்கின்றார்கள். கடந்த சில நாட்களாகவே நாடெங்கும் ஆயிரக்கணக்கான உறுதிப்பாட்டு கூட்டங்களும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடந்திருக்கின்றன. நண்பர்களே, இந்த இயக்கத்திலே எனக்கு ஒரு விஷயம் மிகவும் பிடித்திருந்தது. அதுதான் போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான செய்தி. நமது இளைஞர்கள் தாங்களே தங்களுடைய மொழியிலே, தங்களுடைய வழிமுறையிலே இந்த செய்தியை முன்னெடுத்து வருகின்றார்கள். தங்களுடைய படைப்புத்திறனை இந்த இயக்கத்தோடு இணைக்க வேண்டும் என்று நானும் கூட மனதின் குரலில் இளைய நண்பர்களிடம் வேண்டி கேட்டுக்கொண்டதன் பேரில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த அறைகூவலுக்கு செவிமடுத்திருக்கிறார்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. மை பாரத்தில் பாடல், முழக்கங்கள் எழுதல், தெருமுனை நாடகங்கள் போன்ற பல்வேறு போட்டிகள் நடந்தன. இதைப் போலவே சமூக வலைத்தளத்தில் நமது இளைஞர்கள் ஹேஷ்டேக் போதையில்லா இளைஞர்கள் என்பதிலே தங்களுடைய படைப்புத்திறன் உள்ளடக்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். அதாவது செய்தியும் இளைஞர்களுடையது, ஊடகமும் இளைஞர்களுடையது, மேலும் இதை முன்னெடுத்து செல்லும் சக்தியும் இளைஞர்களுடையது. இனிவரும் நாட்களிலே இந்த இயக்கத்தின்படி உடல்நல பரிசோதனை, தியான முகாம்கள் போன்ற நடவடிக்கைகளும் நடக்கும். நண்பர்களே, விரைவிலேயே நமது அநேக திருநாட்களும் பண்டிகைகளும் வரவிருக்கின்றன. இந்த முறை பண்டிகைகளின் சந்தோஷத்திற்கிடையே நாம் நமக்கருகே பார்வையை செலுத்துவோம். ஏதாவது இளைஞன் தவறான பழக்கத்தை நோக்கி செல்லுகிறார் என்றால் அவரோடு உரையாடுவோம். யாரேனும் போதை பழக்கத்திலிருந்து வெளியேற விரும்புகிறார் என்றால் அவருக்கு துணை நிற்போம். போதையில்லா இளைஞர்கள், வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இந்த மனவுறுதியை நாம் அனைவரும் இணைந்து முன்னெடுத்துச் செல்வோம். என் உயிருக்கு உயிரான நாட்டு மக்களே, செங்கோட்டையிலிருந்து நான் இந்த முறை விளையாட்டுகளுக்கான திறமைகள் தேடல் இயக்கத்தை அறிவித்திருந்தேன். பாரதம் தொடர்ந்து மிகச்சிறப்பான வகையில் விளையாட்டுகளில் திறமைகளை வெளிப்படுத்தி வர வேண்டும் என்பதற்காக கிராமங்கள், குடியிருப்பு தொகுப்புகள் வரை சென்று திறமைகளை தேட வேண்டும். இந்த பணிக்காகவே தங்களையே அர்ப்பணித்தவர்களும் பலர் இருக்கின்றார்கள். திறமைகளை தேடிப்பிடித்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதை அவர்கள்

ஒருமுனைப்போடு செய்து வருகின்றார்கள். பஞ்சாபிலே இந்த பணியை ராஜிந்தர் சிங் அவர்கள் செய்து வருகிறார். ராஜிந்தர் சிங் அவர்கள் பெயரிலேயே கூட சீனியர் என்ற சொல்லும் இணைந்திருக்கிறது. இவர் 1980 நடந்த ஒலிம்பிக்கிலே ஹாக்கி போட்டியிலே தங்கப்பதக்கம் வென்ற குழுவினரின் அங்கமாக இருந்தார். 1982 உலகக்கோப்பையிலே விளாசினார். 2001 பாரதம் முதன்முறையாக ஆடவருக்கான இளநிலை உலகக்கோப்பையை வென்றது. அதேபோல 2003 நம் நாடு சீனியர் ஆசிய கோப்பை விருதையும் தன்னுடையதாக்கியது. இந்த 2 போட்டிகளிலும் இவர் பயிற்றுநராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது இவர் ரவுண்ட் கிளாஸ் ஹாக்கி அகாடமி வாயிலாக தனது பேரார்வத்தை முன்னெடுத்து சென்று வருகிறார். இவருடைய முயற்சிகளால் கிராமங்களில் புதிய ஹாக்கி ஆஸ்ட்ரோ மைதானங்கள் போடப்பட்டு வருகின்றன. ராஜிந்தர் அவர்களின் கவனம் தெளிவாக இருக்கிறது. சிறப்பான பயிற்சிகள் குறைவாக இருக்கும் கிராமங்களை அடையாளம் கண்டு கவனம் செலுத்தும் முயற்சிகளின் காரணத்தால் பல விளையாட்டு வீரர்கள் பாரதத்தின் இளநிலை மற்றும் முதுநிலையில் தங்களுக்கென ஒரு இடத்தை பிடிக்க முடிந்திருக்கிறது. ராஜிந்தர் சிங் அவர்களின் இந்த அர்ப்பணிப்பை நாம் எத்தனை பாராட்டினாலும் தகும். என் இனிமையான நாட்டு மக்களே, நெல்லிக்காயை நாம் அனைவரும் நன்கறிவோம். பெரும்பான்மையான வீடுகளில் நெல்லிக்காயில் போடப்பட்டிருக்கும் ஊறுகாய்களும் முரப்பாக்களும் பயன்படுத்தப்படுகின்றன. பலர் நெல்லிச்சாற்றை விரும்பி சுவைக்கின்றார்கள். மேலும் பல நூற்றாண்டுகளாகவே செவன் பிராஷ் நமது அன்றாட வாழ்க்கையின் முக்கியமான அங்கமாகிவிட்டது. நமது பெரியோர் முதியோரெல்லாம் தலைமுறை தலைமுறையாக நெல்லியின் குணங்களை பற்றி கூறி வந்திருக்கிறார்கள். நண்பர்களே, இதே நெல்லிதான் இன்று உத்தரப்பிரதேசத்தின் பிரதாப்கடிலே புதிய சாத்தியக்கூறுகளின் ஊடகமாக ஆகி வருகிறது. பிரதாப்கட் மற்றும் நெல்லிக்கும் இடையேயான உறவு மிகவும் பழமையானது. பல தலைமுறைகளாகவே இங்கே இருக்கும் விவசாயிகள் நெல்லியை சாகுபடி செய்து வருகின்றார்கள். நெல்லியானது பிரதாப்கட்டிற்கு ஒரு பலமான அடையாளத்தை அளித்திருக்கிறது. மேலும் இப்போது இதே பழைய அடையாளம் இங்கே இருக்கும் விவசாயிகளுக்கும் பெண்களுக்கும் புதிய சந்தர்ப்பத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஒரு மாவட்டம் ஒரு பொருள், அதாவது ODOP வாயிலாக இங்கே நெல்லியோடு தொடர்புடைய உள்ளூர் தொழில் முனைவோருக்கு ஊக்கம் கிடைத்திருக்கிறது. இன்று பிரதாப்கட்டிலே நெல்லி பதப்படுத்தலோடு தொடர்புடைய 100 அலகுகள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் இவற்றிலே சுய உதவி குழுக்களோடு தொடர்புடைய பெண்களும் அதிக அளவிலே பங்களிப்பு செய்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சமூகம்தான் தேவ்கடின் கமாசி கிராமத்தில் இருப்பது. சாவித்ரி ஃபுலே சுய உதவி குழுவோடு தொடர்புடைய பெண்கள் நெல்லியிலிருந்து மிட்டாய், முரப்பா, பழச்சாறு போன்றவற்றை தயாரிக்கின்றார்கள். ஒரு மாவட்டம் ஒரு பொருள் திட்டத்தின்படி புதிய சந்தைகள் வரை வீச்சு அதிகரித்திருப்பதால் அவர்களின் வருமானத்திலும் பெருக்கம் அதிகரித்திருக்கிறது. இதைப்போலவே ஒரு கிராமத்தில் விந்தியவாசினி சுய உதவி குழு ஒன்று இருக்கிறது. இந்த குழுவின் பெண்கள் நெல்லிக்காயிலிருந்து ஊறுகாய், செரிமானப்பொடி போன்ற பல பொருட்களை தயாரிக்கிறார்கள். இந்த பெண்களுக்கு பதப்படுத்தலுக்காக இயந்திரங்கள் கிடைத்திருக்கின்றன, கடன் வசதிகளும் கிடைத்திருக்கின்றன. உள்ளூர் வியாபார சந்தைகளோடு இணையும் வாய்ப்புகளும் கிடைத்து குறுகிய காலத்திலேயே அவர்களுடைய வருவாய் கணிசமாக அதிகரித்துவிட்டது. நண்பர்களே, நமது நாட்டிலே அனைத்து துறைகளிலும் இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கத்தான் செய்கிறது. ஏதோ இடத்திலே சிறப்பான பழம் இருக்கிறது என்றால் ஓரிடத்தில் பாரம்பரியமான கலை இருக்கிறது, ஓரிடத்தில் வினோதமான திறன் இருக்கிறது. ஒரு மாவட்டம் ஒரு பொருள் இந்த சிறப்புகளை முன்னெடுத்து செல்லும் இயக்கமாகும். நமது முயற்சி என்னவாக இருக்க வேண்டும் என்றால், நமது கிராமம் மற்றும் சிறிய நகரங்களின் இந்த அடையாளம் வெறும் உள்ளூர் சந்தைகள் வரை மட்டும் குறுகி இருக்கக்கூடாது. நாட்டின் பிற பாகங்களுக்கும் உலகின் சந்தைகள் வரையும் இவற்றின் தாக்கம் சென்று சேர வேண்டும். இதனால் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் விஷயத்திலும் வலு சேர்க்கப்படுகிறது. இவை தேசத்தை தற்சார்புடையதாக ஆக்குவதிலும் கூட உத்வேகம் அளிக்கின்றன. வரவிருக்கின்ற பண்டிகைகளின் போதும் கூட நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை எப்போதும் மறந்துவிடக்கூடாது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, செப்டம்பர் மாதமானது ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு எதிரான போராட்டத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. ஊட்டச்சத்து மாதத்திலே பல்வேறு துறைகளோடு தொடர்புடைய மக்களும் அமைப்புகளும் இந்த சீரிய பணிக்காக ஒன்றிணைந்து வருகின்றன. ஊட்டச்சத்து குறைபாட்டினை எதிர்கொள்ள இந்த ஆண்டு பல பாராட்டத்தக்க முன்னெடுப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சத்தீஸ்கடிலே

ஹர் கர் முலகா, கர் கர் முலகா, இல்லந்தோறும் முருங்கை, இல்லமெங்கும் முருங்கை என்ற இயக்கம் தொடங்கப்பட்டது. இதிலே ஊட்டச்சத்து மிக்க முருங்கையை தங்களுடைய உணவு முறைகளில் இணைத்து கொள்ள ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகின்றது. குஜராத்திலும் கூட வாங்கி போட்டி, அதாவது சிறுதானியங்களால் தயாரிக்கப்பட்ட உண்டிகளின் போட்டிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இந்த முன்னெடுப்பு வாயிலாக விலை மலிவான ஊட்டச்சத்து மிக்க உள்ளூர் உணவுகளுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை 2 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த போட்டியிலே கலந்து கொண்டு விட்டார்கள். மகாராஷ்டிரத்திலும் கூட இந்த கோணத்தில் பாராட்டத்தகுந்த முயற்சிகள் செய்யப்பட்டு வருகின்றன. அங்கே ஆசிரியர்கள், ஆங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் குழந்தைகளின் தாய் தந்தையரும் விழிப்புணர்வு இயக்கத்தோடு இணைந்திருக்கின்றார்கள். மிசோரமிலேயும் கூட இந்த ஆண்டு மக்களோடு இணைந்து ஊட்டச்சத்து தோட்டங்களை பராமரிக்கும் ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இது மிசோ சமூகத்தின் தலோ மட் யனா என்ற பாரம்பரியத்துக்கு இசைவானது. இதன் பொருள் என்னவென்றால், சுயநலமற்ற சேவையிலும் மற்றவர்களுக்கு உதவுவதிலும் எப்போதும் முன்னே இருத்தல். இப்படிப்பட்ட முயற்சிகள் மிகவும் பாராட்டுக்குரியவை. இவை போன்ற முன்னெடுப்புகளில் ஈடுபடும் ஆங்கன்வாடி மையங்களோடு தொடர்புடைய அனைவர் குறித்தும் பெருமிதம் கொள்கிறேன். இந்த ஆங்கன்வாடி மையங்கள் இப்போது ஊட்டச்சத்து டிராக்கர்களால் டிஜிட்டல் முறையில் இணைந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 9 கோடி பயனாளிகள் இதிலே தங்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக குழந்தைகள், கருவுற்ற பெண்கள் மற்றும் தாய்ப்பால் கொடுத்து வரும் தாய்மார்கள் ஆகியோரின் சிறப்பான பராமரிப்பு சாத்தியமாகி இருக்கிறது. நாம் ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு எதிரான இந்த போரினை இதைப்போலவே மேலும் முன்னேற்றிச் செல்ல வேண்டும். நாம் நமது சமூகத்தை ஊட்டச்சத்து குறைபாட்டிலிருந்து முழுமையாக விடுவிக்க வேண்டும். நண்பர்களே, நாம் அனைவரும் இந்த மாதம் முழுமையான ஸ்ரத்தையோடும் உற்சாகத்தோடும் பிள்ளையார் சதுர்த்தியை கொண்டாடினோம். நாடெங்கிலும் நிறைவான பக்தி உணர்வோடு கணபதி பப்பாவை வரவேற்றோம். இந்த பவித்திரமான வேளையானது ஒட்டுமொத்த சுற்றுச்சூழலை உற்சாகம் பூரிப்பினால் நிறைத்து விடுகிறது. நண்பர்களே, விக்னங்களை அகற்றும் பகவான் ஸ்ரீ கணபதி ஞானம், புத்தி மற்றும் மங்கள செயல்களின் தொடக்கத்தின் அடையாளம். அவரிடத்திலே அளவில்லா ஸ்ரத்தை உணர்வு பாரதத்தோடு மட்டும் நின்றுவிடவில்லை. எடுத்துக்காட்டாக திருவாளர் பந்தௌன் தீர்கானோன் அவர்கள் விஷயத்தையே எடுத்துக்கொள்வோமே. இவர் தாய்லாந்தைச் சேர்ந்தவர். இங்கே பகவான் கணபதி ஃப்ரா ஃப்ரிகானேத் என்ற ரூபத்திலே பூஷிக்கப்படுகிறார். மேலும் நம்முடைய இந்த பந்தௌன் அவர்களுக்கு 19 வயதான போது அவருடைய தந்தையார் பகவான் கணபதியின் ஒரு சிறிய படத்தை அவருக்கு பரிசாக அளித்தார். இதிலிருந்து அவரிடத்திலே அற்புதமான பக்தி பெருக்கெடுக்க தொடங்கியது. அவர் பகவான் கணபதியோடு தொடர்புடைய பாரம்பரியங்களை ஆய்வு செய்து 40 ஆண்டு காலத்திற்கும் அதிகமான காலத்தை இதில் செலவு செய்திருக்கிறார். அவர் பாரதம் மற்றும் நேபாளம் உட்பட ஆசியாவின் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார். மகாராஷ்டிரத்தோடு அவருக்கு விசேஷமான ஈர்ப்பு இருந்து வந்திருக்கிறது. அஷ்ட விநாயகர்கள் பாரம்பரியம் பற்றி தெரிந்து கொள்ள பலமுறை இங்கே வந்திருக்கிறார். அவருடைய முயற்சிகள் காரணமாக தாய்லாந்து நாட்டு பக்தர்களிடையே அஷ்ட விநாயகர் யாத்திரை மிகவும் பிரபலமாகிவிட்டது. 2002 இவர் வடக்கு தாய்லாந்தின் சியாங் மாயிவிலே கணேஷ் ஹிமால் மியூசியத்தை நிறுவினார். இன்று இதிலே 10,000-க்கும் மேற்பட்ட பிள்ளையார் சிலைகள் இருக்கின்றன. பாரதம் வர முடியாத பக்தர்களுக்காக வேண்டி அஷ்ட விநாயகர்களின் திருவுருவச் சிலைகள் தாய்லாந்து அருங்காட்சியகத்தில் இருக்கின்றன. இங்கே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை சுமார் 10 மணிக்கு பிள்ளையார் பூஜை அர்ச்சனை செய்யப்படுகிறது. கணபதியோடு தொடர்புடைய விசேஷ காலங்களிலும் கூட இந்த செயல்முறை பின்பற்றப்படுகிறது. பாரதத்தின் நம்பிக்கை, கலை மற்றும் கலாச்சார பாரம்பரியங்கள் பிற தேசங்களிலும் கூட எவ்வாறு பிரசித்தி பெற்று இருக்கின்றன என்பதையே இது காட்டுகிறது. கணபதி பப்பாவின் நல்லாசிகள் அனைவருக்கும் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே என் ஆசை. நண்பர்களே, மனதின் குரலின் ஒவ்வொரு பதிப்பிற்கு பிறகு எனக்கு பல விஷயங்களில் உங்களிடமிருந்து செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. நீங்கள் இதைப்போன்றே உத்வேகமளிக்கும் தகவல்களை எனக்கு அனுப்பி வாருங்கள். உங்கள் அக்கம் பக்கத்தில் அருகில் நடக்கும் இத்தகைய முயற்சிகளை பாராட்டி சீராட்டும் போது அவர்களுடைய உற்சாகம் மேலும் அதிகமாகிறது.

0: மனதின் குரல் வாயிலாக அவர்களை பற்றிய தகவல்கள் தேசத்தின் பிற பாகங்களில் இருக்கும் மக்களையும் சென்று சேர்ந்து அவர்களையும் ஊக்கப்படுத்துகிறது. இந்த பயணத்திலே இதைப்போன்றே உங்களுடைய ஒத்துழைப்பு தொடர்ந்து இனியும் கிடைத்து வர வேண்டும். வரவிருக்கின்ற பண்டிகைகளை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரோடும் நண்பர்களோடும் நிறை மகிழ்ச்சியோடும் களிப்போடும் கொண்டாடுங்கள். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நல்வாழ்த்துக்கள். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.my

0: அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால் உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: இனி கேட்கலாம் நம் கோடை பண்பலை 100.5 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் கேட்கவிருப்பது ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
1: ஆஹா, இந்த மழையாலயம் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: பிரதம மந்திரியின் மண்வள அட்டை திட்டம் மண்ணின் தன்மை, பாசன நீர், பயிர் மற்றும் பிற உயிரியல் பண்புகளின் அடிப்படையில் மண்ணின் வளத்தையும் தரத்தையும் மண்வள அட்டை நிர்ணயிக்கிறது. மண்ணின் தரத்திற்கேற்ப உரமிடுவோம், பயிர் உற்பத்தி திறனை பெருக்குவோம். மண்வள அட்டை பெற அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு குறுகிய கால பயிர் சாகுபடி, அறுவடைக்கு பிந்தைய செயல்பாடுகள், சந்தைப்படுத்துவது மற்றும் பண்ணை சாராத நடவடிக்கைகளுக்கான முதலீட்டு கடன் உள்ளிட்ட பல்வேறு வேளாண் தேவைகளுக்கு விவசாயிகளுக்கு போதுமான மற்றும் சரியான நேரத்தில் கடன் கிடைப்பதை உறுதி செய்ய வகை செய்கிறது. அருகில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: பிரதம மந்திரியின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி உதவி திட்டம். பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி உதவி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ₹6,000 நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது. நீங்களும் தகுதியுள்ள விவசாயியாக இருந்தால் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தில் பதிவு செய்து அரசின் நிதி உதவியை பெற்று உங்கள் விவசாயத்தை மேலும் வளப்படுத்துங்கள். அருகில் உள்ள இ சேவை மையத்தை தொடர்பு கொள்ளலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயத்தில் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் பி. மகேஸ்வரன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
6: விவசாயிகள் வந்து நிறைய லாபம் வந்து எடுக்காம இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இடுபொருட்கள் வந்து நம்ம அதிகமாக வந்து செலவிடுறது தான். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் அனைத்து இடுபொருள்கள்லையுமே வந்து விவசாயிகள்கிட்ட இருந்துச்சு. முக்கியமாக இயற்கை உரங்கள், இயற்கை பூச்சிக்கொல்லிகள், இயற்கை பூச்சி விரட்டிகள், அதே போல் விதைகள் எல்லாமே விவசாயிகள் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் கால ஓட்டத்தில் நவீனமயமாதலில் இன்னைக்கு 95% விவசாயிகளுக்கு தேவையான இடுபொருட்கள் அனைத்துமே வெளியிலிருந்து தான் வாங்குறோம். ஸோ அந்த வெளியிலிருந்து வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ரசாயனம் உரம், ரசாயன பூச்சிக்கொல்லி, ரசாயன நோய்க்கொல்லி எல்லாமே ரசாயனமாக இருக்குது. நிறைய ரசாயன உரங்கள் வந்து மண்ணில் போய் சேரும்போது மண்ணுக்கு மட்டும் தீங்கு இழைக்காமல் அந்த மண்ணிலிருந்து உருவாகக்கூடிய பயிர்கள், அந்த பயிர்களிலிருந்து உருவாகக்கூடிய உணவுகள் மூலமாக மனிதனையும் சென்றடையுது. ஸோ இதனால் நாம் எடுத்துக்கக்கூடிய உணவுலையும் நிறைய ரசாயனங்கள் வந்து கலந்துருக்கு. அதே போல் சுற்றுச்சூழல் மாசுபாடும், நம்ம மண்ணில் இடக்கூடிய அதிகமான ரசாயன உரங்கள் நம்ம பாசன தண்ணியில் கலந்து அது வடியாலாகி குளத்துலேயோ ஏரியிலேயோ போய் கலக்கும்போது நீர் சார்ந்த சுற்றுச்சூழல் வந்து பாதிப்படையுது. நம்ம அளவுக்கு அதிகமாக ரசாயன பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தும் போது காற்று சார்ந்த சுற்றுச்சூழல் வந்து பாதிப்பு.

0: அடையுது. ஸோ அதனால் எல்லா தீங்குக்குமே வந்து ஒரே வழி, நாம் முக்கியமாக ரசாயன இடுபொருட்களை குறைக்கணும் அப்படிங்கிறதான். ஸோ எப்படி ரசாயன இடுபொருட்களை குறைத்து இயற்கை இடுபொருட்களை பயன்படுத்தி அதிக மகசூல் எடுக்கலாம் அப்படிங்கிறத இப்போ கேட்போம். ஸோ முதல்ல நம்ம பயன்படுத்த வேண்டியது இயற்கை உரங்கள், மாட்டு உரம், ஆட்டு உரம், பயிர் கழிவுகளை வந்து மக்கி உரமாக பயன்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய இயற்கை உரங்களை நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஃபஸ்ட்டு மாட்டு தொழு உரம். நம்ம விவசாயம் ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டிலையுமே காளை மாடுகள் வந்து இருக்கும், பசு மாடுகளும் இருக்கும். ஸோ அதோட கழிவுகள், அதாவது சாணங்கள், நம்ம கலெக்ட் பண்ணிட்டு போய் ஒரு குப்பை குழியில் கொட்டுவோம், கொட்டிகிட்டே இருப்போம். ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் அந்த குப்பை குழி நிறைஞ்சிரும். ஸோ அதை விட்டுட்டு இன்னொரு குழியில் போய் நம்ம அந்த மறுபடியும் கலெக்ட் பண்ணுற சாணங்களை வந்து கொட்டுவோம். ஃபஸ்ட்டு கொட்டின அந்த குப்பை குழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 மாதம் 2 வருஷம் கழிச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துகிட்டு போய் நம்ம நிலங்களில் போடுவாங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு குழி நிரம்ப நிரம்ப மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு போய் நம்ம தொழு உரங்களை பயன்படுத்துவோம். ஸோ மக்கிய தொழு உரம் அப்படிங்கிறது ஒரு 16-20 மாதம் ஆகும் மாட்டு சாணம் வந்து மக்கி உரமாக மாறுவதற்கு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: தொடர்வது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: பழமொழி வந்து சொல்லுவாங்க, மாட்டெரு வந்து மறு வருஷம், ஆட்டெரு வந்து அதே வருஷம். ஸோ ஆட்டெரு வந்து நம்ம அதே வருஷம் கெட போட்டு உடனே உழுது பயிர் பண்ணிடலாம், ஆனால் மாட்டெரு வந்து அப்படி பண்ண முடியாது. ஸோ அதனால் அனைத்து விவசாயிகளுமே எந்த பயிருக்கு வந்து நீங்கள் மாட்டு தொழு உரம் போட்டாலும் நல்ல மக்கிய தொழு உரத்தை தான் போட வேண்டும். ஏன் அப்படின்னா, நம்ம சாணம் வந்து பார்த்திங்கன்னா அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும், ஆசிட். அதனால தான் வந்து என்ன பண்ணுறோம், டெய்லி வாசலுக்கு வந்து சாணம் தெளிக்கிறோம். நல்லா வந்து மண்ணெல்லாம் வந்து இறுகி தர மாதிரி மாறும், புல் பூண்டுகள் வந்து எதுவுமே முளைக்காது. ஸோ அதையே நம்ம வந்து மக்காமல் எடுத்துகிட்டு போய் நிலத்தில் போட்டோம் அப்படின்னா அது நிலத்தில் வந்து அமிலத்தன்மையை கூற்றும், மற்ற பயிர்கள் வந்து சரியாக முளைக்காது. ஸோ அதுக்கு வந்து எந்த விதமான பலன்களுமே வந்து பயிர்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் விவசாயிகள் நல்ல மக்கிய தொழு உரத்தை தான் பயன்படுத்த வேண்டும். வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஆட்டு கெடை வந்து அமைக்க வேண்டும். ஏன்னா ஆட்டுக்கடையில் வந்து நல்ல மணிச்சத்து சாம்பல் சத்து வந்து இருக்குது. ஸோ நம்மளுக்கு பயிரில் வந்து நல்ல மகசூல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆட்டுக்கடை வந்து அமைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பயிர் கழிவுகளை உரமாக மாற்றுவது. இன்றைக்கி நெல் கழிவுகள் இருக்குது, வாழை கழிவுகள் இருக்குது, கரும்பு சோக கழிவுகள் இருக்குது. எல்லா பயிர்கள்லையுமே நம்ம அறுவடை பண்ணதுக்கப்புறம் வந்து கழிவு நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏரியாவை பொறுத்து குழி தோண்டிக்கங்க, உங்கள் பயிர் கழிவுகளை கலெக்ட் பண்ணி அந்த குழியில் வந்து போடுங்க. குழியில் போட்டதுக்கப்புறம் நம்ம மாட்டு சாணத்தை நீங்கள் கரைச்சி ஊற்றி மக்க வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பொருட்களை வந்து மக்க வைக்கிறதுக்காகவே வந்து நுண்ணுயிரிகள் வந்து இன்னைக்கு பல்வேறு ஆராய்ச்சி நிலையங்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் காசியாபாத்தில் இருக்குது. ஸோ அவங்க வந்து டீ கம்போசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நுண்ணுயிரியை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு டப்பா வந்து 20 ரூபா தான். அந்த டப்பாவை வாங்கி நீங்கள் ஒரு ட்ரம்மு தண்ணியில் வந்து கலந்து ஒரு டன்னு குப்பையை வந்து நீங்கள் மக்க வைக்கிறதுக்கு 20 ரூபாயில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிரி வந்து போதும். ஸோ அதை நம்ம ஒரு ட்ரம் தண்ணியில், அதாவது 200 லிட்டரில் கலந்து அது மேலே வந்து ஒரு டன் அந்த பயிர் கழிவுகளில் வந்து நம்ம தெளிக்கும் போது நம்மளுக்கு அது ஒரு 21 நாள்லேருந்து 30 நாள்லேயே வந்து நம்மளுக்கு தேவையான அளவு மக்கீரும். இது வந்து ஓரளவுக்கு நம்ம அறுவடை சோளத்தட்டையாக இருக்கட்டும், நெல் வைக்கோலாக இருக்கட்டும், மற்ற பயிர்கழிவுகள் எல்லாமே வந்து அந்த 21 நாள்லேருந்து 30 நாளில் நல்லா மக்கி நம்மளுக்கு செயல்பாட்டுக்கு வந்துடும்.

0: இல்லை ரொம்ப பச்சையாக இருக்குது. இப்போ வாழைத்தண்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் கூடுதல் நாளாகும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் சாணக்கரிசல்லாம் போட்டு மக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டீ கம்போஸ்டர் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக 40-45 நாளில் நம்மளுக்கு மக்கிடும். நம்ம எந்த கழிவுகளையுமே ப்ராப்பராக மக்க வச்சு நம்ம நிலத்துக்கு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மண்ணில் வந்து வளம் கூடும். ஸோ இது மூணு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொழு உரங்களை பயன்படுத்துகிறோம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: தொடர்வது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: ஊட்டமேற்றிய தொழு உரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். ஊட்டமேற்றிய தொழு உரம் அப்படின்னா, நம்ம என்ன பயிர் பண்றோமோ அந்த பயிர் கட்டாயமாக தேவைப்படக்கூடிய ரசாயன உரங்களை அந்த தொழு உரத்து கூட நல்ல ஊட்டமேற்றி கொடுக்கறது தான் வந்து ஊட்டமேற்றிய தொழு உரம். ஸோ முதல்ல நம்ம அந்த ஒரு டன் அளவுள்ள தொழு உரத்துக்கு 50 கிலோ, நீங்க வந்து தலைச்சத்து நம்ம பயிருக்கு நிறைய வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா 50 கிலோ யூரியா, இல்ல நம்மளுக்கு வந்து எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி பண்றோம், எண்ணெய் சத்து வந்து அதிகமா தேவைப்படும், சல்ஃபர் அப்படிங்கிற எண்ணெய் சத்து வந்து அதிகமா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 50 கிலோ வந்து நம்மளுக்கு சிப்சம், அதை வந்து ஊட்டமேற்றும். இல்லை நம்ம வந்து நீண்ட கால பயிர் கரும்பு மரவள்ளி இந்த மாதிரி நீண்ட கால பயிர் சாகுபடி பண்ணுறீங்க அப்படின்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் சொல்லுவோம், ஸோ அது வந்து 50 கிலோ. நம்ம அந்த ஒரு டன் தொழுவரத்தில் இந்த 50 கிலோ ஏதோ ஒரு உரங்களை வந்து நல்லா கலந்து 21 நாள் வந்து அப்படியே அதிலே அந்த நிலையை வச்சு, ஆனால் வந்து தண்ணி தெளிச்சிருக்கணும், டெய்லி தண்ணி தெளிக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி தெளித்தோம் அப்படின்னா அது வந்து 21 நாளில் வந்து எல்லா உரங்களுமே அந்த இயற்கை உரங்கள் கூட தொழுவுரத்து கூட கலந்துரும். நம்ம அதை எடுத்து நிலங்கள்லேயோ வயல்கள்லேயோ போடும்போது நம்மளுக்கு அந்த சத்துக்கள் வேஸ்ட் ஆகாமையும் சத்துக்கள் வந்து தரமான அளவுலையும் வந்து பயிர்களுக்கு கிடைக்கும். இதே போல் நம்ம உயிரி உரங்களையும் வந்து ஊட்டமேற்றலாம். இப்போ நம்ம அசோஸ்பேரியலம் பாஸ்போபேக்டீரியா ரைசோபியம் போன்ற உயிரி உரங்களையும் வந்து நம்ம தொழுவரத்து கூட கலந்து ஒரு டன் தொழுவரத்துக்கு 10 கிலோ அளவுள்ள இந்த உயிரி உரங்களை கலந்து அதே போல் ஒரு 21 நாள் வச்சு நம்ம நிலத்துக்கு போடும்போது நம்ம தொழுவரம் ஃபுல்லாக உயிர் உரங்கள் வந்து பரவிடும். ஸோ அதை நிலத்துக்கு போடும்போது நல்ல மகசூல் வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி சத்துக்கள் வந்து நம்ம நிலத்துக்கு கொடுக்கறது அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து விதை நேர்த்தி தொழில்நுட்பங்கள். இன்னைக்கு பரவலாக வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி பயிர்களாக இருக்கட்டும், மக்காச்சோளமாக இருக்கட்டும், இல்லை மற்ற பயிர்களாக இருக்கட்டும், அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து செலவு பண்ணுறது நோய் மற்றும் பூச்சி மேலாண்மை. ஒரு பயிர் வந்து நல்லா வரணும் அப்படின்னா, நல்லா மகசூல் கொடுக்கணும் அப்படின்னா பூச்சியோ நோயோ வந்து அதிக அளவு வந்து தாக்கியிருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு எல்லா விவசாயிகளுமே வந்து விதை நேர்த்தி பண்ணணும். இந்த விதை நேர்த்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் எப்படி இன்னைக்கு பல்வேறு பெரிய பெரிய நோய்களை, மனிதனுக்கு வரக்கூடிய நோய்களை வந்து தடுப்பூசி மூலமாக சரி பண்ணியிருக்கோமோ, அதே போல் பயிருக்கு வரக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்துவதற்கு வந்து நம்ம விதை நேர்த்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். விதை நேர்த்தி வந்து யாரெல்லாம் வந்து பண்ணி போடுறாங்களோ, ஸோ அவங்களுக்கு ஒரு ஏக்கரில் 2000-3000 ரூபா வரைக்கும் அந்த மருந்து செலவை கண்டிப்பாக குறைக்கலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சர்.

0: தொடர்வது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: எப்படியெல்லாம் விதை நேர்த்தி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து நோய்க்கு, நோய் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் மழைக்காலங்கள்ல தண்ணீர் தேங்கக்கூடிய நிலங்கள்ல நம்ம விவசாய சாகுபடி செய்யும் போது அதிகமாக வரும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ஒரு கிலோ விதைக்கு 20 கிராம் ட்ரைகோடெர்மா அப்படின்னு ஒரு உயிர் பூஞ்சான கொல்லி இருக்கு. ஸோ அதை கலந்து நம்ம விதைக்கும் போது நம்மளுக்கு ஆரம்ப காலத்தில் வரக்கூடிய நோய்கள், விதை மூலமாக பரவக்கூடிய நோய்கள், இல்லைன்னா மண் மூலமாக பரவக்கூடிய நோய்கள் வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகிரும். இப்போ ட்ரைகோடெர்மா இல்லை அப்படின்னா நம்மளுக்கு பேசில்ல சப்டில்லிஸ் அப்படி

0: அப்படிங்கிற ஒரு உயிர் பூஞ்சான கோழி இருக்குது. அதை ஒரு கிலோ விதைக்கு நீங்கள் 10 கிராம் கலந்து நடவு செஞ்சீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதே போல் வரக்கூடிய நோய்கள் வந்து கட்டுப்படும். ஒரு 20-30 நாள் வரைக்கும் அந்தோட வீரியம் வந்து இருக்கும். இப்போ செடிகள் வந்து வளர்ந்துருச்சு, பக்கத்து வயலிருந்து நோய்கள் பரவுது. ஸோ அப்போ காற்று மூலமாக நிறைய நோய்கள் வந்து பரவும். நீர்ப்பாசனம் தண்ணிகள் மூலமாக பக்கத்து வயலிருந்து நம்மளுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்ம நோய்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இதே ட்ரைகோடெர்மா வந்து இப்போ லிக்யூட் ஃபார்ம்லேயும் வந்துருச்சு, பவுடர் ஃபார்ம்லேயும் இருக்குது. நம்ம ஒரு டேங்குக்கு வந்து 20 கிராம் லிக்யூடில் வந்துச்சுன்னா ஒரு 10-15 மில்லி எந்த நோயோட தாக்கம் அதை பொறுத்து மாறும். ஸோ அதை நம்ம இலைவெளியாக தெளிக்கும் போது நம்ம இயற்கை முறையிலேயே வந்து நோய்களை கட்டுப்படுத்திடலாம். விவசாயிகள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட என்ன ரிசோர்ஸஸ் இருக்குது, வளங்கள் இருக்குது, மாடு ஆடு இல்லை வந்து பசுந்தாள் உரங்கள், பசுந்தலை உரங்கள், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுக்கு கண்டிப்பாக இயற்கை முறையில் வந்து இயற்கை விவசாய முறையில் நம்ம பண்ணும்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்மளுக்கு வந்து செலவுகள் குறையும், ரெண்டாவது நம்மளுக்கு கண்டிப்பாக நல்ல மகசூல் வந்து, மூணாவது மண் வளம் பாதுகாக்கப்படுகிறது, சுற்றுச்சூழல் வந்து பாதுகாக்கப்படுகிறது, நஞ்சில்லா உணவு வந்து நம்ம இந்த சமுதாயத்துக்கு வந்து கிடைக்கப்படுகிறது. ஸோ அதனால் விவசாயிகள் அனைவருமே இயற்கை விவசாயத்தை இயற்கை முறையில் சாகுபடி செஞ்சீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கும் மக்களுக்கும் வந்து நல்லதாக இருக்கும்.
1: இதுவரை இயற்கை விவசாயத்தில் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் பி. மகேஸ்வரன் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
3: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
4: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
3: ஆமா சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
5: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
4: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444-7 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: பிரதம மந்திரியின் மண் வள அட்டை திட்டம் மண்ணின் தன்மை, பாசன நீர், பயிர் மற்றும் பிற உயிரியல் பண்புகளின் அடிப்படையில் மண்ணின் வளத்தையும் தரத்தையும் மண் வள அட்டை நிர்ணயிக்கிறது. மண்ணின் தரத்திற்கேற்ப உரமிடுவோம், பயிர் உற்பத்தி திறனை பெருக்குவோம். மண் வள அட்டை பெற அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம்.
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு, குறுகிய கால பயிர் சாகுபடி, அறுவடைக்கு பிந்தைய செயல்பாடுகள், சந்தைப்படுத்துவது மற்றும் பண்ணை சாராத நடவடிக்கைகளுக்கான முதலீட்டு கடன் உள்ளிட்ட பல்வேறு வேளாண் தேவைகளுக்கு விவசாயிகளுக்கு போதுமான மற்றும் சரியான நேரத்தில் கடன் கிடைப்பதை உறுதி செய்ய வகை செய்கிறது. அருகில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அல்லது கூட்டுறவு வங்கிக் கிளைகளை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

நம் கூடை பண்பலை 100.5 கொடை தின்றல் நிலவின் ஒளியில் மக்களின் இதயத்தை தொடும் இனிய கீதமாய் வருகிறது நம் கூடை பண்பலை 100.5 கொடை தின்றல். கொடைத்தின்றல் நிகழ்ச்சியில் இன்று உலக சுற்றுலா தின சிறப்பு நிகழ்ச்சியாக வரவிருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி தலைவர் ராஜா அவர்கள், நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள் மற்றும் அறிவிப்பாளர் ஹரி மற்றும் செந்தமிழ் செல்வி.

கடந்த வாரங்களில் வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பள்ளங்கி, கோம்பை ஆகிய பகுதிகளில் உள்ள மலைவாழ் மக்களை சந்தித்து பேசினோம். அதன் தொடர்ச்சியாக கூக்கால் ஊராட்சிக்கு உட்பட்ட கொடைக்கானல் பெருங்காட்டு பகுதியில் வாழும் மலைவாழ் மக்களின் வாழ்க்கை முறை, இயற்கை அன்னையின் அழகையும் ரசிக்க இருக்கிறோம்.

கடுக்காய் தலை நிமிர்ந்து நிற்கும் அதிசய மலைகள், மேக கூட்டங்களை தொட்டு விளையாடும் பச்சை சிகரங்கள், அப்படியே கீழே இறங்கி வந்தால் பறந்து விரிந்து அமைதி காக்கும் மண்ணின் மனம் வீசும் விவசாய பூமி, அதில் ஆங்காங்கே தென்படும் நீர்வீழ்ச்சிகள், இயற்கை அன்னையின் மடியில் அமைந்திருக்கும் மலைவாழ் மக்களின் வாழ்க்கை முறை. வாழ்க்கை முறை பற்றி இன்று கொண்டு வர இருக்கிறது நம் கூடை பண்பலை 100.5.

0: இன்று உலக சுற்றுலா தினம் சிறப்பு நிகழ்ச்சியாக வர காத்திருக்கிறது. நம் கோடி பண்பலை 100.5 கொடைத்தின்றல். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 27 அன்று உலக அளவில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது உலக சுற்றுலா தினம். ஐக்கிய நாடுகளின் உலக சுற்றுலாத்துறை அமைப்பு 1980 அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. சுற்றுலா செல்லலாம் என்றாலே குழந்தைகள், பெற்றோர், மூத்தோர் அனைவரும் ஒரு ஆனந்தம் அடைவார்கள். சுற்றுலாவின் முக்கியத்துவம் சமூக, கலாச்சாரம், பொருளாதாரம் மதிப்புகளை ஏற்படுத்துவதோடு மட்டுமின்றி சுற்றுலா செல்வோருக்கு மன அழுத்தத்தை குறைத்து மன மகிழ்ச்சியையும் மன அமைதி மற்றும் உறவினர்களுக்கு இடையில் உள்ள அன்பை மேம்படுத்தும் வகையில் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற கணியன் வாக்கு ஆம் சுற்றுலாவுக்கு பொருந்தும். அவற்றில் கொடைக்கானலில் அமைந்துள்ள மலை கிராமங்களில் உள்ள நீர்வீழ்ச்சிகளை ரசிப்பதற்கு சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகிறார்கள். அது மட்டுமின்றி மலை பகுதியில் உள்ள நடந்து சென்று பார்க்கக்கூடிய பகுதியான மலையின் உச்சியிலிருந்து சுற்றியுள்ள இயற்கை அழகு மற்றும் அமைதியான சூழ்நிலையை ரசிப்பதற்காகவே அதிக சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள். அப்படி மக்கள் விரும்பி செல்லும் மலைப்பகுதி கூக்கால் ஊராட்சிக்கு உட்பட்ட மலை கிராம மக்கள் வாழ்க்கை முறையை பற்றி நம்மிடையே பேச இணைகிறார் சி. சுசேந்திரன் அவர்கள். அவர்களுடன் பேச காத்திருக்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கி. முருகேஸ்வரி அவர்கள்.
1: வணக்கம் நேர்களே, அனைவருக்கும் உலக சுற்றுலா தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய சுற்றுலா தினத்தில் கொடைக்கானல் இளவரசியை அதிக சுற்றுலா பயணிகள் சுற்றி பார்ப்பதற்கு வருடம் முழுவதும் வந்துட்டு இருக்கிறாங்க. இதுல இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நிறைய கிராமப்புறங்களுக்கு கொடைக்கானல் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் நிறைய கிராமப்புறங்களிலையும் போய் சுற்றுலா மேற்கொள்றாங்க. அங்க போய் தங்கக்கூடிய நிலையும் இருக்கு. அங்க தங்கி 2-3 மலைவாழ் மக்களினுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, அந்த மலைப்பகுதி எப்படி இருக்குது, அங்க இயற்கை சூழ்நிலை எப்படி இருக்குது, அங்க மேகக்கூட்டங்கள் தவழ்ந்து போறதை பாக்குறது, மலை பகுதியில மழை பொழிவை பார்த்து ரசிக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளும் அதிகமாக இருக்கிறத நம்ம இங்க பாக்குறோம். இப்ப இன்று நம்மளுடைய நிகழ்ச்சியில கூக்கால் பகுதி மக்களை நம்ம சந்திக்கிறதுக்காக காத்திருக்கிறோம். அதுலயும் அங்க இருக்கக்கூடிய மலைவாழ் பழங்குடி மக்களை சந்திக்கிறதுக்கு காத்திருக்கிறோம். அந்த மக்களினுடைய வாழ்க்கை முறை பற்றியும் கூக்கால்ல சுற்றி பாக்குறதுக்காக எந்தெந்த பகுதிகள் இருக்குது, அங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வாதாரம் என்ன, இதெல்லாம் பற்றி சொல்றதுக்காக கொடைத்தென்றல் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்றார் கூக்கால் கிராம நிர்வாக அலுவலர் சி. சுசேந்திரன் அவர்கள். அவர்களை கோடை பண்பலை 100.5 சார்பாக நிகழ்ச்சி மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறேன். வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: முதல்ல வாழ்த்துக்கள், சுற்றுலா தின நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: சுற்றுலா தின நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன்.
1: ஆமா, கொடைக்கானல்ல இருந்துட்டு மக்களுக்கு நம்ம சொல்றது ரொம்ப பொருத்தமா இருக்கும் நினைக்கிறேன். கூக்கால்ல நீங்க எத்தனை வருடங்களா பணியாற்றிட்டு இருக்கீங்க சார்?
2: 2 கிராம நிர்வாகம்
1: பணியாற்றிட்டு இருக்கீங்க அங்க கூக்கால்ல. இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய அனுபவங்களோட கொடைக்கானல்ல பணியாற்றி இருக்கீங்க. இப்ப கொடைக்கானலினுடைய அந்த பேருந்து நிறுத்தத்துல இருந்து கூக்கால்ன்ற அந்த பகுதிக்கு போகணும்னா எவ்வளவு நேரம் எடுக்கும்?
2: சுமார் வந்து ஒரு 2 கூக்கால் கிராமத்துக்கு போயிடல மேடம். 2-3 அரசு பேருந்துகள் இருக்கிறது.
1: குறிப்பிட்ட நேரத்துல போயிட்டு திரும்புறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட லெவல்ல தான் பஸ் கிடைக்கும்.

0: போகும்போது அங்கிருந்து ஒரு பஸ் வரும் மேடம். அப்படி அந்த ரொட்டீன்ல வந்துட்டு கரெக்டான
1: டைம் ஒரு மூணு பஸ் இங்கிருந்து அங்கிட்டு போக, அங்கிருந்து இங்க வர, அங்க எவ்வளவு மக்கள் வசிக்கிறாங்க?
0: சுமார் 4,500 to 5,000 நபர்கள்
1: வசிக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் இருக்காங்க. பொதுவா மக்கள் வசிக்கிறாங்க.
0: அதுல பழங்குடியினர் மக்கள் வந்து பெருங்காடுன்ற ஒரு உட்கடையில சுமார் ஒரு 27 குடும்பங்கள், ஒரு 100 நபர்கள் வசிக்கிறாங்க.
1: பெருங்காடு பகுதியில அங்க பஸ் வசதி இருக்கா சார்?
0: அங்க பஸ் வசதி வந்து இல்ல மேடம், பல்லங்கி வரை பஸ் இருக்கு. அதுக்கு மேல வந்துட்டு அவங்க 2 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனம் மூலமா தான் அந்த இடத்துக்கு போகணும்,
1: போயிட்டு வரணும். கூக்கால் போகணும் அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பூம்பாறை வழியாவும் போறாங்க, இன்னொன்னு பல்லங்கி வழியாவும் போறாங்க. எப்படி கூக்காலுக்கு வர்றது?
0: ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொடைக்கானல் பேருந்து நிலையத்திலிருந்து பூம்பாறையிலிருந்து கூக்கால் போகலாம். கொடைக்கானல் இருந்து கிளாவரை வரை பஸ் போகும். அதுல கூக்கால் பிரிவுன்னு ஒரு இடம், அந்த பிரிவுல இருந்து இறங்கி 8 கிலோமீட்டர் கூக்காலுக்குள்ள வந்தோம்.
1: நடந்து
0: வந்தாலும் போர் வீல் ஜீப், டூ வீலர், தார் சாலையில இருக்கு.
1: எப்படி சார் நீங்க இங்க இருந்துட்டு உங்க மக்களை சந்திக்கிறதுக்கு கூக்காலுக்கு போயிட்டு வரீங்க?
0: நாங்க 2 சக்கர வாகனத்துல போயிருவோம் மேடம்.
1: ஒவ்வொரு பகுதியும் தனித்தனியா பிரிச்சு போயிட்டு வருவீங்க?
0: போயிட்டு
1: வரீங்க. இங்க இருந்து நம்ம சொல்றோம் 2 மணி நேரம் தான் தூரம்னு சொல்றோம், ஆனா மலை பகுதியில அவங்க சுத்தி சுத்தி போகணும், நிறைய வனவிலங்குகள் இருக்கும், இதெல்லாம் கடந்துதான் போகணும் வரணும். அவங்க அங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வாதாரம் என்ன?
0: அங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வாதாரம் வந்து முழுக்க முழுக்க விவசாயம் மேடம். 2 வகையா பிரிச்சுக்கலாம் மேடம், ஒன்னு கீழ்மலை மேல்மலைன்ட்டு. கீழ்மலையை பொறுத்த அளவுக்கு ஸ்டாண்டிங் கிராப் காபி, வாழை, ஆரஞ்சு, பேரி, பிளம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். மேல்மலையை பொறுத்த அளவுக்கு எல்லாமே வெஜிடபிள்ஸ், பீட்ரூட், கேரட், பூண்டு, இந்த மாதிரி விவசாயங்கள் வந்து மேல்மலையில நடைபெறும்.
1: சார் நீங்க கீழ்மலைன்னு சொல்லும் போது பெருமாள் மலைக்கு கீழ்பகுதியில இருக்கிறதெல்லாம் கீழ்மலைன்னு சொல்றாங்க, மேல்மலைன்னு சொல்லும் போது கொடைக்கானலுடைய மெயின் பகுதி, அதுக்கப்புறம்
0: கொடைக்கானல் இருந்து கிளாவரை வரை பூண்டி வரை
1: மேல்மலைன்னு சொல்றீங்க. அப்ப கீழ்மலை பகுதியில தான் காஃபி விளையும். மேல்மலை பகுதியில அதிக குளிர் இருக்குன்றதுனால குளிர் பிரதேசத்திற்கான காய்கறிகள் தான் விளையுமா?
0: மேக்ஸிமம் காய்கறிகள் தான் மேடம் அதிகமா விளையும்.
1: விளையும் கேரட், பீன்ஸ், பீட்ரூட், காலிஃபிளவர், அங்கதான் வெள்ளைப்பூண்டு கிடைக்கும். சார் மதிப்பு கூட்டல் பண்றாங்களா மக்கள் அங்க? வெள்ளைப்பூண்டை வந்து ஊறுகா போட்டு கொடுக்கறதும், வெள்ளைப்பூண்டை வந்து பவுடர் ஆக்கி கொடுக்கறது, வெள்ளைப்பூண்டை
0: அந்த மாதிரி மதிப்பு கூட்டல் எதுவும் பண்றதில்ல மேடம். இப்ப இங்க விளையக்கூடிய பொருட்களை கொண்டு போய் விற்பனை பண்ணிட்டு அவங்களுடைய தேவைகளுக்கு அந்த விதை பூண்டையும் மேல கொண்டு வந்து கொடுக்கறது மாதிரி தான் ஒரு விவசாயிகளும் தன் குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு எடுத்து வைத்து அவங்களே விதை பூண்டை வந்து உருவாக்கியும் விதைச்சுக்கிறாங்க.
1: நம்ம ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நாங்களே பாத்துருக்கோம், உருளைக்கிழங்கு எடுப்பாங்க, எடுத்துட்டு ஒரு 2 மூடை வந்து விதை கிழங்குன்னு தனியா எடுத்து வைப்பாங்க. அதே மாதிரிதான் இப்பவும்
0: பண்ணிட்டு இருக்காங்க
1: தனியா எடுத்து வச்சுக்கிறாங்க. சார் விற்பனைக்கு எங்க சார் எடுத்துட்டு போவாங்க?
0: விற்பனைக்கு வடுகப்பட்டின்ற ஒரு மார்க்கெட்டுக்கு போயிருவாங்க மேடம்.
1: எல்லா காய்கறிகளையும் எடுத்துட்டு
0: காய்கறி வந்து மதுரைக்கையும் பூண்டு மட்டும் வடுகப்பட்டிக்கும் போவோம்.
1: இப்ப கூக்கால்ல இருக்கக்கூடிய மக்களுடைய மக்கள் தொகை சொல்லிட்டீங்க, 4,500 to 5,000 வரைக்கும் மக்கள் தொகை இருக்காங்க. படிச்சவங்க, இன்னும் படிக்க வைக்கணுங்கிற உணர்வு இருக்கிறவங்க, பிசினஸ் பண்றவங்க, இந்த மாதிரி வளர்ச்சி ஏதாவது வந்திருக்கா அவங்களுக்கு?
0: மேல்மலையை பொறுத்த அளவுக்கு வந்து படிச்சாங்க மேடம், படிச்சுட்டு அடுத்த கட்ட அந்த அரசு வேலைக்கு போகணுன்ற எண்ணங்கள் வந்து இன்னும் வளரணும், இன்னும் அந்த வளர்ச்சி இல்லாம இருக்காங்க. இந்த விவசாயம்னா அப்பா விவசாயம் செய்யறாங்க, அப்பா விவசாயம் செய்யறதை தொடர்ந்து நாமளும் விவசாயம் செய்யணும்ன்ற எண்ணம் தான் இருக்குது. அதில் படிச்சு நாம வந்துட்டு ஒரு குரூப் 1 ஆபீசர் இல்ல வந்துட்டு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி அளவுக்கு ஆகணுன்ற எண்ணங்கள் வந்து இன்னும் வளரணும் மேடம். கொடைக்கானல இருக்கிற ஒவ்வொரு கிராம மக்களுக்கும் கூக்கால் கிராம மக்களுக்கும் முக்கியமா வளரணும் மேடம்.
1: ஏன் அது வந்து பின்தங்கி இருக்கிறதா உங்களுக்கு தோணுது?
0: மனிதனுக்குடைய தேவை என்ன இருக்கோ அந்த தேவை வந்து அவங்களுக்கு பூர்த்தி அடைஞ்சிருது.
1: தேவை என்ன? உணவு, உடை, இருப்பிடம்.
0: இருப்பிடம்
1: இது மூணும் கிடைச்சிருது இல்ல?
0: கிடைச்சிருது. கிடைக்கும் போது அடுத்த தேவைக்கு அவங்க போக மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு இதை காட்டிலும் ஒரு அரசு பணி, ஒரு பொது சேவைன்றத வந்து அவங்க மனசுல ஏத்துக்கணும்.
1: இப்ப உங்களுடைய வாழ்க்கையை சொல்லிட்டீங்க. இப்ப கொடைக்கானல் அப்படின்னாலே சுற்றுலா பயணிகள் அதிகம் வரக்கூடிய இடம். இப்ப இருக்கக்கூடிய கொஞ்சம் காலகட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா பூம்பாறை பகுதியிலயோ, பூண்டி பகுதியிலயோ, கிளாவரை இந்த மாதிரி இடங்கள்ல சின்னதா ஒரு கேப்சூல் ஹவுஸ் மாதிரியோ, டோம் ஹவுஸ் மாதிரியோ ஒன்னு கட்டி அதுல நிறைய பேர் வந்து போறது, சுற்றுலா பயணிகள் தங்கிட்டு போறத பாக்குறோம் நம்ம. இதே மாதிரி கூக்கால்லயும் இருக்குங்களா?
0: எல்லா கிராமங்களிலும் இருக்கு மேடம், கூக்கால்லயும் இருக்கு. ஒவ்வொரு கிராமத்திலும் தங்கக்கூடிய இடத்திற்கு வந்து பாதுகாப்பான இடத்தை நோக்கிதான் இவங்க போனோம். அரசால் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒவ்வொரு காட்டேஜுக்கு தான் போகணும் அப்படின்றது சுற்றுலா பயணிகளுக்கு இதன் மூலமா தெரிவிச்சுக்கிறேன்.
1: அது எப்படி கண்டுபிடிக்கிறவங்க?
0: அவங்க வந்து ஒரு சுற்றுலா பயணி வந்து ஒரு இடத்துக்கு போறாங்கன்னு சொன்னாலே அவங்களுக்கு நம்ம அந்த ஃபார்ம் டின்னு ஒன்னு வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து கொடுத்துருப்போம். அதுதான் முறையா நம்ம வந்து அனைத்து வகையான
1: ஃபார்ம் டி யாரு கொடுத்துருப்பீங்க சார்?
0: வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து கட்டிட உரிமையாளருக்கு கொடுத்துருப்போம். அந்த கட்டிட உரிமையாளர் வந்து சுற்றுலாத்துறையின் மூலம் வந்து ஒரு சான்று வாங்கியிருப்பாங்க. எல்லா விதமான சான்று வாங்கி தான் அதை அங்கீகரிச்சு தான் அங்க நடத்த முடியும்.
1: இந்த ஃபார்ம் டி வாங்கிருக்காங்க வாங்கலங்கிறது ஒரு சாதாரண சுற்றுலா பயணி. இன்னைக்கு 2 நாள் நான் டிராவல் பண்ணி போகணும், அங்க 2 நாள் வந்து கொடைக்கானல சுத்தி பார்க்கணும்ன்ற பிளானோட மட்டும் வரவங்க எப்படி இந்த ஃபார்ம் டி அவங்க வச்சிருக்காங்களான்னு

0: வனவிலங்கோ இல்ல வந்து மக்களுடைய அச்சுறுத்தல் இல்லாமல் இருந்துட்டு வந்தால் மகிழ்ச்சி. ஆனால் ஏதாவது ஒரு சின்ன தவறுகள்
1: நடந்துருச்சு
0: அப்படின்னா சுற்றுலா பயணிகளுக்கு வந்து சிரமத்தை ஏற்படுத்திடும். அதனால் அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் செல்லாமல் உறுதி செய்யப்பட்ட இடத்திற்கு செல்வது நல்லது.
2: நம் கொடை பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கொடை தென்றல். இன்றைய கொடை தென்றல் உலக சுற்றுலா தின சிறப்பு நிகழ்ச்சியாக நிகழ்ச்சியில் கொடைக்கானல் மேல்மலை பகுதியில் விளையக்கூடிய கிழங்கு காய்கறிகள் கேரட் பீன்ஸ் போன்றவை விளையும். கீழ்மலை பகுதியில் காப்பி பலாப்பழம் வாழை போன்ற பயிர்கள் விளையும் என்று கூறியதோடு மலை கிராமங்களுக்காக சுற்றி பார்க்க வரும் பயணிகள் தங்கும் இடங்களில் ஃபார்ம் டி சான்றிதழ் உள்ளதா என்று அனுமதி பெற்ற இடமா என்று உறுதி செய்த பின் தங்க வேண்டும் என்று கூறினார் கிராம நிர்வாக அலுவலர் சி சுசேந்திரன் அவர்கள். மீண்டும் அவரை சந்திப்போம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: அவினி சினிமாக்ஸ், குஷ்பு சுந்தர் மற்றும் பென்ஸ் மீடியா தயாரிப்பு ஹிப்ஹாப் ஆதி இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகும் மீசிய முறுக்கு 2 வெற்றி நடை போடுகிறது.

0: நம் கொடை பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம். கொடை தென்றல் நிகழ்ச்சியில் இன்று சிறப்பு சுற்றுலா தின நிகழ்ச்சியாக கொடைக்கானலில் அமைந்துள்ள முக்கிய சுற்றுலா மலை கிராமம், மலையின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலின் இயற்கை அழகை அள்ளித்தரும் அற்புதமான மலைப்பகுதி, மேகங்களை தொட்டுச் செல்லும் மலை சிகரங்கள், வருடம் முழுவதும் வரும் இதமான குளிர்ந்த காற்று, பசுமையான காடுகள், அருவிகள், ஏரிகள் என இயற்கையின் பல்வேறு அழகினை கொடைக்கானலுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் முதலில் கவர்வது அழகிய கொடைக்கானல் ஏரி. ஏரியைச் சுற்றி நடைப்பயணம் மேற்கொள்ளலாம், மிதிவண்டியில் பயணிக்கலாம், படகு சவாரி செய்யலாம். இதில் மலர்கள் பூத்து குலுங்கும் மலர் தோட்டமும் இருக்கிறது. அதுபோல் கோக்கஸ் வா, தூண்பாறை, குணா குகை போன்ற இடங்களை சுற்றுலா பயணிகள் அதிகம் ரசிக்கும் சுற்றுலா தலமாகும். அவற்றில் ஒரு பகுதிதான் கூக்கால் ஊராட்சிக்கு உட்பட்ட பெருங்காட்டு பகுதியை பற்றிய நம்மிடம் கூக்கால் கிராம நிர்வாக அலுவலர் கூறிக்கொண்டிருக்கிறார். தொடர்ந்து கேட்கலாம் நேயர்களை. கொடை பண்பலை 100.5 கொடை தின்றல்.
1: இப்ப கூக்கால்ல சுத்தி பாக்கணும்னு வராங்க அப்படின்னா சிலர் சொல்றாங்க அங்க நீர்வீழ்ச்சி இருக்கு, லேக் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு கிராம நிர்வாக அலுவலரா ஒரு அதிகாரப்பூர்வமா தெரிவிக்கணும்னா என்ன சொல்லுவீங்க?
2: கூக்கால் கிராமத்துல வந்து கூக்கால் ஏரி இருக்கு மேடம், அது முதல்ல பாக்கலாம். அதுல வந்து கூக்காலே ஒரு அழகுதான். அந்த அழகை வந்து சுத்தி பாக்கிறதுக்கு வந்து இந்த இடம் அந்த இடம் இல்ல, ஒவ்வொரு இடமும் சிறப்பா இருக்கும்.
1: நீங்க அழகுன்னு சொல்லும் போதே உங்க முகத்துல வந்து மகிழ்ச்சி, அந்த மலர்ச்சி வருது. சொல்லுங்களேன் எங்களுக்கு அதை வர்ணிங்களே, எப்படி இருக்குன்னு.
2: மழைக்காலங்கள்ல வந்து ஒவ்வொரு பாறையிலிருந்தும் நீர்வீழ்ச்சி அவ்வளவு அழகா கொட்டும் மேடம். நீர்வீழ்ச்சிக்கு அடியில் அவங்க விவசாயம் அவ்வளவு அருமையா இருக்கும் பார்ப்பதற்கு. இப்போ காலையில வந்து ஒரு 10 மணிக்கு போனோம்னா ஈவினிங் வந்து ஒரே ஊர்ல சுத்திட்டு இருக்கலாம். அந்த அளவுக்கு பொழுதுபோக்கான ஊர் வந்து கூக்கால் மேடம்.
1: சுத்தி பச்சை பசேன்னு இருக்கும் ஒவ்வொரு மலையும்.
2: அந்த மலைக்கு நடுவுல அந்த பாறையில தண்ணி வடிகிறத வந்து நம்ம நேரடியா போய் சில 2 பால்ஸ் இருக்கு மேடம், அது வந்து நம்ம அரசால் அங்கீகரிக்கப்படல, அங்க நம்ம போக கூடாது. நீங்க வந்து தூரத்துல இருந்து பார்த்தாலும் அந்த அழகு வந்து அவ்வளவு அருமையா ரசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு மேடம்.
1: அதோட சேர்த்து விவசாயிகளினுடைய விவசாயத்தையும் பார்த்துட்டு அங்கங்க கேரட், பீட்ரூட் போட்டிருப்பாங்க அல்லது வெள்ளை பூண்டு போட்டிருப்பாங்க, அதெல்லாத்தையுமே பார்த்து ரசிச்சுட்டு வரலாம்.
2: நம்ம ஊர் விவசாயிகளை பொறுத்த அளவுக்கு அந்த குழந்தைங்களை கூட ஒரு நாள் பாக்குறாங்களா இல்லையோ அந்த பூமியை கண்டிப்பா பாப்போம்.
1: குழந்தைக்கு மேல பாக்குறாங்கன்னு சொல்றீங்க சார், ரொம்ப அழகா கூக்கால பத்தி சொல்லிட்டீங்க. அது எவ்வளவு நிலப்பரப்பு இருக்கும் சார்?
2: ஒரு 25,000 ஏக்கர் அளவுக்கு இருக்கும் மேடம்.
1: விவசாய குடும்பங்களே வந்து 4,500 பேருமே வந்து
2: ஒவ்வொரு குடும்பமும் விவசாய குடும்பம் தான்.
1: குடும்பம் தான் கண்டிப்பா காலையில எழுந்திருச்சா அந்த நிலத்தை பாக்குறதுக்கும் என்ன பயிரிட்டு இருக்கோமோ அதை கவனிக்கிறதுக்கும் போயிடுவாங்க. இப்ப நீங்க காய்கறிகள் சொல்லிட்டீங்க, பழங்கள் என்ன கிடைக்கும் அந்த பகுதியில?
2: அங்க வந்து பேஷன் ஃப்ரூட் அப்படின்ற ஒரு பழம் கிடைக்கும் மேடம், பேரி, அந்த ஆரஞ்சு, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கும்.
1: பட்டர் ஃப்ரூட் இப்ப அதிகமா போடுறாங்க இல்லீங்களா? இப்ப விவசாயத்துல அந்த விவசாய நிலத்துல நடுநடுவுல ஊடு பயிர் போல கூட போட்டிருக்காங்க.
2: ஊடு பயிர் வந்துட்டு மேல்மலையை பொறுத்த அளவுக்கு குறைவு. நம்மளுக்கு வந்து இங்க நம்ம பெருமாள் மலைக்கு கீழே உள்ள இடங்கள்ல தான் வந்து ஊடு பயிர்கள் அதிகம். ஒரே ஒரு 1 ஏக்கர் இடத்துல வந்து 4 விதமான கிராப், 4 பயிர்களை வந்து பயிரிடலாம். மேல அப்படி இல்லை, 1 ஏக்கர் இடத்த 25 சென்டா பிரிச்சு 4 விதமான காய்கறிகளை விளைவிக்கலாம். பிரிச்சு பண்றவங்களும் உண்டு, 1 ஏக்கர்ல பூண்டும் முழுசா பண்றவங்க உண்டு, கேரட்டும் பண்றவங்க உண்டு. அது நம்ம தேவைக்கு பயன்படுது.
1: உருளைக்கிழங்குனா ஒரு காலகட்டத்துல விளையும், கேரட்னா ஒரு காலகட்டத்துல விளையும் அப்படின்னு மாத்தி மாத்தி பயிரிடுறாங்களா சார்? எந்தெந்த காலகட்டத்தில் விளையும் சொல்லலாமா?
2: ஒரு வருடத்தில் 3 மாதமா பிரிச்சுமானா 4 கிராப் அவங்க எடுத்துருவாங்க. இப்போ எடுத்துக்கணும்னாக்க 7வது மாசம் இந்த பூண்டு கேரட்டு உருளை இது வந்து அதிகமா எடுப்பாங்க. இந்த பனிக்காலங்கள்ல வந்து பச்சை பட்டாணிகள் எடுப்பாங்க. அந்த மக்களுக்கு வந்து இந்த இடத்துல இது போட்டா வரும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும்,
1: அந்த மண்ணோட தன்மை அவங்களே புரிஞ்சு வச்சிருக்காங்க. இப்போ வனவிலங்குகளினுடைய தொல்லை கூட இப்போ நாங்க நிறைய இடங்கள்ல பாக்குறோம். பேருந்து நிறுத்தத்துல கூட அந்த செயல நடமாடுறதெல்லாம் கூட சில நேரங்கள்ல நம்ம பார்க்க முடியும்.

0: இது கூக்கால் பகுதியில எப்படி வனவிலங்கு தாக்கம் இருக்கா, அந்த பயிர்களை அழிக்குதா?
1: அந்த விவசாயிகள் வந்து அந்த இயற்கையோடும் மண்ணோடும் போராடுவது, அந்த விலங்கோடும் கூடுதலா சேர்ந்து போராடுறாங்க. மழையும் வரும், மழை இல்லாமவும் போகும், அனைத்தையும் பாதுகாப்பாங்க. நல்ல விவசாயம் செஞ்சிருக்கும் போது வந்து வனவிலங்கள், இப்போ ஒரு காட்டுப்பண்ணியோ காட்டு மாடுகளோ குரங்கோ எனிவே, அதையும் பாதுகாத்து தான் அவங்களால வந்து அந்த பயிரை வந்து பாதுகாக்க முடியும்.
0: இடத்துல இருக்கும் காடு, ஒரு இடத்துல இருக்கும், அப்படி இருப்பாங்களா?
1: அப்படி இருக்கும்போது ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் இடம் இருக்கிற இடத்துல ஒரு 5 குடும்பம் இருக்குதுன்னா, இரவு முழுக்க அந்த காட்டு பன்றியோ இல்ல வந்து வனவிலங்குகளோ எதுவுமே வராத அளவுக்கு அந்த இடத்துல பாதுகாத்து ரொட்டீனா காலையில ஒருத்தர் போய் பார்த்துப்பாங்க.
0: காவல் காக்கிறதுக்குன்னு வீட்டுல இருந்து ஒருத்தரே போய் தங்கிக்குவாங்க.
1: அந்த அளவுக்கு போய் அந்த விவசாயத்தை முக்கியத்துவம் கொடுத்து அந்த பொருளை எடுக்கிறதுக்குள்ள அந்த 90 நாள் தான் அவங்களுக்கு அந்த
0: விளைவிச்சு கொண்டுட்டு வரணும்.
1: அந்த நாள் முடிஞ்சு அந்த பயிர் வந்து அந்த இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய பொங்கல் தீபாவளி அவங்க எதுக்கு எல்லாமே.
0: மண்ணோட தன்மை எப்படி இருக்கும்? கருப்பு மண்ணா இருக்குமா, செம்மண்ணா இருக்குமா? கூக்கால் பகுதியில்
1: செம்மண் தான் மேடம் இருக்கும்.
0: செம்மண்
1: தான் இருக்கும்.
0: நம்ம கொடைக்கானல் பகுதியில பார்க்கும் போது அதிகமா கருப்பு மண் பாக்குறோம்.
1: அங்க வந்து முழுக்க முழுக்க வந்து செம்மண் இருக்கும், பல வகைப்பட்ட மண்கள் இருக்கும் மேடம். அந்த மண் வந்து ஒரு 3 ஆண்டு காலத்திற்கோ 4 ஆண்டு காலத்திற்கோ அந்த மண்ணவே திருப்பி போடுவாங்க. மீண்டும் உழவு வச்சு அந்த ஏர் வச்சு 1 அடி 2 அடி அளவுக்கு கீழக்கிற மண்ணு மேலையும் மேலக்கிற மண்ணையும் கீழே போட்ட பிறகுதான் அப்புறமேல உரங்களை போட்டு செஞ்சு மீண்டும் பழைய பதப்படுத்தி
0: ரெடி பண்ணிட்டு செய்யறாங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி விவசாயத்துல ஈடுபட ஆரம்பிப்பாங்க. ரொம்ப நல்லா கூக்காலையும் கூக்காலுடைய மக்களோட வாழ்க்கை முறைகளை பற்றியும் சொல்லிட்டு இருக்கீங்க சார்.
2: நம் குடை பண்பலின் 1.5 குடை தின்றல் நிகழ்ச்சியில் கூக்கால் மலைப்பகுதியில் அமைந்துள்ள சிறு அருவிகள், மழை காலங்களில் சிறு சிறு அருவிகள் தோன்றுவது பற்றியும், பூண்டு காய்கறிகள் ஃபேஷன் ஃப்ரூட் போன்றவைகளை காலநிலைக்கு ஏற்றாற்போல் விளைவதை பற்றி நம்மிடம் கூறினார் கொடைக்கானல் கிராம அலுவலர் அவர்கள். அவர்களுடன் இணைவோம் பாடலுக்கு பிறகு.

சினிமா பிடிக்கும் கோடம் பார்க்கும், ஏரோப்ளேன் இறங்கும் மீனம் பார்க்கும், பாரின் சரக்கு பர்ம பஜார், நம்ம உள்ளூர் சரக்கு ஜாம் பஜாரே.

0: கொடை பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கொடை தின்றல்.
1: நம்ம பெருங்காடு பகுதியில் போய் நம்ம ஒளிப்பதிவுக்காக போயிருந்தோம். அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, அந்த குழந்தைகளினுடைய படிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனம் திறந்த ஒரு உரையாடலாக இருந்தது. பெருங்காடு பகுதியில் எவ்வளோ மலைவாழ் மக்கள் வாழ்கிறாங்க சார்?
2: 27 குடும்பம், ஒரு 100 நபர்கள் இருக்காங்க மேடம். அவங்களுக்குன்னு தனியாக வந்து ஒரு அங்கன்வாடி மையம், ஒரு 27 வீடு வந்து அரசாங்கத்தால் கட்டி கொடுத்து வைக்கப்பட்டுள்ளது. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய தேவைகளான வகுப்பு சான்று, வருமான சான்று, இருப்பிடு சான்று மற்றும் இந்திய தேர்தல் ஆணைய அடையாள அட்டை, ஆதார் அட்டை அனைத்தும் அவர்களுக்கு நம்ம அரசால் கொடுத்துருக்குறோம். அங்கு 60 வயதான முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கியிருக்கோம். அவங்களோட தேவைகள் எல்லாத்துக்குமே இப்போ வந்து அரசு வந்து நடவடிக்கை அறிவுறுத்தி
1: எடுத்துட்டு இருக்கிறாங்க. அங்க ரோடு வசதி எல்லாம் எப்படி சார்? நாங்க போயிருந்தப்ப ஜீப்ல போனோம் நாங்க. மற்றபடி பஸ் வசதி இதெல்லாம் வந்து பெருங்காடு பகுதி மக்களுக்கு கிடைக்குதா?
2: கொடைக்கானல் பேருந்து நிலையத்திலிருந்து பள்ளங்கி வரை பேருந்து இருக்கு மேடம். அதுக்கு மேல வந்து 2 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனத்தின் மூலமா தான் அந்த இடத்த போய் அவங்க அடைய முடியும். ஏற்பாடு செய்ய முயற்சி நடந்துட்டு இருக்கு
1: சார். அங்க மக்களுக்கு வந்து 27 குடும்பங்கள் வீடுகள் அங்க இருக்காங்க. கழிப்பிட வசதி இதெல்லாமே அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. வீட்டோடய சேர்த்து
2: கழிப்பிட வசதி ஏற்பாடு
1: ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. கல்வி வளர்ச்சியில அந்த குழந்தைகள் எந்த அளவுக்கு முன்னாடி வராங்க?
2: கல்வியில வந்து பழங்குடியினர் மக்கள் வந்து இயற்கையும் இயற்கையோடும் காடுகளை அழிக்காமல் வாழக்கூடியவங்க தான் அந்த பூர்வக்குடிகள். இந்த வேலை வாய்ப்புன்றது வந்து எப்படி இருக்குன்றத வந்து நம்ம மூலியமா அவங்க தெரிஞ்சு ஒரு ஆர்வமா படிக்கணும்ன்ற எண்ணத்துக்காகவும் கூட, இன்னொன்னு வந்து தொண்டு நிறுவனத்தின் மூலமாக வந்து அவங்களுக்கு நிறைய விழிப்புணர்வுலாம் கொடுத்துருக்காங்க. ஒரு 20 காலத்திற்கு முன்பு இருந்த அவங்களுடைய நடைமுறைக்கும் இப்ப இருக்கிற நடைமுறைக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. 20 காலத்திற்கு முன்னாடி அவங்க நம்ம மாதிரி இருக்கிறவங்களை பார்த்தாலே அவங்க வரமாட்டாங்க, பேச மாட்டாங்க, ஓடிடுவாங்க, ஒளிஞ்சிருவாங்க. இன்னைக்கு அவங்க நேரடியா ஒரு வட்டாட்சியர் அலுவலகத்திற்கோ, கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கோ, பஞ்சாயத்து நிர்வாகத்துக்கோ, நகராட்சி அலுவலகத்திற்கோ வந்து எனக்கு இந்த சான்று வேணும், எனக்கு இந்த குடிநீர் பிரச்சனை இருக்கு, எனக்கு இந்த ரோடு பிரச்சனை இருக்கு, எனக்கு சாப்பிட்றதுக்கு இந்த ரேஷன் பொருள் இங்க வரணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு விழிப்புணர்வு எனக்கு பெருமகிழ்ச்சியா இருக்கு.
1: அவங்களோட அடிப்படை தேவை என்னங்கறது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. முதல்ல புரிஞ்சு கேட்கணுங்கிற அளவுக்கு முன் வந்திருக்காங்க. அவங்களே குழு தலைவர்கள் யாராவது தேர்ந்தெடுத்தலாம் இருக்காங்களா?
2: ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு வனக்குழுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த வனக்குழுல பெருங்காட்டுல வனக்குழுல ரஞ்சித் அப்படின்ற ஒருத்தர் இருக்காருன்னா அவர் மூலமா வந்து கிராம சபை மாதிரி அவங்களுக்குள்ளே போட்டு அவங்களுடைய தேவைகள் என்ன, இதுக்கு வந்து நம்ம கொண்டு போய் இந்தந்த இடத்துல கொடுத்தோம்னா அந்த தேவைகளை பெற்றுக்கிறாங்க. எல்லோராலும் வர முடியாததுனால அந்த வனக்குழு தலைவர் வந்து ஒவ்வொருத்தரையும் சந்திச்சு எங்களுக்கு இது தேவை அப்படின்றத கொடுப்பாங்க.
1: ஓகே, வனப்பொருட்கள் சேகரிப்பு வந்து இன்னமும் பண்றாங்களா அவங்க?
2: அவங்களுடைய தொழிலே வனப்பொருள் சேகரிக்கிறது தான் மேடம். வனப்பொருள் சேகரிக்கிறது வந்து தேன், கடுக்கா, பாசம் இந்த மாதிரி எடுக்கிறது, இந்த விளக்கு மாதிரி எடுக்கிறது எல்லாம் அவங்களுடைய முக்கிய தொழிலா இருக்கு. அப்போ வந்து என்னன்னா யாருடைய மக்களோட தொடர்பு இல்லாத காலத்துல வந்து அவங்களோட தனிமையா போய் இதெல்லாம் எடுத்துட்டு வரணும் அப்படின்றன்னா இப்போ வந்து மக்களோட மக்களா இணைஞ்சு கேரட் விவசாயம் பண்ணுவாங்க, பீட்ரூட் விவசாயம் பண்ணுவாங்க, எல்லா தொழிலும் எல்லாரோடய சேர்ந்து செய்யறது மாதிரி
1: செய்யறாங்க. கட்டட வேலையும் செய்யறத நாங்க பாத்துட்டு இருந்தோம்.
2: ஆமா, இருக்காங்க.
1: கட்டட வேலை செய்யறதுக்காக சித்தாலா வேலை பாக்குறவங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ரொம்ப நல்லா சொன்னீங்க, வனப்பொருட்கள் சேகரிக்கிறது தான் அவங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு.

0: ஸோ அப்போ வனப்பொருட்களை சேகரிக்கணும்னா அவங்க வந்து பர்மிஷன் வாங்கணும், உங்களுக்கு எடுக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கணும். ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்துருக்கீங்களா, இல்லை உங்கள்கிட்ட கேட்டுட்டு அவங்க எப்போ வேணாலும் போய்க்கலாமா யார் வேணாலும்?
1: இது வந்து வருவாய்த்துறையில் இருந்தால் எங்ககிட்ட கேட்டுட்டு எடுப்பாங்க மேடம். முழுக்க முழுக்க இது வந்து வனத்துக்குள்ளேயே அவங்க வந்து குடியிருந்து அந்த பொருள் எடுக்கிறதுக்கான செய்துட்டு இருக்காங்க.
0: வனத்துறை கிட்ட போய் அனுமதி பெற்று அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. சிலருக்கு அனுமதி தனியாக கொடுத்துருக்கீங்களா, இத்தனை வருடம் ரெண்டு வருடம் வந்து உங்களுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கோம்,
1: இது மாதிரி அதுவரை எதுவும் கொடுக்கல
0: கொடுக்கல. ஆனால் அவங்க வேணுங்கிறப்ப நம்மள்கிட்ட பெர்மிஷன் வாங்கிக்கிட்டு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய பொருட்களை விற்பனைக்கு எப்படி சார் பண்றாங்க?

0: வாகனத்திலயோ நான்கு சக்கர வாகனத்திலயோ தான் போயிட்டு வராங்க. அது இல்லாதவங்க நடந்து போயிட்டு வர்றத பாக்குறோம்.
1: ஒரு சில பொருட்கள் எல்லாம் அவங்க கிட்டே போய் வாங்கிட்டு வரவங்க எல்லாம் உண்டு.
0: மக்களே
1: போயிட்டு இப்போ ஒரு கடுக்கா தேவை, கடுக்கா எடுத்துக்குவாங்க. பழனியில இருந்து விளக்கமாறு வேணும், விளக்கமாறு வந்து பழனிக்கார வந்து வாங்கிட்டு போயிருவாங்க. தேன் வேணும், தேனு போய் வாங்கிக்குவாங்க. அவங்களோட தேவைக்கு கொண்டு போய் விற்பனை பண்றதை விட அவங்கள நேரடியா பார்த்து வாங்குறவங்களும் உண்டு.
0: அதாவது இவங்களுக்கு அந்த சிரமம் குறைவு, போய் தேடி போய் விற்கணுங்கிறது இல்லாம ஒரு நல்ல பொருள், தரமான பொருள், வனப்பொருள் கிடைக்குதுங்கிறதுனால வெளியில இருந்தே மக்கள் தொடர்ந்து வாங்குறதுக்கு வராங்க. முன்னாடி சொல்லுவாங்க இல்லையா, பேர் என்ன சார் அவங்களுக்கு அரசாங்கத்தின் சார்பா திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது அவங்களுடைய வாழ்க்கைக்காக?
1: அவங்களுடைய வாழ்க்கைக்காக வந்து அரசாங்கம் வீடு கட்டி கொடுத்துருக்கு மேடம். குடிநீர் வசதி, அவங்களுக்கு தேவையான வந்து பள்ளி படிப்பிற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்குது. அவங்களுக்கு தேவையான வந்து ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை, வகுப்பு சான்று அனைத்தும் நேரடியாவே போய் அவங்க கிட்ட கொடுக்குற அளவுக்கு இருக்கும்.
0: கரண்ட் வசதி எல்லாம் செஞ்சு
1: கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன் வந்து சூரிய மின்தகடு மூலம் வந்து அந்த மின்சார வசதி இருந்துச்சு மேடம். தற்போது அந்த மின்தகடு வந்து கொஞ்சம் பழுது அடைஞ்சதுனால நம்ம மின்சாரத்துறையின் மூலம் மின்சாரம் நாம கொடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.
0: அவங்களுக்கு அந்த பொழுதுபோக்குக்காக டிவி வைக்கிறதோ ரேடியோ கேட்கறதோ இதெல்லாம் கூட இருக்கா? அந்த மக்களோட வாழ்க்கை எப்படிதான் இருக்கு? ஒரு நாள் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்?
1: அவங்களுடைய முக்கியமான பொழுதுபோக்கே வந்து கால்நடை வளர்ப்பு, காட்டு பொருட்களை சேகரிப்பது, இந்த மேளம், அந்த மாதிரி இதுதான் அவங்களுடைய முக்கியமான பொழுதுபோக்கா இருக்கு.
0: அங்க என்ன சார் குல தெய்வமா வச்சு வழிபாடு பண்றாங்க?
1: அவங்க வந்து முக்கியமா வந்து இயற்கையை தெய்வமா வழங்குறாங்க. அதிகமான தெய்வ பக்தி கொண்ட நபர்கள்னா பழங்குடியின மக்கள், பயத்தோட பயபக்தியோட இருக்கிறவங்க அவங்க தான். இன்னும் முன்னோர்களுடைய இதை வந்து தொடர்ந்து பாதுகாத்துட்டு அவங்க என்ன செய்தாங்களோ அதை தொடர்ந்து இன்னும் வரையும் பின்பற்றி வர ஒரே அவங்க பழங்குடியின மக்கள் தான்.
0: அதாவது பாரம்பரியமா என்னென்ன நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்ததோ அத்தனையும் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க திருவிழா எப்படி இருக்கும் சார்?
1: திருவிழா வந்து ஒரு மாதம் அந்த விரதம் இருந்து காப்பு கட்டி அந்த மேலத்தாளத்தோட தெய்வங்களை வந்து இயற்கை ஆறு மரங்கள் அனைத்துமே அவங்களுக்கு தெய்வங்கள் தான். அதை வந்து அவ்வளவு சிறப்பா கொண்டாடுவாங்க மேடம்.
0: தனியா ஒரு கோவில்னு கட்டி அந்த மாதிரி எல்லாம் இல்ல,
1: கோயில்ன்ற மாதிரி இல்லாம சின்னதா அவங்களுடைய கோயில் வந்து ஒரு சிறிய அளவுல இருக்கும். அந்த சிறிய அளவுல கோயிலவே அவங்க மனதளவுல பெரிய அளவுல வைத்து கொண்டாடுறாங்க.
0: அது பாரம்பரிய நடனம் ஆடி,
1: பாரம்பரிய நடனம், மத்தளம், வீணை, அந்த வாசிப்பு, அதெல்லாம் வந்து அவ்வளவு கேட்பதற்கு
0: இனிமையா இருக்கும். 27 குடும்பங்கள், 100 மக்கள், 100 பேர் கிட்டத்தட்ட இருக்காங்கன்னு சொன்னீங்க. அவ்வளவு பேரும் ஒருங்கிணைந்து அந்த திருவிழாவை நடத்தும் போது உங்களை அழைப்பாங்க இல்லீங்களா?
1: எல்லாத்துமே கூப்பிடுவாங்க மேடம். நமக்கு வாய்ப்பு இருக்கும் போது நம்ம போய் அவங்கள சந்திச்சு பார்த்து பேசிட்டு வந்து.
0: அவங்க உணவு முறை எப்படி இருக்கும் சார்?
1: உணவு முறைகள் வந்து காய்கறிகள், தேன், பழம், அவங்களுடைய கீரை வகைகள், இதுதான் அவங்களுடைய பழக்கமா இருந்தது. இப்ப வழக்கம் போல வந்து அரிசி, பருப்பு, இந்த மாதிரி எல்லாமே சாப்பிடுறாங்களோ அந்த சாப்பிடற அளவுக்கு
0: வந்திருக்காங்க. வளர்ச்சிங்கிறது ரேஷன் கடைகள் அங்க இருக்கு.
1: அவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில வந்து ரேஷன் கடை வந்து அவங்களுக்கு நேரடியாக கொண்டு போய் நம்ம அரசாங்கம் மூலமா கொடுத்துட்டு
0: வந்தோம். 27 குடும்பத்துக்கும் போயே கொடுக்குறீங்க?
1: அவங்களுக்கு வந்து இந்த குடிமை பொருள் வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து அவங்களுக்கு நேரடியாக கொண்டு போய் கொடுத்துறாங்க.
0: இது தவிர அந்த மக்களை பற்றி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நீங்க பார்த்து வியந்த ஏதாவது ஒரு விஷயங்கள்?
1: தெய்வ வழிபாடு, மக்களுடைய ஒற்றுமை, அவங்களுடைய பயம் இல்லாம இப்ப வர்றது, அனைத்துமே மகிழ்ச்சி அளிக்கிறது மேடம்.
0: முன்ன இருந்ததுக்கு 20 வருடத்துக்கு முன்னாடி நீங்க பார்த்ததுக்கும் இப்பக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லிருக்கீங்க. உங்களை பத்தி சொல்லுங்க சார், நீங்க உங்களுடைய குடும்பம் பத்தி சொல்லுங்க.
1: நான் வந்து என்னுடைய சொந்த மாவட்டம் வந்து தருமபுரி மேடம். நான் வந்து இங்க கொடைக்கானலுக்கு வந்து 15 ஆண்டுகளாக வந்து கிராம நிர்வாகராக பணிபுரிந்து வருகிறேன். இந்த மக்களோடு வாழ்றது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெருமையா.
0: உங்க துணைவியார் பெயர்?
1: என் மனைவி பெயர் வந்து சரிதா, எனது மகன் பெயர் வந்து பிரணிச்சரன், என் தந்தை பெயர் வந்து சின்னத்தம்பி, அம்மா பெயர் வந்து தேவகி. என் தாய் தந்தைக்கும் என் மனைவிக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் மேடம்.
0: மேடம் என்ன பண்றாங்க சார்?
1: அவங்க வந்து படிச்சுட்டு வீட்டில்
0: ஹவுஸ் ஒய்ஃப் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, வீட்டோட நிர்வாகி அவங்க, நீங்க கிராம நிர்வாகியா இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்களை சந்திச்சு பேசினது. கூக்கால் பத்தியும், எங்க கண்ணு முன்னாடி கூக்கால்னா எப்படி இருக்கும், கொடைக்கானல்ல கூக்கால்னு ஒரு கிராமம் இருக்கு, அந்த கிராமம் எப்படி இருக்கும்னு நீங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்தீங்க. அதே நேரத்தில் அந்த மக்களினுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குதுங்கிறத பத்தியும் சொன்னீங்க. நிறைய மூலிகை பொருட்கள் அங்க கிடைக்குமா சார்?
1: மூலிகை பொருள்னா தேன் வந்துட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க மேடம். கடுக்காக கிடைச்சிடும், யூகலிப்டஸ் தைலம் தயாரிப்பாங்க, இதெல்லாமே வந்துட்டு அங்கே தயாரிக்கக்கூடிய
0: யூகலிப்டஸ் ஆயில் தயாரிக்கிறாங்க.
1: அங்கே வந்து அங்கே கொடுக்குற அனைத்துமே வந்து தூய்மையானது தான். மக்கள் வந்து இங்கே விற்பனைக்கு பண்ற இடத்துல எப்படி நடக்குதுன்னு தெரியல, அங்கே கொடுக்குறது
0: மக்கள் மனம் போலவே அங்கே அனைத்துமே தூய்மையாக தான் கிடைக்குது. ஸோ ரொம்ப அழகாக சொன்னீங்க கூக்காலினுடைய மக்கள் வாழ்க்கை முறை என்ன இருக்கு, அங்கே விவசாயம் எப்படி இருக்குதுன்னு சொன்னீங்க. அதே மாதிரி பூர்வக்குடி மக்கள்ன்ற பழங்குடி மக்களினுடைய வாழ்க்கை முறை, பழங்குடி மக்கள் ஒரு 27 குடும்பங்கள் பெருங்காடு பகுதியில, கூக்காலுடைய கிராமத்துக்கு உட்பட்ட பெருங்காடு பகுதியில வசிக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையில இருந்து இப்ப அவங்க நிறைய மாற்றத்திற்குள்ள வந்திருக்கிறாங்க. படிக்கணும்ன்ற எண்ணத்தையும் ஆர்வத்தையும் இன்னும் நாங்க ஏற்படுத்த

0: இருக்கிறோம், அவங்களுக்கு வேணுங்கிற வசதியும் ஏற்பாடு பண்ணி செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. உங்களுடைய பணி சிறக்கிறதுக்கும் அந்த மக்களுக்கு தேவையான அனைத்தையும் நீங்க ஏற்பாடு செஞ்சு தந்துட்டு இருக்கிறீங்க மன மகிழ்ச்சியோட. அதை நீங்க பேசும்போது எங்களுக்கு ரொம்ப வெளிப்பட்டுச்சு. உங்களுடைய பணி சிறக்கிறதுக்கு வாழ்த்துறோம் சார்.
1: நன்றி மேடம். குழந்தையின் பசி போக்க உணவூட்டும் அன்னை தெய்வம் என்றால், நம் பசி போக்க உணவூட்டும் விவசாயம் தெய்வம் தான் என்று சொல்லி விவசாயத்தை போற்றுவோம். நன்றி மேடம்.
0: கூக்கால் பகுதி மக்கள் முழுவதுமே விவசாயிகள் தான். சோ அவங்களை போற்ற விதமாகவும் விவசாயிகளுக்கு ஒரு மரியாதை செலுத்தும் விதமாகவும் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கு.
1: சுற்றுலாவை வந்து ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு நபரும் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியோடும் சுற்றுலா செல்வது வந்து எப்படின்னா மகிழ்ச்சியா. சுற்றுலா எதுக்காக வராங்கன்னா உறவுகள் மேம்படும், மன அமைதி வரும், மகிழ்ச்சி வரும். ஒரு குடும்பத்துக்குள்ள வந்து ஒரு சண்டைகளே இருந்தாலும் கூட இந்த மாதிரி இயற்கையெல்லாம் வந்து ரசிக்கும் போது அவங்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சி வரும், மக்களுக்கும் பலன் கிடைக்கும், உறவுகள் மேம்படும்.
0: சுற்றுலா தினம் சொல்லிருக்கீங்க. சுற்றுலா தினத்துல குடும்ப உறவுகள் மேம்படுறதுக்கே நீங்க சுற்றுலா போகலான்ற மாதிரி அழகா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார் நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு. நன்றி.
2: கொடிப்பண்பலை 100.5 கொடைத்தின்றல் நிகழ்ச்சியில் பெருங்காட்டு பகுதியில் உள்ள மக்களின் பிறப்பு சான்றிதழ், பள்ளி படிப்புக்கு தேவையான மற்றும் நியாய விலை கடைகளில் கிடைக்கும் பொருட்களை வருவாய்த்துறையில் உள்ளவர்களை நேரடியாக கொண்டு சென்று அரிசி பருப்பு போன்றவைகளை வழங்குவது பற்றி, அவர்களின் வழிபாட்டு முறைகளை பற்றியும் மின்சார வரி போன்றவைகளை நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருந்தார். தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பிறகு இணைவோமா?

கொடை பண்பலின் 1.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கொடை தென்றல். நாட்டில் அநேக இடங்களில் பழங்குடியின மக்கள் வசிக்கிறார்கள். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள பழங்குடியினரை சந்தித்த பொழுது அவர்கள் மலைப்பகுதியில் பின்பற்றக்கூடிய வரவேற்பு முறையில் நம்மை வரவேற்றார்கள். இலைகளால் பின்னப்பட்ட மாலை மற்றும் மகுடம் அணிவித்து ஒரு செம்பில் நீர் நிறைத்து அவற்றை சுற்றி இலைகள் பூக்களால் அலங்கரித்து வரவேற்பு முறையில் நம்மை வரவேற்றார்கள். அவர்களின் தாய்மொழியில் பாரம்பரிய பாடலை பாடினார்கள் நேயர்களே.

0: ஜஹர்.
1: குடிப்பண்பலின் 1.5 இதுவரை கேட்டோம் மலைவாழ் மக்கள் தங்களின் பாரம்பரியமான தாய்மொழியில் பாடலை பாடி சென்றார்கள். அது மட்டும் இன்றி இன்றளவும் அவர்களின் பாரம்பரியம் பண்பாடு கலாச்சாரத்தை பின்பற்றி வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பின் மற்றொரு நேயரை சந்திப்போம். நேயர்களே,

0: கொடை பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கொடை தேன்றல்.
1: வணக்கம் நேர்களே, கொடைப்பண்பலை 100.5 ரொம்ப ஒரு அழகான இடத்துக்கு வந்துருக்குறோம். அதை திரும்பும் திசையெல்லாம் பெப்பர் ஃபால்ஸுங்கிற மாதிரி இப்போ புதுசாக திறந்துருக்கிற பெப்பர் ஃபால்ஸை பார்க்கறதுக்கு மக்களோட ஆர்வம்ங்கிறது ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வந்தோம், ஆனால் இன்னைக்கு கொஞ்சமாக தான் அந்த ஃபால்ஸில் தண்ணி விழுகுது. மழை வரும்போது ரொம்ப நல்லா தண்ணி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஃபால்ஸுக்கு பக்கத்துலேயே ஒருத்தர் கடை போட்டிருக்கிறாங்க, இங்கே தான் குடியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சுற்றி பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டமே இல்லாத மலைப்பகுதியாக இருக்குது. எப்படி இங்கே டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது, எப்படி வந்தாங்க, இதெல்லாம் பத்தி பேசலாம். மக்களோட கூட்டம் எப்ப பெப்பர் ஃபால்ஸ் பாக்குறதுக்கு வராங்க அப்படிங்கறதெல்லாம் அவரை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். யாரை நம்ம சந்திக்க போறோம் அப்படின்ட்டு அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம்.
2: மேம் வணக்கம். மேம்
1: பேர் சொல்லுங்க, எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க.
2: சிலம்பரசன் மேம். நம்ம வந்து தாத்தா காலத்திலே இங்க வந்துட்டோம். 1988 இந்த காடு வாங்கிட்டு இங்க வந்தோம் விவசாயம் செய்ய.
1: கொம்பக்காட்டு பக்கம்.
2: கொம்பக்காட்டு அடிசரி. அதுக்கு முன்னாடி தாத்தா ஒரு 10 வருஷமா வாழ்ந்துருக்காங்க. அப்ப இந்த பட்டா பத்திரம் எல்லாம் முடியாம அப்ப இருந்தே வாழ்ந்துட்டு இருக்கோம். பெப்பர் ஃபால்ஸ் அன்னைக்கு இருந்தா வத்தாத தண்ணி தான். அன்னைக்கு எல்லாம் இருந்துச்சு தெரியல, இதோட டெவலப்மெண்ட் இதோட அழகு எதுவுமே தெரியல.
1: எந்த வருஷம்
2: கிடங்கிருக்கும். பெப்பர் ஃபால்ஸ்ல குளிச்சது இல்ல நாங்க. இந்த கிடங்குல குளிச்சுட்டு நீட்டா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு
1: தண்ணி விழுகிற இடத்துக்கிட்ட ஒரு குழி மாதிரி இருக்கும், அந்த குழிகள்ல ஆட்டம் போட்டுருக்கீங்க.
2: அதெல்லாம் செம்மையா குளிச்சிருந்துருப்போம். இப்ப நம்ம இங்க கடை போட்டது காரணம் என்னன்னா, இந்த ஆத்துல குளிச்சுட்டு நம்ம கடைக்கு வரப்ப செம்மையா பசியும். அந்த பசிய நம்பி மட்டும்தான் இங்க ஒரு ஹோட்டல் ஹோம்லி ஃபுட் பண்ணி தர மாதிரி நாங்க பண்ணிட்டு இருக்கோம்.
1: பெப்பர் ஃபால்ஸ் ஏன் பேர் வச்சாங்க?
2: ரோடு வசதி வந்து சுத்தி தான் வந்துச்சு, கொம்பக்காடு போயிட்டு அதுல இருந்தே வந்துருக்கும். அப்ப வரப்ப அங்க ஒரு லேண்ட்ல பெப்பர் மரம் எல்லாம் வச்சிருந்துருக்காங்க, அதை பார்த்துட்டு பெப்பர் ஃபால்ஸ் வச்சு விட்டோம். அப்படியே
1: தண்ணி கடந்து வர்றது மிளகு செடிகள் இருக்கக்கூடிய இடம் வழியா கடந்து வந்து தண்ணி விழுகிறதுனால தண்ணிக்கு பேர் வந்து பெப்பர் ஃபால்ஸ் அப்படின்னு வச்சிருக்கீங்க.
2: அதான் மேம், ரெண்டு மீனிங் இருக்கு இதுல. தண்ணி பெப்பர் ஃபால்ஸ்ல நல்லா வரப்ப பெப்பரோட சாயில் வந்து அதுல தெரியும். அழகா பெப்பர் மாதிரியே பெப்பர் ஒரு ஆம்லெட்ல ஆஃப் ஆயில தூவி விட்டோம்னா எப்படி இருக்குமோ பெப்பர் ஃபால்ஸ்லயும் இருக்கு. இயற்கைய ஒட்டி வந்தா பெப்பர் நம்ம ஃபால்ஸ் வரணும்னா பெப்பர் ஃபால்ஸ்
1: மாதிரியே. இயற்கை எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்களே, பெப்பரை கடந்து வருது, தண்ணி விழுகிறதும் மிளகு மாதிரியே விழுகுதுன்றீங்களே.
2: அதான் இந்த ஃபால்ஸோட பெரிய வெரைட்டி. இதுல நிறைய வெரைட்டி இருக்கு மேம். பெப்பர் ஃபால்ஸ் இருக்கு, நேச்சுரல் ஸ்விம்மிங் இருக்கு, லோக்கல் ஸ்லைடிங் இருக்கு. லோக்கல் ஸ்லைடிங்னா உள்ளூர் பசங்க மட்டும் அந்த ஸ்லைடிங்கை பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் சித்து ஸ்லைடிங் ஒன்னு இருக்கு. சித்து ஸ்லைடிங்னா விஜய் சித்து வந்திருப்பாப்ல, வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்லைடிங் எல்லாம் ரீச் ஆனதே.
1: சோ ஒரு இடத்துக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா இத்தனையும் நீங்க பாக்கலாம் அப்படிங்கறத சொல்றீங்க. அஞ்சு வெரைட்டி
2: பெப்பர் ஃபால்ஸ்ல வந்தீங்கன்னா நீங்க பாத்துட்டு ரசிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போலாம்.
1: சின்னதா ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருக்கு.
2: ஃபேமிலியா வராங்க, லேடிஸ் வராங்க அப்படின்றவங்களுக்கு மினி ஃபால்ஸ் ஒன்னு இருக்கு. குழந்தைகள் ஒரு 4 வயசு குழந்தை 5 வயசு குழந்தை தண்ணிக்குள்ள முங்கிடுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மினி ஃபால்ஸ் ஒன்னு. அப்புறம் சித்து ஸ்லைடிங் சருக்கு ஃபால்ஸ் சொல்லுவாங்க, அதுவும் இருக்கு.
1: ரொம்ப நல்லா சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த பெப்பர் ஃபால்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு

0: நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, எங்க படிச்சீங்க, இதெல்லாம் பத்தி சொல்லலாமா?
1: மேம், நான் வந்து டிப்ளமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். அது எங்கன்னா வதலமுல்ல, கொடைக்கானல், செண்பனூர், பிரயாசபுரம் ஃபர்ஸ்ட் எலிமெண்டரி ஸ்கூல், அதுக்கப்புறம் செண்பனூர், அதுக்கப்புறம் நிலக்கோட்டை, அதுக்கப்புறம் வத்தலகுண்டு. அப்படி கடந்து போயிடுச்சு நம்ம வாழ்க்கை.
0: அப்புறம் எப்படி இங்க வந்தீங்க? பாட்டி தாத்தா எல்லாம் இங்க இருந்ததுனால இங்க வந்துட்டீங்க.
1: அதுக்கப்புறம் என்ன ஆசைன்னா வெளியில போயிட்டு அடுத்தவங்களுக்கு வேலை செய்யட்டேன், டிவிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி வேணாம் ஒசூர்ல, அதுக்கப்புறம் வேணாமே நம்மளே விவசாயம் பார்க்கலாம் சொல்லி இதுல ஒரு ஆர்வத்துல வந்தோம். அதுக்கப்புறம் தோணுச்சு 2009 நம்ம இந்த பெப்பர் ஃபால்ஸ்ல நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அப்பயே அதை டெவலப் பண்ணலாமான் ஒரு ஐடியா வந்துச்சு, ஆனா ஒன்னும் பண்ண முடியல அதுக்கு. ஆனா அதுக்கப்புறம் எங்களால பண்ண முடியல, எங்களுக்கு பண்ணவும் தெரியல, ப்ரொமோட் பண்ண தெரியல.
2: இன்றைய கொடைத்தென்றலில் சிலம்பரசன் அவர்கள் பெப்பர் அருவியில் பெப்பர் சாயல் இருக்கும் என்றும், ஸ்விம்மிங் பூல், லோக்கல் ஸ்லைடிங் போன்றவைகள் உள்ளது என்று கூறினார். சுற்றி பார்க்க வரும் சுற்றுலா பயணிகள் தங்கள் வாகனத்தில் வர வேண்டாம் என்றும், உள்ளூரில் உள்ள உள்ளூர் வாகனங்கள் லோக்கல் டிரைவர்ஸ் அவர்களை அழைத்து வரும்படியும், பயணிகளுக்கு உணவு தேவைப்பட்டால் உணவு சமைத்து தருவது பற்றியும் கூறினார். கொடைப்பண்பலி 100.5 மீண்டும் கேட்கலாம். எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை கூக்கால் ஊராட்சிக்கு உட்பட்ட பெருங்காட்டில் வசிக்கும் மக்களின் வாழ்வியலோடு பயணிப்போம். நம் கொடைப்பண்பலி 100.5 கொடை தென்றலோடு நிகழ்ச்சியின் நேச உள்ளங்களின் வாழ்வியலை பகிர்ந்த மன மகிழ்வில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறார்கள் நிகழ்ச்சி தலைவர் ராஜா அவர்கள், நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள், அறிவிப்பாளர் ஹரி மற்றும் செந்தமிழ் செல்வி. நிகழ்ச்சியின் அமைப்பு நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள் மற்றும் ஒளிபரப்பின் உதவி செந்தமிழ் செல்வி.

இனி கேட்கலாம் நினைவே சுகம். இன்று திருப்பூர் மாவட்ட நேயர்களுக்காக உலா வரவிருக்கிறது. இணைந்து இருங்கள் நேயர்களே.

ஒரு மண்ணின் பெருமையை சொல்ல வேண்டுமென்றால் அதன் பெயரை சொல்வதற்கு முன்பே அதன் சிறப்புகளை சொல்லி பார்க்கலாமே. உலகின் பல நாடுகளுக்கும் பயணம் செய்யும் ஆடைகள் ஒரு சிறிய நூலிலிருந்து தொடங்கி ஆயிரக்கணக்கான உழைப்பாளர்களின் கரங்களில் உருவாகும் பின்னல் ஆடைகள் தொழிலின் ஓசையால் துடிக்கும் ஒரு நகரம். அதே மண்ணில் கொங்கு நாட்டின் பாரம்பரியத்தை சுமந்து நிற்கும் கம்பீரமான காங்கேயம் காளைகள். இது தொழில் மண் மட்டுமல்ல, பல நூற்றாண்டுகளை கடந்து நிற்கும் திருக்கோயில்கள். இன்னும் கொஞ்சம் நகர்ந்தால் மலைகளின் அழகு, அணைகளின் நீர்த்தேக்கம், பசுமையான இயற்கை காட்சிகள், கொங்கு மண்ணின் மனம் கலந்த உணவு, சிறுதானியங்களின் சுவை, பாரம்பரிய சமையலின் மனம், விருந்தோம்பலில் நிறைந்த அன்பு இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். என்ன நேயர்களே, கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா என்ன ஊருன்னு? ஆமாங்க, நம் கோடை பண்பலை 100.5 இன்றைய நினைவே சுகம் நிகழ்ச்சி ஒலிக்க இருக்கிறது திருப்பூர் மாவட்ட நேயர்களுக்காக.

நிகழ்ச்சியில் அறிமுக நேயர்கள் 24, 24, 24 என்ற எண்ணிலும் மற்றும் வழக்கமான நேயர்கள் 24, 24, 29 என்ற எண்ணிலும் பங்கேற்கலாம். முன்னிணைப்பிற்கு 0454 என்ற எண்ணை இணைத்து அழையுங்கள்.

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில முதல் நேர சந்திச்சிடலாம். வணக்கம், பேர் சொல்லுங்க. வணக்கம்.

0: இணைவேசுகம் நிகழ்ச்சியில அடுத்ததாக இனிய நேர சந்திச்செல்லாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: மாவட்டம் தாராபுரத்துல இருந்து கமலி பேசுறேன் மேடம்.
0: கமலி அம்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க மேடம்?
0: எல்லாருமே நல்லா இருக்கோம். நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: சலங்கை ஒளி படத்துல இருந்து இது மௌனமான நேரம்.
0: சரிங்க, கேட்டு ரசிக்கலாம். ரொம்ப நன்றி.
1: ரொம்ப நன்றி மேடம். நன்றி.

0: நேரம் இரவு 10:18 ஆயாச்சு. இப்போ இணைப்பில் இணையும் இணையரை சந்திச்சிடலாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: மேடம், நான் திருப்பூர் மாவட்டம் காங்கயத்தில் இருந்து ஜெகதீசன் பேசுறேங்க.
0: ஜெகதீசன் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம். நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா?
0: நிலையத்துல எல்லாருமே நல்லா இருக்கும். என்ன பாடல் கேட்கலாம்
1: மேடம்? எனக்கு வருஷமெல்லாம் வசந்த படத்துல இருந்து எங்கே அந்த வேண்டிலா.
0: சரிங்க, கேட்டு ரசிக்கலாம்
1: மேடம். நானு
0: சொல்லுங்க
1: மேடம், நான் ஒரு கைத்தறி நெசவாளங்க மேடம்.
0: சரிங்க
1: மேடம்.
0: எப்படி போயிட்டு இருக்கு தொழில் எல்லாம்?
1: தொழிலெல்லாம் பரவாயில்லைங்க மேடம், அப்படியே போயிட்டு இருக்குதுங்க.
0: சரி சரிங்க, ரொம்ப நல்லா போகும். சரிங்களா?
1: சரிங்க மேடம்.
0: சரிங்க, பாடல் கேட்டு ரசிக்கலாம்.
1: ஓகே மேடம், இந்த பாட்டு எங்க குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் டெடிகேட் பண்றேங்க.
0: சரிங்க, ரொம்ப நன்றி இணைப்பில் இணைந்தமைக்கு.
1: ஓகே மேடம்.

0: திருப்பூர் மாவட்ட நேயர்களுக்காக இன்றைய நினைவே சுகம் நிகழ்ச்சி ஒழிச்சிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அறிமுக நேயர்கள் 24 24 24 என்ற எண்ணிலும் மற்றும் வழக்கமான நேயர்கள் 24 24 29 என்ற எண்ணிலும் பங்கேற்கலாம். இப்போ இணைப்பில் இணையும் நேயர் சந்திச்செல்லாம் வாங்க. வணக்கம். வணக்கம். நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கங்க.
0: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: கும்பகர தங்கையா பாடத்துல செந்தல் காற்று செந்தல் காற்று சேரி ஒண்ணு கேட்டியா.
0: சரிங்க, கேட்டு ரசிக்கலாம். ரொம்ப நன்றி இனிப்பு இணைந்தமைக்கு.
1: நன்றி சகோதரி.

0: நாம் இணைந்திருக்கிறோம் நினைவே சுகம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில அடுத்த நேர சந்திச்செல்லாம். வாங்க, வணக்கம்.
1: பகனுக்கு சூரியனாம், இரவுக்கு சந்திரனாம், நம் இரு செவிகளுக்கு கோடை பொம்பளை 100.5. அம்மா வணக்கம்மா.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: நான் திருப்பூர் மாவட்டம் முத்துராமனம்மா. நலமா இருக்கீங்களாம்மா?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்கள் அனைவரும் அருமையா இருக்கிறோம்மா.
0: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: குணா படத்துல இருந்து கண்மணி அன்போடு காதலன் அந்த பாடுங்கம்மா. அனைத்து நேயர்களுக்காம்மா.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
2: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே.

0: இருக்கட்டும். படி.
1: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
0: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
1: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
0: உன்ன நினைச்சு பாக்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
1: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
0: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதை எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமானது.

கோடை பண்பலையின் 100.5 நாம் இணைந்திருக்கிறோம் நினைவே சுகம் நிகழ்ச்சியோடு. அடுத்த நேயர் சந்திச்சொல்லாம். வாங்க, வணக்கம். வணக்கம். ஐயோ, உங்களை இணைப்புல இருந்து கட் ஆயிட்டாங்க. சரி, பரவாயில்ல, பாடல் கேட்கலாம். நாம தொடர்ந்து இணைந்திருங்கள் கோடை பண்பலை 100.5.

0: நேரம் 10:40 ஆயாச்சு. நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலின் 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சியோடு. அடுத்த நேர சந்திச்செல்லாம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: உங்க இணைப்பு கொஞ்சம் சரியா இல்லைன்னு நினைக்கிறேன். வானொலியை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்து பேசுறீங்களா? இப்ப சொல்லுங்க, பேர் சொல்லுங்க.
1: திருப்பூர் மாவட்டம் ஜோதிராஜ் பேசுறேன்.
0: சரிங்க, என்ன

பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கிறோம் நினைவே சுகம் நிகழ்ச்சியோடு. அடுத்த நேர சந்திச்சொல்லாம். வாங்க, வணக்கம். வணக்கம்.

நினைவேசுகும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இனி ஒரு நேர சந்திச்செல்லாம். வாங்க, வணக்கம். வணக்கம் வணக்கம், பேர் சொல்லுங்க. இணைப்பு யாருக்குமே சரியா இருக்க மாட்டேங்குது இன்னைக்கு. பரவாயில்ல, பாடல் கேட்டுடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் கோடை பண்பலை 100.5.

சில பாடல்கள் நம் காதுகளை மட்டும் வருடுவதில்லை, கடந்து வந்த நாட்களையும் மறந்து போன நினைவுகளையும் மீண்டும் நம் மனதுக்குள் அழைத்து வருகின்றன. இன்றைய இரவும் அப்படிதான், பாடல்களோடு பயணித்தோம், நினைவுகளோடு கலந்தோம்.

வான்வழி வானொலி இசை மொழி செவி வழி கோடிப்பண்பலை 100.5 இளந்தமிழும் இசையும் இணைந்து இதயத்திற்கு இதம் ஊட்டுகிறது. இரவின் மடியில் உறங்கிக் கொண்டே கேட்டு ரசிப்போம். உடன் நான் சிவசக்தி.

இரவு சிறகு காற்றில் பறந்தது தாலாட்டாய், பொழிந்த இசை இதயம் நனைத்தது. தொடர்கிறது காற்றலையில் காத்திருக்கும் நிகழ்ச்சிகள்.

இணைந்திருக்கிறோம் நேயர்களே, கொடிப்பண்பலை 100.5 இரவு சிறைகளில் தொடர்ந்து கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகள். நாளை காலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு வசந்த விடிகள், 6:25 ஆலய விழா, 6:30 மணப்பெண்ணின் மாணிக்கத்தில் நிலக்கோட்டை மூவா மாணிக்க

மான்கோ தங்கநகை மாளிகையின் வசந்த விடிகள். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் புந்தலின் நேரம். 7 சுகமான காலை, இதில் பாட்டும் பதமும் இடம்பெறும். 7:30 கேட்கலாம் சுகமான காலை. 7:35 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் தக்கமுக்கு தர்பார். 7:40 பிருத்வி உமஸ் இன்டர்வியூஸின் இன்று அன்று. 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம். புதுக்கோட்டை மாவட்ட நேர்களுக்காக 8 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம். 8:05 பூமெக்ஸ் மணியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். 9 உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில். தலைப்பு உலக வெறிநோய் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி. சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் ராஜபாளையம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய தலைவர் முனைவர் வி ராமகிருஷ்ணன் அவர்கள். 9 வானவில். 10 பண்பலை வானவில் இந்தியா. 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய. 11 ஸ்ரீ சத்யம் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் SS மருந்தியல் கல்லூரி வளாகத்திலிருந்து கல்லூரி கலாட்டா. 12 மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அன்கோ தங்கநகை மாளிகையின் மகளிர் நேரம். 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்திலகுண்டுவின் இனிய வாழ்க்கை. 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மிளவலி. 1 தாராபுரம் ஆரா சிதம்பசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 2 தேனி பிசினஸ் ஃபாரமின் சிறப்பு தேடி வரும் பண்பலை. 3 உயிரெழுத்து கரூர் கலைச்செல்வி அவர்களின் தெரிவில். 4 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை பாட்டுக்குள் பதில். 5 மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அன்கோ தங்கநகை மாளிகையின் சித்திரச் செவ்வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். 6 கதம்ப மலர்கள். 7 ஆசைகள் ஒரு குக்கு. 7:30 சொந்தபந்தம். 7:50 சேவை செய்திகள். 8 இளமை பேசுகிறது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக. 8:25 ஐயம் தீர்க்கும் 5 8:30 இளமை பேசுகிறது. 9 கொடைத்தென்றல். 10 நினைவு சுகம் கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களுக்காக. 11 இடைவிடாத பாடல்களோடு இரவு சிறகு.

0: என்னுடைய சாயல் அழகையும் நாணத்தையும் பிரிந்து சென்ற அவர் எடுத்துக்கொண்டு கைமாறாக எனக்கு காம நோயையும் பசலையையும் தந்துவிட்டார். குறள் எண் 1183 அதிகாரம் பசப்புரு பருவரல்.
1: சாயலும் நானும் அவர் கொண்டார் கைமாறா நோயும் பசலையும் தந்து.
0: என்னுடைய சாயல் அழகையும் நாணத்தையும் பிரிந்து சென்ற அவர் எடுத்துக்கொண்டு கைமாறாக எனக்கு காம நோயையும் பசலையையும் தந்துவிட்டார். குறள் எண் 1183 அதிகாரம் பசப்புரு பருவரல்.

அழகிய காலை வணக்கம் நேயர்களே, மகிழ்வின் நெகிழ்வோடு மலர்ந்துள்ள இந்த மங்கள நாள் நமக்கு மகிழ்வையும் மன நிறைவையும் கொடுத்து நிம்மதியான வாழ்க்கை பயணத்தை நடத்த புத்துணர்வூட்டி புதிய தன்னம்பிக்கையோடு வெற்றி நடை போட வைக்கும் வெற்றி நாளாக அமைய வாழ்த்தி வரவேற்கிறது கோடை பண்பலை 100.5. இப்பொழுது முதல் நமது கோடை பண்பலையின் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே தொடங்குகின்றன. செவியோரம் கவிப்பாட காத்திருக்கும் நமது கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சிகளை இப்பொழுது முதல் நள்ளிரவு 12 மணி வரை நமது வழமையான அலைவரிசை 100.5 MHz-லும் உலகெங்கிலும் இருக்கும் அனைத்து உறவுகளும் நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாகவும் கேட்டு மகிழலாம். இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின 6, திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ புரட்டாசி திங்கள் 11 ஆங்கில ஆண்டு 2026 செப்டம்பர் 28 திங்கள் கிழமை.

அளவற்ற பெருங்கடலாய், அளவிட முடியாத வானமாய், காலம் கடந்தும் அழியாத நியதியாய், பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுவிலும் நிரம்பி இருக்கும் இறைவனை இறை கீதங்களால் பூஜிக்க கோடை பண்பலை நூறு புழியாய்ந்தில்